அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக எஸ் ராஜேஸ்வரி பாடிய பாலமுகுந்தா அஷ்டகம்.

அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியின் நிறைவாக அனுமானை நினைமனமே எனத் தொடங்கும் பாடல் அருணகிரி பாடியது. இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.

வணக்கம் அன்பனேர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையில் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 28 நாள், பராபவ ஆண்டு ஆடி மாதம் 28 நாள், 2026 வருடம் ஆகஸ்ட் மாதம் 13 தேதி வியாழக்கிழமை, நேரம் 5:57.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளை அகலப்படுத்தும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக தமிழகத்தில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு துர்காதாஸ் உய்கே தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் விரைவாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணு கூறியுள்ளார். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என்று பெயர் மாற்றுவதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. இந்திய கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் போர்ட்லூயிஸில் மொரீஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்குலத்துடன் இருதரப்பு கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தார். தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியத்தின் விற்பனைக்குரிய வீடுகள் அல்லது மனைகளை விற்பதற்கான இணையவழி விற்பனை தளத்தை மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தொடங்கி வைத்தார். ரயில் ஒன் செயலியில் நாள்தோறும் சராசரியாக 10 லட்சம் பயணச்சீட்டுகள் பதிவு செய்யப்படுவதாக இந்திய ரயில்வே தெரிவித்துள்ளது. சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு துணைத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. தமிழகத்தில் பிளஸ் டூ துணைத் தேர்வு எழுதி விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்தவர்கள் இன்று பிற்பகல் முதல் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. சென்னையில் வில்லிவாக்கம் சட்டப்பேரவைத் தொகுதிக்குட்பட்ட 94 மற்றும் 95வது வட்டங்களில் பொதுமக்களின் அடிப்படை வசதிகளுக்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் பாளையம்புதூர் ஊராட்சியில் மத்திய பட்டு வாரியம் சார்பில் பட்டுப்புழு வளர்ப்பு குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது. ரஷ்யாவின் நோவரோசியஸ்க் துறைமுகத்தின் மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 முக்கிய தானிய ஏற்றுமதி முனையங்கள் சேதமடைந்தன. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. உலக அலைச்சறுக்கு போட்டி மாமல்லபுரத்தில் நேற்று தொடங்கியது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

இனிய உற்சாகமான அன்பான காலை வணக்கம் அன்பு நேயர்களே. எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் தொடர்ந்து கேட்கவிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காலை தென்றல். அழகாக பிறந்திருக்கக்கூடிய இந்த காலை பொழுது இந்த நாள் மேலும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையட்டும் என்கிற வாழ்த்துக்கள் வணக்கங்களுடன் இன்றைய காலை தென்றல் நிகழ்ச்சியில் முதலாவதாக குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் அறத்துப்பாலில் இல்லறவியல் என்னும் பிரிவில் செய் நன்றி அறிதல் என்னும் அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 107வது திருக்குறள், எழுமை எழுப்பிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமம் துடைத்தவர் நட்பு. தம்முடைய துன்பத்தை போக்கி உதவியவரின் நட்பை பல்வேறு வகையான பிறவியிலும் மறவாமல் போற்றுவர் பெரியோர் என்பதாகும். குறளும் விளக்கமும் மீண்டும், எழுமை எழுப்பிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமம் துடைத்தவர் நட்பு. இதற்கான விளக்கம், தம்முடைய துன்பத்தை போக்கி உதவியவரின் நட்பை பல்வேறு வகையான பிறவியிலும் மறவாமல் போற்றுவர் பெரியோர். குறளும் விளக்கமும் கேட்டோம்.

0: நமக்குள்ளே கேட்டுக்கொள்ள வாய்ப்புகளை தோற்றுவிக்க வேண்டும். நாம் யார், எங்கிருந்து வந்தோம், எங்கே செல்கிறோம், இப்பயணத்தின் முடிவு என்ன, இந்த பிரபஞ்சத்தின் தன்மையானது போன்ற பல புதிர்கள் நம் மனதில் தோன்றுவதற்கு இவ்வாத்ம சிந்தனை இடமளிக்கும். இவற்றிற்கு தகுந்த முடிவுகளை முனிவர்களும் சமய குரவர்களும் விஞ்ஞானிகளும் பகுத்தறிவாளர்களும் நமக்கு தர முன்வந்திருக்கிறார்கள். ஆனால் இவையெல்லாம் தத்துவங்களும் விஞ்ஞானமும் காட்டும் ஊக்கங்களை. வாழ்க்கையும் பிரபஞ்சமும் சூன்யமே. இவற்றிலிருந்து விடுதலை பெறுவதற்கு தர்ம வழி தம்மபதம் மிகவும் உயர்ந்தது என்று காட்டுகிறார் கௌதம புத்தர். ஸ்ரீசங்கரரும் இதை ஓரளவு ஏற்றுக்கொண்டு மாயா விளக்கம் தந்து தன்னில் பிரமத்தை காண சொல்கிறார். கிருஷ்ண பகவானோ கீதையின் கடைசியில் எல்லா தர்மங்களையும் விட்டுவிட்டு தம்மை சரணடைவதே நேரான பாதை என்று விளக்கம் தருகிறார். இயேசுநாதர் நானே முடிவு, நானே வழி என்று தெளிவுபட உரைக்கிறார். நமது இக்கட்டான நிலை எதை ஏற்றுக்கொள்வது, எதை விட்டுவிடுவது என்பதாகின்றது. சமயவாதங்கள் நம்மை மிகவும் குழப்பத்தில் ஆழ்த்தியிருக்கின்றன. மேற்கத்திய சிந்தனை நமது வாழ்க்கையின் வேடிக்கையை ஒரு சிறு கதை மூலம் விளக்கியிருக்கிறது. ஆனால் இக்கதை இந்தியாவிலிருந்தான் சென்றிருக்க வேண்டும் என்று நினைக்கப்படுகிறது. ஒரு இருண்ட அகண்ட காட்டின் நடுவே வியர்க்க வியர்க்க மூச்சு வாங்க ஓடி வருகிறார் ஒரு வழிப்போக்கன். அவனுக்கு பின்னே தொலைவில் ஒரு சிங்கம் அவனை துரத்தி வருகிறது. பயத்தினால் பதறிப்போன அவன் பாதையின் அருகாமையிலிருந்த ஒரு பாலடைந்த ஆழமான கிணற்றில் தஞ்சமடைகிறான். ஆனால் உள்ளே பார்த்ததும் திகில் அதிகரிக்கிறது. ஒரு ராட்சச மிருகம் கிணற்றின் அடியில் வாயை திறந்து அவனை விழுங்க தயாராக இருக்கிறது. என்ன செய்வான் பாவம்? மேலே சரிந்து நிற்கும் மரக்கொம்பை இறுகப்பிடித்துக் கொள்கிறான். இப்பொழுது மூன்றாவது காட்சி தென்படுகிறது. கிளையின் அடிப்புறத்தில் ஒரு வெள்ளை எலியும் ஒரு கருப்பு எலியும் துளை போட்டு கொண்டிருக்கின்றன. எந்த நிமிடத்திலும் கிளை ஒடிந்து அவனோடு கிணற்றிற்குள் விழலாம். அப்பயனின் மனநிலையை நாம் நன்கு புரிந்து கொள்ளலாம். இந்த நேரத்தில் கிளையின் மேல் பகுதியில் ஒரு தேன்கூடு இருப்பதை காண்கிறான். அதிலிருந்து சிந்தும் தேன் துளிகள் அவனின் நாவில் விழ அதை சுவைத்து இதல்லவா பேரின் என்ற மயக்கத்தில் தன்னை மறந்து கொண்டிருக்கிறான். சிங்கத்தை யமனாகவும் அசுர மிருகத்தை யமனாகவும் எலிகளை இரவு பகலாகவும் தேன்தொழிகளை தோன்றி மறையும் வாழ்க்கை சபலங்களாகவும் வைத்து பார்த்தால் கதையினது ஆழ்ந்த கருத்து தெளிவாக விளங்கும். இந்திய பண்பாட்டை இந்து சமயம் என்று கூறுவதை விட இந்து தர்மம் என்று அழைப்பதில் சிறந்த ஓர் உண்மை பதிந்து கிடக்கின்றது. சமயம் என்று கூறும் பொழுது போட்டி, பாசம், பகைமை, வெறுப்பு இவை தோன்ற இடமிருக்கிறது. நமது பண்பாடு ஒன்றே மனிதனை ஓர் உன்னத நிலையில் வைக்கின்றது. அத்வைத விளக்கம் நானே பரமுள் என்ற உயர்வான நிலைக்கு நம்மை தூக்கி வைக்கிறது. நாம் பாவத்தில் தோற்றுவிக்கப்பட்டவர்கள், நம்மை பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்ள வேண்டும் என்ற மாறுபட்ட எண்ணம் மற்ற சிந்தனைகளில் காணப்படுகின்றன. இந்த நிலையற்ற வாழ்வில் நான் அழியாதவன், நான் பிறப்பதுமில்லை, இறப்பதுமில்லை, எப்பொழுதும் பிரம்மத்தின் தன்மை கொண்டவன், இந்த உடல் தோன்றி மறைந்தாலும் அதற்கப்பால் எப்பொழுதும் நிலைத்திருப்பது எனது பரம்பொருளின் தன்மை, அதுவே கீதை எடுத்துக்கூறும் சிந்தனை கோவை. அழிகின்ற இந்த உலக நிலையில், அழியாத உயர்நிலையில் நம்மை வைக்கிறது இந்து தர்மம். இக்கருத்து ஒரு ஆன்மீக விளக்கமே அன்றி சமயவாதம் அல்ல. இந்த பண்பாட்டு தொடரில் இருந்துதான் காந்தியடிகளின் ஆத்ம சிந்தனைக்கு கருத்துக்களும் கோட்பாடுகளும் உருவாகின.
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் வி.பி. தண்டாயுதம் அவர்கள்.

0: நேரம் 6:05.
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் விபி தண்டாயுதம் அவர்கள்.
2: நாம் கொஞ்சம் கண்களை மூடி சிந்தித்து சில கேள்விகளை

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது காலை தென்றல். நேரம் 6:09:35. இனி தொடர்ந்து பக்தி பாடல்கள் கேட்கலாம். இறைவனை அடையும் வழிகளில் மிகவும் முக்கியமானதும் பிரதானமானதும் பக்தி மட்டுமே நிகழ்ச்சியில் உன்னிமேனன் குழுவினர் பாடியது.

நேரம் 6:22 எஃப்எம் ரெயின்போ 103 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. காலை தின்ற நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள் வரிசையில் தொடர்ந்து டே பிராதாமாணிக்கம் எல்லாரீஸ்வரி பாடியது.

விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம். வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸாகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 75% 80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 65% 70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காற்று பெரும்பாலும் தென்மேற்கு திசையிலிருந்தே வீசக்கூடும். இனி வேளாண் அறிவுரைகள் சிலவற்றை கேட்போமா? மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் லேசான தூறல் அல்லது லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 8-10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மிதமான மழை பெய்யக்கூடும். காற்றின் வேகமானது ஒரு சில சமயங்களில் மணிக்கு 40 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை மேற்கொள்ளலாம். மேலும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ள வேண்டும். எதிர்பார்க்கப்படும் தூறல் மழையினை பயன்படுத்தி நடவு செய்து 45 நாட்களான கார்பருவ நெல்லுக்கு இரண்டாவது மேலூரமாக யூரியா 25 கிலோ, பொட்டாஷ் 10 கிலோ இட வேண்டும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி ஆடிப்பட்ட மக்காச்சோளத்தினை இரவையில் விதைக்க இது உகந்த காலமாகும். மழை எதிர்பார்க்கப்படுவதனால் சால் முறை விதைப்பினை மேற்கொள்ள வேண்டும். மழை இல்லாத சமயங்களில் நிலக்கடலைக்கு களை எடுக்க வேண்டும். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக காணப்படுவதால் நிலக்கடலையில் டிக்கா இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. விவசாயிகள் வயலை நன்கு கண்காணித்து தாக்குதல் தென்பட்டால் ஒரு ஹெக்டருக்கு கார்பன்டசீம் 500 கிராம் அல்லது மேங்கோசப் 1 கிலோ என்ற அளவில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்த வேண்டும். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பில் தோகை உரித்து விட்டம் கட்ட வேண்டும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்க வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். கரும்பிற்கு இரண்டாவது தவணையாக 1 ஏக்கருக்கு 85 கிலோ யூரியா மற்றும் 25 கிலோ பொட்டாசு உரமிட்டு மண்ணணைக்க வேண்டும். நிலவும் வானிலை காரணமாக தக்காளி நாற்றங்காலில் நாற்றடுகள் நோய் அதிக அளவில் காணப்படுகிறது. இதை கட்டுப்படுத்த காப்பராக்சி குளோரைடு என்ற மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 கிராம் வீதம் கலந்து 1 சதுர மீட்டருக்கு 4 லிட்டர் என்ற அளவில் ஊற்ற வேண்டும். நிலவும் வானிலையை பயன்படுத்தி இரவை பருத்தி நடவு செய்வதற்கு நிலம் தயார் செய்ய வேண்டும். பருத்தி விதைப்பினை 15-20 தேதிக்குள் முடிக்க வேண்டும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி கொடி பூசணி காய்கறிகளின் விதைப்பை தொடர வேண்டும். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதாலும் அதிகமான மழை எதிர்பார்க்கப்படுவதாலும் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் கழி பயன்படுத்தி முட்டுக் கொடுக்க வேண்டும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்க வேண்டும். போதிய வடிகால் வசதி மேற்கொள்ள வேண்டும். மஞ்சள் பயிரிட்டு 60 நாட்கள் ஆகியிருக்கும் பட்சத்தில் இரண்டாவது மேலூரமாக 50 கிலோ யூரியா மற்றும் 30 கிலோ மியூரியட் ஆஃப் பொட்டாஷ் கலந்து இட வேண்டும். காற்றின் வே

0: வேகம் மற்றும் ஈரப்பதம் அதிகமாக எதிர்பார்க்கப்படுவதால் மஞ்சளில் இலை புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. இதை கட்டுப்படுத்த ஒரு 8 to 500 gram கார்பன்டசிம் அல்லது 1 kg மேங்கோசப் அல்லது 1250 gram காப்பர் ஆக்சைடு குளோரைடு மருந்தினை 500 liter தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். தற்போதைய வானிலை கறவை மாடுகளில் நோய் உருவாக்கும் காரணிகளை அதிகப்படுத்தும் என்பதால் பால் கறப்பதற்கு முன்பும் கறந்த பின்பும் 1% பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசலை கொண்டு கழுவ வேண்டும். தற்போது நிலவும் காற்றின் அதிக வேகம் மற்றும் ஈரப்பதம் காரணமாக கால்நடைகள் அதிக தண்ணீர் அருந்த வாய்ப்புள்ளது. எனவே போதுமான அளவு சுத்தமான குடிநீரினை கால்நடைகளுக்கு வழங்க வேண்டும். இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவிக்கின்றது. கோயம்புத்தூர் மாவட்டம் பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையம் நெல் துறையில் உற்பத்தி செய்யப்பட்டு இருப்பில் உள்ள நெல் ரகங்களில் ஆதார மற்றும் உண்மை விதை நிலவரம். நெல் ஆதார விதை Co54 ரகம் 1770 kg இருப்பில் உள்ளது. விலை 44 ரூபாய் 1 கிலோவிற்கு. நெல் ஆதார விதை Co56 6180 kg இருப்பில் உள்ளது. 1 கிலோ 44 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை Co55 1567 kg இருப்பில் உள்ளது. 1 கிலோ விதை 40 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை Co52 2858 kg இருப்பில் உள்ளது. 1 கிலோவின் விலை 40 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை Co54 60 கிலோ இருப்பில் உள்ளது. 1 கிலோ விதை 40 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை Co56 2000 கிலோ இருப்பில் உள்ளது. 1 கிலோ விதை 40 ரூபாய். இந்த நெல் ரகங்கள் தேவைப்படும் விவசாய பெருமக்கள் நேரிலோ அல்லது பார்சல் சேவை மூலமாகவோ பெற்றுக்கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பேராசிரியர் மற்றும் தலைவர் நெல் துறை பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் 3. அலைபேசி எண் 9865006933. மின்னஞ்சல் rice@tnau.ac.in.
1: ஃபார்ம் டு சிட்டி,
2: விவசாயிகளுக்கும் நகர்ப்புற நுகர்வோருக்குமான இணைப்பு பாலம்.
1: ஃபார்ம் டு சிட்டி, இளம் விவசாயிகள்,
2: இயற்கை விவசாயிகள்,
1: வல்லுநர்களின் வழிகாட்டுதல்,
2: அருகாமையில் கிடைக்கும் உணவுப் பொருட்கள்,
1: விவசாய இடுபொருள்கள்,
2: பயிற்சிகள்,
1: திட்டங்கள்
2: என ஊக்கம் தரும் பல்வேறு சாதனை முகங்களோடு
1: வித்தியாசமான விவசாய களங்களிலிருந்து நேரடியாக
2: ஃபார்ம் டு சிட்டி
1: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 7:30
2: ஃபார்ம் டு சிட்டி,
1: ஃப்ரெஷ் ஃப்ரம் தி ஃபீல்ட்,
2: ஒன்லி ஆன் FM ரெயின்போ 103 கோயம்புத்தூர்.
0: இன்று 7:30 நமது ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில்
3: நம்ம இந்தியாவில எப்ப இந்த வண்டோட தாக்குதல் ஏற்பட்டதுன்னு பாத்தீங்கன்னாக்க, நமக்கு இந்த வண்டுகள் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய பங்களாதேஷ்ல இருந்து பரவி இருக்கலாம் அப்படின்னு ஒரு கூற்று இருக்கு.
0: தேனி கூட்டங்களை தாக்கக்கூடிய சிறு தேன்கூடு வண்டுகளின் மேலாண்மை முறைகள் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சியியல் துறையின் பேராசிரியர் முனைவர் V.R. சாமிநாதன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் பழங்குடியினரின் சமூக பொருளாதார

0: மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் விரைவாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் விற்பனைக்குரிய வீடுகள் அல்லது மனைகளை விற்பதற்கான இணையவழி விற்பனை தளத்தை மாநில அரசு தொடங்கியுள்ளது. நீலகிரி தேனி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது பழங்குடியின நலத்துறை அமைச்சர் திரு துர்காதாஸ் உய்கே இதனை தெரிவித்தார். மாநில அரசுடன் இணைந்து பழங்குடியினரின் குடியிருப்பு பகுதிகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பழங்குடியினர் மேம்பாட்டு மையங்கள் மூலம் தமிழகத்தில் பழங்குடியினர் சுய உதவிக் குழுக்களுக்கு தேசிய பழங்குடியினர் நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் கடன்களும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். உயர்கல்விக்கான உதவித்தொகைகள், ஆராய்ச்சிக்கான ஊக்கத்தொகைகள் போன்றவையும் பழங்குடியின மாணவர்களுக்கு வழங்கப்படுவதாக திரு துர்காதாஸ் உய்கே கூறினார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் விரைவாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், மாநிலத்தில் புதிய ரயில்பாதை அமைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். கரூர் திண்டுக்கல் மற்றும் திருச்சி கரூர் இடையே இரட்டை ரயில்பாதை திட்டங்களுக்கான ஆய்வுகள் நிறைவு பெற்று திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஈரோடு கரூர் இரட்டை ரயில்பாதை திட்டத்திற்கு அண்மையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அவர், காட்பாடி வேலூர் விழுப்புரம் இடையே இரட்டை ரயில்பாதை அமைக்கும் திட்டத்திற்கான கள ஆய்வுகள் நிறைவடைந்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். அரக்கோணம் காட்பாடி ஈரோடு இடையே 3வது மற்றும் 4வது ரயில்பாதை அமைப்பதற்கான இறுதி ஆய்வுகள் நிறைவடைந்து திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார். தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளை அகலப்படுத்தும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், இதுவரை 1900 கிலோமீட்டர் தொலைவுக்கு தேசிய நெடுஞ்சாலை மேம்பாட்டுப் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக கூறினார். தற்போது மாநிலம் முழுவதும் 961 கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலை பணிகள் பல்வேறு கட்டங்களில் நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். தமிழகத்திற்கு கடந்த 5 ஆண்டுகளில் நெடுஞ்சாலை பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி முழுமையாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் சென்னை பெங்களூரு விரைவுச் சாலை, சென்னை துறைமுகம் மதுரவாயில் உயர்மட்ட சாலை உள்ளிட்ட பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். தருமபுரி சேலம் இடையே தொப்பூர் கணவாய் பகுதியில் சாலை மேம்பாட்டுப் பணிகள் 45% நிறைவடைந்துள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி சுட்டிக்காட்டினார். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் விற்பனைக்குரிய வீடுகள் அல்லது மனைகளை விற்பதற்கான இணையவழி விற்பனை தளத்தை மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தொடங்கி வைத்தார். இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் பல்வேறு திட்டங்களின் மூலம் 7659 வீடுகள் அல்லது மனைகள் விற்பனை செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக இம்மாதம் 21ஆம் தேதி முதல் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. அத்துடன் விற்பனைக்கு தயாராக உள்ள 854 வணிக கடைகளுக்கு மின் ஏலத்திற்கான விண்ணப்பங்களை இம்மாதம் 25ஆம் தேதி முதல் பதிவேற்றம் செய்யலாம் என்றும் மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டத்தின் கீழ் தொழில் தொடங்குவதற்கு கடனுதவி வழங்கப்படுகிறது. இதன் மூலம் கடன் பெற்று சிறுதானியங்கள், உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனம் நடத்தி வருவதாக தேனியைச் சேர்ந்த பயனாளி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: என்னோட பேர் வந்து வெங்கடேஷ் குன்ராஜ். நான் வந்து சுக்காங்கல்பட்டி தேனி மாவட்டம். கேவிகேல ஒரு ட்ரைனிங் போய் அட்டன் பண்ணேன். அவங்க வந்து எனக்கு வந்து இந்த ஸ்கீமை பற்றி எனக்கு எக்ஸ்பிளைன்

0: பண்ணாங்க. உணவு சார்ந்த தொழில் செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. ஸோ அவங்க கைடன்ஸில் எனக்கு வந்து பிஎம்இஜிபி லோனை பற்றி தெரிய வந்தது. அப்ளை பண்ணேன் லோனுக்கு. ஸோ எனக்கு வந்து 10 லட்ச ரூபா லோனை வந்து சாங்ஷன் ஆச்சு. சிறுதானியங்கள் வச்சுட்டு ஹெல்தி ஸ்நாக்ஸ் பண்ணுறோம், மால்ட்ஸு, ஹெல்தி லட்டுஸு, நம்ம வீட்டு முறைப்படி சுத்தமான ஆரோக்கியமாக நம்ம வந்து கொடுத்துட்டு வரோம். இந்த மாதிரி சின்ன சின்ன நிறுவனங்கள் தொழில் தொடங்குறதுக்கு பிஎம்இஜிபி, பிஎம்எஃப்எம்இ போன்ற அந்த லோன் எல்லாமே வந்துட்டு எங்களை மாதிரி ஒரு புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. ஸோ இதன் மூலம் நாங்களும் சரி, இங்கே கிராமப்புற மக்கள் அவங்களுக்கும் சிறப்பான ஒரு வேலைவாய்ப்பை கொடுக்க முடியுது.
1: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவிலில் ஆடிப்புறம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இவ்விழாவின் 7ஆம் நாளான நேற்று ஸ்ரீ ஆண்டாள் திருக்கல்யாண கோலத்தில் காட்சியளித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவில் 108 வைணவ ஸ்தலங்களில் முக்கியமான ஒன்றாகும். இங்கு ஆண்டுதோறும் ஆண்டாள் பிறந்த நட்சத்திரமான ஆடிப்பூரம் நட்சத்திரத்தன்று கொண்டாடப்படும் ஆடிப்பூர திருவிழா புகழ் பெற்றதாகும். கடந்த 6ஆம் தேதி குடியேற்றத்துடன் தொடங்கிய இத்திருவிழாவின் ஒவ்வொரு நாள் இரவும் ஸ்ரீ ரங்கமன்னார் ஸ்ரீ ஆண்டாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி திரு வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றனர். இந்நிலையில் விழாவின் 7ஆம் திருநாளான நேற்றிரவு ஆண்டாள் மற்றும் ரங்கமன்னார் கோவிலில் இருந்து புறப்பட்டு மாடவீதியல் வழியாக கிருஷ்ணன் கோவிலை வந்தடைந்தனர். பின்னர் இரவு நேரத்தில் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கல்யாண கோலத்தில் இருக்க அவளது மடியில் ரங்கமன்னார் சயன திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நாளை காலை 8:45 மணிக்கு நடைபெறவுள்ளது. விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தாக்கமலக்கண்ணன்.
1: தமிழகத்தில் நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் நோவோரோசியஸ்க் துறைமுகத்தின் மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 முக்கிய தானிய ஏற்றுமதி முனையங்கள் சேதமடைந்தது. காங்கோ நாட்டில் பரவி வரும் எபோலா வைரஸ் நோய் தொற்றால் இதுவரை 2000-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்திய கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் போர்ட் லூயிஸில் மொரீஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்குலத்துடன் இருதரப்பு கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தார். ஹரியானாவில் மாநில அளவிலான HIV தொற்று விழிப்புணர்வு முகாமை அம்மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி பஞ்ச்குலாவில் தொடங்கி வைத்தார். ரயில் ஒன் செயலியில் நாள்தோறும் சராசரியாக 10 லட்சம் பயணச்சீட்டுகள் பதிவு செய்யப்படுவதாக இந்திய ரயில்வே தெரிவித்துள்ளது. CBSE 12ஆம் வகுப்பு துணைத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. தமிழகத்தில் +2 துணைத் தேர்வு எழுதி விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்தவர்கள் இன்று பிற்பகல் முதல் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. தருமபுரி மாவட்டம் பாளையம்புதூர் ஊராட்சியில் மத்திய பட்டு வாரியம் சார்பில் பட்டுப்புழு வளர்ப்பு குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டத்தில் பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் 316 பயனாளிகளுக்கு ஆட்சியர் திருமதி சரண்யா நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி வட்டம் நாயக்கனூர் கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் 112 பயனாளிகளுக்கு ஆட்சியர் திரு ரவிக்குமார் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சென்னையில் வெள்ளிவாக்கம் சட்டப்பேரவைத் தொகுதிக்குட்பட்ட 94 மற்றும் 95வது வட்டங்களில் பொதுமக்களின் அடிப்படை வசதிகளுக்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த சேலம் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சேப்பாக் அணி 16.4 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 186 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் கோவை நெல்லை அணியையும் திருப்பூர் திருச்சி அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் விரைவாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் விற்பனைக்குரிய வீடுகள் அல்லது மனைகளை விற்பதற்கான இணையவழி விற்பனை தளத்தை மாநில அரசு தொடங்கியுள்ளது. நீலகிரி, தேனி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: மருத்துவமனையின் நலமே விளைக.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சரண்ஸ் மருத்துவமனை.
2: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாமே. பக்க விளைவு இல்லாத

0: ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை 7340707734.
1: எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் நந்தினி. நலமே விலக இந்த நிகழ்ச்சியில தினமும் உங்களை எல்லாரையும் வந்து சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சோ டெய்லியும் நம்ம மருத்துவமனைக்கு நம்மளோட எஃப்எம் ஓட ப்ரோக்ராம் கேட்டு வரவங்க கேட்கக்கூடிய வேடிக்கையான கேள்விகள், சீரியஸான கேள்விகள், இத பத்தி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இன்னைக்கு எனக்கு ஒரு நேர்ல வரல, கால் பண்ணி என்கிட்ட பேசினாரு. ஆன்லைன் கன்சல்டேஷன் கூட நம்ம மருத்துவமனையில அவைலபிளா இருக்கு. சோ கால் பண்ணி அவருக்கு வந்து சர்க்கரை நோய் இருக்கு அண்ட் கிட்னி வந்து பாதிச்சிருக்கு. அதுல வந்து உப்பு சத்து இருக்கு இல்லைங்களா, கிரியாட்டினு சொல்லுவோம், அது வந்து 3-4 அந்த மாதிரி ஃபிளக்சுவேஷன்ல இருக்கு. டாக்டர், இதுக்கு நாங்க என்ன பண்றது, எனக்கு வந்து நீங்க ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப நேரம் பேசியிருந்தாங்க. இந்த தகவலை நான் ஷேர் பண்ணணும் தான் நினைச்சேன். சோ நம்ம சர்க்கரை நோய் பத்தி நிறைய பேசியிருக்கோம், Type 1 இருக்கு, Type 2 இருக்கு, உணவு முறை மாற்றம் எல்லாமே சொல்லியிருக்கோம். சர்க்கரை நோய் வந்து கிட்னி எஃபெக்ட் ஆனதை பத்தி பெரிதளவுல நம்ம பேசினது இல்லை. சோ அதனாலதான் இந்த தகவல் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். இப்போ உங்களுக்கு வந்து சர்க்கரை நோய் வந்து கிட்னி எஃபெக்ட் ஆகி உப்பு சத்து வந்து அதிகமாயிடுச்சு, இல்ல சர்க்கரை நோய் இல்லாம கூட கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் வரும். சோ கிட்னி சார்ந்த என்ன பிரச்சனைகளா இருந்தாலும் நம்மளால சரி பண்ணிட முடியும். நீங்க வந்து உப்பு சத்து 2-3 அந்த மாதிரி இருக்கு, ஆனா கிட்னியோட செயல்திறன் நல்லாதான் இருக்கு அப்படின்னா நம்ம மருத்துவமனையில 1 வாரம் 10 நாள் வந்து இங்கேயே தங்கி இருந்து பஞ்சகர்மா, வர்மா, அக்குபஞ்சர், டெரா, மேக்னெட்டிக் இந்த மாதிரி சிகிச்சைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா சர்க்கரை அளவையும் குறைச்சு உப்பு சத்தையும் குறைக்க முடியும். அதுக்கு நீங்க மருத்துவமனையில 15 நாட்கள் தங்கி இருக்கணும். சோ இந்த கிட்னி பிரச்சனை, அதாவது சுகர்னால வரக்கூடிய கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் டாக்டர்? இப்ப எனக்கு சர்க்கரை நோய் வந்துருச்சு, எப்ப எனக்கு என்னோட கிட்னி எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு கூட அவர் கேட்டாரு. சோ அதாவது இவ்வளவு நாள்ல உங்களுக்கு கிட்னி எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு எல்லாம் எந்த டாக்டர்ஸ்னாலயும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 4 படை சர்க்கரை நோய் இருக்கும், மருந்துகள் எடுத்துட்டு இருப்பாங்க, ஆனா கிட்னி பாத்தீங்கன்னா ஒண்ணு பிரச்சனையா இருக்காது. சில பேர் 1 வருஷம் 2 வருஷம் தான் ஆயிருக்கும், உடனே வந்து கிட்னி எஃபெக்ட் ஆயிருக்கும். அதாவது நான் எப்பயுமே பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், எவ்ரிபடி பாடி இஸ் யூனிக். அதாவது ஒரு ஒருத்தர் உடல்வாகும் வேற வேற. இப்போ ஒரு மருந்து உங்களுக்கு கொடுக்கற ஒர்க் ஆகுதுன்னா இன்னொரு மருந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஒர்க் ஆகும், அந்த மாதிரி தான். ஸோ சர்க்கரை நோய் வந்துருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க பயப்படாம பதட்டப்படாம முறையான டாக்டர்ஸ் அணுகி அதற்குரிய சரியான கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் காலையில் ஒரு மாத்திரை, நைட் ஒரு மாத்திரை, அந்த மாதிரி போட்டுட்டு மட்டும் இருக்கிறது கரெக்டான ஒரு ட்ரீட்மெண்டா நான் எப்பயுமே பார்க்க மாட்டேன். ஏன்னா நீங்க வந்து மாத்திரை போட்டுட்டு நைட்டு போய் நல்ல ஒரு மாம்பழம் சாப்பிட்டுட்டு காலைல சுகர் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், ஜாஸ்தியாக தானே இருக்கும். ஸோ வாழ்க்கை முறை மாற்றங்கிறது எப்பயுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்னோட கிட்னி எஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சர்க்கரை நோய்க்கான ஆயுஷ் ஒருங்கிணைந்த மருந்துகள் எடுத்துக்க ஆரம்பிங்க. ஸோ நீங்க ஆரம்பிச்ச 3-4 மாதங்கள்லேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். HbA1c சொல்லுவோம், 3 மாதத்துக்கான ஆவரேஜ் சுகர் லெவல் பார்த்தீங்கன்னா 5.5 to 6.5 இருக்குள்ள இருக்கு அப்படின்னா அது வந்து நார்மல். அதுக்கு மேல போயிடுச்சுனாதான் நமக்கு வந்து சர்க்கரை நோய் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சிலது வந்து ஒரு 6.5-6 இருந்துச்சுன்னா பார்டர் லைன் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம லெவல்குள்ள வச்சுக்கணுங்க. இதை நீங்க வைக்காம சில பேர் 14-15 அப்படி நிறைய லெவல்ஸோட தான் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கட்டாயமா அதை 4 படை விட்டுட்டோம்னா கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் வரும். இந்த சர்க்கரை போய் என்ன பண்ணும், கிட்னியில இருக்கிற நரம்புகள் எல்லாத்தையும் அரிக்க ஆரம்பிக்கும். அப்ப என்ன ஆகுது, அங்க ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்மி ஆகுது, ஃபில்ட்ரேஷன் சரி வர நடக்கிறது இல்லை, உப்பு சத்து வெளியே போகாம கிட்னிக்குள்ளேயே லைக் நம்ம ரத்தத்திலேயே வந்து தங்கிடுது. ஸோ ஒரு வடிகட்டி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், சரியா ஒர்க் ஆகலைன்னா என்ன ஆகும், அந்த மாதிரி தான் நம்ம கிட்னியில இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸும். ஸோ அப்போ என்ன ஆகுது, நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணும்போது உப்பு சத்து அதிகமாகுது. உப்பு சத்து அதிகமானாலே கிட்னியோட ஃபங்க்ஷன் EGFR சொல்லுவாங்க, அது வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒரு ஒரு பிரச்சனைகளாக வந்து சர்க்கரை நோய் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் ஆரம்பத்திலேயே சரி பண்ணிட்டீங்கன்னா இவ்வளோ நாளில் எனக்கு கிட்னி பிரச்சனை வரும், அவ்வளோ நாளில் வரும் அப்படின்றதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் முறையான ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பித்து வாழ்க்கை முறை மாற்றம், நல்லா யோகா பயிற்சி பண்ணுறது, நல்லா தூங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சர்க்கரை நோயே இல்லாமல் பண்ணிடலாமே, நம்ம தாராளமாக வாழ்க்கை முறை மாற்றத்தில் மேனேஜ் பண்ணிடலாம். சர்க்கரை நோயே இல்லை அப்படின்னா நமக்கு எதுக்கு கிட்னி தொந்தரவு வரப்போகுது? ஸோ எல்லாமே வந்து நம்ம வருமுன் காக்கிறது தான். அதாவது சர்க்கரை நோய் வந்தாலும் கிட்னி பிரச்சனை வராமல் நம்ம முன்னாடியே காத்துக்கலாம் அப்படின்றத நான் சொல்ல வரேன். ஸோ இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். டீட்டெயிலாக இந்த கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தவறாமல் மருத்துவமனையை காண்டாக்ட் பண்ணலாம், நீங்கள் ஆன்லைனில் கூட என்கிட்ட பேசலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்ச்சியில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். திஸ் இஸ் டாக்டர் நந்தினி. நன்றி, வணக்கம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது
3: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சரண்ஸ் மருத்துவமனை.
3: பிபி சுகர் இருந்து கவனிக்க.

0: கேட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 734-0707-734.
1: ஹலோ, குட் மார்னிங் டு ஆல். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில நம்ம தொடர்ந்து கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. டைம் 7:01.

தொடர்ந்து மூன்று பாடல்கள் கேட்டிருக்கோம். மீண்டும் ஒரு காதல் கதை படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது, இசை இளையராஜா. தொடர்ந்து மல்லுவேட்டி மைனர் படத்தில் அருண்மொழி, எஸ் ஜானகி பாடியது, இசை இளையராஜா. இப்போ நம்ம கேட்ட பாட்டு பூக்கள் விடும் தூது படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது, இசை டி ராஜேந்தர். 7:13:55 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நம்ம கேட்டு ரசிச்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.

0: ఏనమనే ఇప్పుడు హీరో కనుక ஏனமுனே இப்படி கிலோ கணக்குல சர்க்கரை வச்சிருக்கீங்க, எப்ப குறைக்கிறது?
1: நம்ம கோயம்புத்தூர் ஜெரன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போ, 6 மாசத்துல பாதிக்கு கீழே குறைச்சிடலாம். அப்புறம் நீ ஒத்துழைச்சா மருந்து மாத்திரை சாப்பிடறதே நிறுத்திடலாம். ஆனா நெசந்தான் உள்ள 6 கிளைகள், 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள். ஜெரன்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ்டிக் அருகில், கோவை. செல் 7340707734.
2: இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள். அதனைத் தொடர்ந்து வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி கேட்டு ரசிக்கலாம்.
3: வணக்கம் ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாட்டு ஒழுங்குமுறை திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என்று பெயர் மாற்றுவதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் மொரீஷியஸ் பிரதமரை சந்தித்து இரு நாடுகளுக்கு இடையேயான கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தார். பாகிஸ்தான் விமானப்படை பலூச்சிஸ்தான் சூரப் மாவட்டத்தில் நேற்று நடத்திய தாக்குதலில் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். ஹாம்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ஸ்பெயினின் வேகா ஹெர்னாண்டஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாட்டு ஒழுங்குமுறை திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி இச்சட்ட திருத்த மசோதாவை முன்மொழிந்தார். நாட்டின் சுரங்கத்துறையை மேலும் பயன்

0: உள்ளதாகவும் முதலீட்டுக்கு உகந்ததாகவும் அதிகரித்து வரும் தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலும் மாற்றுவதற்கு இந்த மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என்று பெயர் மாற்றுவதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. முன்னதாக மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டு ஒப்புதல் வழங்கப்பட்ட இம்மசோதாவிற்கு மாநிலங்களவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இம்மசோதா மூலம் அரசியல் சாசனத்தின் முதலாவது பட்டியலில் கேரளா என்ற பெயருக்கு மாற்றாக கேரளம் என்று பெயர் மாற்றம் செய்வதற்கு வகை செய்யப்பட்டுள்ளது. இம்மசோதா குறித்து விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய், கேரளா என்ற பெயரை கேரளம் என்று மாற்றுவதற்கு மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்து கேரள சட்டப்பேரவையில் 2024 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார். மலையாளத்தில் அம்மாநிலத்தின் பெயர் கேரளம் என்றும், ஆனால் அரசியல் சாசனத்தில் கேரளா என்று இடம்பெற்றுள்ளதால் இந்த பெயர் மாற்றம் குறித்து கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்ததாக திரு நித்யானந்த ராய் குறிப்பிட்டார். தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளை அகலப்படுத்தும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இதுவரை 1900 கிலோமீட்டர் தொலைவுக்கு தேசிய நெடுஞ்சாலை மேம்பாட்டு பணிகள் நிறைவடைந்துள்ளதாக கூறினார். தற்போது மாநிலம் முழுவதும் 961 கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலை பணிகள் பல்வேறு கட்டங்களில் நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். தமிழகத்திற்கு கடந்த 5 ஆண்டுகளில் நெடுஞ்சாலை பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி முழுமையாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் சென்னை பெங்களூரு விரைவுச் சாலை, சென்னை துறைமுகம் மதுரவாயில் உயர்மட்ட சாலை உள்ளிட்ட பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். தருமபுரி சேலம் இடையே தொப்பூர் கணவாய் பகுதியில் சாலை மேம்பாட்டு பணிகள் 45% நிறைவடைந்துள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். தேசிய கல்வி உதவி திட்டத்தை நடப்பு கல்வியாண்டு முதல் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பது குறித்து மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி கல்வித்துறை உயரதிகாரிகளுடன் விவாதித்தார். நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்ட இத்திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. தமிழகத்தில் பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது பழங்குடியின நலத்துறை அமைச்சர் திரு துர்காதாஸ் உய்கே இதனை தெரிவித்தார். மாநில அரசுடன் இணைந்து பழங்குடியினரின் குடியிருப்பு பகுதிகளில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பழங்குடியினர் மேம்பாட்டு மையங்கள் மூலம் தமிழகத்தில் பழங்குடியினர் சுய உதவிக் குழுக்களுக்கு தேசிய பழங்குடியின நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் கடன்களும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். உயர்கல்விக்கான உதவித்தொகைகள், ஆராய்ச்சிக்கான ஊக்கத்தொகைகள் போன்றவையும் பழங்குடியின மாணவர்களுக்கு வழங்கப்படுவதாக திரு துர்காதாஸ் உய்கே கூறினார். இந்திய கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் போர்ட் லூயிஸில் மொரீஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்குலத்தை சந்தித்து பேசினார். அப்போது இருதரப்பு கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து இருவரும் விவாதித்தனர். இருநாட்டு கடற்படை இடையே பயிற்சி பரிமாற்றங்கள், தகவல் பரிமாற்றங்கள், திறன் மேம்பாட்டு முயற்சிகள் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டதாக சமூக வலைதளத்தில் கடற்படை தெரிவித்துள்ளது. மொரீஷியஸ் காவல்துறை மற்றும் கடலோர காவற்படைக்கு இந்திய கடற்படையின் சார்பில் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்படும் என்று அட்மிரல் சுவாமிநாதன் மொரீஷியஸ் பிரதமரிடம் உறுதியளித்ததாகவும் கடற்படை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: சுதந்திர தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக கடற்படை மற்றும் விமானப்படையின் இசை நிகழ்ச்சி கேரளாவில் இன்று நடைபெறுகிறது. திருவனந்தபுரம், கண்ணூர், கொச்சி ஆகிய இடங்களில் இந்த நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இசை மூலம் தேசிய ஒற்றுமையை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டு இது நடத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த இசை நிகழ்ச்சிகள் இன்று மாலை 6 மணிக்கு தொடங்கும் என்று அவர் மேலும் கூறுகிறார். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு துணைத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. தேர்வு முடிவுகளை மாணவர்கள் டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் ரிசல்ட்ஸ் டாட் டிஜி லாக்

www.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹரியானாவில் மாநில அளவிலான HIV தொற்று விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி பஞ்ச்குலாவில் தொடங்கி வைத்தார். இப்பிரச்சாரம் அக்டோபர் 12 வரை நடைபெறவுள்ளது. நாட்டின் பாதுகாப்பான 15 மாவட்டங்கள் பட்டியலில் ஹரியானாவின் குருக்ஷேத்ரா மற்றும் கைத்தல் மாவட்டங்கள் இடம்பெற்றுள்ளதற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். HIV தொற்றுக்கு எதிரான நடவடிக்கையை உரிய விழிப்புணர்வு, சரியான தகவல் ஆகியவற்றின் மூலம் மட்டுமே மேற்கொள்ள முடியும் என்று ஹரியானா முதலமைச்சர் கூறினார். ரயில் ஒன் செயலியில் நாள்தோறும் சராசரியாக 10 லட்சம் பயணச்சீட்டுகள் பதிவு செய்யப்படுகிறது. மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், கடந்த ஆண்டு ஜூலை மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட ரயில் ஒன் செயலியில் 4.76 லட்சத்திற்கும் அதிகமான பதிவிறக்கங்கள் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். பாகிஸ்தான் விமானப்படை பலூச்சிஸ்தான் சூரப் மாவட்டத்தில் நேற்று நடத்திய தாக்குதலில் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். இதுகுறித்து பலூச்சிஸ்தான் குடியரசு குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாகிஸ்தான் ராணுவமும் விமானப்படையும் இணைந்து சூரப் மாவட்டத்தின் குத்தர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் குண்டு வீசியதாகவும் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனால் உயிரிழப்புகளும் பொதுமக்களின் சொத்துகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் மேலும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நிவாரணம் மற்றும் மீட்புப் பணிகளை மேற்கொள்ள மக்களும் அதிகாரிகளும் தடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தை அடுத்து பலூச்சிஸ்தான் மக்களின் உயிர்களையும் அடிப்படை உரிமைகளையும் பாதுகாக்க சர்வதேச சமூகம் தலையிட வேண்டும் என்று பலூச்சிஸ்தான் குடியரசு குழு கேட்டுக் கொண்டுள்ளது. வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக ஒடிஷா, மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் குறிப்பிட்டுள்ளது. கர்நாடகா, கிழக்கு உத்தரப்பிரதேசம், குஜராத், கேரளம், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களிலும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹாம்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ஸ்பெயினின் வேகா ஹெர்னாண்டஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் பொலிவியாவின் ஏரியாஸ் ஜெபாலிஸ் இணையை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த சேலம் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சேப்பாக் அணி 16.4 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 186 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் கோவை நெல்லை அணியையும் திருப்பூர் திருச்சி அணியையும் எதிர்கொள்கின்றன. உலக அலைச்சறுக்கு போட்டி தமிழகத்தின் மாமல்லபுரத்தில் நேற்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாட்டு ஒழுங்குமுறை திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என்று பெயர் மாற்றுவதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் மொரீஷியஸ் பிரதமரை சந்தித்து இரு நாடுகளுக்கு இடையேயான கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தார். பாகிஸ்தான் விமானப்படை பலூச்சிஸ்தான் சூரப் மாவட்டத்தில் நேற்று நடத்திய தாக்குதலில் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். ஹாம்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ஸ்பெயினின் வேகா ஹெர்னாண்டஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டிருக்கோம். 7:25 சென்னை மெட்ரோவில் வந்திருக்கக்கூடிய வானிலை அறிவிப்பு இன்னைக்கு திருப்பவனில் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் வெதர் 26°C அதிகபட்சமாக, ஈரோட்டில் 35, திருப்பூரில் 27, சேலம்லையும் அதே 27 தான், சென்னையில் 31°C, தொடர்ந்து ஊட்டி குன்னூர் இந்த பகுதிகள் எல்லாமே அதிகபட்சமாக 18°C, பாலக்காடுல 27°C வெப்பநிலை பதிவாகக்கூடும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு.

0: கௌரி மனோகரி படத்துல எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது இசை இனியவன். 7:31 வணக்கம், கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டுச்சுக்கோம்.
1: ஹலோ டாக்டர், ஹலோ டாக்டர், மருத்துவத்தோட

0: உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில ஆரோக்கியம் தொடர்பான பல விஷயங்களை நம்ம பேசிட்டே இருக்கோம். சில சமயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும், சில விஷயங்கள் பத்தி நமக்கு நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கும். அப்படி நிறைய தகவல்களை நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி மூலமா கேட்டு பயன்பெற்றுட்டு இருக்கோம். ஸோ அந்த விதத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட பல் ஆரோக்கியம் தொடர்பான பல சுவாரஸ்யமான விஷயங்களை, பயனுள்ள தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக இணைஞ்சிருக்காங்க பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் அண்ட் டாக்டர் பிரியங்கா.
1: டாக்டர், இந்த பிரெக்னன்சி டைம்ல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்க மாதிரி ஆஃப்டர் டெலிவரியிலயுமே வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, குறிப்பா நிறைய மெடிசன்ஸ் எடுக்கக்கூடாது அப்படின்லாம் இருக்கு. ஸோ இதற்கு என்ன காரணம்? இது குழந்தைக்கு பால் கொடுக்குற வரைக்குமே நம்ம இதை கண்டினியூவா அவாய்ட் பண்ணிடணுங்களா? ஸோ இதை பத்தி எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்களேன்.
2: அது ஆஃப்டர் டெலிவரி கூட நம்ம பண்ண முடியாதுங்க நிறைய டேப்லெட்ஸ், பிகாஸ் ஃபீட் பண்ணிட்டு இருப்போம். ஃபீடிங் இப்போ எல்லாம் 2 இயர்ஸ் பண்ணுறனாலும் வி ஹாவ் டு பிளான், அதுக்குமே டேப்லெட்ஸ் சில இதெல்லாம் கொடுக்கக்கூடாது, அது கஷ்டம். அப்புறம் வந்து தேர்ட் ட்ரைமிஸ்டர்னாலும் அவங்களால படுக்க முடியாது, அது சின்ன ப்ரொசீஜர்னாலும் பண்ண முடியாது, இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ பிஃபோர் பிளானிங் ப்ரெக்னென்சி ஒரு டென்டல் விசிட் வந்து ரொம்ப முக்கியம்.
3: ஆமாம், டெஃபினெட்டாக. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 வருஷம் நான் கூட ஒரு பேஷண்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்களும் அப்படி தான். இப்போ மேரேஜ் அப்போ தான் நாங்கள், அப்புறம் அடுத்து ப்ரெக்னென்ட்னாங்க, அப்புறம் ஃபீடிங்னாங்க, அதில் தள்ளி போட்டது தான் இப்படி. நீங்கள் ஆரம்பத்திலே பார்த்துக்கிறது பெட்டர். எல்லாரும் கல்யாணம்னா ஒரு மேக்கப்புக்கு போயிடுறாங்க, ப்ரெக்னென்சினா உடனே ஒரு ஷூட்டுக்கு போயிடறாங்களே தவிர வாயும் கொஞ்சம் பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை.
2: அந்த ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகுதுங்க நமக்கு, ஆனால் அது வந்து ரொம்ப பின்னாடி நம்மளுக்கு த லேடிஸ் தே வில் சஃபர்.
3: அதே மாதிரி வெட்டிங் ஃபிக்ஸ் ஆச்சுனாலும் டென்டிஸ்ட் போய் முன்னாடியே பார்க்கணும். எப்படி ஒரு பார்லரில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அது மாதிரி டென்டிஸ்ட்டை பார்க்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, வாயில் அழுக்கு இருக்கலாம், இல்லை ஒரு சொத்தப்பல் இருக்கலாம், அது ஒரு பேட் பிரெத்தை கொண்டு வரலாம், சரிங்களா? அப்படிங்கிறப்போ இட்ஸ் எ லைஃப்பில் இது ஒரு நியூ பிகினிங். இப்போ வந்து இப்போ எப்படி இருந்தாலும் இப்போ வந்துட்டு ஒரு கல்யாணம் போது நம்ம க்ளோஸாக இருக்க போகிறோம், ஒரு டிஸ்கஸ்டிங் ஃபீலை க்ரியேட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அந்த பிகினிங்கே வந்து ஒரு பேடாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. நல்லதாக போய் க்ளீன் பண்ணி, நல்லது தானே, சுத்தமாக வாயை வச்சுக்கிறது நல்லது தானே. ஆனால் என்ன பண்ணுறோம், போய் ஃபேஷியல் பண்ணிக்கிறோம், மேக்கப் போடுறோம், எல்லாம் பண்ணிக்கிறீங்க, ஆனால் வாயை மட்டும் சுத்தமாக வச்சுக்கலாம், அது எப்படி ஒத்துக்க முடியாது? ஸோ வாயை க்ளீன் பண்ணிக்கோங்க, நல்லா வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு ப்ளீடிங் கம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வாய் ஸ்மெல் அடிக்குமா? அடிக்காதா? கண்டிப்பாக அடிக்கும், அது ஒரு டிஸ்கஸ்டிங் ஃபீல் இருக்கும், அந்த பார்ட்னர் சொல்லாமல் கூட இருக்கலாம். இதனால் உங்களுக்கு உள்ளார ஒரு கேப் க்ரியேட் ஆகும், ஒரு டிஸ்டன்ஸ் டெவலப் ஆகும். ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடியும் கண்டிப்பாக போய் டென்டிஸ்ட்டை மீட் பண்ணி பல்லெல்லாம் க்ளீன் பண்ணி சொத்தப்பல்லாம் அடைச்சிட்டிங்கன்னா இட் வில் கிவ் அ குட் திங். ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியும் பார்த்து எதாவது இருந்தால் பண்ணிக்கோங்க, ஒன்றும் இல்லைன்னா சந்தோஷம், இருந்தால் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறேன்.
2: சரி, இப்போல்லாம் புதுசாக இப்போல்லாம் வராங்க, கல்யாணம் 4 மந்த்ஸில் இருக்குங்க, பல்ல கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணணும் அப்படின்னா மேஜிக் பண்ண முடியாதுங்க, கொஞ்சம் டைம் ஆகும். அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது இமிடியட் ரெமெடி வேணும், அது கொஞ்சம் முன்னாடியே நம்மக்கிட்ட வந்திருந்தால் கூட நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணலாம். அந்த 4 மந்த்ஸ் 5 மந்த்ஸ் கேப்பில் வந்து எனக்கு பல்ல ஸ்ட்ரைட் பண்ணிடுங்க, இப்படி திரும்பி இருக்கு, இங்கே கேப் தெரியுது, பல்ல அடைச்சிக்கலாம், பட் ஆர்த்தோ ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. அது நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல, எல்லோரும் வந்து அதான் கேட்குறாங்க, சந்தா இருக்குது, ஃபோட்டோக்கு சிரிக்கிறப்ப தெரியக்கூடாது, இதுதான் மெயின் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும், சிரிக்கிறப்ப தெரியக்கூடாது, அழகாக இருக்கணும். அப்படின்னா 4 மந்த்ஸில் அது நம்ம கொஞ்சம் கஷ்டம், ஒரு டைம் வேணும் நமக்கு அதை எவாலுவேட் பண்ணிவிட்டு அந்த ஒரு புஷ் பண்ணி அதை ரெடி பண்ணுறதுக்கு. அதுக்கெல்லாம் டெம்பரவரியாக தான் தேடி டக்கு டக்குன்னு போகிறாங்க, வேறு எதாவது பண்ணி விட்ருங்க, வேறு எதாவது பண்ணி விட்ருங்கன்னு, பட் அது செய்ய முடியாது, கொஞ்சம் ஏர்லியராக வராது பெட்டர்.
0: ஆக்சுவலி என்னென்னா வேறு ஒரு இப்போ கைவலி வயிறு வலின்னு கொடுக்க அதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த ஓரல் ஹெல்த் டென்டல் ஹெல்த்துக்கு பெருசாக இன்னும் அவேர்னஸ் வரலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு.
3: அவேர்னஸ்ஸை விடங்க, அவேர்னஸ் கூட இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருக்குது. மெயின் என்னென்னா பயம்,
2: பயம்.
3: இப்போ ஊசி இடுப்பில் ஓட போட்டுக்கலாம், வாய்க்குள்ளே ஊசியா அப்படின்னா ஒரு சின்ன பா, இது வந்து சைக்கலாஜிக்கலாக சொல்கிறேன் நான், எனக்கே பல்ல எடுக்கிறப்ப என் சேரில் நான் உட்கார்றப்போ ஐயோ வாய்க்குள்ளேயே அப்படிங்கிற அந்த ஃபீல் இருக்கு இல்லையா? ஸோ உடம்பு சரியில்லையா, திரும்பிக்கு வந்துக்கிறோம், ஊசி போடுறாங்க, தட் இஸ் ஓகே. வாய்க்குள்ளேங்கிறப்போ எல்லோரும் பயப்படுறாங்க, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே. அதனால தான் எனக்கு தெரிஞ்சு அதை போஸ்ட்போன் பண்ணுறாங்களே தவிர அவேர்னஸ் இல்லையான்னு அப்படி கிடையாது. 25 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கிறேன், முன்னாடி எங்க க்ளீன் பண்ணுங்க, க்ளீன் பண்ணுங்க, க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. இன்னைக்கு சார் நான் வந்து 6 மந்த்ஸ் ஆச்சு, நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு பேஷன்ஸ் வர்றாங்க. அன்னைக்கு நான் சொன்னதோட ரிசல்ட்டு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் ஃபீல் பண்ணுறேன்.

0: சார் நான் வந்து சென்னை போனேன் சார், அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்களே 6 மாதத்துக்கு வந்து கண்டிப்பாக, அதனால் அங்கே ஒரு டென்டிஸ்ட் பார்த்து நான் க்ளீன் பண்ணிட்டேன். குட், எங்கிட்டே வரணுன்ட்டு இல்லை, ஐ அப்ரிஷியேட் இட், ஏன்னா நீ வந்து க்ளீன் பண்ணிக்கிற அந்த அவேர்னஸ் வந்திருக்கு, ஆனாலும் பயம் இருந்துகிட்டே தான் இருக்குது. டென்டல்லே அட்வான்ஸ்மெண்ட் நிறையா வந்துட்டுருக்கு, கொஞ்சம் இன்றைக்கி எல்லாமே ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொஞ்சம் பெயின்லெஸ்ஸாக பண்ணலாம் அப்படின்ட்டு. ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஊசி வலிக்கும், இன்றைக்கி ஊசிக்கே ஸ்ப்ரே ஸ்ப்ரே பண்ணிடுறோம், அப்போ என்ன ஆகுனா அந்த ப்ரிக் அவ்வளோக்கா தெரிவிக்காது. அதே மாதிரி இன்சுலின் சிரிஞ்சு நாங்கள் யூஸ் பண்ணுறோம் ஃபார் த ப்ரிக், அப்போ வந்து அந்த ப்ரெஷர் அந்த ஒரு இது வந்து பெருசாக தெரியாது வலி. ஸோ அப்படி இப்போ டென்டிஸ்டே வந்துட்டு வந்துட்டு இட் கோஸ் டுவோர்ட்ஸ் பெயின்லெஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் வந்து போயிட்டுருக்கு அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ அதனால் அந்தளவுக்கு இல்லை. ஸோ அதனால் ஏர்லியராக பார்த்துக்கிறது எல்லாமே பெட்டர் தான். இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ பல்ல க்ளீன் பண்ணணும்னு சொல்கிறோம் இல்லைங்களா, வருஷ வருஷம் க்ளீன் பண்ண சொல்கிறோம், 6 மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ண சொல்கிறோம், 6 மாதத்துக்கு ஒரு தடவை போகிறோம் க்ளீன் பண்ணுறோம், இவ்வளோ செலவாகுது. 4 வருஷத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணால் அதே க்ளீனிங் அதே தானே அப்படின்னா, அப்படி கிடையாது. 6 மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணால் தான் எலும்பு அந்த இடத்துல இருந்துகிட்ருக்கும். நீங்கள் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணி அதே சார்ஜுன்னு சேவ் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா எலும்பு இறங்கிட்டு இருக்கும், அப்புறம் பல்ல உளுந்து அந்த பல்லு கட்டுறக்கு நீங்கள் அதை விட டபுள் ட்ரிபிள் டைம்ஸ் செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ பீப்புளோட பர்செப்ஷன் இங்கே பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படின்னா, 6 மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணாலும் அந்த காசு கொடுக்கணும், சரி நான் வந்து 4 வருஷத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கிறேன்னா அப்படி கிடையாது. அதுக்கான எஃபெக்ட் உங்களுக்கு பின்னாடி தெரிய வரும், டெஃபினட்டாக வேறு இதில் செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ 6 மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணுறீங்கன்னா அதை பண்ணிக்கோங்க, அந்த சின்ன காசை பார்த்தோன்னா பெருசாக செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும்.
1: இதுவரைக்கும் நாம கேட்ட இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில பல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் அண்ட் டாக்டர் பிரியங்கா. இந்த நிகழ்ச்சியோட அடுத்த பாகம் அடுத்த வாரம் வியாழக்கிழமை காலை 7:30 ஒளிபரப்பாகவும், மறக்காம கேளுங்க. நிகழ்ச்சி தொகுப்பு அகிலா, நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொலினதே அறம். நன்றி நேர்களே.

எங்கள் தாய்குலமே வருகை படத்துக்காக கேஜி யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடியது இசை சந்திரபோஸ்.

0: இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
1: நம்ம இந்தியாவில எப்ப இந்த வண்டோட தாக்குதல் ஏற்பட்டதுன்னு பாத்தீங்கன்னாக்க, நமக்கு இந்த வண்டுகள் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய பங்களாதேஷ்ல இருந்து பரவி இருக்கலாம் அப்படின்னு ஒரு கூற்று இருக்கு.
0: தேனீ கூட்டங்களை தாக்கக்கூடிய சிறு தேன்கூடு வண்டுகளின் மேலாண்மை முறைகள் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சியியல் துறையின் பேராசிரியர் முனைவர் V.R. சாமிநாதன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.

0: நேற்றிலே இன்று மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமிய கலை மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்திரப்பன் குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள் இடம்பெறும்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: சவுண்ட் எனப்படும் ஒலியானது டெசிபல் என்ற அலகால் அளவிடப்படுகிறது. 70 டெசிபல்களுக்கு மேலே உள்ள ஒலியே இரைச்சல் எனப்படுகிறது. வாகனங்களின் போக்குவரத்து, கட்டுமான வேலைகள், விளம்பர ஒலிபரப்புகள், பாடல் என பல்வேறு நிகழ்வுகளால் இரைச்சலான சூழல் ஏற்படுகிறது. இரைச்சலான சூழலில் நாம் தொடர்ந்து இருந்தால் உடல்நல பாதிப்புகள் உண்டாகும் என்கிறார்கள் மருத்துவர்கள். ஒலி மாசுபாட்டினால் இரத்த அழுத்தம், ஆஸ்மா, நுரையீரல் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. காதின் கேட்கும் திறன் அதிக அளவில் பாதிக்கப்படுகிறது. 100 டெசிபல் ஒலியை ஒருவர் 2 மணி நேரம் தொடர்ந்து கேட்டால் அதற்கு ஈடு செய்ய 16 மணி நேரம் ஓய்வெடுக்க வேண்டும் என்கிறது ஒரு மருத்துவ ஆய்வு. ஒலி மாசுபாட்டால் மற்ற உயிரினங்களின் தகவல் தொடர்பும் பாதிக்கப்படுகிறது. குறிப்பாக பாடும் பறவைகள் இதனால் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளன. ஒலி மாசுபாட்டால் ஏற்படும் எதிர்மறை தாக்கங்களை குறைக்க நம்மால் இயன்ற

0: அளவிற்கு வீடுகளிலும் வெளிப்புறங்களிலும் இறைச்சலை குறைக்க வேண்டும். அதீத ஒலியும் மாசுபாடு என்பதே பெரும்பான்மையானவர்களுக்கு தெரியாமல் உள்ளது என்பதால் இது குறித்த விழிப்புணர்வை பரவலாக எடுத்துச் செல்ல வேண்டியது அவசியமாகிறது. இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை முறையை பின்பற்றும் போது நம் உடல் நலமும் மேம்படும்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

இந்திரன் சந்திரன் படத்துல மனு கே சித்ரா பாடியது இசை இளையராஜா. 7:51 வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டுருக்கும் நேர்களை இன்று மாலை 5:02 சித்திர சிவானம் நிகழ்ச்சியில அரியா விடுதலை சுடர் முனிவர் புவனா ஜீவானந்தம் அவர்களுடன் ஒரு நேர்முகம் கேட்கலாம். எனவே 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து தேனீ கூட்டங்களை தாக்கும் சிறு தேன்கூடு வண்டுகளின் மேலாண்மை முறைகள் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சியியல் துறையின் பேராசிரியர் மற்றும் அகில இந்திய தேன் ஆராய்ச்சி திட்டத்தின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் வி.ஆர். சாமிநாதன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும்.

கேட்கலாம் சேவை செய்திகள். கோயம்புத்தூர் யோகதாஸ் சத்சங்க தியான கேந்திரா நடத்தும் கிரியா யோக தியான நிகழ்ச்சி இன்று மாலை 6 மணிக்கு கோவை உப்பிலிப்பாளையம் ஸ்ரீ சாய் விவாகா மஹாலில் நடைபெறும். பீளமேடு துணை மின்நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெறவுள்ளதால் இன்று காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை பாரதி காலனி, இளங்கோ நகர், புராணி காலனி, ஷோபா நகர், கணபதி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், போலீஸ் குவார்டர்ஸ், கிருஷ்ணராஜபுரம், அத்திப்பாளையம் பிரிவு, ராமகிருஷ்ணாபுரம், ஆவாரம்பாளையம், கணேஷ் நகர், விஜி ராவ் நகர், காமதேனு நகர், பிஎஸ்ஜி எஸ்டேட், பிஎஸ்சி மருத்துவமனை, நேரு வீதி, அண்ணா நகர், ஆறுமுகம் லேஅவுட், இந்திரா நகர், நவ இந்தியா, கோபால் நகர், பீளமேடு புதூர், எல்லை தோட்டம், விஓசி காலனி, பி கே டி நகர், அகிலாண்டேஸ்வரி நகர், புளியகுளம், அம்மன்குளம், பாரதிபுரம், பங்கஜாமில், தாமுநகர், பாலசுப்ரமணிய நகர், பாலகுரு கார்டன், சௌரிபாளையம், கிருஷ்ணா காலனி, ராஜாஜி நகர், மீனா எஸ்டேட், உடையாம்பாளையம், ராஜீவ்காந்தி நகர், பார்சன் அபார்ட்மெண்ட்ஸ், ஸ்ரீபதி நகர், கள்ளிமடை, ராமநாதபுரம், திருச்சி ரோடு ஒரு பகுதி, நஞ்சுனாபுரம் ரோடு, திருவள்ளுவர் நகர் போன்ற இடங்களில் மின்சார விநியோகம் தடைபடும் என்று தெரிவிக்கப்படுகிறது.

ఏడెక్కు మైనా

0: மனமங்களேவா படத்துக்காக அருண்மொழி பாடியது இசை இளையராஜா.
1: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
2: வணக்கம். வி ஸ்டார்டட் நிழல். இது என்னன்னா ஒரு QR பேஸ்டு ஸ்மார்ட் பப்ளிக் சேஃப்டி இனிஷியேட்டிவ். பப்ளிக் இஃப் தேர் பிளானிங் டு கிவ் வெரி குட் இன்ஃபர்மேஷன், உங்க ஐடென்டி ரிவீல் பண்ணுவேன், நீங்க போன் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன், ஐ வில் கால் தம் டு மை ஆபீஸ் அண்ட் ஐ வில் ரிவார்ட் தம் அக்கார்டிங்லி. அவங்க கொடுக்கறது இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணிட்டு தே வாண்ட் டு ரிவீல் தேர் போன் நம்பர் அதை கொடுத்துலாம். யாருக்கு போன் நம்பர் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா தே நீட் நாட் கிவ் எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு மீ. அவங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க தேவையில்லை. அவங்க அந்த தகவல் என்ன தகவல் போலீஸ்க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புறீங்களோ அது மட்டும் போலீஸ்க்கு தகவல் சொன்னா போதும். எனக்கு விஏ பார்ட் ஆஃப் திஸ் ஃபார் எ பெட்டர் அண்ட் சேஃபர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். தேங்க்யூ.
1: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.
0: நாம இதுவரைக்கும் கேட்டுரச்ச இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி தொகுப்புல இதுவரைக்கும் ஆர்ஜே சந்தீப். இன்னும் சில நொடிகளில் காலை 8 மணிக்கான செய்திச்சிருக்கும். அதனைத் தொடர்ந்து ரெயின்போ வைப்ஸ் வழங்குவதற்காக ஆர்ஜே தமிழரசி காத்துட்ருக்காங்க.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளை அகலப்படுத்தும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக தமிழகத்தில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திரு துர்காதாஸ் உய்கே கூறியுள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் விரைவாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என்று பெயர் மாற்றுவதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. இந்திய கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் போர்ட் லூயிஸில் மொரிஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்குலத்துடன் இருதரப்பு கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தார். தமிழ்நாட்டு வீட்டுவசதி வாரியத்தின் விற்பனைக்குரிய வீடுகள் அல்லது மனைகள் விற்பதற்கான இணையவழி விற்பனை தளத்தை மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தொடங்கி வைத்தார். ரயில் ஒன் செயலியில் நாள்தோறும் சராசரியாக 10 லட்சம்

பயணச்சீட்டுகள் பதிவு செய்யப்படுவதாக இந்திய ரயில்வே தெரிவித்துள்ளது. சிபிஎஸ்இ 12 வகுப்பு துணைத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. தமிழகத்தில் +2 துணைத் தேர்வு எழுதி விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்தவர்கள் இன்று பிற்பகல் முதல் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசுத் தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. சென்னையில் வில்லிவாக்கம் சட்டப்பேரவைத் தொகுதிக்குட்பட்ட 94 மற்றும் 95 வட்டங்களில் பொதுமக்களின் அடிப்படை வசதிகளுக்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் பாளையம்புதூர் ஊராட்சியில் மத்திய பட்டு வாரியம் சார்பில் பட்டுப்புழு வளர்ப்பு குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது. ரஷ்யாவின் நோவோரோசியஸ்க் துறைமுகத்தின் மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 முக்கிய தானிய ஏற்றுமதி முனையங்கள் சேதமடைந்தன. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: மகிழ்ச்சியான காலை வணக்கம். FM Rainbow 103 கோவையில் இது ரெயின்போ வைப்ஸ். இந்த நாள் மட்டுமல்ல, இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே எல்லாருக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமையட்டும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோட நிகழ்ச்சியில் உங்க கூட நான் ஆச்சே தமிழரசி லட்சுமணன். இன்னைக்கான கேள்வி, பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனாவின் PMMS இரண்டாம் கட்டத்தின் கீழ் இந்தியாவின் முதல் 3D அச்சிடப்பட்ட செயற்கை பவளப்பாறை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? பதில் தெரியும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணில்.

உள்ளத்தை அழித்தா படத்துல இருந்து சிற்பியினுடைய இசையமைப்புல மனோ கே சித்ரா பாடிய இந்த பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் பழனி பாரதி. ரெயின்போ வைப்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கோம். அதாவது இந்த 3D பவளப்பாறைகள் கடலுக்கு அடியில் அமைச்சிருக்காங்க. இது எதனால இந்த மாதிரி அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கடல் பகுதிகளில் இருக்கிற இயற்கை பவளப்பாறைகளை பாதுகாக்கவும், கடல் உயிரினங்களுடைய வாழ்வினங்களை மேம்படுத்தவும், மீன்களினுடைய இனப்பெருக்கத்தை அதிகப்படுத்தவும் இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்காங்க. தொடர்ந்து கேளுங்க, இது ரெயின்போ வைப்ஸ்.

லவ் பேர்ட்ஸ் படத்துலேருந்து ஏஆர் மண்டி மியூசிக் கிளாஸில் அம்மா முஸ்தபா பாடி இந்த பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் வைரமுத்து. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கில செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். அதனைத் தொடர்ந்து மீண்டும் ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சியில் இணைவோம் நேர்களே.

0: மூட்டு வலி முதுகு வலின்னு பல வருஷமா கஷ்டப்படுற, எங்க போனாலும் குறைக்கலாம்னு சொல்லுவாங்க ஆனா நிறுத்தலாம்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களே. 6 கிளைகள், 30 மேற்பட்ட மருத்துவர்கள், சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ் டெக் அருகில், கோவை. செல் 7340707734.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இது ரெயின்போ வைப்ஸ். இன்னைக்கான கேள்வி மறுபடியும் உங்களுக்காக, பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனாவின் PMSY இரண்டாம் கட்டத்தின் கீழ் இந்தியாவின் முதல் 3D அச்சிடப்பட்ட செயற்கை பவளப்பாறை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கு பதில் தெரியும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணில் இந்த பவளப்பாறை தொகுதிகள் ICAR மத்திய கடல் மீன் வள ஆராய்ச்சி நிலையத்துடன், அதாவது CMFRI இதனுடன் சேர்ந்து மெட்ராஸ் இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் காப்பக புத்தொழில் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டிருக்கு. உலகம் முழுவதும் இயற்கை பவளப்பாறைகள் காலநிலை மாற்றம்

கடல் மாசுபாடு மற்றும் மனிதர்களுடைய நடவடிக்கை இது எல்லாத்தினாலையும் பாதிக்கப்பட்டு வரனால அதுக்கு பதிலாக செயற்கை பவளப்பாறைகளை உருவாக்கும் இந்த முயற்சியில பல்வேறு நாடுகள் ஈடுபட்டு வருது. அந்த வகையில் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இந்த செயற்கை பவளப்பாறைகளை அமைச்சிருக்காங்க.

மகாபிரபு திரைப்படத்தில் இருந்த தேவானுடைய இசையமைப்பில் எஸ் ஜானகி எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடி இந்த பாடல் பாடலா ஸ்ரீவாலி. எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இது ரெயின்போ வைப்ஸ் கேட்டு இந்த கேள்விக்கு நிறைய நேர்கள் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் பார்த்தலாம், காங்கேயத்திலிருந்து நந்தகுமார், அன்னபூர்ணி சென்னையிலிருந்து, கோணமலை ஆனந்தர், பூலவப்பாளையம் ஆனந்தமுருகன், பிரமிளா சென்னையிலிருந்து, சிறுமுகை சுமு, கலைவாணி, பிரமிளா வெள்ளியங்கிரி, மல்லிகா மந்த்ராச்சலம், கணேஷ் சிறுமுகையிலிருந்து, ஜோதிலட்சுமி தேவனூர்லேருந்து, ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான், பாண்டியநகர் சிவசங்கர், ஆறுசாமி தடாகம், தொட்டம்பாளையம் ரவி செல்வி, களத்துப்புதூர் அன்னபூரணி, நாமுத்துக்குமார் வள்ளிக்குப்பம் பாளையத்திலிருந்து, அதே போல அவங்களுடைய குடும்பத்தார் குஹன் நஞ்சுண்டாபுரம் பகுதியிலிருந்து, பார்வதி கணபதியிலிருந்து, அல்லிநகரம் எஸ் மகாதேவன், அதே போல யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாவக்கட்டுப்பாளையத்திலிருந்து பெருமாள் சாமி சுமதி, சண்முசுந்தரம் விநாயகபுரம், ஐயனார் முதுகுடி, செந்தில் பிரபு குடும்பத்தார், ராமசாமி சிவபாக்கியம், நவநீதன் சென்னிமலை, தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி, திருப்பூர்லிருந்து யசோதா கோவிந்தராஜ், மனோ கிறிஸ் ரெட்ஃபீல்ஸ், குஹன் சிந்து கோத்தகிரியிலிருந்து, செந்தில்குமார் ரமணன் முதலிப்புதூர்லிருந்து, அதே போல ஜஸ்டின் திரவியம் காந்திபுரத்திலிருந்து, கண்ணியூர் அண்ணாதுரை, பட்டுக்கோட்டை ராபர்ட் இளமாறன், வசந்தி. இன்னும் நிறைய நேர்கள் வந்து பதில் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு பாடல்

கல்கி படத்துல இருந்து பாடல் கேட்டோம். மனோ பாடியிருந்தாங்க தேவாவினுடைய சிமிப்புல. ரெயின்போ வைப்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கோம். பதில் சொன்னா அடுத்த நேயர்கள் யார் யார் அப்படின்னு பாத்திரலாம். சுதீஷ் கோத்தகிரியில இருந்து, மணக்கடவு கார்த்தி, கீதாஞ்சலி, பாரதி மகாலிங்கம், கள்ளிவடசு பகுதியிலிருந்து சிங்காநல்லூர்ல இருந்து ஜெயலட்சுமி மனோகரன், ரத்னபுரியில இருந்து ராஜா முகமது, கோகுல், கபிலேஷ், கமலேஷ், ரித்வி, நட்ராஜ் காங்கேயம் பகுதியிலிருந்து நங்கவள்ளி ராஜாராம், பி என் இளங்கோவன், சாமிசெட்டிப்பாளையம், கஞ்சம்பட்டியிலிருந்து சண்முகானந்தம், சண்முகசுந்தரம், ரமண முதலி புதூர்ல இருந்து ராஜபாளையம் பிரபு, பொள்ளாச்சி கஞ்சம்பட்டி ஜெயராமன், உமாமகேஸ்வரி செட்டி வீதி, பெல்லப்பம்பட்டியிலிருந்து சிவகுமார், சுமதி கனகராஜ், தமிழ்ஹர், கண்ணையன் ராமசாமி, சின்னவதம்பச்சேரியிலிருந்து ஈஸ்வரி, பரமசிவம், தர்ஷினி, மதுக்கரை பெரியசாமி, இவங்க எல்லாம் ஆன்சர் பண்ணிருக்காங்க. அதாவது கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க. எஸ், பதில் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முன்னாடி ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாம்.

0: இந்த ஊர் ஐயாக்குமாரு அருமை பெருமை எல்லாத்தையும் பாடி முடிச்சுட்டான். இனி நம்ம கூத்தை எடுத்து விட்டுருவோமா?
1: விட்டுருவா
0: ஒரு ரெண்டாம் ஆளா.

0: பாஞ்சாலங்குறிச்சி படத்துல இருந்து தேவானுடைய இசையமைப்புல சுரேஷ் பீட்டர்ஸ் அனுராத ஸ்ரீராம் பாடி இந்த பாடல் கிட்டும் பார்லா ஸ்ரீ வைரமுத்து. ரெயின்போ வைப்ஸ்ல நம்ம என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனாவின் இரண்டாம் கட்டத்தின் கீழ் இந்தியாவின் முதல் 3D அச்சிடப்பட்ட செயற்கை பவளப்பாறை எங்க அமைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது தான். நிறைய பேர் வந்து கரெக்டான பதில் கொடுத்துருக்கீங்க, என்ன அது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இதுல இயற்கையான பொருட்களை வச்சே கடல் நீரோட்டத்துக்கு ஏத்த வகையில நவீன வடிவமைப்புல இந்த பவளப்பாறைகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாள்லயே இது மேல பாசிகள், சின்ன சின்ன கடல் வாழ் உயிரினங்கள் எல்லாமே வளரும். இது மீன்களுக்கு பாதுகாப்பான வாழிடமாகும் மாறும். இந்த செயற்கை 3D பவளப்பாறைகளை கடல் வளங்களை பாதுகாக்க உதவும் ஒரு உன்னதமான திட்டமாகும். இந்த திட்டம் பாத்தீங்கன்னா எங்க அமைச்சிருக்காங்க அப்படிங்கறத நாம கிட்ட இருந்தோம் பதில் தெரிஞ்சுக்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் குத்துக்கல் கடல் பகுதியில் தான் 3D தொழில்நுட்ப செயற்கை பவளப்பாறைகள் கடலுக்கு அடியில் அமைக்கப்பட்டிருக்கு. பதில் சொன்ன எல்லாத்துக்குமே நன்றிகளும் வாழ்த்துக்களும். எஸ், ஆன்சர் இஸ் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் குத்துக்கால் கடற்பகுதியில் தான் இந்த பவளப்பாறைகளை அமைச்சிருக்காங்க. நேரம் 8:50. FM ரெயின்போ 103 கோவை.
1: தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போற சமயத்துல ஒருத்தர் கடைக்கு போய் ஸ்வீட் வாங்கினார். சரி, வீட்டுக்கு பிள்ளைங்களுக்கு தான் வாங்கிட்டு போறார் அப்படின்னு மற்றவங்க நினைச்சாங்க. அவரு அப்படி செய்யல, அந்த இடத்துலயே பொட்டலத்தை பிரிச்சார். திருட மாதிரி அப்படியே சுத்தி ஒரு தரம் பாத்துக்கிட்டார். யாரும் தெரிஞ்சவங்க இல்லைங்கிறத முடிவு பண்ணிட்டு அவசர அவசரமா அதை அப்படியே போட்டு முழுகிவிட்டு கையை தொடச்சிக்கிட்டு நல்ல புள்ள மாதிரி நடந்து போக ஆரம்பிச்சிட்டார். அவர் யாருன்னா, அவரோட பிரச்சனை வந்து எல்லாருக்கும் தெரியாது, சில பேருக்கு தான் தெரியும். அதாவது அவர் உடம்பில் சர்க்கரை இருக்குதுன்னு டாக்டர் சொல்லிவிட்டாராம். அதனால் வீட்டில் சர்க்கரையே இவர் கண்ணில் காட்டுறதில்ல. அதனால் இவர் யார் கண்ணிலையும் படாமல் இப்படிப்பட்ட வேலைகள்லாம் செய்கிறது வழக்கம். யாருக்கும் தெரியாமல் இப்படி ஸ்வீட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறது. இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆறுதலான தகவல் இன்னைக்கு. அது என்னென்னா, நாம் சாப்பிட்ற சர்க்கரைக்கும் நம்ம உடம்பில் உள்ள சில கோளாறுகளுக்கும் அப்படி என்ன தான் சம்மந்தம் இருக்குது. இதை பற்றி சமீபத்தில் சில ஆராய்ச்சிகள்லாம் நடந்திருக்குது. ஏன்னா சர்க்கரைன்னாவே விஷம் மாதிரி அதை பார்க்குறவங்களும் சில பேர் உண்டு. சின்ன பிள்ளைங்களுக்கு வயத்தில் பூச்சி உண்டாகிறதுலேருந்து பெரியவங்களுக்கு நீரழிவு வர்ற வரைக்கும் எல்லாத்துக்கும் சர்க்கரை தான் காரணம்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சர்க்கரை வியாதி, இருதய நோய், பித்தநீர்

0: பை நோய். இதெல்லாம் வந்து சில நோய்கள்லாம் நாம் சாப்பிட்ற சர்க்கரைக்கும் தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி சம்பந்தம் உண்டுங்கிறதுக்கு போதுமான அளவுக்கு ஆதாரம் இல்லை அப்படிங்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். ஒரே ஒரு சம்பந்தம் தான் உறுதியாக இருக்குதான், அதுவும் இந்த பல் சிதைவு அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த சர்க்கரை சாப்பிட்றதுக்கும் இந்த பல் சிதைவுக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் உறுதியாக சொல்கிறாங்க. சர்க்கரைன்னா நாம் சாப்பிட்ற சீனி மட்டும் இல்லை, பழம் காய்கறி பால் தேன் இப்படி எல்லாத்துலேயும் அது இருக்குது. கேரட்டு கொடுக்குற சத்தில் 88% சர்க்கரை, ஆப்பிள் கொடுக்குற சக்தியில் 95% சர்க்கரை. இது சீனி சர்க்கரை, இது ஆப்பிள் சர்க்கரை அப்படிங்கிற வித்தியாசம்லாம் உடம்புக்கு கிடையாது. ரெண்டுமே உடனடியாக வந்து சக்தி கொடுக்குது. ஒரு ஸ்பூன் சர்க்கரையில் வந்து 16 கலோரி தான் சத்து இருக்குது. அதிகமாக சர்க்கரை சாப்பிட்டா நீரிழிவு வந்துடும்ங்கிறது தப்பான ஒரு அபிப்பிராயம். டயபெட்டிஸுங்கிறது ஒரு மெட்டபாலிக் டிசார்டர், அவ்வளவுதான். அதாவது நாம் சாப்பிட்ற சர்க்கரையை நம்ம உடம்பு திறமையாக உபயோகப்படுத்திக்க முடியல அப்படின்னு அர்த்தம். அதனால தான் அதிகமாக இனிப்பு வேணாம்னு சொல்கிறோம். ஏற்கனவே உடம்பால் முடியாத ஒன்றே மறுபடியும் அது தலையில் சுமத்தி அதிகமாக வேலை வாங்க வேணாமே அப்படிங்கிறதுக்காக தான். ஆகாரத்தில் அதிகமாக சர்க்கரை இருந்தால் அதனால் உடனே சர்க்கரை வியாதி வந்துடும்ங்கிறதுக்கு விஞ்ஞான ரீதியாக போதுமான ஆதாரம் இல்லை. அதனால் எப்போவாவது அதிகமாக ஸ்வீட்டு சாப்பிட்டுட்டா ஐயோ அதிகமாக சாப்பிட்டோமோ என்ன பண்ண போகுது தெரியலையே அப்படின்னு நினச்சி மனசை போட்டு குழப்பிக்க வேண்டியதில்லை. பொதுவாக எதுவுமே அதிகமாக வேண்டாம், எல்லாம் சீராக இருந்தால் போதும். நீரிழிவுங்கிறது புதுசாக வந்துட்ட ஒரு நோய் இல்லை, ரொம்ப காலமாகவே இருக்கிற ஒன்று தான். நம்ம முன்னோர்கள் இதை மதுமேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கட்டுப்படுத்துறதுக்கு அவங்களே சில வழிமுறையை சொல்லி வச்சுருக்கிறாங்க. அது என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்த பாவக்காய், முள்ளங்கி, அருகம்புல், அவ்வளவு தான். வெள்ளை முள்ளங்கி இருக்குல்ல, அதை வாரத்துக்கு 3 நாள் சாப்பிட்டுக்கிட்டு வாங்க. நூலுக்கோல் ரொம்ப நல்லது. இல்லைன்னா முள்ளங்கி சாறு 1 ounce சாப்பிட்டுக்கிட்டு வரலாம். ரத்தத்தில் சேர்கிற சர்க்கரை அளவை இதெல்லாம் கட்டுப்படுத்துது. சிறுநீரில் காணப்படுகிற சர்க்கரை அளவையும் சமநிலைப்படுத்துது. தினமும் ஆகாரத்தில் கோதுமை, கேழ்வரகு, வெந்தயம், கருவேப்பிலை, சோயாபீன்ஸ் எது கிடைக்குதோ சேர்த்துக்கலாம். இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு வந்தால் அப்புறம் வீட்டுக்கு தெரியாமல் கடையில் போய் நின்றுக்கிட்டு ஸ்வீட் வாங்கி திருட்டுத்தனமாக சாப்பிட வேண்டிய அவசியமே உங்களுக்கு வராது. 2 ஆசாமிகள் கடற்கரையில் உட்காந்து சாவகாசமாக பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். ஒருத்தர் சொன்னார், இன்னொருத்தருக்கு தெரியாமல் ஸ்வீட்டு சாப்பிட்றதே எப்பவும் வந்து இடைஞ்சல் தான் சார். நேற்றுக்கு பாருங்கள், அப்படி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், வீட்டுக்காரி கண்ணில் பட்டுவிட்டுது, அதுக்கப்புறம் ஒரே ரகலையாக போச்சு அப்படின்னாராம். எனக்கு கூட அப்படி தான் சார் ஆயிட்டுது, ஒரே ரகலை அப்படின்னாராம் இன்னொருத்தர். நீங்கள் சாப்பிட்டதும் உங்கள் வீட்டுக்காரங்க கண்ணில் பட்டுவிட்டுதா சார் அப்படின்னு கேட்டிருக்கார் இவர். அதுக்கு அவர் சொன்னாராம், அப்படி இல்லை சார், கடைக்காரர் கண்ணில் போட்டுட்டுதோ, நான் அவருக்கு தெரியாமல் அந்த ஸ்வீட்டை அவர் கடையிலேருந்து எடுத்திருந்தேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாராம் இந்த ஆள்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

கிழக்கு முகம் படத்துல இருந்து ஆதித்யனுடைய இசையமைப்புல கே சித்ரா ஆதித்யன் பாடிய பாடல் கிட்டம் பாடலா ஸ்ரீவைரமுத்து. நாளை இரவு 9:25 மயில் மார்க் சம்பாரவின் நட்சத்திர மயிலிறகு. இதுவரை நாம் இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி ரெயின்போ வைப்ஸ். இதுவரைக்கும் உங்க கூட நான் ஆர்ஜே தமிழரசி லட்சுமணன். நன்றி நேர்களை. இன்னும் சில நொடிகள் தொடர்வது செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளை அகலப்படுத்தும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக தமிழகத்தில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பழங்குடியின நலத்துறை அமைச்சர் திரு துர்காதாஸ் உய்கே கூறியுள்ளார். இந்திய கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் போர்ட் லூயிஸில் மொரீஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்குலத்துடன் இருதரப்பு கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தார். ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற 9 மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியத்தின் வீடுகள் அல்லது மனைகளை விற்பதற்கான இணையவழி விற்பனை தளத்தை மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் MBBS BDS இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கியது. CBSE 12 வகுப்பு துணைத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. தமிழகத்தில் +2 துணைத் தேர்வு எழுதி விடைத்தாள் நகல் கூறி விண்ணப்பித்தவர்கள் இன்று பிற்பகல் முதல் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 80.31 அடியாக உள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1500 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. ராணிப்பேட்டை அருகே காவல்துறையினர் நடத்திய வாகன சோதனையில் காரில் கடத்த முயன்ற 240 கிலோ போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டு ஒருவர் கைது செய்யப்பட்டார்.

திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஆவணி மூலத் திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். நீலகிரி தேனி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் பிரவுன்ஸ்பர்கில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தட்சிணேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஹாம்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ஸ்பெயினின் வேகா ஹெர்னாண்டஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

வணக்கம். நெல்லேஃபம் ரெயின்போ 103 கோவில நாம கேட்டு ரசிக்க போகிற இந்த நிகழ்ச்சி, இது உங்கள் சாய்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீலகிரி, கேரளா, இங்கே இந்த ஏரியாவை சேர்ந்தவர்கள் நீங்கள் வந்து கால் பண்ணலாம் எங்களுக்கு 2316312 இல்லை 2317046 அப்படிங்கிற நம்பர்ஸில் கால் பண்ணுங்கள். வெளியே வந்து கூப்பிட்றவங்க செல்ஃபோன் வந்து ட்ரை பண்ணக்கூடியவங்க 0422 அப்படிங்கிற இணைப்பெண்களோட சேர்த்து டயல் பண்ணுங்கள். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையின் இது உங்கள் சாய்ஸ்.

0: இது உங்கள் சாய்ஸ். நீங்க நீலகிரி மற்றும் கேரளாவை சேர்ந்தவர்கள் மட்டுமே பங்கு பெறலாம் இந்த நிகழ்ச்சியில். சில சிலைந்தோம் உங்ககிட்ட பேச காத்திருக்கூடிய முதல் நேயர், வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் சார், கோத்தகிரில இருந்து சிந்து பேசுறேங்க சார்.
0: சிந்து சொல்லுங்க, கோத்தகிரில இருந்து மழை பெய்யுதா?
1: மழை இல்லைங்க சார், மழை வர்ற மாதிரி காண மழையே வர்றது இல்லைங்க சார்.
0: சரிங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: டியூட் படத்துல இருந்து கண்ணுக்குள்ள அந்த பாட்டு.
0: உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு.
1: தேங்க்யூ சார்.

0: நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். டைம் 9:13 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நம்ம கேட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி, இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீலகிரி கேரளாவை சேர்ந்தவர்கள் மட்டுமே வந்து பங்கு பெறலாம் இந்த நிகழ்ச்சியில். நம்ம கிட்ட பேச காத்திருக்கூடிய நேயர் வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கோகிலா, கோத்தகிரி.
0: கோத்தகிரியிலிருந்து அடுத்த நேயர், ஓகே சொல்லுங்க கோகிலா, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: பொன்னியின் செல்வன், பொன்னி நதி பார்க்கலாம்.
0: சரிங்க, அடுத்ததுக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் இதோ.

பிபி, சுகர், மூட்டு வலி, தைராய்டு ப்ராப்ளம், இதெல்லாம் போகணும்னு பல பக்கம் போயிட்டீங்களா? கவலையை விடுங்க, நம்ம கோயம்புத்தூர் சரண்ஸ் ஹாஸ்பிட்டல்ல செகண்ட் ஒபினியன் கேளுங்க, கண்டிப்பா நம்பிக்கை வந்துடும். அப்புறம் உங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. 6 கிளைகள், 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ்டர்கர்கள், கோவை. செல் 7340707734.

0: நாளை 9:25 மைல் மார்க்ஸ் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு நவதேஃபம் ரெயின்போ 103 மெகாஹெர்ட்ஸ் கோவையில். இது உங்க சாய்ஸ் கேட்டுட்டுக்கோம். அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க? வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க.
1: பாலக்காடு மாவட்டம் கொளஞ்சாம்பாறை செல்வராஜ்.
0: சொல்லுங்க செல்வராஜ், என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: எனக்கு இட்லி கடையிலிருந்து எல்லாம் ஜாமிங்கிற பாடல் கொடுங்க சார்.
0: சரிங்க,
1: ரொம்ப நன்றிங்க.

0: 9:28 ரெயின்போ 103 கோவையில் நம்ம கேட்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சி. இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்து நீல் கிரீஸ், அதுக்கப்புறம் கேரளா, இந்த நேர்கள் மட்டுமே பங்கு பெறலாம். நீங்க கால் பண்ணுங்க 2316312 இல்ல 2317046 அப்படிங்கிற நம்பர்ஸ்ல 0422 கோயம்புத்தூரோட எஸ்டி கோடையும் சேர்த்து கூப்பிடுங்க. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சகுந்தலா உபதலை குன்னூருங்க.
0: சகுந்தலா சொல்லுங்க, என்ன பாட்டுங்க?
1: தெரி படத்துல இருந்து உன்னாலே எஞ்சி.
0: உங்களுக்காக தெரி படத்துல இருந்து பாட்டு வந்துட்டே இருக்கு.

0: மருத்துவர்கள் கோவை செல் 734-07-07-734.
1: இன்று மாலை 5:02 சித்திர சிவாரம் நிகழ்ச்சியில அரியா விடுதலை சுடர் முனிவர் புவனா ஜீவானந்தம் அவர்களுடன் ஒரு நேர்முகம் கேட்கலாம். 9:35 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில நம்ம கிட்ட இருக்கோம் இந்த நிகழ்ச்சி. இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீலகிரி மற்றும் கேரளாவை சேர்ந்த நேர்கள் மட்டுமே தான் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற முடியும். சோ நீங்களும் கால் பண்ணலாம். நீலகிரி இல்லைன்னா வந்து கேரளாவை சேர்ந்தவரா இருந்தீங்கன்னா 2316312 இல்ல 2317046 அப்படிங்கிற நம்பர்ஸ்ல கால் பண்ணதுக்கு முன்னால கோயம்புத்தூரோட எஸ்டிடி கோடான 0422 அப்படிங்கிற இணைப்பெண்களும் சேர்த்து டயல் பண்ணுங்க. அதுக்கு முன்னால நம்ம சித்தா படத்திலிருந்து அடுத்ததா பாட்டு வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன்.

இன்று மதியம் 2:30 ஊர் பொருத்திலே நிகழ்ச்சியில் கிராமிய கலை மேட்டுப்பாளையம் மட்டும் தாசம்பாளையம் எம் பத்திரப்பன் குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள் ஒயில் கும்மி ஆகியன இடம்பெறும். இது உங்கள் சாய்ஸ் கேட்டுட்ருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 103 கோவையிலிருந்து. இன்னைக்கு நீலகிரி மற்றும் கேரளாவை சேர்ந்த நேயர்கள் மட்டுமே பங்கு பெறலாம்.

நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வலம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 9 அங்கக வேளாண்மையில் நீர் மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உளவியல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர். கிருஷ்ணன் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.

0: 9:44 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நம்ம கேட்டு ரசிச்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி, இது உங்கள் சாய்ஸ். நம்ம கிட்ட பேச காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க?
1: என் பேர் கண்ணன் சார்.
0: கண்ணன் எங்க இருந்துங்க?
1: இங்க குன்னூருங்க.
0: சரிங்க, குன்னூர்ல இருந்து கண்ணன், என்ன பாட்டு வேணும்?
1: உங்களுக்கு பாட்டு தீராத விளையாட்டு பிள்ளைல இருந்து பாட்டு வேணும்.
0: சரிங்க, உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்.

நேரில் இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஹலோ தோழி. இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு உடல் உறுப்பு தானம் பற்றின உங்களுடைய கருத்து என்ன, ஒருவருடைய வாழ்க்கையை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்தா நம்முடைய உறுப்புகளை தானமாக வழங்குவது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத பத்தி உங்களுடைய கருத்துக்களை நீங்க நேரலையில் பகிர்ந்து கொள்ளலாம் தோழிகள். இந்த நிகழ்ச்சியில் வசந்த இல்லம் நிகழ்ச்சி இன்று பகல் 12 மணிக்கு நவதேஃபம் ரெயின்போ 103 கோவையில்.

0: மகாராஜா படத்துக்காக பாடல் வந்தது.
1: இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
2: நம்ம இந்தியாவில் எப்ப இந்த வண்டோட தாக்குதல் ஏற்பட்டதுன்னு பாத்தீங்கன்னாக்க, நமக்கு இந்த வண்டுகள் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய பங்களாதேஷ்ல இருந்து பரவி இருக்கலாம் அப்படின்னு ஒரு கூற்று இருக்கு.
1: தேனி கூட்டங்களை தாக்கக்கூடிய சிறு தேன்கூடு வண்டுகளின் மேலாண்மை முறைகள் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சியியல் துறையின் பேராசிரியர் முனைவர் V.R. சாமிநாதன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
0: ஒன்பது மணி 54 நிமிஷம் FM ரெயின்போ 103 கோவிலா. இதுவரைக்கும் நம்ம கேட்டுரிச்ச இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு நிகழ்ச்சியில நீலகிரி மற்றும் கேரளம் இந்த ஏரியாவை சேர்ந்த நேயர்கள் மட்டுமே பங்கு பெற்றார்கள். பங்கு பெற்ற நேயர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.

0: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
1: வணக்கம். வி ஸ்டார்டட் நிழல். இது என்னன்னா ஒரு QR பேஸ்டு ஸ்மார்ட் பப்ளிக் சேஃப்டி இனிஷியேட்டிவ். பப்ளிக் இஃப் தே ஆர் பிளானிங் டு கிவ் வெரி குட் இன்ஃபர்மேஷன், உங்க ஐடென்டி ரிவீல் பண்ணுவேன் நீங்க போன் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன், ஐ வில் கால் தெம் டு மை ஆபீஸ் அண்ட் ஐ வில் ரிவார்ட் தெம் அக்கார்டிங்லி. அவங்க கொடுக்கறது இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணிட்டு தே வாண்ட் டு ரிவீல் தேர் போன் நம்பர் அதை கொடுத்துலாம். யாருக்கு போன் நம்பர் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா தே நீட் நாட் கிவ் எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு மீ. அவங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க தேவையில்லை. அவங்க அந்த தகவல் என்ன தகவல் போலீஸ்க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புறீங்களோ அது மட்டும் போலீஸ்க்கு தகவல் சொன்னா போதும். எனக்கு பிஏ பார்ட் ஆஃப் திஸ் ஃபார் எ பெட்டர் அண்ட் சேஃபர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். தேங்க்யூ.
0: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.
2: இது உங்கள் ஜாய்ஸ் நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்க கூட அஜய் சந்தீப். இன்னும் சில நொடிகளில் காலை 10 மணிக்கான செய்திச் சுருக்கம், அதனைத் தொடர்ந்து போவோமா ஊர்வோலம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காகவும் காத்துக்கொண்டிருக்காங்க அஜய் தமிழரசி.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளை அகலப்படுத்தும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக தமிழகத்தில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பழங்குடியின நலத்துறை அமைச்சர் திரு துர்காதாஸ் உய்கே கூறியுள்ளார். இந்திய கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் போர்ட் லூயிஸில் மொரீஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்குலத்துடன் இருதரப்பு கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தார். ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற 9 மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியத்தின் வீடுகள் அல்லது மனைகளை விற்பதற்கான இணையவழி விற்பனை தளத்தை மாநில அரசு தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கியது. சிபிஎஸ்இ 12 வகுப்பு துணைத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. தமிழகத்தில் +2 துணைத் தேர்வு எழுதி விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்தவர்கள் இன்று பிற்பகல் முதல் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 80.13 அடியாக உள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1500 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. ராணிப்பேட்டை அருகே காவல்துறையினர் நடத்திய வாகன சோதனையில் காரில் கடத்த முயன்ற 240 கிலோ போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டு ஒருவர் கைது செய்யப்பட்டார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் ஆவணி மூலத் திருவிழா இன்று காலை குடியேற்றத்துடன் தொடங்கியது. நீலகிரி தேனி மாவட்டங்களின் சில இடங்களில் கனமழையும் மதுரை திண்டுக்கல் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்களின் சில பகுதிகளில் மிதமான மழையும் இன்று பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் பிரவுன்ஸ்பர்கில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: மகிழ்ச்சியான காலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இது போவோமா ஊர்வலம் நிகழ்ச்சியில் உங்க கூட நான் ஜெய் தமிழரசு லட்சுமணன். போன வாரம் எங்க போனோம்? எஸ் ராமபட்டினம் போனோம் இல்லையா? அங்க இருக்கிற ஸ்கூல்ஸ் பார்த்தோம், ஆரம்ப சுகாதார மையம் அதெல்லாம் பார்த்தோம். ஆனா அதுக்குள்ளேயே டைம் ஆயிருச்சு, நம்ம கிளம்பிட்டோம். இன்னைக்கு அங்க எல்லாம் என்ன இருக்கு, அந்த ஊர்ல என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம். வாங்க போலாமா?

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் மணி 3:30 ஒலிபரப்பாகும். போவோமா ஊர்களும் நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னா ராமப்பட்டினம் போயாச்சு. அங்கே ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் இல்லையா, ஸ்கூல்ஸு அந்த ஆரம்ப சுகாதார நிலையமெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இங்கே ராமப்பட்டினத்தில் நம்ம முதலே சொன்னோம், போன வாரம் சொன்னோம் இல்லையா, நிறைய தொழில்கள் செய்கிறவங்க இங்கே இருக்காங்க, சிற்பக்கலை பண்ணுறவங்க இருக்காங்க, மண்பானை செய்கிறவங்க இருக்காங்க, முரம் கயிறு திரிக்கிறவங்க, அதுக்கப்புறம் துடைப்பம், புளி வியாபாரம் பண்ணுறாங்கன்னு போன தடவையே சொன்னேன். நிறைய பேக் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னால் நீங்களே எடுத்துகிட்டு வந்துருப்பீங்களா என்னன்னு தெரியல, ஆனால் நான் எடுத்துகிட்டு வந்தாச்சு, நிறைய வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய தொழில்கள் செய்கிறவங்க இருக்காங்க. இதுக்கான காரணத்தை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டப்போ எனக்கு ஆச்சரியமா இருந்ததுங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கறத நீங்களே கேளுங்க பார்க்கலாம்.
1: இந்த ஊர் மக்களுக்கு என்ன தேவையோ அது எதுக்குமே நம்ம வெளியில போக கூடாது. ஒரு பானையிலிருந்து ஒரு சின்ன முரம் சீமாறு என்ன தேவையோ எல்லா பொருளுமே இந்த ஊர்லயே கிடைக்கணும் அப்படிங்கறக்காக ஜமீன்தார்கள் வந்து எல்லா தொழில் செய்யறவங்களையும் இந்த ஊர்லயே கொண்டு வந்து அவரே வந்து இந்த ஊர்ல இந்த தொழில் செய்யுங்கன்னு சொல்லி அந்த தொழில் செய்யறவங்க எல்லாத்தையுமே இந்த ஊர்லயே வர வச்சு எல்லா வகையான பொருட்களும் ராமத்துலயே கிடைக்கிற மாதிரி அவங்களுக்கு எல்லாம் சிறு தொழில் அமைச்சு கொடுத்து வீடும் கொடுத்து எல்லா வகையான சிறு தொழிலுமே இந்த ஊர்ல நடக்குதுங்க. நம்மளுக்கு என்ன தேவையோ அது எல்லா பொருட்களுமே நம்ம ஊர்லயே மேக்சிமம் கிடைக்கிற மாதிரி ஜமீன்தார்கள் வந்து வச்சிருக்காங்க. மாடு மேய்க்கிறதுல இருந்து பானை செய்யறது, கயிறு திரிக்கிறது, நெசவு எல்லா தொழிலுமே நம்ம ஊர்ல இருக்குங்க.
0: பார்த்தீங்களா, சூப்பரில் அவங்க சொன்னதை கேட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, அதே மாதிரி உங்களுக்கும் ஆச்சரியமாக இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். இங்கே ராமர் கோயில் விழா வந்து இந்த ஊரில் வந்து ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஊரில் நிறைய கோயில்கள் வந்து பார்க்க முடியுது. கோதண்டராமர் சிலை வந்து இங்கே சிறப்பு அம்சமாக இருக்குது. இந்த சிலை பார்த்தீங்கன்னா அயோத்தியில் இருக்கிற ராமர் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 5 புரட்டாசி சனிக்கிழமையும் பூஜைகள் பாடப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டு அதில் வந்து ராமர் உற்சவர் அந்த ஊர்வலம் வந்து எடுத்துகிட்டு வருவாங்களாமா. 5வது வாரம் இந்த கோயிலில் வந்து உரியடிச்சு வழுக்குமுறை ஏறுவாங்களாமாப்பா. சூப்பரில் இதில் பார்த்தீங்க அப்படின்னா யார் அந்த வழுக்குமுறை ஏறுறாங்களோ அவங்களுக்கு ரொம்பவே சிறப்பான வரவேற்பு இருக்குமாமாங்க. உரியடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு உரியடிக்கிறவங்க வந்து ராமர் மாதிரியும் அனுமன் மாதிரியும் வேஷம் போட்டு இந்த ஊரையை சுற்றி வருவாங்களாம். அதே போல் தைப்பூச திருவிழா ரொம்பவே சிறப்பாக நடக்குமாமா. இங்கே நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி திருவிழா நடக்கிற சமயத்தில் நம்ம கண்டிப்பாக வரலாம் இல்லையா. கொஞ்சம் தூரம் நம்ம வந்து உள்ளே போனால் எங்கேயோ இந்த வீடெல்லாம் பெரிய பெரிய வீடெல்லாம் இருக்குது, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குங்க. நிஜமாகவே நல்லா பார்த்துருக்கோம், ஆனால் ரொம்ப பழக்கப்பட்ட அந்த இடம் மாதிரி தான் தெரிஞ்சுது. பார்க்கலாமா, எஸ் அரண்மனை மாதிரி இருக்குங்க. 2 அரண்மனை இருக்குது. கொஞ்ச நேரம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுதுங்க இந்த அரண்மனை வந்து நிறைய படங்களில் நம்ம பார்த்துருப்போம். இந்த அரண்மனையை ஷூட்டிங் ஸ்பாட்டாக கூட இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் அவங்க கிட்டே கேட்டேன், எங்க எந்தெந்த படம்லாம் இந்த அரண்மனையிலலாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, கிழக்கு வாசல், வாழ்க்கை சக்கரம், குரு சிஷ்யன், சொக்கத்தங்கம், ஆம்பளை, இந்த மாதிரி படங்கள்லாம் இந்த அரண்மனையில் எடுத்திருக்காங்களாம். அப்போ தான் தெரிஞ்சுது. ஆமாம்ல, இந்த படம்லாம் இந்த படத்துல இந்த அரண்மனை வந்திருக்குல்ல அப்படின்னு சொல்லி தோணுச்சு. வாங்க உள்ள போய் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இது போவோமா ஊர்குலம். எஸ் ராமபட்டினத்தில் தான் நாம் இருக்கோம். நிறைய விஷயங்கள் நம்ம இங்கே வந்து பார்த்துட்ருக்கோம். அரண்மனைக்குள்ளே போயாச்சு, என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி பார்க்குறோம். இங்கே நிறைய அழகான அந்த தூண்கள்லாம் பார்க்குறதுக்கே பெரிய அரண்மனை மாதிரி இருக்குங்க. இந்த கோயில்கள் எல்லாம் இருக்குது நிறையா. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா விநாயகர் கோயில் இருக்குது, பகவதி அம்மன் கோயில் இருக்குது, ராமர் கோயில் இருக்குது, மகாலி அம்மன் கோயில் இருக்குது. ராமர் கோயில் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, இங்கே நின்றுட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து பத்திரிக்கை கொடுத்தாங்கப்பா, என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வருஷம் அதாவது ஆடி 32 தான் இங்கே வந்து அதாவது இந்த ராமர் கோயில் அமைச்சு 81 ஆயிடுச்சாமாங்க. சூப்பர்ல அந்த ஃபங்க்ஷனை கிராண்டா கொண்டாட போறாங்க, நாமளும் வந்துடலாம் ஓகேவா. இந்த அரண்மனைக்கு முன்னாடி ஒரு நந்தவன தோப்பு இருக்குங்க, அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலாமா. எஸ், சூப்பராக இருக்குங்க, பார்க்குறக்கே ரொம்பவே அழகாக இருக்குது. நிறைய பூக்களை பார்க்க முடியுது. நந்தவனத்தோப்புக்கு முன்னாடி ஒரு விநாயகர் கோயில் இருக்குது, ஒரு மடம் கூட இருக்குங்க. இந்த நந்தவனத்தோப்பில் எல்லா வகையான பூக்களையுமே நம்ம பார்க்க முடியுது. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பவள மல்லி, ஜாதி மல்லி, நித்திய கல்யாணி, மல்லிகையிலையும் நிறைய வெரைட்டியான பூக்கள்லாம் இருக்காமா. ரங்குன் மல்லின்னு சொல்லுவாங்க, அந்த மல்லிப்பூவும் இருக்கா. அதுக்கப்புறம் எல்லா வகையான செம்பருத்தி, வாவ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குங்க. பார்க்குறது கண்ணை பறிக்குது. இங்க ஒரு பெரிய கிணறு கூட இருக்கு, இதுக்கு பேரே பெரிய கிணறு தானா, படி வச்சு கட்டியிருக்காங்க. மெயினா பொங்கலப்ப பூ பறிக்கிற நோம்பி கொண்டாடுவோம் இல்லையா, அப்ப வந்து இந்த நந்தவன தோப்பே வந்து சிறப்பா இருக்குமாங்க.

எல்லா வகையான மரங்களும் இப்போ நம்ம வந்து பார்க்க முடியுது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ராமபட்டினம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுதே பெரிய சந்தை முதல்லையே இருந்ததாம்ப்பா. இப்போ அதுவே வந்து கடை வீதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கடை வீதியில் எல்லா பொருட்களும், முதல்ல சொன்ன மாதிரி எல்லா பொருட்களுமே இங்கேயும் கிடைக்குது. நான் முதல்லையே சொன்னேன், நம்ம வந்து பேக் கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி. நான் வந்து கொண்டு வந்துட்டேன், நீங்கள் வேணால் வாங்கிக்கோங்க. ஓகே, நிறைய, அதாவது இந்த விஷயத்தை பற்றி இந்த ஊர் மக்கள் எல்லாருமே நமக்கு நல்ல கைட் பண்ணாங்க. நிறைய விஷயங்களையும் நம்ம வந்து கேட்க முடிஞ்சது.

எஸ், நாம ஊரை சுத்தி பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், ராமபட்டினத்துல தான் நாம இருக்கோம். நிறைய விஷயங்கள் இந்த ஊர் மக்கள் கிட்ட இருந்து நம்ம வாங்கிட்டோம். அதாவது நிறைய விஷயங்களை கைட் பண்ணாங்க, நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அழகாவே இருந்தது இந்த ஊரு. ஒன்னு சொல்ல மறந்துட்டேனே, ஆக்சுவலா பல மதத்தினரும் கலந்து வாழக்கூடிய இந்த ஊர்ல எல்லாருமே எந்த பாகுபாடும் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரர்களாகவும் நண்பர்களாகவும் உறவினர்களாகவும் பழகி வந்த அந்த உறவுகளை நம்ம வந்து பார்க்க முடியுதுங்க. இதே சந்தோஷத்தோட நம்ம கோயம்புத்தூருக்கு போலாமா? அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். இது வரைக்கும் உங்க கூட நான் ஆர்ஜே தமிழரசி லட்சுமணன். இன்னொரு நாள் இன்னொரு ஊருக்கு நாம போலாம். ரெடியா இருங்க.

நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்று பிற்பகல் 12 மணிக்கு வசந்தி இல்லம் ஹலோ தோழி நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு உறுப்பு தானம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஒருவரின் வாழ்க்கையை காப்பாற்றும் வாய்ப்பு நமக்கு கிடைத்தால் நம்முடைய உறுப்புகளை தானமாக வழங்குவது குறித்து உங்களுடைய நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத பத்தி தோழிகள் நம்ம கூட பேசலாம். 23 12 103 மற்றும் அரியன் 23 17 23 17 042 இந்த எண்களுக்கு அழைத்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க 12 மணிக்கு உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம்.

இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமிய கலை மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்திரப்பன் குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள் ஒயில் கும்மி இடம்பெற கேட்கலாம். மாலை 5:02 சித்திர செவ்வானம் அரியா விடுதலை சுடர் முனைவர் புவனா ஜீவானந்தம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும்.

0: நேரம் 10:30.
1: வணக்கம் நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில நாம கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி கவிதையும் கானமும். கவிதையும் கானமும் கைகோர்க்கும் அற்புதமான நேரம் இது. நிகழ்ச்சியில் உங்களுடன் கவிதா ஸ்ரீனிவாசன். இன்றைய கவிதையும் கானமும் நாட்டியத்தின் அழகை சுமந்து வருகிறது. பாடல்களும் பாவங்களும் ஒன்றாய் சங்கமிக்கும் நேரம் இது. சலங்கை ஒலிக்கும் ஒவ்வொரு நொடியும் சந்தம் பிறக்கும் கவிதையாய். இதோ சலங்கையிட்டால் ஒரு மாது.

பரதம் என்னும் நடனம் பிறவி முழுவதும் தொடரும். நாதம் பிறந்தால் மௌனமும் இசையாகும். இசை பிறந்தால் இதயமும் நடனமாடும். அந்த இசையின் வினோதங்களை கேட்டு ரசிப்போம்.

அதில் பகையடியும் விழி ஒளி பொழியும் அதில் பகையடியும் சிவனின் நயனம் உலகாடும். நாட்டியம் உலகம் சிவனின் தஞ்சம் அவன் பாதமே பங்கஜம் நர்த்தனமே சிவகவசம் நடராஜ பாதம் நவரசம் தீரநாத விநோதங்கள் நடன சந்தோஷங்கள்.

தின்னா திருக்கிட்ட தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின் திருக்கிட்ட தின் தின்னா நாக்கு தின் திருக்கிட்ட தின்னா தின்னா தின் திருக்கிட்ட தின் தின்னா நாக்கு தின் திருக்கிட்ட

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி கவிதையும் கானமும். தாளம் ஒரு சுகம், ராகம் ஒரு சுகம், ரெண்டும் இணைகிறது. கண்ணில் பேசும் மொழியும் குரலில் பிறக்கும் ராகமும் மனதுக்குள் மெல்ல துளிர்க்கும் காதலும் ஒன்றாய் சங்கமிக்கும் அழகிய தருணம் இது. தித்திக்கும் இசையில் துள்ளும் தாளத்தில் இதோ தத்தித்தோம்.

மலர் ஆடுவது இயற்கையின் அழகு. அந்த மலரின் அசைவிற்கு அபிநயம் சேரும்போது அந்த நாட்டியம் இன்னும் அழகாகிறது.

0: சுஜாதா ஸ்ரீனிவாசன்.
1: நாளை இரவு 9:25 மணிக்கு மயில் மார்க் சம்பாரவின் நட்சத்திர மயிலிறகு.
2: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
3: வணக்கம். We started a new initiative called Nilal. இது என்னன்னா ஒரு QR based ஸ்மார்ட் பப்ளிக் சேஃப்டி இனிஷியேட்டிவ். இதுல ஒன் மோர் ஆப்ஷன் என்ன இருக்கான்னா, எமர்ஜென்சி. சப்போஸ் நைட் டைம் லேட் நைட்ல 12 o'clock நீங்க ஒரு இடத்துல பஸ்க்காக வெயிட் பண்றீங்க, யூ ஆர் நாட் ஃபீலிங் சேஃப் ஆர் செக்யூர்னா, ஒரு எமர்ஜென்சி பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த பட்டன் பிரஸ் பண்ண உடனே போன் நம்பர் கேட்பாங்க. என்னன்னா உங்களுக்கு போலீஸ் போன் பண்ணி கரெக்டான லொகேஷன் கேட்கறதுக்கு அதுக்கு மட்டும் போன் நம்பர் கேட்பாங்க. அந்த போன் நம்பர் டைப் பண்ணி பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ரூம்க்கு வரும். ஸோ இமீடியட்லி அந்த நியரஸ்ட் பெட்ரோல் வெஹிக்கிள் உங்ககிட்ட போன்ல கான்டாக்ட் பண்ணிட்டு தே வில் கம் அண்ட் தே வில் ட்ரை டு ஹெல்ப். ஸோ போலீஸ் அண்ட் பப்ளிக் மிடில் ஒரு நல்ல இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுக்கு, வித்தவுட் ரிவீலிங் யுவர் ஐடென்டிட்டி ஆர் வித்தவுட் ரிவீலிங் எனி திங் அபவுட் யூ, யூ கேன் இன்ஃபார்ம் டு த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அபவுட் எனி உமன் அண்ட் சைல்டு ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆர் நார்கோட்டிக் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆர் உங்க லிமிட்ல எதனா சஸ்பிஷியஸா ஒரு பர்சன் மூவ் பண்றாங்க, இல்ல எதனா பப்ளிக் நியூசன்ஸ் இருக்கா, ஆர் எனி அதர் த்ரெட்ஸ் டு த பப்ளிக் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்காக நீங்க எனக்கு தகவல் சொல்லிக்கலாம். இந்த QR கோட்ஸ் நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 பிளேசஸ்ல த்ரூ அவுட் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வி ஆர் கோயிங் டு பேஸ் தெம். ஸோ பப்ளிக் மூவ்மெண்ட்ல இருக்கும் போது any incentive they see, then and there itself they can also send information to us. I am expecting more public response to this initiative. Any doubts or anything they have regarding this, they can very well come and meet me in my office or go to the nearest police station to clarify if they have any doubts. Thank you.
2: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.
1: தொடர்வது செய்திச் சுருக்கம்.

இதுவரை FM ரெயின்போ 103 கோவில் நாம் கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி கவிதையும் கானமும். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் கவி

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஷெட்யூல்டு வகுப்பினருக்கான நலத்திட்டங்கள் முழுமையாக செயல்படுத்தப்படுவதை அதற்கான தேசிய ஆணையம் உறுதி செய்ய வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். எந்த ஒரு சவாலையும் வாய்ப்பாக மாற்றிக்கொண்டால் வெற்றி நிச்சயம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மாணவர்கள் புத்தகங்களை வாசிக்க பெற்றோர்கள் ஊக்கமளிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். இயற்கையை பாதுகாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு பெருமை அளிப்பதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். கடந்த 2 ஆண்டுகளுக்கான சங்கீத நாடக அகாடமி விருதுகள் இன்று புதுதில்லியில் வழங்கப்படுகின்றன. தமிழக அரசின் முதலீட்டாளர்கள் மாநாடு இன்று சென்னையில் நடைபெறுகிறது. மாநில உரிமைகளை பாதுகாப்பதற்கு திமுக எப்போதும் துணை நிற்கும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. கிருஷ்ணகிரியில் 1 மாத காலம் நடைபெற்ற மாங்கனி கண்காட்சியில் சிறந்த மாங்கனிகளாக மல்கோவா மற்றும் பங்கனப்பள்ளி ரகங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டன. மலேசிய சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாரா ஷா மற்றும் தஸ்னிமிர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். கெய்ன்ஸ் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 3வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் வெற்றி பெற்றார். நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 5 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. பேட்மிண்டன் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் PV சிந்து 9வது இடத்தில் உள்ளார். இந்தியா மலேசியா இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான 5வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டி அகமதாபாத்தில் இன்று தொடங்கியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: வணக்கம் அன்பு நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நம்ம தொடர்ந்து கேட்டு ரசிக்க போகிற இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயர். நேரம் 11:02. இன்றைய பங்குபெற்று தன்னுடைய விருப்பமான பாடல் தெரிவுகளை பகிர்ந்து கொள்வதற்காக இன்றைக்கி யார் நம்மோட இணைஞ்சிருக்காங்க, காத்துட்ருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். வாங்க, வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் பேசுகிறீங்க?
1: வணக்கம்,

0: திருப்பூர்ல இருந்து நித்யா அழகிரி, நீங்க தான் வந்து இன்னைக்கு இன்றைய நேராக தெரிவு செய்யப்பட்டிருக்கீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நிகழ்ச்சியில முதலாவதாக சொல்லுகிறோம். ஓகே, சொல்லுங்க நித்யா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
1: நான் ஃபிட்னஸ் ட்ரைனரா இருக்கீங்க.
0: ஃபிட்னஸ் ட்ரைனரா இருக்கீங்க. ஓகே, எவ்வளவு வருஷமா இருக்கீங்க?
1: 4 இயர்ஸ் இருக்கீங்க
0: சார். 4 இயர்ஸா இருக்கீங்க. ஓகே, நீங்க வந்து தனியா வந்து இதுல போய் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லனா ஃப்ரீலான்சர் பண்ணிட்டு இருக்கீங்களா?
1: ஃப்ரீலான்சிங் இல்லைங்க சார். ஆன்லைன்ல வீட்ல இருக்க லேடிஸ்க்கு வெளிய வர முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆன்லைன் மூலமா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓ
0: சரி சரி சரி சரி. எவ்வளவு பேர் வந்து பயிற்சி எடுத்துக்கிறாங்க உங்ககிட்ட?
1: சார் பேட்சுக்கு 10 மெம்பர்ஸ் வருவாங்க சார. பேட்சஸ் போயிட்டே இருக்கும். நம்ம கிட்ட ட்ரைனர்ஸும் இருக்காங்க, அவங்கள வச்சு கைடன்ஸும் பண்ணி கொடுத்துருப்போம்.
0: ஓகே, நீங்களும் வந்து வீட்ல இருந்தே தான் பண்றீங்க?
1: ஆமாங்க சார், நித்யா ஸ்னோபல் ஃபிட்னஸ்னு என்னோட பிராண்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன் சார்.
0: ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகேங்க, வீட்ல யாரெல்லாம் இருக்காங்கம்மா?
1: சார் கணவர், குழந்தை, மாமனார், மாமியார் எல்லாருமே இருக்கோம் சார்.
0: ஓகேங்க, சரி. ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியில அதாவது இன்ஜினியராக நீங்க தெரிவு செய்யப்பட்டிருக்கீங்க, எப்படி இருக்கு இந்த ஒரு தருணம்?
1: ஹாப்பியா இருக்குங்க சார். ஆக்சுவலா திருப்பூர்ல இந்த டெய்லரிங் ஒர்க் இதெல்லாம் போய்தாங்க சார் நான் இந்த எக்ஸாம் எல்லாம் எழுதி பாஸ் பண்ணேன். சோ எனக்கு வாய்ப்பளித்த மகேஷ் அக்கா கம்பெனியில இருக்கும் போதே நான் படிச்சுட்டே தைச்சிட்டே எல்லாமே கத்துக்கிட்டேன். சோ மகேஷ் அக்கா எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. திருப்பூர் வந்து எல்லாரையுமே வாழ வைக்கிற ஊரா இருக்கு, அதை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் சார்.
0: சரிங்க, அதாவது பாத்தீங்க அப்படின்னா வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க உங்களுடைய விருப்பமாக வழங்க போற பாடல் தெரிவுகளை பகிர்ந்துக்கோங்க.
1: பொன்னமணி படத்திலிருந்து நெஞ்சுக்குள்ள இன்னார் அப்படிங்கிற பாட்டுங்க சார்.
0: சரிங்க.
1: அப்புறம் பெண்களுக்காக மனதில் உறுதி வேண்டும் படத்திலிருந்து கண்ணின் மணிய கண்ணின் மணி அந்த பாட்டுங்க. அப்புறம் வைதங்கி காத்திருந்தால் இருந்து காத்திருந்து காத்திருந்து.
0: சரிங்க.
1: கரகாட்டக்காரன் படத்திலிருந்து குடகு மலை காற்றில். அண்ட் சிகரன் படத்திலிருந்து இதோ இதோ பல்லவி. அண்ட் ஃபைனலா இணைந்த கைகள் படத்திலிருந்து அந்தி நேர சென்ற காற்று அந்த சாங்.
0: ஓகே, இதெல்லாம் வந்து உங்களோட விருப்பமான பாடல்களா இல்ல வந்து கணவருக்காக வீட்டுல இருக்கவங்களுக்காக அப்படி எல்லாம் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்களா?
1: பொள்ளாச்சி வக்கம்பாளையம் என்ற அழகான கிராமத்தில் பிரேமலதா அண்ட் மதிவதனி இவங்க எல்லாம் வந்து நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான், 4-5 பேர் எஃப்எம் ரெயின்போ கேட்டிருப்போம். அவங்க எல்லாத்துக்காகவும் டெடிகேட் பண்ணிக்கிறாங்க சார்.
0: சரிங்க, உங்களுக்கு எஃப்எம் ரெயின்போல உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான நிகழ்ச்சினா எது?
1: எல்லாமே பிடிக்குங்க சார். அப்புறம் இந்த ப்ரோக்ராம் சாய்வு நாற்காலி இதெல்லாமே பிடிக்குங்க சார்.
0: சரிங்க, எவ்வளவு வருஷமா வந்து வானொலி கேட்டுட்டு இருக்கீங்க?
1: ஒரு 6-7 இயர்ஸாவே தைச்சிட்டு இருக்கும் போதே கேட்டே இருப்போம். ஊர்ல இருந்தாலும் ஃப்ரீயா இருக்கிற டைம்ல கேட்டே இருப்பாங்க சார். நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, அதனால பாட்டும் வந்து மைண்ட ரிலாக்ஸ் பண்ணுங்க சார் நம்மளுக்கு.
0: ஓகே, ரொம்ப சந்தோஷம் நித்யா அழகிரி உங்ககிட்ட பேசினதுல. உங்களுக்கு நீங்க விரும்பி கேட்ட பாடல்கள் அனைத்தும் இப்பொழுது வரை காத்து கொண்டிருக்கிறது. ஒன்றின் பின் ஒன்றாக கேட்டு ரசிக்கலாமா?
1: நன்றிங்க சார், நன்றி.
0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயர் இணையாக கலந்து கொண்டு தன்னுடைய விருப்பமான பாடல் தெரிவுகளை நம்மோட பகிர்ந்து கொண்டிருக்கிறார். திருப்பூர்லிருந்து நித்யா அழகிரி

0: அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா.
1: நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விழுவதரால் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 மணிக்கு ஒலிபரப்பாகும்.

0: மூட்டு வலி முதுகு வலின்னு பல வருஷமா கஷ்டப்படுற, எங்க போனாலும் குறைக்கலாம்னு சொல்லுவாங்க ஆனா நிறுத்தலாம்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களே. 6 கிளைகள், 30 மேற்பட்ட மருத்துவர்கள், சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ் டெக் அருகில், கோவை. செல் 7340707734.
1: 11:16 ரெயின்போ 103 கோவையில் நம்ம கேட்டு ரசிச்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயர் இன்றைய பங்கு பெற்று தன்னுடைய விருப்பமான பாடல் தெரிவுகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் திருப்பூர் மாவட்டம் நித்யா அழகிரி.

ரெயின்போ எஃப்எம் 103 கோவையில் நம்ம கிட்ட இருக்கோம் இந்த நிகழ்ச்சி. இன்றைய நேயர் இன்றையாக பங்கு பெற்று தன்னுடைய விருப்பமான பாடத்தறிவுகளை நம்மோட பகிர்ந்து கொண்டிருக்கிறார் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து நித்யா அழகிரி.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இதுவரைக்கும் நம்ம கேட்டுருச்சு. இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயர் இன்றைய பங்குபெற்று தன்னுடைய விருப்பமான பாடத்திருவிழா பகிர்ந்து கொண்டார் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து நித்யா அழகிரி. அவருக்கு மீண்டுமாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொண்டு இதே மாதிரி நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்குபெறணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட அலைபேசி எண்ணை எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை கடிதம் வாயிலாகவோ தெரியப்படுத்துங்கள். கண்டிப்பாக நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரைக்கும் உங்கள் கூட நான் ஆர்ஜே சந்தீப்.

அன்பான வணக்கம் அன்பு நேயர்களே, ஃப்ரம் ரெயின்போ 103 கோவில நம்ம கேட்டு ரசிக்க போகிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ கிளாசிக்ஸ். காலத்தால் மறக்க முடியாத பாடல்களை உங்களுடைய நினைவுக்கு மீண்டும் கொண்டு வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இன்றைய தொகுப்பில் உங்களோடு சந்திப்போம்.

வைரமாலை படத்துக்காக பாடல் ஒலித்தது. காதல், இயற்கை, இனிமை என்று மென்மையான உணர்வை நம் மனதிற்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு பாடல் தான் இது. குயில் கூவும் அந்த இயற்கையான சூழலை நினைச்சு பாருங்க. மெல்லிய காற்று, சுற்றிலும் பசுமை, காதலோடு கலந்த அந்த இசை, இப்படி ஒரு அழகான ஒரு காட்சியை நம் கண் முன்னாடி கொண்டு வந்து நிற்கக்கூடிய ஒரு பாடல் தான் நம்ம கேட்டு முடித்தோம் வைரமாலை படத்துக்காக. 11:35 ரெயின்போ கிளாசிக்ஸ் கேட்டுட்ருக்கோம். அழகிய இரண்டு இதயங்களின் பாஷை பரிமாற்றம்தான் இந்த காதல். இந்த காதல் வந்துவிட்டால் உள்ளத்திலே புது வெள்ளமென சந்தோஷம் கரை புரண்டு ஓடும் என்கின்றனர் இந்த காதலர்கள்.

தங்க பதுமை படத்துக்காக பாடல் ஒலித்தது எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நம்ம கேட்டு வச்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ கிளாசிக்ஸ். தென்றலை காதல் கவி பாடவும் விளையாடவும் வா என்று அழைக்கிறது மனது. இதற்கான காரணம் இந்த அதீதமான காதல் என்னும் ஆசை மட்டுமேதான். இதோ இப்பொழுது பாடலாக இவர்களின் காதல்

0: பிபி, சுகர், மூட்டு வலி, தைராய்டு ப்ராப்ளம், இதெல்லாம் போகணும்னு பல பக்கம் போயிட்டீங்களா? கவலையை விடுங்க, நம்ம கோயம்புத்தூர் சரண்ஸ் ஹாஸ்பிட்டல்ல செகண்ட் ஒபினியன் கேளுங்க, கண்டிப்பா நம்பிக்கை வந்துடும். அப்புறம் உங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. 6 கிளைகள், 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ் டிகர்கள், கோவை. செல் 7340707734.
1: இது ரெயின்போ கிளாசிக்ஸ் எஃப்எம் ரெயின்போ 103 கோவில கேட்டுட்டு இருக்கோம். 11:46 காத்திருப்பு. பொதுவாகவே காத்திருப்பது என்பது கோபத்தை வரவழைக்கக்கூடிய ஒன்று. ஆனால் இந்த காதல் உலகில் காதலனுக்காக அல்லது காதலிக்காக காத்திருப்பது என்பது ஒரு விதமான சுகம்தான் என்பதை உணர்த்த வருகின்றது இந்த பாடல்.

11:50 நம்ம கிட்ட இருக்கும் ரெயின்போ கிளாசிக்ஸ். மெல்லிசையும் காதல் உணர்வுகளும் கலந்த பழைய திரைப்பட பாடல்கள் என்றாலே மனதுக்குள்ள ஒரு தனி உலகமே உருவாகிடும். அந்த வரிசையில் மகாதேவி திரைப்படத்தில் இடம்பெற்றக்கூடிய கண்மூடும் வேளையிலே இந்த பாடல் காதலுடைய மென்மையான உணர்வுகளை அழகாக வெளிப்படுத்தக்கூடிய பாடல்களில் ஒன்று. தன்னுடைய கண்ணை மூடக்கூடிய அந்த நொடியில் கூட நினைவில் நிற்கும் அன்பையும் மனதில் நிறைந்திருக்கக்கூடிய காதலையும் இந்த பாடல் நமக்கு அழகாக உணர்த்துகிறது. இசை, குரல், வரிகள் என்று மூன்றுமே இணைந்து தரக்கூடிய அந்த இனிமையான அனுபவம் பழைய பாடல்களுடைய தனிச்சிறப்பாக இன்றளவும் அமைந்திருக்கிறது.

நேர்களின் நினைவூட்டலுக்காக இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஹலோ தோழி, இன்னைக்கு உறுப்பு தானம் பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இதில் ஒருவருடைய வாழ்க்கையை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்தால் நம்முடைய உறுப்புகளை தானமாக வழங்குவது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நேரலையில் நீங்கள் பகிர்ந்துக்கலாம். ரெயின்போ கிளாசிக்ஸ் கேட்டிருக்கும் 11:55 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையிலிருந்து. பழைய திரைப்பட பாடல்களில் காதல், பாசம், இளமை, இனிமை என்று எத்தனை உணர்வுகள் இருந்தாலும் அவற்றை மெல்லிய இசையில் மனதோடு பேச வைத்த பாடல்கள் என்றுமே நம்முடைய நினைவில் நிற்கும். அந்த வரிசையில் பாசம் படத்துக்காக தொடர்ந்து வலிக்கவிருக்கக்கூடிய ஒரு அழகான பாடல். இந்த பாடல் இடம்பெற்றக்கூடிய திரைப்படத்தில் நினைவில் இருக்கக்கூடிய பாடல்களில் இது மிக முக்கியமான ஒரு பாடலாக அமைஞ்சிருக்கு. பாசத்தையும் பருவத்தின் அழகையும் இணைத்து மனதை வருடும் வகையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பாடல் கேட்க கேட்க பழைய நினைவுகளை மீட்டெடுக்கும். அந்த காலத்து இனிமையான இசை சூழலுக்குள் நம்மையும் அழைத்து செல்லும் இந்த அருமையான பாடல் இதோ இப்பொழுது உங்கள் செவிகளுக்காக.

கேட்ட இந்த பாடலோடு இன்னைக்கு ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சி இணைந்து நிறைவு பெறுகிறது. வெளியுலா வளம் இந்த பாடல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுவது உங்கள் சந்தீப்.

மருந்து மாத்திரை சாப்பிடறதே நிறுத்திடலாம். ஆனா நெசந்தான் உள்ள ஆறு கிளைகள், 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள். சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ்டிக் அருகில், கோவை. செல் 7340707734.

மகிழ்ச்சியான மதிய வணக்கம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில இது வசந்த இளம் நிகழ்ச்சியில ஹலோ தோழி. நிகழ்ச்சியில உங்க கூட நான் ஆர்ஜே தமிழரசு லட்சுமணன். இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு உலக உடல் உறுப்பு தானம். அதனை முன்னிட்டு ஒரு அழகான கேள்வி உங்களுக்காக, உறுப்பு தானம் பத்தி உங்களுடைய கருத்து என்ன? ஒருவருடைய வாழ்க்கையை காப்பாற்றும் வாய்ப்பு நமக்கு கிடைச்சது அப்படின்னா, நம்முடைய உறுப்புகளை தானமாக வழங்குவது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத நீங்க எங்களுக்கு கால் பண்ணி சொல்லலாம். 23 12 103 மற்றும் ஒரு 23 17 04 6 கோவைக்கு உண்டான முன்னிணைப்பு எண்ணான 042 2 இந்த முன்னிணைப்பு எண்ணை சேர்த்து அழைத்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க எங்க கூட ஷேர் பண்ணலாம். நம்மோட வாழ்க்கைக்கு பிறகும் இன்னொருத்தருடைய வாழ்க்கையில நம்ம தொடர முடியும் அப்படின்னு நினைச்சோம்னா, அதை விட பெரிய கொடை வேற என்னங்க இருக்க முடியும்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு பணம் பொருள் மட்டும் தேவையில்லை. சில நேரங்களில் நம்ம வழங்கக்கூடிய ஒரு உறுப்பு கூட ஒருவருக்கு ஒரு புதிய வாழ்க்கைக்கான நம்பிக்கையா மாறலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத இந்த வசந்த இளம் ஹலோ தோழி நிகழ்ச்சியில நீங்க எங்க கூட ஷேர் பண்ணலாம்.

0: நமது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் மணி 3:30 ஒலிபரப்பாகும். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம கேட்டுட்டு இருக்கோம். இது வசந்தி இளம் ஹலோ தோழி நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். உறுப்பு தானம் பத்தி உங்களுடைய கருத்து என்ன? ஒருவனுடைய வாழ்க்கையை காப்பாற்றும் வாய்ப்பு நமக்கு கிடைச்சதுன்னா நம்முடைய உறுப்புகளை தானமாக வழங்குவது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத பத்தி நம்ம கூட லைன்ல காத்துட்டு இருக்காங்க. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். சென்னை மாநகர்ல இருந்து புவனேஸ்வரி. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம்.

0: மேம் சொல்லுங்க உங்களுடைய கருத்து என்ன?
1: அருமையான டாபிக் கொடுத்திருக்கீங்க.
0: நிஜமாவே
1: இது வந்து பெரிய விஷயம். நான் இத பத்தி பேசுறது வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். பேசி வார்த்தையில நிக்க கூடாது, உண்மையிலே நான் சொல்றேன். உறுப்புகள் தானம் பண்றதுங்கிறது ரொம்ப சிறந்த விஷயம். ஒவ்வொருத்தரும் அதுக்கு முன் வரணும். எந்த நம்மளால முடிஞ்ச ஒரு வாழ்க்கையில நம்ம வாழ்றோம், நம்ம வாழ்க்கை மறைஞ்ச பின்னாடி இன்னொருத்தவங்களுக்கு நாம ஒரு விஷயத்துல உதவியா இருக்கோம்னு நினைக்கிறது வந்து என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு விஷயம். அதுவும் கண்டானம் கண்டிப்பா செய்யணுங்க. நம்மளால பார்க்க முடிஞ்ச உலகத்தை மத்தவங்களை பார்க்க வைக்கிறதுல இருக்கிற சந்தோஷம் பெரிய விஷயம். எல்லாரும் இதுக்கு முன் வரணுங்கிறது என்னுடைய இது. கண்டிப்பா அதை நானும் செய்யணுங்கிறது தான் என்னோட ஆசை.
0: சூப்பர் சூப்பர், அருமையா சொல்லிருக்கீங்க. நன்றிமா.
1: நன்றி.
0: ரொம்பவே அழகா அவங்களுடைய கருத்தை முன் வச்சாங்க. அந்த உறுப்பு தானம் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்மளுடைய கேள்வியா இருக்கு. 23 12 103 மற்றும் அறியன் 23 17 04 6 இந்த எண்ணுக்கு நீங்க கால் பண்ணி உங்களுடைய பகிர்வுகளை பகிரலாம். அதே போல 9 5 8 5 8 0 0 3 0 3 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணிலும் உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவிடலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நாம கேட்டு ரசிச்சிருக்கோம். இது வசந்தி இல்லத்துல ஹலோ தோழி. எஸ், உறுப்பு தானம். உறுப்பு தானம் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அதாவது உறுப்பு தானத்தினுடைய முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த உறுப்பு தானம், அதாவது ஒரு நல்ல நாள்ல அதை பத்தின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இந்த டாபிக் வச்சிருக்கோம். நம்ம கூட இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?

0: ஏற்படுத்துறதுக்காக இந்த டாபிக் வச்சிருக்கோம். நம்ம கூட இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நாங்க ஜோதிபுரம், பானுமதி ரங்கராஜ்.
0: சொல்லுங்கம்மா, உங்களுடைய கருத்து என்ன?
1: இது நல்ல ஒரு தலைப்பு கொடுத்துருக்கீங்க, சந்தோஷம்.
0: சொல்லுங்க.
1: உறுப்பு தானங்கிறதே வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு ரெண்டு ரெண்டா கொடுத்துருக்கிறது, ரெண்டு ரெண்டு உறுப்புகள் கொடுத்துருக்கிறதே வந்து இன்னொருத்தருக்கு தானம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் அவரும் கொடுத்துருப்பாரு. ஒவ்வொருத்தரும் ஒரு உறுப்பு வேலை செய்யலினாலும் இன்னொன்னு நாம் பொழைச்சுக்கலாம்.
0: கண்டிப்பா.
1: அதனால இல்லாதவங்களுக்கு வந்து நம்மனால முடிஞ்சது எப்படி இருந்தாலும் அது தீயில கருகு போகுது, இல்ல மண்ணுல அழுகி போகுது,
0: அது மற்றவர்களுக்கும் பயனுள்ள வகையில் அமையட்டுமே இல்லைங்களா?
1: இன்னொருத்தர் குடுத்துட்டு போனா அவங்க வாழ்வாதாரம் மேல வரும், ஒரு குடும்பத்தை அவங்க காப்பாத்துவாங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப அருமையா சொல்றீங்க. நன்றிமா.
1: நன்றி. அப்பப்ப வந்து நாங்களும் எங்க பையனும் வந்து குருசி தானம் குடுத்துட்டு தான் இருக்கிறாரு.
0: ஓங்க, சூப்பர் சூப்பர் சூப்பருங்க. வாழ்த்துக்கள்.
1: வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப அருமையா அவங்களுடைய கருத்தை முன் வச்சாங்க இல்லைங்களா? உறுப்பு தானத்தினுடைய முக்கியத்துவத்தை விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் ஒவ்வொரு வருஷமும் August 13 அன்னைக்கு உலக உறுப்பு தானம் உலக அளவில் அனுசரிக்கப்படுது. இதனுடைய முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிக உயிர்களை காப்பாத்துறதுக்கும் மரணத்துக்கு அப்புறமா உறுப்புகளை தானம் செய்வதற்கான ஒரு முக்கியத்துவத்தை மக்களை வந்து இந்த வழியில ஊக்கப்படுத்துறதுக்காகவும் தான் இந்த உலக உறுப்பு தானம் வந்து அனுசரிக்கப்படுது. உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க சொல்லலாம். 23 12 103 மற்றும் ஒரு 23 17 04 கோவை கொண்டான முன்னிணைப்பினான 042 இந்த முன்னிணைப்பினும் சேர்த்து அழைத்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரியப்படுத்தலாம்.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இது நம்ம கேட்டுட்டு இருக்கோம். வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஹலோ தோழி, அதாவது உறுப்பு தானம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். வாட்ஸ்அப்லேயும் நிறைய நேர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. உமா கணேஷ் சிறுமுக பகுதியிலேருந்து சொல்லியிருக்காங்க, நான் போனாலும் என் கண்கள் வேறு உலகை பார்க்கட்டும், என் இதயம் வேறொரு நெஞ்சில் துடிக்கட்டும், என் சிறுநீரகம் வேறொரு உயிரை காக்கட்டும், மண்ணில் மடிவதை விட மனிதரில் வாழ்வது பெரிது, ஒரு உயிர் போனாலும் எட்டு உயிர் மலரட்டும் அப்படின்னு சொல்லி அழகான கவிதையோடு அனுப்பிச்சிருக்காங்க. அதே போல் தென் பொன்முடியிலிருந்து ராஜாமணி சுரேஷ்குமார் அவங்க அனுப்பிச்சிருக்காங்க, உடல் உறுப்பு தானம் அது அண்மையில் ஒருவர் உண்மையில் ஒருவருக்கு மறுபிறவி தாங்க. இறக்கும் தருவாயில் அந்த குடும்பமே சோகமான நிகழ்வில் இருக்கும்போது கூட அதையும் தாண்டி சோகத்தை தன்னுள்ளே அடக்கி உடல் உறுப்பு தானம் செய்ய முடிவெடுத்து அதை நிறைவேற்றுவது அந்த குடும்பத்தானுடைய மன வேதனையில் கூட இன்னொரு இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு மன அமைதி கொள்வது தான் உண்மையிலேயே மிகப்பெரும் பெருமை அப்படின்னு சொல்லி அழகான வார்த்தைகளோடு அனுப்பிச்சிருக்காங்க. அதே போல தென்பொன் இந்திராணி பாண்டிநகர் சிவசங்கர் சொல்லியிருக்காங்க, உறுப்பு தானம் என்பது ஆறு உயிர்களை காக்கும் செயல், இது வந்து நாமும் மற்றும் அனைவரும் உறுதியாக எடுத்து செயல்பட்டால் நிறைய உயிர்களை காப்பாற்றிய செயலாக நம்ம வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லியிருக்காங்க. உறுப்பு தானம் செய்வது பிறருக்கு உதவும் சொல்லிட்டு ஜே கிருஷ்ணாபுரம் சஹானா யோக வர்ஷினி சொல்லியிருக்காங்க, நாம் மறைந்த பின்னும் கூட இவ்வுலகில் வாழ்வாங்கு வாழ இருக்கும் ஒரே வழி உறுப்பு தானம் தான். தானம் பெற்றவருக்கு நாம் கடவுளாகவே தெரிவோம், பலர் நடந்து கொள்ளும் விதத்தில் பூத உடல் மறைந்த பின்பும் வாழ்வார்கள், எல்லோரும் அப்படி இருக்க முடியாது. உறுப்பு தானம் செய்யும் போது நம்முடைய நினைவுகள் வேறு விதமாக வாழும். உறுப்பு தானம் செய்வோம், இப்போ உலகில் வாழ்வாங்கு வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு மதுக்கரையிலிருந்து பெரியசாமி அனுப்பிச்சிருக்காங்க. எஸ், இந்த உறுப்பு தானம் மூலமா சிறுநீரகங்கள், இதயம், கணையம், கண்கள், நுரையீரல் இந்த மாதிரியான உறுப்பு தானம் கொடுக்கலாம். நாள்பட்ட நோய்களால் அவதிப்பட்ட மக்களுடைய உயிர்களை காப்பாற்ற முடியும் ஒருத்தர்னால. இது போல உயிர், அதாவது உறுப்பு தானம் செய்யறவங்க பாத்தீங்க அப்படின்னா உயிரோட இருக்கலாம், இறந்த பெண்ணும் கூட அவங்களுக்கு வந்து அவங்க வந்து உறுப்பு தானம் செய்யலாம், உறவினராக கூட இருக்கலாம். உயிரோட இருக்கும்போது சிறுநீரகங்கள்ல ஒரு சிறுநீரகம் கொடுக்கலாம், கல்லீரனுடைய ஒரு பகுதி கொடுக்கலாம், கணையத்தினுடைய ஒரு பகுதி, குடலினுடைய ஒரு பகுதி, ஒரு நுரையீரல், இதெல்லாமே தானம் செய்யலாம். நம்மளால ஒரு சிறுநீரகத்தோட உயிர் வாழ முடியும். முக்கியமா உறுப்பு தானம் செய்யறவங்க ஆரோக்கியமா இருக்கணும். வயது, சாதி, மனம், மதம் இது எல்லாத்தையுமே பொருட்படுத்தாம யார் வேணும்னாலும் உறுப்பு தானம் செய்யலாம். இருந்தாலும் உறுப்பு தானம் செய்யறவங்க HIV, புற்றுநோய், இதயம், நுரையீரல், நுரையீரல் நோய் இந்த மாதிரியான நாள்பட்ட நோய்களால பாதிக்கப்பட்டிருக்க கூடாது. உறுப்பு தானம் பத்தி உங்களுடைய கருத்து என்ன? ஒருவருடைய வாழ்க்கையை காப்பாற்றும் வாய்ப்பு நமக்கு கிடைச்சதுன்னா நம்முடைய உறுப்புகளை தானமா வழங்குவது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கண்டிப்பா கால் பண்ணி சொல்லுங்க. 23 12 103 மற்றும் அறியன் 23 17 04 கோவைக்கு உண்டான முன் இணைப்பு என்னான 04 2 2 இந்த முன் இணைப்பையும் சேர்த்து அழைத்து உங்களுடைய கருத்துக்களை பரிமாறலாம். அதே போல 9 5 8 5 8 0 0 3 0 3 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணிலும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம்.

12:27 நாம கேட்டு இருக்கோம். இது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில வசந்த் இல்லம் ஹலோ தோழி நிகழ்ச்சியில தான் அணிஞ்சிருக்கோம். எஸ் உறுப்பு தானம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம வாட்ஸ்அப் நேயர்களும் சொல்லியிருக்காங்க. இந்திரபிரியா பூபதி சொல்லியிருக்காங்க, மூக்கனூர்ல இருந்து, உயிருடன் இருக்கும் வரை ரத்த தானம், இறந்த பிறகு கண் தானம் செய்வோம். இறந்த பிறகு நாம் இந்த உலகை பார்க்க போவதில்லை, நம் கண்களை கொண்டு வேறொருவர் இந்த உலகை காணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அழகான வார்த்தைகளோடு அணைஞ்சிருக்காங்க. திருப்பூர்ல இருந்து பாலா சொல்லியிருக்காங்க, சாம்பலாக போகும் இந்த சதை கூண்டு மண்ணோடு மண்ணாக புதைந்திடும் மாண்டு, கரைந்திடா புகழோடு நிலைத்திட வேண்டும், காணாத கண்ணுக்கு வெளிச்சத்தை தாரும், மூச்சடங்கி போனாலும் முடிவதில்லை பயணம், மற்றொருவர் உடலில் தொடர்கிறது இயக்கம், இறப்பிலும் வாழ்ந்திடுவாய் மனிதா அப்படின்னு சொல்லிட்டு அழகான கவிதையாக நமக்கு கொடுத்திருக்காங்க. மழவை பிரியா ரத்ன சபாபதிபுரம் கோவை பகுதியிலிருந்து வணக்கங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோட அணிஞ்சிருக்காங்க. ரத்த தானம், உடல் உறுப்பு தானம் செய்பவர்கள் மது அருந்த கூடாது. எஸ் கண்டிப்பாக, அதாவது நம்ம வந்து மருத்துவ பரிசோதனைக்கு அப்புறம் உடல் உறுப்பு தானம் வந்து செய்வாங்க, சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு சாவகாட்டு பாளையத்துல இருந்து பெருமாள் சாமி சொல்லியிருக்காங்க. அதையும் ஒரு உதாரணத்தோட சொல்லியிருக்காங்க, என் அக்கா ஒரு சிறுநீரகத்தை தானமாக தந்ததால் தான் நான் இன்று உயிர் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையா பதிவிட்டிருக்காரு. நன்றி. உங்களுடைய கருத்துக்களையும் இந்த வசந்த இல்லம் ஹலோ தோழி நிகழ்ச்சி மூலமா உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லலாம்.

0: மூட்டு வலி முதுகு வலின்னு பல வருஷமா கஷ்டப்படுற, எங்க போனாலும் குறைக்கலாம்னு சொல்லுவாங்க, ஆனா நிறுத்தலாம்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களே. 6 கிளைகள், 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ் டெக் அருகில், கோவை. செல் 7340707734.
1: நாம கேட்டு இருக்கோம், இது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில வசந்த இளம் நிகழ்ச்சியில. ஹலோ தோழி, இன்னைக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில இன்னைக்கு 2:30 பிற்பகல் 2:30 ஊர்புறத்தில நிகழ்ச்சியில் கிராமிய கலை, மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள் ஒயில் கும்மி இடம்பெறும். 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் அரியா விடுதலை சுடர், முனைவர் புவனா ஜீவானந்தம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 7:25 ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து தேனீ கூட்டங்களை தாக்கும் சிறு தேன்கூடு வண்டுகளின் மேலாண்மை முறைகள் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சியியல் துறையின் பேராசிரியர் மற்றும் அகில இந்திய தேனி ஆராய்ச்சி திட்டத்தின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் வி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். நாம கேட்டு இருக்கோம், இது வசந்த இளம் நிகழ்ச்சியில. ஹலோ தோழில, உறுப்பு தானம் பத்தி உங்களுடைய கருத்து என்ன? ஒருவருடைய வாழ்க்கையை காப்பாற்றும் வாய்ப்பு நமக்கு கிடைச்சதுன்னா நம்முடைய உறுப்புகளை தானமா வழங்குவது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். விஜயகுமார் வரதராஜபுரம் பகுதியில இருந்து சொல்லியிருக்காங்க, உறுப்பு தானம் அப்படிங்கறது இப்போ மக்களிடையே அதிக விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்க, நிறைய பேர் வந்து அந்த மாதிரி செஞ்சுட்டே இருக்காங்க. மூளை சாவடைந்த உடலிலிருந்து நிறைய பேர் வந்து தானமாக கொடுத்துட்டு இருக்காங்க உறுப்புகளை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வாழ்த்துக்களோடு அணிஞ்சிருக்காங்க. நன்றி. அதே போல இறந்த பிறகு வாழவும் துணையாக இருப்பது, இருக்கும்போது சிறப்பாக வாழவும் உடல் உறுப்பு தானம் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லிட்டு ராசிபுரம் ஜெயந்தி தேவராஜன் பகிர்ந்திருக்காங்க. உறுப்பு தானம் அப்படிங்கறது வெறும் தானம் மட்டும் இல்லைங்க, அது ஒரு உயிருக்கு வழங்கப்படும் ஒரு மறுவாழ்வு. நம்ம இந்த உலகை விட்டு செல்லும் நேரத்துல கூட நம்மால இன்னொருவருடைய வாழ்க்கையில ஒளியை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னா இந்த உறுப்பு தானம் மூலமா தான். இயற்கையா ஒருத்தர் வந்து மரணம் அடைஞ்சாங்க அப்படின்னா வழி வெண்படலம் வந்து இதய வால்வுகள், எலும்பு மற்றும் தோல் போன்ற திசுக்களை வந்து தானம் செய்யலாம். ஆனா இதயம், கல்லீரல், குடல், சிறுநீரகங்கள், நுரையீரல், கணையம் இந்த மாதிரி முக்கிய உறுப்புகளை மூளை மரணத்தின் போது மட்டும்தான் தானம் செய்ய முடியும். உறுப்பு தானத்துக்கு குறிப்பிட்ட வயது வரம்பு கிடையாது. ஆனா தானம் செய்பவனுடைய மருத்துவ நிலைமைகள், அதாவது எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களை வந்து செக் பண்ணிட்டு தான் அந்த உறுப்பு தானம் செய்யறாங்க. அதே போல 18 வயதுக்கு குறைவான ஒருத்தர் வந்து உறுப்பு தானம் செய்யணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டாரு அப்படின்னா அவருடைய பெற்றோர்கள் இல்லாட்டி அவங்க கார்டியன் இருப்பாங்க இல்லையா, பாதுகாவலர்கள், அவங்க வந்து சைன் பண்ணா மட்டும்தான் அவங்க வந்து இந்த மாதிரி உறுப்பு தானம் செய்ய முடியும். 2015 பாத்தீங்க அப்படின்னா சிறுநீரக செயலிழப்பால பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்கு ஒரு பச்சிளங்குழந்தை, அதாவது 100 நிமிடங்கள் மட்டும்தான் அந்த குழந்தை வந்து உயிர் வாழ்ந்திருக்கு, அந்த குழந்தையினுடைய சிறுநீரகத்தை எடுத்து இவருக்கு வச்சனால இவர் வந்து காப்பாற்றப்பட்டாரு. இதுதான் வந்துட்டு அதாவது ரொம்ப சின்ன வயசுல உறுப்பு தானம் செய்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதே போல ரொம்ப ரொம்ப வயதான கொடையாளி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஸ்காட்லாந்தை சேர்ந்தவர், இது வந்து ஒரு மூதாட்டி. இவர் வந்து இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய கண்ணினுடைய கருவழிய தானமா கொடுத்திருக்காரு. அதே போல ரொம்ப வயதான உறுப்பு கொடையாளி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வர்ஜீனியாவை சேர்ந்த 95 வயது முதியவர், அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்காக இறந்ததுக்கு அப்புறமா கல்லீரல தானமா கொடுத்திருக்காங்க.

எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உலக உறுப்பு தானத்தை ஏன் வந்து நம்ம கொண்டாடுறோம், அதாவது அனுசரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது மக்கள் கிட்ட அதனுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காகதான் ஒவ்வொரு வருஷமும் இந்த ஆகஸ்ட் 13 தேதி நம்ம வந்து அனுசரிச்சுட்டு இருக்கோம். மக்களிடையே அதனுடைய அதற்கு உண்டான

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தமிழகத்தில் 67,000 கோடி ரூபாய் மதிப்பில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான 97 ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தாகின. லைபீரியாவின் வெளியுறவு அமைச்சர் திருமதி சாரா பேஸ்லோ நியான்டி 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 5 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று நிறைவடைந்தது. இரு அவைகளும் மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் வந்தே மாதரம் தேசிய பாடல் இசைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அறிவித்தார். மாநிலங்களவையில் சுரங்க மற்றும் கனிமங்கள் சட்டத்திருத்த மசோதா நிறைவேறியது எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மாநிலங்களவை நடவடிக்கைகளும் மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. இதற்கிடையே இந்த கூட்டத்தொடரில் 12 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த கூட்டத்தொடரில் மாநிலங்களவையின் செயல்பாடுகள் 39% இருந்தது என்று கூறினார். மக்களவை செயல்பாடுகள் 19% இருந்தது என்றும் திரு கிரண் ரிஜிஜு குறிப்பிட்டார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கடந்த 2 ஆண்டுகளுக்கான சங்கீத நாடக அகாடமி விருதுகளை இன்று புதுதில்லியில் வழங்கினார். இசை, நடனம், நாடகம் போன்ற துறைகளில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய 115 பேருக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த இயக்கத்தின் கீழ் தேசிய கொடியை ஏற்றி வைத்த பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்த இயக்கத்தின் வெற்றி நாட்டு மக்களின் தேசப்பற்றையும் ஒற்றுமையும் எடுத்துரைப்பதாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டு நலனுக்கே முதல் முன்னுரிமை என்ற அடிப்படையில் அனைவரும் செயல்பட வேண்டும் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு கேட்டுக் கொண்டார். இதற்கிடையே இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக குஜராத் முதலமைச்சர் திரு புபேந்திர பட்டேல் காந்தி நகரில் உள்ள தமது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இதற்கான நிகழ்ச்சியில் பேசிய அவர், 70 லட்சத்திற்கும் மேற்பட்ட இல்லங்களில் தேசிய கொடி ஏற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த இயக்கத்தின் கீழ் 1000க்கும் மேற்பட்ட பேரணிகள் நடத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் எடுத்துரைக்கும் வகையில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த இயக்கத்தில் பொதுமக்கள் அனைவரும் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்றும் திரு புபேந்திர பட்டேல் கேட்டுக் கொண்டார். லைபீரியாவின் வெளியுறவு அமைச்சர் திருமதி சாரா பேஸ்லோ நியான்டி 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து அவர் பேச்சு நடத்தவுள்ளார். இந்தியா லைபீரியா இடையேயான இருதரப்பு உறவை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுகளில் இடம்பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும்

0: பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை ஹர்கர் திரங்கா .com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம். தமிழகத்தில் 67,000 கோடி ரூபாய் மதிப்பில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான 97 ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தாகின. சென்னையில் நடைபெற்ற வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. இதற்கான நிகழ்ச்சியில் பேசிய மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா, இதன் மூலம் 100,000+ மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று கூறினார். தமிழக மீனவர்கள் 9 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். சர்வதேச கடல் எல்லையை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று காலை 350+ மேற்பட்ட மீன்பிடி விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் ஒரு மீன்பிடி விசைப்படகையும் அதிலிருந்த 9 மீனவர்களையும் எல்லை தாண்டி இலங்கை கடற்பகுதியில் மீன்பிடித்ததாக கூறி அவர்களை கைது செய்து மன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களிடம் முதற்கட்ட விசாரணை முடித்துக் கொண்டு மேல் நடவடிக்கைக்காக மீனவர்களை படகுடன் மன்னார் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 9 மீனவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் ராமேஸ்வரம் மீனவ மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீனவர்களையும் அங்கு உள்ள விசைப்படகுகளையும் உடனடியாக விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவ சங்க நிர்வாகிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன்.
0: மத்திய பிரதேசத்தில் 43,000 கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில் முதலீடுகளை ஈர்க்க வகை செய்யும் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். போபாலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மூலம் 15,000 பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று கூறினார். மகாராஷ்டிராவில் வாடகை கார் ஓட்டுநர்கள் மராத்தி மொழி தெரிந்திருப்பதை கட்டாயமாக வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதாவை கொண்டுவர அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. மும்பையில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அம்மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு பிரதாப் சர்நாயக், ஆட்டோ மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்கள் மராத்தி மொழியை கற்றுக்கொள்வதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட மாட்டாது என்று கூறினார். இதற்கான கால அவகாசம் நாளை மறுநாள் முடிவடைவதை அவர் சுட்டிக்காட்டினார். மராத்தி மொழி தெரியாத ஓட்டுநர்களின் உரிமங்கள் தற்காலிகமாக ரத்து செய்வதற்கான அம்சங்கள் இந்த சட்ட திருத்தத்தில் இடம்பெற்றுள்ளதாகவும் திரு பிரதாப் சர்நாயக் தெரிவித்தார். ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேட்டிற்கு எதிராக மாணவர்கள் மேற்கொண்டு வரும் போராட்டம் 20வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. இந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக வரும் 20ஆம் தேதி முதலமைச்சர் இல்லத்தை முற்றுகையிடப்போவதாக மாணவர் அமைப்புகள் அறிவித்துள்ளன. மாணவர்கள் போராட்டம் காரணமாக மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்திற்குள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து மேற்கு வங்கம் பங்களாதேஷ் கடற்கரை பகுதியை நோக்கி நகரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஒடிஷாவில் பெய்து வரும் கனமழை நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்மாநிலத்தின் சில பகுதிகளில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சத்தீஸ்கர் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளிலும் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் இந்தியாவின் சுதந்திர தினத்தை சிறப்பாக கொண்டாட விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதற்கான சிறப்பு பிரகடனத்தை அமெரிக்க அரசு வெளியிட்டுள்ளது. இதன்படி நாளை மறுநாள் சுதந்திர தினத்தை இந்தியா தினமாக கொண்டாட இந்த பிரகடனத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது. காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 5 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் குழு பிரிவில் 2 தங்கம் மற்றும் 1 வெள்ளிப்பதக்கம் வென்ற இந்தியா மகளிர் குழு பிரிவில் 2 தங்கப்பதக்கங்களை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 13 தங்கம், 8 வெள்ளி, 14 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மலேசிய சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாரா ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 21-8 என்ற சிற்கணக்கில் இந்தோனேஷியாவின் யூலியா யோஸ்பின் சுசாந்தோவை வென்றார். இப்போட்டியில் தஸ்னிம் மிர், தன்வி பற்றி, ரித்விக் சஞ்சீவி, சதீஷ்குமார் ஆகியோரும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். தென்கொரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச இளையோர் வில்வித்தை போட்டியில் இந்திய மகளிர் அணி வெள்ளிப்பதக்கம் வென்றது. இந்தியா மலேசியா இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான 5வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதல் 4 ஆட்டங்களிலும் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. கெய்ன்ஸ் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 3வது சுற்று ஆட்டத்தில்

பிரிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் வெற்றி பெற்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டி அகமதாபாத்தில் இன்று தொடங்கியது. பேட்மிண்டன் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் PV சிந்து 9வது இடத்தில் உள்ளார். பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-3, 7-5 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் லியாம் பிராடியை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தமிழகத்தில் 67,000 கோடி ரூபாய் மதிப்பில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான 97 ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தாகின. லைபீரியாவின் வெளியுறவு அமைச்சர் திருமதி சாரா பேஸ்டோ நியாண்டி 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 5 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில வசந்தி இல்லம் ஹலோ தோழி நிகழ்ச்சியில தான் நம்ம இணைஞ்சிருக்கோம். அதாவது உறுப்பு தானம் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கிட்டு கேட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து ஆன்சர் பண்ணியிருந்தாங்க, உங்களுடைய கருத்துக்களை அழகாவும் தெரிவிச்சிருந்தாங்க. உறுப்பு தானம் அப்படிங்கறது ஒரு தனி நபர்னுடைய விருப்பம் மட்டும் இல்லைங்க, குடும்பத்து கூட சேர்ந்து இது குறித்து நம்ம வந்து முன்கூட்டியே பேசுறதும் ஒரு நல்ல விஷயம். அதே போல எல்லா அதாவது நம்முடைய வாழ்க்கைக்கு அப்புறமும் இன்னொருத்தருடைய வாழ்க்கையில நம்முடைய ஒரு பகுதி நம்பிக்கையா மாற்ற முடியும் அப்படின்னா அதை விட ஒரு பெரிய மனிதனையும் என்ன இருக்க முடியும். நம்ம சம்பாதிக்கிற பணத்தையோ சேர்த்து வைக்கிற அந்த பொருட்களையோ நம்ம கூட எடுத்து செல்ல முடியாது, ஆனா நம்ம செய்யற ஒரு நல்ல முடிவு இன்னொருவருக்கு வாழ்க்கையை தரக்கூடும் அப்படிங்கிறது தான் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. உடல் உறுப்பு தானம் அதை பத்தி நிறைய நேயர்கள் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க.

நாளை இரவு 9:25 மணிக்கு மயில் மார்க் சம்பாரவின் நட்சத்திர மயிலருகு ஆமக்கிட்டிருக்கும். இது வசந்த் இளம் நிகழ்ச்சியில ஹலோ தோழி நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்ட அத்துணை தோழிகளுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். நம்முடைய வாழ்க்கை முடிந்தால் கூட நம்மளால இன்னொரு வாழ்க்கை தொடரட்டும். உறுப்பு தானம் குறித்து சிந்திப்போம், குடும்பத்தினரிடம் பேசுவோம், மனிதநேயத்தை தொடர்ந்து வாழ வைப்போம் அப்படிங்கிற ஒரு நல்ல சிந்தனையோட நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோட எல்லாருமே அழகான வார்த்தைகளை அழகான கவிதையோட இணைஞ்சிருந்தீங்க. அத்துணை தோழிகளுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும்.

இதுவரை நாம் இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி வசந்தி இல்லம் ஹலோ தோழி நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்ட அத்தனை தோழிகளுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்க கூட நான் ஆர்ஜே தமிழரசு லட்சுமணன்.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: மகிழ்ச்சியான மதிய வணக்கம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இது லஞ்ச் டைம் கேம் ஷோ நிகழ்ச்சியில் உங்க கூட நான் ஜே தமிழரசி லக்ஷ்மணன். எஸ், இன்னைக்கு என்ன விளையாட்டு? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டு விளையாண்டுருக்கீங்க நீங்க இல்லையா? இன்னைக்கு என்ன விளையாட்டு அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ், இரண்டு வார்த்தைகள் தருவேன் இல்லைங்களா, ரெண்டு வார்த்தைகள் கொடுப்பேன், அதுல இருந்து ஒரு புதிய வார்த்தையை நீங்க கண்டுபிடிக்கணும். ரெண்டு வார்த்தைகள்ல இருக்கிற எழுத்துக்களை வச்சு புதுசா அப்படின்னோன்னா உடனே வேற எங்கிருந்தோ பிடிச்சிட்டு வந்து ஒரு வார்த்தையை நீங்க வந்து கொண்டு வரக்கூடாது. ரெண்டு வார்த்தைகள் கொடுப்பேன், அதுல இருக்கிற எழுத்துக்களை வச்சு நீங்க வந்து ஒரு புதிய வார்த்தையை கொடுக்கணும், ஓகேங்களா? அதுதான் இன்னைக்கு விளையாட போறோம். 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்லையும் நீங்க வந்து சொல்லலாம். அதே போல நீங்க வந்து கால் பண்ணியும் பேசலாம். 23 12 103 மற்றும் ஒரு 23 17 04 6 அப்படிங்கிற எண்ல. வணக்கம், சரிங்க, உங்களுக்கான விளையாட்டு தெரிஞ்சதா? என்ன
2: விளையாட்டுன்ட்டு
1: தெரிஞ்சது சொல்லலாமா? ரெடி? ஓகே, முதல் முதல் வார்த்தை பார், ஓகேங்களா? பார். இரண்டாவது வார்த்தை குடம். நீங்க வந்து இந்த எழுத்துக்கள்ல இருந்து புது வார்த்தையை நீங்க கண்டுபிடிக்கணும். பார் சொல்லிட்டேன், குடம் சொல்லிட்டேன், குடம் தண்ணி எடுப்பாங்க இல்லையா, அந்த குடம் சொல்லிருக்கேன். ரெண்டு வார்த்தைகள்ல இருந்து ஒரு புது வார்த்தையை கண்டுபிடிங்க. இன்னும் கண்டுபிடிக்கலையா? டமாரம். நன்றி அழைத்ததற்கு. புரியல நினைக்கிறேன். அதாவது இரண்டு வார்த்தைகள் நான் கொடுப்பேன், சரிங்களா? ரெண்டு வார்த்தைகள்ல இருந்து நீங்க ஒரு புது வார்த்தையை கண்டுபிடிக்கணும். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் மேம், கோட்டகிரில இருந்து சிந்து பேசுறேங்க மேம்.
1: சிந்து சொல்லலாங்களா?
3: சொல்லுங்க.
1: பார் முதல் வார்த்தை, இரண்டாவது வார்த்தை குடம். இம்
3: பாடம் மேம்.
1: பாடம், வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர்,
3: தேங்க் யூ மேம்.
1: அழகா சொல்லிருக்காங்க பாத்தீங்களா? அதாவது ரெண்டு வார்த்தைகள்ல இருந்து ஒரு புது வார்த்தை. சிம்பிளா விளையாட போறோம், அழகா விளையாட போறோம், சூப்பரா விளையாட போறோம். ஈஸியா இருக்கு இல்லையா இந்த விளையாட்டு? வணக்கம், யார் எங்க இருந்து?
4: வணக்கம் சகோதரி.
1: வணக்கம், யார் எங்க இருந்து?
4: நான் திருப்பூர் பாண்டிய நகர் சிவசங்கர் பேசுறேங்க.
1: சிவசங்கர், சொல்லலாமா உங்களுக்கு வார்த்தை? சொல்லலாமா?
4: சொல்லுங்க.

0: பார்வை. ஓகேங்களா?
1: பார்வை.
0: முதல் வார்த்தை பார்வை, இரண்டாவது வார்த்தை சாலை.
1: சாலைங்களா? பார்வை சாலை.
2: எந்த ஒரு விஷயத்தையும்
0: வா. வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர். பிளான் பிளான் பண்ணி சூப்பரா சொல்லிட்டீங்க. வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம், யார் எங்கிருந்து?
3: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம், சிவ சண்முக சுந்தரம்.
0: சிவ சண்முக சுந்தரம், சொல்லலாங்களா உங்களுக்கான வார்த்தை?
3: சிவ சண்முக சுந்தரம் மேடம்,
0: சொல்லுங்க. சரி, உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா?
3: சொல்லலாம்
0: சொல்லலாம். முதல் வார்த்தை நிலவு.
3: நிலவு.
0: இரண்டாவது வார்த்தை கடிதம்.
3: கடிதம்.
0: இதை வச்சு நீங்க வந்து எப்படி எப்படி விளையாடணும் அப்படின்னா, முதல் வார்த்தை இரண்டாவது வார்த்தையை வச்சு ஒரு புது வார்த்தையை நீங்க கண்டுபிடிக்கணும். இப்பதான் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்களா?
3: கலம். கலம்.
0: புரியல?
3: கலம். காலாயும்.
0: காலாயும், சூப்பர் சூப்பர்.
3: கதம்.
0: கதம்னு சொல்லலாம். வேற
3: ரெண்டுதான்
0: மட்டும் கண்டுபிடிச்சிங்க, சூப்பர்.
2: அரசக்க அரசக்க அரசக்க அரசக்க அரசக்க.

0: நமது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.
1: பிபி, சுகர், மூட்டு வலி, தைராய்டு ப்ராப்ளம் இதெல்லாம் போகணும்னு பல பக்கம் போயிட்டீங்களா? கவலையை விடுங்க, நம்ம கோயம்புத்தூர் சரண்ஸ் ஹாஸ்பிட்டல்ல செகண்ட் ஒபினியன் கேளுங்க, கண்டிப்பா நம்பிக்கை வந்துடும். அப்புறம் உங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. 6 கிளைகள், 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ் டெக்கர்கள், கோவை. செல் 7340707734.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நாம விளையாண்டுருக்கோம். இது லஞ்ச் டைம் கேம் ஷோ. ரெண்டு வார்த்தைகளை கொடுத்து அதுலேருந்து புதிய வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறது தான் விளையாண்டுருக்கோம். அடுத்த அழைப்பாளர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். வணக்கம். வணக்கம் அப்படின்னு சொன்னோன்னே வணக்கம். யார் எங்க இருந்து?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார்?
1: ராஜேந்திரன், மூக்கனூர்ல இருந்து பேசுறேன்.
0: மூக்கனூர்ல இருந்து சொல்லலாமா? உங்களுக்கான வார்த்தை சொல்லலாங்களா?
1: சொல்லுங்க மேடம்.
0: சொல்லலாம். தமிழ் ஓகேங்களா? முதல் வார்த்தை தமிழ்.
1: தமிழ்.
0: இரண்டாவது வார்த்தை மணி. மூணு சொல்லினா
1: மணி. தமிழ் மணிங்களா? தமணி.
0: நன்றி, நன்றி அழைத்ததற்கு. எஸ், இங்கேயும் கொடுத்துருக்காங்க. கணேஷ் திருமுகையில் இருந்து வாட்ஸ்அப்லேயும் தந்திருக்காங்க. அதே போல் சொன்ன உடனே ராமகிருஷ்ணன் கொழுமங்கண்டன் பகுதியிலேருந்தும் சொல்லியிருக்காங்க. திருப்பூர்லேருந்து பாலா சொல்லியிருக்காங்க. வணக்கம். யார் எங்கேருந்து?
2: வணக்கங்க.
0: எனக்கு வந்து உங்களோட வாய்ஸ் எக்கோவாக எடுக்குது. என்ன பண்ணலாம்? தள்ளி வந்துடுறீங்களா?
2: ஓகே
0: ஓகேங்க. மணிமேகலை. ஓகே, ஃபர்ஸ்ட் வார்த்தை மணிமேகலை.
2: மணிமேகலை.
0: இரண்டாவது வார்த்தை குடம்.
2: குடம். மகுடம்.
0: மகுடம். வெரி குட், சூப்பர் சூப்பர். இன்னொரு இன்னொரு வார்த்தை கண்டுபிடிக்கலாமா?
2: கலை. சொல்லுங்க மேடம்.
0: இல்ல, இதுலயே இன்னொரு வார்த்தையும் இருக்கு.
2: இன்னொரு வார்த்தை கலை.
0: இதுலயா? கலை. ஓகே, வெரி குட், சூப்பர். இன்னொரு வார்த்தை மகுடம், கலை சொல்லிட்டீங்க. இன்னொன்னு குடம். நான் சொல்லிட்டேன், இரண்டாவது வார்த்தையை நான் கொடுத்துருக்கேன். மணிமேகலை, குடத்துல இருந்து ரெண்டு வார்த்தைகள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இன்னொரு வார்த்தை
2: மலை.
0: மலை. வெரி குட், சூப்பர். இன்னும் கண்டுபிடிக்கலாம் இல்லையா? தெரியுதான்னு பாக்கலாமா? சொல்லுங்க. சூப்பர் சூப்பர், சூப்பரா ட்ரை பண்ணிருக்கீங்க. நன்றி, நன்றி. அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா, மகுடம் சொல்லியிருந்தாங்க, அதே போல கலை சொல்லியிருந்தாங்க, மலை சொல்லியிருந்தாங்க, அடுத்துதான் மடம் கூட சொல்லலை இல்லையா? அந்த வார்த்தையில இருந்து புதிய வார்த்தை. வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
3: தனித்தனம் பகுதியில இருந்து விஜயகுமார் பேசுறேன்.
0: விஜயகுமார், உங்களுக்கான வார்த்தை சொல்லலாங்களா? சொல்லலாம். விழா கோலம். ஃபர்ஸ்ட் வார்த்தை விழா கோலம், சரிங்களா?

0: சரிங்க.
1: இரண்டாவது வார்த்தை காணி.
0: வாணி.
2: எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான், பிளான் பண்ணி பண்ணணும்.
0: கோலம். கோலம் தனியா வரும்.
1: கோலம் எடுத்துக்கலாம். ஓகே சூப்பர். அடுத்தது
0: கோணி.
1: கோணி. வெரி குட். சூப்பர் சூப்பர் சூப்பர். சூப்பரா விளையாண்டுருக்காங்க இல்லையா? விழா கோலம் காணி அப்படின்னு சொல்லியிருந்தோம், கோணி சொல்லியிருந்தாங்க, கோலம் சொல்லியிருந்தாங்க. சூப்பர். எஸ் தென் தென் பொன்முடியிலேருந்து சுரேஷ்குமார் ராஜாமணியும் சொல்லியிருக்காங்க, டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுறாங்கப்பா நம்ம நேயர்கள். திருப்பூர்லேருந்து பிரமிளா சென்னையிலேருந்தும் சொல்லியிருக்காங்க, பூபதி ராஜேந்திரன் ராஜாமணி பூலுவப்பாளையம்லேருந்து, ஆனந்த முருகன் அவங்களும்

0: எஸ் தென் பொன்முடியிலேருந்து சுரேஷ்குமார் ராஜாமணியும் சொல்லியிருக்காங்க. டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுறாங்கப்பா நம்ம நேயர்கள். திருப்பூர்லேருந்து பிரமிளா சென்னையிலேருந்தும் சொல்லியிருக்காங்க. பூபதி ராஜேந்திரன் ராஜாமணி பூலுவப்பாளையம்லேருந்து ஆனந்த முருகன் அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. வணக்கம், யார் எங்கிருந்து?
1: கோகிலா,
0: கோத்தகிரியில இருந்து. கோகிலாமா, சொல்லலாமா அடுத்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை?
1: காலம் சொல்லலாம்.
0: எதுலீங்க?
1: நிலவு
0: கடிதத்துல
1: நிலம்.
0: நிலம், சூப்பர். அப்புறம் இல்ல வேற வார்த்தை கொடுக்கவா உங்களுக்கு?
1: வேற வார்த்தை.
0: அடுத்த வார்த்தை, முதல் வார்த்தை பூங்காற்று, ஓகேங்களா? பூங்காற்று. இரண்டாவது வார்த்தை கடிதம். கடிதம், முதல் வார்த்தை பூங்காற்று, இரண்டாவது வார்த்தை கடிதம். ரொம்பவே டஃபா இருக்கோ, ரொம்ப யோசிக்கிறீங்களோ. என்னது? கதம். ஓகே, அப்புறம்
1: பூதம்.
0: பூதம், வெரி குட், வெரி குட், சூப்பர். நன்றி அழைத்ததற்கு. நாம விளையாண்டிருக்கோம் இது லஞ்ச் டைம் கேம் ஷோ. தொடர்ந்து விளையாடலாம். இது FM Rainbow 103 கோவை.

0: ஒரு மணி 20 நிமிஷத்துல அவன் கேட்டு இருக்கோம். இது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் லஞ்ச் டைம் கேம் ஷோ. எஸ் அடுத்ததா யார் எங்கிருந்துன்னு பார்த்தலாமா? வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: மதிய வணக்கம் சகோதரே.
0: வணக்கங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: கணேஷ் சிறுமுகம் இருந்து பேசுறமா. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்குங்க சார். சொல்லலாமா?
1: சொல்லுங்க. முயற்சி பண்றேன்.
0: முயற்சி பண்றீங்க.
1: சொல்லுங்க.
0: கண்டிப்பா. முதல் வார்த்தை அருவி.
1: அருவி.
0: இரண்டாம் வார்த்தை சுமை.
1: சுமை.
0: எஸ். கண்டுபிடிங்க பார்க்கலாம். நீங்க சொல்றதுக்குள்ள இங்க வந்து வாட்ஸ்அப்ல ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் வந்துருதுங்க.
1: அருவி சுமை.
0: எஸ். கொடுத்துட்டாங்க.
1: அமை. ஃபர்ஸ்ட் வார்த்தை வந்து அமை.
0: அமை. ஓகே.
1: இரண்டாவது வார்த்தை வந்து சுரி.
0: என்னது?
1: சுரி.
0: சுரியா?
1: சுரின்னு வரும். இல்லைன்னா
0: சுரின்னு வராதுங்களே.
1: விசுன்னு ஒரு பேர் அது வரும்.
0: ஆ சரி. வேற?
1: அப்புறம்
0: நாங்க எதிர்பார்த்த வார்த்தை வரவில்லையே.
1: நீங்க எதிர்பார்த்த வார்த்தை? மை. மை. மை
0: சொல்லலாமா?
1: ஒரே வார்த்தை மை. சுரி. சொல்லுங்க.
0: நன்றி நன்றி. நாங்க எதிர்பார்த்த வார்த்தை வரலையே அப்படின்னு சொன்னோன்னா இங்க வந்துச்சுங்க. எங்களுக்கு சிங்கநல்லூர்ல இருந்து ஜெயலட்சுமி கொடுத்துருக்காங்க. பொன்முடியில இருந்து கணேசன் பங்கஜம் கொடுத்துருக்காங்க. அதே போல வேற யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சூப்பரா கண்டுபிடிச்சிருக்காங்க. தொட்டம்பாளையத்துல இருந்து காமராஜ் தீபா யாழினி கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப யார் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்திரலாமா? வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? முதல் வார்த்தை பட்டாம்பூச்சி. இரண்டாம் வார்த்தை நகல். பகல். கண்டுபிடிச்சிட்டீங்களா? சூப்பர் சூப்பர். அடுத்து. நன்றி நன்றி. எங்க நமக்கு இன்னொரு வார்த்தை கொடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நன்றிங்க அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாரு. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: ஓகே, உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா?
2: சொல்லுங்க.
0: முதல் வார்த்தை மருத்துவம்.
2: மருத்துவம்.
0: இரண்டாவது வார்த்தை காடு.
2: காடு.
0: ஒரு புதிய வார்த்தையை நீங்க கண்டுபிடிக்கணும். நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச கண்டுபிடிங்க பாக்கலாம். மருத்துவம், இரண்டாவது வார்த்தை காடு. சூப்பரா கண்டுபிடிச்சிருக்காங்க. செல்வலட்சுமி ராஜவீதி பகுதியில இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? மாடு வராதே, நான் மருத்துவம் தானே சொன்னேன். மாடு எப்படி வரும் உங்களுக்கு?
3: மருத்துவம் காடு சொன்னீங்களா?
0: எஸ், காடுதான் சொன்னேன். நான் சொன்னது வந்து மா குரல் தானே. நீங்க நெடில் சொல்றீங்களே.

0: வணக்கம், யார் எங்க இருந்து?
1: தென்கூன் முடி சுரேஷ்குமாருங்க.
0: சுரேஷ்குமார் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: மடுங்க மேடம்.
0: மடு வேற
1: மடு
0: அவ்வளவுதான் கண்டுபிடிக்க முடியுமா?
1: ஒண்ணுதான்
0: கண்டுபிடிக்க முடியும். நன்றி நன்றி. கண்டுபிடிச்சிருக்காங்க நிறைய வார்த்தைகள். யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கணேஷ் சிறுமுகையில இருந்து சொல்லியிருக்காங்க, சுமதி கனகராஜ் தாமல் நகர்ல இருந்து சொல்லியிருக்காங்க. புதுசு புதுசா வார்த்தைகளை விட்டுருக்காங்க பாத்துக்கோங்க. பாண்டிய நகர்ல இருந்து இந்திராணி கண்டுபிடிச்சிருக்காங்க. வணக்கம், யார் எங்க இருந்து?
2: பாலசுப்ரமணியம் சீனிவாசன் பேசுறேன்.
0: சொல்லலாமா? சொல்லுங்க பாக்கலாம். மருத்துவம் காடு.
2: மடு.
0: அது அவரே சொல்லிட்டாரு.
2: வடு. வடு
0: வடு. ஓகே வடு. மற்றொரு வார்த்தை புரியல. மடு. மடு வந்து அவங்க சொல்லிட்டாங்க, நீங்க வடு சொல்லிருக்கீங்க, அவ்வளவுதானா? நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்குள்ள
3: எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி.
0: எஸ் நிறைய பேர் இப்படிதான் ரொம்ப பிஸியா நம்ம வந்து சுத்திட்டு இருக்கோம். இருந்தாலும் நம்ம கேம் ஷோல விளையாடுறதுக்கு ட்ரை பண்றோம் பாத்தீங்களா, சூப்பருங்க. நீங்களும் லஞ்ச் டைம் கேம் ஷோம்ல விளையாடணும்னா 23 12 103 மற்றும் அறியன் 23 17 0 4 6 இந்த எண்ணை அழைத்து நீங்க விளையாடலாம் இந்த ஷோல. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: வெள்ளம்பட்டில இருந்து தேவி பாலசுப்ரமணியம்.
0: தேவி பாலசுப்ரமணியம், ஏதாவது வார்த்தைகள் கண்டுபிடிச்சீங்களா?
4: காத்து.
0: காத்து. சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட். சரி, வேற வார்த்தைகள் கொடுத்துடலாமா உங்களுக்கு?
4: சொல்லுங்க மேடம்.
0: சொல்லலாம். முதல் வார்த்தை முகவரி.
4: முகவரிங்களா?
0: இரண்டாவது வார்த்தை குடம். முகவரி குடம்.
4: முகவரி குடம்ங்களா?
0: ஆமா. முயற்சி பண்ணதுக்கு வாழ்த்துக்கள்மா. எஸ், முதல் வார்த்தை முகவரி, இரண்டாவது வார்த்தை குடம். நாம விளையாண்டுருக்கோம் இது லஞ்ச் டைம் கேம் ஷோ 1 மணி 27 நிமிஷத்துல.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நாம் விளையாண்டிருக்கோம் லஞ்ச் டைம் கேம் ஷோ. எஸ், முதலே கொடுத்திருந்த முகவரி, முதல் வார்த்தை, இரண்டாவது வார்த்தை குடம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தேன். அதுல இருந்து நிறைய வார்த்தைகள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்கன்னா, செஞ்சேரில இருந்து ஐயம்பாளையம் கருணாகரன், பாக்யலட்சுமி சொல்லியிருக்காங்க. அதே போல சிறுமுகையிலேருந்து சோமு கலைவாணியும் சொல்லியிருக்காங்க. கஞ்சம்பட்டியிலேருந்து சண்முக சுந்தரம் சொல்லியிருக்காங்க. நட்ராஜ் காங்கேயம் பகுதியிலேருந்து இப்போ யார் இணைகிறாங்க? வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க? சரி சொல்லுங்க உங்களுடைய அந்த புது வார்த்தை.
1: முகம், கடம், வடம்.
0: வாவ், சூப்பர் சூப்பர்.
1: மனைவி சொன்னாங்க.
0: நன்றி நன்றி. யார் சொன்னாலும் என்ன இல்லையா, பதில கண்டுபிடிச்சா சரி இல்லையா?
1: ஆமாங்க மேடம்.
0: அவங்களே பதில் சொல்ல சொல்லிருக்கலாமே.
1: சொல்லுங்க.
0: சொல்ல, அதனால நான் சொல்லிட்டேன். நன்றிங்க. வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
2: ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிபாளையம், முருகேசன்.
0: முருகேசன் சொல்லாம அடுத்த வார்த்தை.
2: வரிகுடம்.
0: ஓகே, அது முடிஞ்சது. ஓகே, நன்றி நன்றி. நிறைய வார்த்தைகள் சொல்றீங்க இல்லையா. குடம் வந்து தனியான வார்த்தை, முகவரின்னு சொல்லியிருந்தேன். நிறைய வார்த்தைகள் அதுல இருந்து சொல்லியிருக்கீங்க. நன்றி. அடுத்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா?
2: சொல்லுங்க.
0: கலை. ஓகே, முதல் வார்த்தை கலை, இரண்டாவது வார்த்தை மனிதம்.
2: மனிதம்.
0: ஆமா.
2: வணிகம்.
0: வணிகம். வணிகம்னு சொல்றீங்களா? இல்லையே, வாவே சொல்லலையே. மனிதம். மனிதம்.
2: மனிதம்.
0: ஆமா, கண்டுபிடிச்சாச்சா? கண்டுபிடிச்சாச்சா?
3: ஹலோ
4: ஹலோ, நான் வர்த்தமல்ல வாலிபர் சங்க தலைவர் கைப்பில்ல பேசுறேன். யார் பேசுறது?
0: எஸ், யார் பேசுறது அப்படின்னு சொல்லி கேக்குறதுக்குள்ள அடுத்த வார்த்தை நம்ம சொல்லியாச்சு. அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலை, இரண்டாவது வார்த்தை மனித.

0: உங்களுக்கு பதில் தெரியும்னா கால் பண்ணுங்க 23 12 103 மற்றும் மரியன் 23 17 0 4 6 கோவைக்கு உண்டான முன்னிணைப்பு என்னன்னா 0 4 2 2 இந்த முன்னிணைப்பின் சேர்த்து அழைத்து உங்களுடைய பதில்களை விளையாடுவாங்க. அடுத்ததா யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தரலாம். வணக்கம், யார் எங்க இருந்து? வணக்கம்
1: குருசங்கர்.
0: குருசங்கர் சொல்லாங்களா? கலை மனித மதுல இருந்து புது வார்த்தை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: தமணி.
0: தமணியா?
1: ரத்தம்.
0: அதனுடைய நீ வேற எழுத்து. இது வந்து இரண்டு சொல்லி நீ. ஆமா. நன்றி. சூப்பர் சூப்பர் சூப்பரா சொல்லிருக்கீங்க. வேற ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா? சூப்பருங்க, சூப்பர்.
1: தனி
0: சொல்லலாம் இல்லையா?
1: தனி மனிதம். தனி மனிதம்.
0: மனிதம் வந்து நானே சொல்லிட்டேன். நன்றிங்க அழைத்து பேசியதற்கு. ரெண்டு வார்த்தைகளை கண்டுபிடிச்சிருக்காரு கனின்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு இதுல இருந்து என்னென்ன வார்த்தைகள் புதுசா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க பாக்கலாம்.

0: மருந்து மாத்திரை சாப்பிடறதே நிறுத்திடலாம். ஆனா நெசந்தாம்புல ஆறு கிளைகள், 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள். சரண்ஸ் ஹாஸ்பிடல், காந்திபுரம், விமன்ஸ்டிக் அருகில், கோவை. செல் 7340707734.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில நம்ம விளையாண்டு இருக்கோம் லஞ்ச் டைம் கேம் ஷோ. வணக்கம், யார் எங்க பேசுறீங்க? கோகிலா சொல்லாமா? கலை மனிதம்ல இருந்து
2: தலை மலை தனிமம் மதம் தமணி தனிமம்
1: அடிக்கிட்டே போறீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்ததா ஒரு வார்த்தை கொடுத்துடலாமா? கொடுக்கலாம். மாடு, ஃபர்ஸ்ட் வார்த்தை மாடு. இரண்டாவது வார்த்தை இலை.
2: இலை,
1: ஆமா.
2: மலை, மாலை.
1: மாலை, வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வந்த உடனே டக்கு டக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணிடுவோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அழகா நேயர்கள் வந்து எவ்வளோ சூப்பராக, எப்படி டஃபாக கொடுத்தாலும் நாங்கள் வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிருவோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்ஸ்அப் நேயர்களும் சரி, இந்த அதாவது ஃபோனின்ல வரவங்களும் சரி, அழகா கண்டுபிடிச்சிடுறீங்க. எப்படின்னு தான் தெரிய மாட்டேங்குது. எஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, புலுவு பாலத்திலேருந்து ஆனந்த முருகன் கொடுத்துருக்காங்க, ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான் பகுதியிலேருந்து கொடுத்துருக்காங்க, சுமதி கனகராஜ் தமிழ்நகர் பகுதியிலேருந்து கொடுத்துருக்காங்க, வேறு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் செஞ்சேரியிலிருந்த அவங்க கொடுத்துருக்காங்க, பாக்யலட்சுமி கொடுத்துருக்காங்க. மூக்கனூர்லேருந்து வரதராஜ் கீதாவும் கொடுத்துருக்காங்க. இங்கே நான் வார்த்தைகளை சொல்ல சொல்ல அவங்க வந்து நோட் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. நோட்டில் வச்சு அப்படியே அழகாக சொல்லி எவ்வளோ வார்த்தைகள் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமோ தமிழில் இருக்கிற அந்த புது புது வார்த்தைகளை அழகாக கண்டுபிடிச்சிருக்காங்க. கஞ்சம்பட்டியில் இருந்த ஆர்கே சண்முகம் சொல்லியிருக்காங்க, அதே போல் புவனேஸ்வரி சிவகுமாரும் ஆன்சர் பண்ணியிருக்காங்க, பாண்டி நகர்லேருந்து இந்திராணி சொல்லியிருக்காங்க, குஹன் சிந்து கோத்தகிரி பகுதியிலேருந்து சுதாகர் அவங்களும் வந்து கரெக்டான பதிலாக சொல்லியிருக்காங்க, விஜயகுமார் வரதராஜபுரம் பகுதியிலேருந்து, அவினாஷில பிரபு தேவா அவங்க ஒரு க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க, பூபதி ராஜேந்திரன், ராஜமணி, இந்திரபிரியா அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஜெய்காந்த் கணபதியிலிருந்து சொல்லியிருக்காங்க. சூப்பரா விளையாண்டுருக்கீங்க, விளையாண்ட அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்து. நாளைக்கு உங்களுக்காக காத்துட்ருக்க இந்த லஞ்ச் டைம் கேம் ஷோ, இது வரைக்கும் உங்கள் கூட நான் ஆர்ஜே தமிழரசி லக்ஷ்மணன். சூப்பராக விளையாடுனீங்க நம்ம நேயர்கள். இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமிய கலை மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள் ஒயில் கும்மி கேட்கலாம். இதுவரைக்கும் லஞ்ச் டைம் கேம் ஷோவில் உங்கள் கூட நான் ஆர்ஜே தமிழரசி லக்ஷ்மணன். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் மிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று இரு அவைகளும் மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டன. தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கான 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கையெழுத்தாயின. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களை மீட்க வெளியுறவு அமைச்சகத்தின் மூலம் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் MBBS BDS மருத்துவ படிப்புகளுக்கான மாணாக்கர் கலந்தாய்வு இன்று தொடங்கியது. சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட செயற்கை இழை தடகள ஓடுதளம் இன்று செயல்பாட்டிற்கு வந்தது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று இரு அவைகளும் மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக மக்களவை இன்று கூடியதும் நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் அமளி காரணமாக மறுதேதி குறிப்பிடப்படாமல் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா அவையை ஒத்திவைத்தார். மாநிலங்களவையில் சுரங்கங்கள் மற்றும் கனிம வளம் சட்டத்திருத்த மசோதா 2026 இன்று நிறைவேறியது. முதலீடுகளுக்கு உகந்த துறையாகவும் வளர்ந்து வரும் அரிய வகை கனிம வளங்களின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலும் சுரங்கத்துறையை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டும் இந்த மசோதாவை மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி இன்று அறிமுகம் செய்து வைத்தார். இம்மசோதா தொடர்பான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர், கனிம வள மேலாண்மையில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்து ஏல நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டதை எடுத்துரைத்தார். கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி அதிகரித்துள்ளதாகவும் கூடுதல் மின் உற்பத்தி நடைபெற்றிருப்பதாகவும் இதில் 73% நிலக்கரி சார்ந்த அனல் மின் ஆலைகளிலிருந்து கிடைக்கப்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டார். நிலக்கரி உற்பத்தி அதிகரித்திருப்பது நரேந்திரமோடி அரசின் ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையை வெளிப்படுத்துவதாகவும் அவர் கூறினார். இம்மசோதா நிறைவேறிய பின்னர் மாநிலங்களவையும் மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. சென்ற மாதம் 20 மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் கடந்த 25 நாட்களில் 19 அமர்வுகள் இடம்பெற்றுள்ளன. பொதுத் தேர்வு, முறைகேடுகள் தடுப்பு, தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு, தீர்வாயங்கள் சீர்திருத்தங்கள், தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகம் உள்ளிட்ட சட்டத்திருத்த மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேறின. இதனிடையே நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் 12 மசோதாக்கள் நிறைவேறியுள்ளதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதில் ஒரு மசோதா குறித்து மட்டுமே இரு அவைகளிலும் விவாதம் நடைபெற்றதாக தெரிவித்தார். மழைக்கால கூட்டத்தொடரை பொறுத்தவரை மக்களவையின் செயல்பாடு 19% மாநிலங்களவையின் செயல்பாடு 39% இருந்ததாக கூறினார். எதிர்க்கட்சிகளின் அமளியால் முதல் முறை நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பொறுப்பேற்றவர்களுக்கு எந்த வாய்ப்பும் அனுபவமும் கிடைக்கப்பெறவில்லை என்றும் அவர் குறை கூறினார். நாட்டின் வளமான நாட்டுப்புற கலை கலாச்சாரங்களை பாதுகாப்பதில் கலைஞர்கள் முக்கிய பங்காற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 2024 மற்றும் 2025 ஆண்டுகளுக்கான சங்கீத நாடக அகாடமி விருதுகளை இன்று வழங்கி பேசிய அவர், நம் நாட்டின் இசை பல்வேறு வடிவங்களை கொண்டதாகும் என்று பெருமிதம் தெரிவித்தார். இந்த விருதுகள் அனைத்தும் தேசத்தின் வளமான கலாச்சாரத்தையும் பாரம்பரிய மரபுகளையும் பிரதிபலிப்பதாகும் என்றும் அவர் எடுத்துரைத்தார். தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கான 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கையெழுத்தாயின. 67,452 கோடி ரூபாய் முதலீட்டிலான இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் 106,998 பேர் வேலைவாய்ப்பை பெறுவர். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா, தொழில் வளர்ச்சிக்கு உகந்த சூழல் தமிழகத்தில் உள்ளதாக கூறினார். வேலை தேடி இளைஞர்கள் சொந்த ஊரை விட்டு செல்லக்கூடாது என்பதே அரசின் இலக்கு என்றும் அமைச்சர் தெரிவித்தார். காவிரியில் தண்ணீர் திறந்துவிட காவிரி மேலாண்மை ஆணையம் பிறப்பித்த உத்தரவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடக மாநிலத்தில் கன்னட அமைப்புகள் இன்று அழைப்பு விடுத்திருந்த முழு அடைப்பு போராட்டம் விலக்கிக் கொள்ளப்படுவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்தார். இருப்பினும் ஒசூரில் அத்துமீறி நுழைய முயன்ற கன்னட அமைப்பினரை இரு மாநில காவல்துறையினரும் அப்புறப்படுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கர்நாடகாவை சேர்ந்த பல்வேறு அமைப்புகள் ஓசூர் உள்ளே நுழைந்து கோஷங்களை எழுப்பிய போது இரு மாநில போலீசார் ஒன்று சேர்ந்து அவர்களை கைது செய்தனர். தமிழகத்தில் இருந்து கர்நாடகா செல்லும் பேருந்துகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டுள்ளது. எனினும்

0: அத்திப்பள்ளிக்கு முன்பாக பொதுமக்கள் கீழே இறக்கிவிடப்பட்டு அங்கிருந்து கடந்து சென்று கர்நாடக மாநில பேருந்துகளின் மூலமாக கர்நாடகா சென்று கொண்டிருக்கின்றனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
1: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் புதுதில்லியில் மூவர்ண கொடி தேசிய கொடி யாத்திரையை மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தொடங்கி வைத்தார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பிஜேபி சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. அரியலூர், திருநெல்வேலி மாவட்டங்களில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் தேசிய கொடியை ஏந்தியவாறு ஏராளமான பிஜேபி தொண்டர்கள் பங்கேற்றனர். வீடுகள் தோறும் தேசிய கொடி ஏற்றுமாறு அவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை ஹர்கர் திரங்கா .com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
1: இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள ராமேஸ்வரம் மீனவர்களை மீட்க மத்திய வெளியுறவு அமைச்சகத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவையில் மீனவர் மானிய கோரிக்கையின்போது சாதகமான திட்டங்கள் அறிவிக்கப்படும் என்றார். ஆழ்கடல் மீன்பிடி அனுமதி தொடர்பான முடிவுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். முன்னதாக கச்சத்தீவு தலைமன்னார் இடையே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்ததோடு ஒரு படகையும் பறிமுதல் செய்தனர். தமிழ்நாட்டில் MBBS BDS மருத்துவ படிப்புகளுக்கான மாணாக்கர் கலந்தாய்வு இன்று தொடங்கியது. சிறப்பு பிரிவினருக்கு நேரடியாகவும் பொது பிரிவினருக்கு இணைய வழியாகவும் இக்கலந்தாய்வு நடைபெறுகிறது. வரும் 19ஆம் தேதி மாலை 5 மணி வரை தகுதியான மாணவர்கள் கல்லூரிகளை தேர்வு செய்யலாம். அவை பரிசீலனை செய்யப்பட்டு இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதான முடிவுகள் வரும் 21ஆம் தேதி வெளியிடப்படும். சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டரங்கில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட செயற்கை இழை தடகள ஓடுதளத்தை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று திறந்து வைத்தார். சென்னை, அரியலூர், திண்டுக்கல், தூத்துக்குடி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் 31 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான விளையாட்டு மேம்பாட்டு திட்டங்கள் கடந்த 3 மாதங்களில் தொடங்கப்பட்டுள்ளதாக அரசு கூறியுள்ளது. ராமநாதபுரம், சேலம், கடலூர் மாவட்டங்களில் 38 கோடியே 24 லட்சம் ரூபாய் மதிப்பில் இதுபோன்ற ஓடுதள பணிகள் நடைபெற்று வருகின்றன. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. இம்முகாமில் 1000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: காஞ்சிபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறவுள்ளது. இம்முகாமில் தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு 1000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கான நேர்முக தேர்வினை நடத்தவுள்ளனர். பட்டதாரிகள், டிப்ளமா, ஐடிஐ 12வது மற்றும் 10வது படித்தவர்கள் தேர்ந்தெடுக்க உள்ளனர். 18 முதல் 35 வயது வரை உள்ளவர்கள் தங்களுடைய கல்வி சான்றுகளுடன் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நேரில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. காஞ்சிபுரத்திலிருந்து பி.ஆர். சிவகுமார்.
1: பெரம்பலூர் மாவட்டத்தை குப்பையில்லா மாவட்டமாக மாற்றும் வகையில் தூய்மைப் பணிகளை ஆட்சித்தலைவர் திருமதி சரண்ய ஆரி தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற 32வது தேசிய மாங்கனி கண்காட்சியில் சிறந்த மாங்கனிகளாக மல்கோவா பங்கனப்பள்ளி தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான பரிசுகளை ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் விவசாயிகளுக்கு வழங்கினார். மயிலாடுதுறை சீர்காழி அருள்மிகு சட்டைநாதர் திருக்கோவில் ஆடிப்பூர உற்சவ தேரோட்டம் இன்று நடைபெற்றது. திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: சீர்காழி சட்டைநாதர் சுவாமி கோவிலில் ஆடிப்பூர மகோற்சவத்தின் 9வது நாள் விழாவை ஒட்டி தேரோட்டம் நடைபெற்றது. அம்பாள், விநாயகர், சுவாமி தேரில் எழுந்தருள திரளான பக்தர்கள் வடம் பிடித்து தேரை இழுத்தனர். 4 வீதிகள் வழியாக தேர் வலம் வந்து நிலையை அடைந்தது. நாளை காலை 7 மணிக்கு தீர்த்தவாரியும், இரவு 7 மணிக்கு திருக்கல்யாண வைபவமும், தொடர்ந்து சுவாமி அம்பாள் வீதி உலாவும் நடைபெறுகிறது. மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
1: நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோவில் ஆவணி மூலத் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். மேட்டூர் அணை நீர்மட்டம் 80.31 அடியாக இன்று உயர்ந்துள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 7833 கனஅடியாக குறைந்துள்ள நிலையில் குடிநீர் தேவைக்காக 1500 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுகிறது. கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் வாங் இணை ஜப்பான் இணையை இன்று எதிர்கொள்கிறது. 16வது ஆடவர் மற்றும் மகளிருக்கான உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டிகள் பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் நாளை மறுநாள் தொடங்குகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று இரு அவைகளும் மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டன. தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கான 97%

புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கையெழுத்தாகின. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களை மீட்க வெளியுறவு அமைச்சகத்தின் மூலம் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் MBBS BDS மருத்துவ படிப்புகளுக்கான மாணாக்கர் கலந்தாய்வு இன்று தொடங்கியது. சென்னை நேரு உள்விளையாட்டரங்கில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட செயற்கை இழை தடகள ஓடுதளம் இன்று செயல்பாட்டிற்கு வந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாளை இரவு 9:25 மயில்மார்க் சம்பாராவின் நட்சத்திர மயிலிறகு. சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்துள்ள வானிலை அறிவிப்பு. கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ், சேலத்தில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ், திருப்பூரில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ், ஈரோட்டில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ், ஊட்டியில் அதிகபட்சமாக 22 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸ், பாலக்காட்டில் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ். இதுவரை வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

ஹாரிஸ் ஜெயராஜனுடைய இசையமைப்பில் ஹரிச்சரன் பாடி இந்த பாடல் கேட்டோம். தாம் தூம் திரைப்படத்தில் இந்த பாடலாசிரியர் நாமத்துக்குமார். இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் அரியா விடுதலை சுடர் முனைவர் புவனா ஜீவானந்தம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். தொடர்வது ஆங்கில செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல்.

0: Shelton to take on compatriot Brandon Nakashima in men's singles final at Montreal. With that, we end the midday news.
1: நேரம் 2:15.
2: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் 103 மெகா ஹெர்ட்ஸ் பண்பலை வரிசை.

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் 103 MHz பண்பலை வரிசை. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். மத்திய அரசின் மகத்தான திட்டங்களில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற திட்டம் ஆம் ஆத்மி பீமா யோஜனா, AABY அப்படிங்கிறது. ஆம் ஆத்மி பீமா யோஜனா என்பது இந்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு சமூக பாதுகாப்பு மற்றும் காப்பீட்டு திட்டமாகும். பொருளாதாரத்தில் பின்தங்கிய மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு காப்பீட்டு பாதுகாப்பு வழங்குவது இதோட முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். முதலாவதாக, 2007 வருடம் அக்டோபர் 2 அன்று இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு ஆயுள் மற்றும் விபத்து காப்பீட்டு பாதுகாப்பு வழங்குதல். மூன்றாவதாக, பயனாளிகள் அமைப்புசாரா துறையில் பணிபுரியும் குறிப்பிட்ட தொழில் அல்லது குழுக்களைச் சேர்ந்த குறைந்த வருமானம் கொண்டவர்கள் இதனுடைய பயனாளிகள். நான்காவதாக, வயது வரம்பு. பொதுவா 18 முதல் 59 வயது வரை உள்ளவர்கள் தகுதியுடையவர்களாக உள்ளனர். ஐந்தாவதாக, இயற்கை மரணம். இந்த திட்டத்தில் காப்பீடு செய்யப்பட்ட நபர் இயற்கை காரணங்களால் இறந்தால் 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்கும் வகையில் இதில் இருக்குது. ஆறாவதாக, விபத்து மரணம். விபத்து காரணமாக மரணம் ஏற்பட்டால் ₹75,000 வரை காப்பீட்டு தொகை வழங்கப்படுகிறது. ஏழாவதாக, முழு நிரந்தர ஊனம். விபத்தால் 2 கண்கள் அல்லது 2 உறுப்புகளை இழந்தால் ₹75,000 வரை வழங்கப்படுகிறது. எட்டாவதாக, பகுதி நிரந்தர ஊனம். அதாவது 1 கண் அல்லது 1 உறுப்பை இழந்தால் ₹37,500 வழங்கப்படுகிறது. ஒன்பதாவதாக, கல்வி உதவி. காப்பீடு செய்யப்பட்ட குடும்பத்தின் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் சீக்ஷா சகயோக் யோஜனா இணைக்கப்பட்டு உள்ளது. இந்த காப்பீடு செய்யப்பட்ட பயனாளியின் 9 முதல் 12 வகுப்பு வரை படிக்கும் அதிகபட்சம் 2 குழந்தைகளுக்கு மாதத்திற்கு ₹100 அரையாண்டுக்கு 1 முறை கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை அறிய மை ஸ்கீம் அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் அறிந்து கொள்ளலாம். இதுவரைக்கும் மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்ல ஆம் ஆத்மி பீமா யோஜனா திட்டம் பற்றிய நிறைய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நாளை மற்றொரு திட்டத்தினை பற்றி தெரிந்து கொள்வோம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.
1: இனி திரை இசை கேட்கலாம். திரை இசையின் முதலில் தேசிங்கு ராஜா படத்திலிருந்து ஸ்ரேயா கோஷல் பாடியிருப்பது.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக திரையிசையின் நிறைவாக தெரியப்படத்திலிருந்து ஹரிஹரன் சைந்தவி வைக்கம் விஜயலட்சுமி பாடியிருப்பது.

0: இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
1: நம்ம இந்தியாவில எப்ப இந்த வண்டோட தாக்குதல் ஏற்பட்டதுன்னு பாத்தீங்கன்னாக்க, நமக்கு இந்த வண்டுகள் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய பங்களாதேஷ்ல இருந்து பரவி இருக்கலாம் அப்படின்னு ஒரு கூற்று இருக்கு.
0: தேனீ கூட்டங்களை தாக்கக்கூடிய சிறு தேன்கூடு வண்டுகளின் மேலாண்மை முறைகள் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சியியல் துறையின் பேராசிரியர் முனைவர் வி ஆர் சாமிநாதன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 2:30.

0: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நாட்டுப்புற பாடல்கள் ஒயில் கும்மியை கேட்கலாம். பாடுவோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர்.
1: கோவை வானொலி நேயர்களுக்கு ஓர் செய்தி. சோர்ந்த மனதுக்கு ஊக்கம் அளிப்பது பாட்டு, ஒடிந்த உள்ளத்தை நிமிர்ந்து நிற்க செய்வது செய்யுள். உழைக்கும் போது களைப்பு தோன்றாமல் வேலையை விரைந்து செய்யும்படி நடத்தி செல்வது பாட்டு. அழுகின்ற குழந்தைகளை தூங்கும்படி செய்யும் சக்தி பாட்டுக்கு உண்டென்றால் பாட்டின் பெருமையை சொல்லி முடியாது என்று கூறி நிகழ்ச்சியை தொடங்குகிறோம்.

0: நாம் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM ரெயின்போ 103 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள் ஒயில் கும்மி கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
1: கிராம மக்கள் நூற்றுக்கணக்கான தெய்வங்களை பெயர் கொடுத்து அழைக்கிறார்கள். ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட சக்தி உண்டென்று நம்புகிறார்கள். கோவில்பட்டி இருந்துள்ள சிற்றூர்களில் மக்களால் வழங்கப்படும் தேவதைகளின் பெயர்களை இப்பாட்டில் நாம்

காண்கிறோம். முனிசாமி, ஐயனார், கண்ணாத்தா, பாப்பாத்தி, உலகம்மன், தெத்தனாச்சி ஆகிய பெயர்களை இப்பாடலிருந்து நாம் அறிகிறோம்.

0: சாதாத இயற்கையத்தோடு
1: இயற்கை படைத்த ஆறுகளில் எவ்வித தடையமின்றி எல்லோரும் நீர் எடுப்பதையும் பார்க்கிறோம். தெய்வமாக தொழுவதும் பச்சை தண்ணீரையே தான்.

அதையா தோட்டி முதல் தொண்டமானுவாரை தகுதம் தேனு அங்கே தொழுத நீ பச்சை தண்ணி மானு அதையா தான

ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில இதுவரைக்கும் நாட்டுப்புற பாடல்கள் ஒயில் கும்மி கேட்டோம். வழங்கியோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்திரப்பன் குழுவினர்.

நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் ஜி வானதி. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.

0: இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
1: நம்ம இந்தியாவில எப்ப இந்த வண்டோட தாக்குதல் ஏற்பட்டதுன்னு பாத்தீங்கன்னாக்க, நமக்கு இந்த வண்டுகள் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய பங்களாதேஷ்ல இருந்து பரவி இருக்கலாம் அப்படின்னு ஒரு கூற்று இருக்கு.
0: தேனீ கூட்டங்களை தாக்கக்கூடிய சிறு தேன்கூடு வண்டுகளின் மேலாண்மை முறைகள் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சியியல் துறையின் பேராசிரியர் முனைவர் V.R. சாமிநாதன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.

வழங்கி கபிலன். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று நிறைவடைந்தது. இரு அவைகளும் மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டன. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கடந்த 2 ஆண்டுகளுக்கான சங்கீத நாடக அகாடமி விருதுகளை இன்று புதுதில்லியில் வழங்கினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இல்லந்தோறும் தேசியக்கொடி ஏற்றும் இயக்கத்தின் கீழ் அவரது இல்லத்தில் தேசியக்கொடியை ஏற்றினார். இல்லந்தோறும் தேசியக்கொடி ஏற்றும் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தமிழகத்தில் 67,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான 97 ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை மீட்க மத்திய அரசின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அரசினர் கலைக்கல்லூரி தேசிய மாணவர் படையினர் சார்பாக இல்லந்தோறும் தேசியக்கொடி ஏற்றும் இயக்க விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சிவகாசி அருகே நமஸ்கரித்தான்பட்டியில் உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 5 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. மலேசிய சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாரா ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். தென்கொரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச இளையோர் வில்வித்தை போட்டியில் இந்திய மகளிர் பிரிவு வெள்ளிப்பதக்கம் வென்றது. இந்தியா மலேசியா இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான 5வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் கோவை நெல்லை அணியையும் திருப்பூர் திருச்சி அணியையும் எதிர்கொள்கின்றன. கெய்ன்ஸ் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 3வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் வெற்றி பெற்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டி அகமதாபாத்தில் இன்று தொடங்கியது. பேட்மிண்டன் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து 9வது இடத்தில் உள்ளார். பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இங்க எல்லாமே செம்மதுளு.
1: நேரம் 3:03, 30 நொடி. FM Rainbow 103 கோயம்புத்தூர்ல இன்னைக்கு கேட்கலாம். இது கிராமபோனும் 103 இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களோட லட்சுமி தேவி. 1950 வரைக்கும் வெளியான திரைப்படங்கள்ல இருந்து உங்களுடைய விருப்பமான பாடல்களை நீங்க கேட்கலாம். 0422 அப்படின்ற கோவையோட முன்னைப்போட 2316312 மற்றும் ஒரு எண் 2317046. நம்ம நிகழ்ச்சியில யாரு பேச காத்துட்டு இருக்காங்கன்னு கேட்கறதுக்கு முன்னாடி, நேத்து போன் பண்ணவங்க, இதுக்கு முன்னாடி போன் பண்ணவங்களாலுமே பாடல்களை வந்து ரேடியோல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துக்கோங்க உங்களுக்கே. நீங்க இன்னைக்கு யாரு புதுசா கால் பண்ண போறாங்க அப்படின்னு கேட்கலாமா? வணக்கம்.
2: வணக்கம் மேடம்,
1: சொல்லுங்க.
2: பெருமாள் சாமி பேசுறேன்.
1: பெருமாள் சாமி, எப்பங்க பேசுனீங்க?
2: 4 மாசமா பேசி.
1: அப்படிங்களா, சரிங்க, ரொம்ப சந்தோஷம். என்ன பாடல் கொடுக்கலாம்?
2: இருகோடிகள் படத்துல இருந்து புன்னகை மன்னன் பூவிழிக்கண்ணன், அந்த பாடல்மா
1: கேக்கலாங்களா?
2: கேக்கலாமா, வாய்ப்புக்கு நன்றிமா.
1: நன்றி.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: பல வருஷமா கஷ்டப்படுற, எங்க போனாலும் குறைக்கலாம்னு சொல்லுவாங்க, ஆனா நிறுத்தலாம்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களே. ஆறு கிளைகள், 30 மேற்பட்ட மருத்துவர்கள், சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ்டெக் அருகில், கோவை. பிபி, சுகர், மூட்டு வலி, தைராய்டு ப்ராப்ளம், இதெல்லாம் போகணும்னு பல பக்கம் போயிட்டீங்களா? கவலையை விடுங்க, நம்ம கோயம்புத்தூர் சரண்ஸ் ஹாஸ்பிட்டல்ல செகண்ட் ஒபினியன் கேளுங்க, கண்டிப்பா நம்பிக்கை வந்துடும்.

0: நேர்களே, நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக நேரம் மதியம் 3:11 கிராம போனும் 103 கேட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில யார் பேச போறாங்க? வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க. என்னமுதா ஒரே சிரிப்பு, அழகா
1: இருக்கேன்.
0: சந்தோஷம் தான். சரி, கேக்குறதுக்கே ரொம்ப இனிமையா இருக்கு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன பாட்டு கொடுக்கலாங்க?
1: எனக்கு பாவமணிப்பு படத்துல இருந்து எல்லாரும் கொண்டாடுவோம் அந்த பாட்டு வேணும்.
0: சரி, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க அமுதா? மளிகை கடை, அதான். அதாவது ரொம்ப பிஸியான ஒரு வேலை இல்லையா?
1: வேற
0: பேனா பென்சில் சோப்பு தூள் அப்படிலாம் கேக்குறப்போ நன்றி. இது உங்களுக்கான பாட்டு கேட்கலாம். இது FM Rainbow 103 கோயம்புத்தூர்.

0: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश।
1: वंदे मातरम, प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं। आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं। विक्रम वन की लॉन्चिंग, $5 ट्रिलियन की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान। फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा हर दिन तिरंगा अभियान से जुड़े। जय हिंद, जय भारत, வந்தே மாதரம்.
2: பிபி, சுகர், மூட்டு வலி, தைராய்டு ப்ராப்ளம், இதெல்லாம் போகணும்னு பல பக்கம் போயிட்டீங்களா? கவலையை விடுங்க, நம்ம கோயம்புத்தூர் சரண்ஸ் ஹாஸ்பிட்டல்ல செகண்ட் ஒபினியன் கேளுங்க, கண்டிப்பா நம்பிக்கை வந்துடும். அப்புறம் உங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. 6 கிளைகள், 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சரண்ஸ் ஹாஸ்பிட்டல், காந்திபுரம், விமன்ஸ் டிகர்கள், கோவை. செல் 7340707734.
3: கிராமபோனும் 103 கேட்டுட்டு இருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இப்ப நம்ம நிகழ்ச்சியில யாரு பேச காத்துட்டு இருக்காங்கன்னு கேக்கலாமா? வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: சொல்லுங்க, யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
4: பழனிசாமி, ரங்கசாமி கண்டன்றதோ.
3: சரிங்க, என்ன பாடல் கேக்கலாங்க?
4: நவராத்திரில இருந்து நவராத்திரி சிவராத்திரி.
3: சரி,
4: அதுலங்க ஆடவருக்கு ஓரிரவு சிவராத்திரி, ஆனா மங்கையருக்கு 9 நாள் நவராத்திரி, 1:9.
3: சந்தோஷங்க. ஓகே, சூப்பர். ஓகே, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க என்ன தெரியுமா? நம்ம வீட்டுல யாருக்காவது பர்த்டே வந்துச்சு அப்படின்னா எவ்வளவு சந்தோஷமா இருப்போம்ல, அந்த நாள் முழுக்க. அந்த நாள் முழுக்க இருக்கட்டும், அதுக்கு மொதல் நாளுமே வந்துட்டு அவ்வளவு ஹாப்பியா அதுக்கு நான் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருப்போம்ல. சோ அந்த மாதிரிதான் நாளைக்கு 14/8/2026 நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிச்ச எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரோட ஹாப்பியஸ்ட் பர்த்டே. ஸோ அதுக்காக வானில் வாழ்த்துக்கள். நாளைக்கு சாயங்காலம் 4 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் நீங்கள் வந்து லைவ்ல கால் பண்ணி பேசலாம். அது மட்டும் இல்லாமல் சௌமியா மேம் வந்து லைவ்ல இருப்பாங்க. நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் பகிர்ந்துக்கோங்க. எல்லாரையுமே வரவேற்கிறோம். நாளைக்கு எஃப்எம் ரெயின்போ கோயம்புத்தூரோட பர்த்டே செலிப்ரேஷன் இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே இருக்கு இல்லையா, 15ஆம் தேதி தான் வந்து பர்த்டே ஆக்சுவல் டேட் வந்து. பட் அன்னைக்கு வந்து நமக்கு நிறைய வந்து ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், ரிலீஸ் எல்லாமே நமக்கு வரும். நம்மளுடைய பிரதமர் பேசுறது, எல்லாரும் பேசுறதுலேயும் நம்ம வந்து கேட்கறதுக்காக நம்மளும் ஆர்வமாக காத்துட்ருப்போம். ரொம்ப முக்கியமான ஒரு நாள் இல்லையா? ஸோ அப்போ வந்து செலிப்ரேட் பண்ண முடியாது, நேர்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்க முடியாது, நேர்கள் கேட்கக்கூடிய விஷயங்களையும் வந்துட்டு நம்மளால் கேட்கவும் முடியாதுன்றதுக்காக தான் நாளைக்கு மாலை 6 மணிலேருந்து, அதாவது 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் 2 மணி நேரம் உங்களுக்காக இருக்குது. ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நாளைக்கு வந்து கால் பண்ணுங்கள். இப்போ கிராமபோனும் 103 நிகழ்ச்சியில் பாட்டு கேட்கலாம்.

0: एसोसिएशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश।
1: वंदे मातरम। प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं। आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं। विक्रम वन की लॉन्चिंग, $5 ट्रिलियन की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान। फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा हर दिन तिरंगा अभियान से जुड़े। जय हिंद, जय भारत, वंदे मातरम।
2: நேயர்களே, தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். கிராமபோனும் 103 கேட்டுட்டு இருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நம்ம நிகழ்ச்சியில யாரு பேச காத்துட்டு இருக்காங்க? 1950-69 வரைக்கும் இருக்கக்கூடிய திரைப்படங்கள்ல இருந்து பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். வணக்கம். சொல்லுங்க
3: மேடம். கோவை சைபாபா காலனி கே கே புதூர் எம்எம் டெய்லர் முருகேசன் பேசுறேன்.
2: சரிங்க, என்ன பாடல் கொடுக்கலாங்க?
3: அம்மா, எனக்கு அக்பர் திரைப்படத்திலிருந்து கனவு கண்ட காதல் கதை கண்ணீராட்சி என்ற பாட்டு எனக்கு முழுமையா கொடுத்துருங்க மேடம். மிக்க நன்றி.
2: கண்டிப்பா கேட்கலாம்.

0: மையலை சொல்ல தெரியாமலே ஏன் இந்த கேள்வி.
1: சந்திரோதயம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இதுவரைக்கும் கேட்டிருந்தோம் இது கிராம போனும் 100 போனும். நேரம் 3:30:30. நேர்களே, இனி கேட்கலாம் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: अभी आप सुन रहे थे हमारा विशेष कार्यक्रम संदेश टू सोल्जर्स। ये कार्यक्रम आकाशवाणी के दिल्ली केंद्र से प्रसारित किया गया।
1: நேரம் 5 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று நிறைவடைந்தது. இரு அவைகளும் மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டன. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கடந்த 2 ஆண்டுகளுக்கான சங்கீத நாடக அகாடமி விருதுகளை இன்று புதுதில்லியில் வழங்கினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தின் கீழ் அவரது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றினார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். 2676 கோடி ரூபாய் முதலீட்டுடன் 1550 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் 5 திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை மீட்க மத்திய அரசு மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட செயற்கை இழை தடகள ஓடுதளத்தை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று திறந்து வைத்தார். மாநிலத்தில் உள்ள அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு தேவையான பாடப்புத்தகங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் தலைவர் திரு லயோலா மணி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க தாவேக்க அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சிவகாசி அருகே நமஸ்கரித்தான் பட்டியில்

உள்ள பட்டாசு ஆலையில் நேரிட்ட வெடி விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர். மலேசிய சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாரா ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். தென்கொரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச இளையோர் வில்வித்தை போட்டியில் இந்திய மகளிர் பிரிவு வெள்ளிப்பதக்கம் வென்றது. கெய்ன்ஸ் கோப்பைக்கான செஸ் போட்டியின் மூன்றாவது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் வெற்றி பெற்றார். பேட்மிண்டன் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து 9வது இடத்தில் உள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் 5:03 ஆகுது. இது நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவை. சித்திர சவானம் நிகழ்ச்சியில நச்சுன்னு 4 செக்மெண்ட்ல நினைஞ்சிருக்கீங்க. ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு சொன்னாலே சுதந்திர தினம் நம்மளுடைய நினைவுக்கு கட்டாயம் வரும். தேசிய கொடியோட வண்ணங்கள், சுதந்திர போராட்ட தியாகங்கள், வந்தே மாதரம் அப்படின்ற முழக்கம், இது எல்லாம் நம்மளுடைய நினைவுக்கு நிச்சயமாக வரும் இல்லையா? சோ நமக்கு தெரிந்த சில சுதந்திர போராட்ட வரலாற்றுக்கு பின்னால நமக்கு தெரியாம எத்தனையோ வரலாறும் இருக்கு. அந்த அறியப்படாத விடுதலை சுடர்களை பற்றியும் மறக்கப்பட்ட வரலாற்று பக்கங்களை பற்றியும் இன்னைக்கு நம்ம கிட்ட பகிர்ந்துக்க வந்திருக்கிறாங்க, இணைஞ்சிருக்கிறாங்க. சமூகத்தோட நெருங்கிய ஆசிரியர் அப்படின்னு இவங்களை சொல்லலாம். ஒரு எழுத்தாளரா இருக்கிறாங்க, சமூக சேவகி, கவிஞர், பட்டிமன்ற பேச்சாளர், வர்ணனையாளர் அப்படின்னு பல முகங்களை கொண்ட முனைவர் புவனா ஜீவானந்தம் மேடம் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம்.
2: வணக்கம்மா. வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் என்று கூறி 80th விடுதலை திருநாளை மகிழ்ச்சியோடு கொண்டாட காத்து கொண்டிருக்கும் அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்க மலர்களை காணிக்கிறேன் அம்மா. அனைவருக்கும் விடுதலை திருநாள் வாழ்த்துக்கள்.
1: உங்களுக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் மேம்.
2: நன்றிம்மா.
1: சுதந்திரம் அப்படின்னா ஒரு வரலாற்று ஆய்வாளரா உங்களுடைய பார்வையில உண்மையான சுதந்திரம்னா என்னங்க மேம் சொல்லுவீங்க?
2: அதாவது உண்மையான சுதந்திரம் என்பது நாம் நேர்மையான முறையில் என்ன பணியை செய்ய நினைக்கிறோமோ அந்த பணியை எந்த விதமான தடங்களும் இல்லாமல் செய்வதற்கு அதற்கான வழிவகை செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான சுதந்திரம். சுதந்திரம் சுதந்திரம் என்றால் கட்டற்று போவது என்பது அல்ல, அவரவர்களுக்கு என்று ஒரு உணர்வு இருக்கிறது. அந்த உணர்வைப்படி நாம் நல்ல செயல்களை செய்யும் போது அதை செய்யாதே இதை செய்யாதே என்று தடை போடாமல் குழந்தைகளிலிருந்து பெரியவர் வரைக்கும் அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அந்த நினைப்பை சரியான முறையில் செய்வதற்கான வழிவகைகளை யார் செய்து கொடுக்கிறார்களோ யார் செய்கிறார்களோ அதுதான் உண்மையான விடுதலை என்பது என்னுடைய கண்ணோட்டமாக இருக்கிறதுமா.
1: நிச்சயமா. நீங்க ஒரு தமிழ் மொழி சார்ந்த ஆசிரியரா இருக்கிறீங்க மேம், ஒரு தமிழ் மொழியை நீங்க தேர்வெடுக்க காரணம் என்னங்க மேம்?
2: அதாவது தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற அருமையான முறையிலே புரட்சி கவி பாடி சென்றார். அந்த தமிழ் என்றாலே தமிழ் தமிழ் தமிழ் தமிழ் என்று சொன்னாலே அமிழ்தம் அமிழ்தம் அமிழ்தம் என்று இருக்கிறது. அப்போ அமிழ்தம் என்பது சாகா மருந்து. அப்போ யார் அமிழ்தத்தை உண்டார்களோ அவர்கள் சாகாமல் இருப்பார்கள், நீண்ட நாள் இருப்பார்கள். இது நீங்கள் நன்றாக பார்க்கலாம் அம்மா. இப்போ உங்களுடைய வானொலி நிலையத்துக்கு வரக்கூடியவர்கள் எல்லாம் பார்த்தால் தமிழ் சான்றோர்களை அழைக்கிறீர்கள். 80, 90, 100 ஆனவர்கள் கூட எந்த விதமான தடுமாற்றமும் இல்லாமல் முகத்திலே தெளிவோடு அழகாக தெளிவாக பேசுகிறார்கள், நடக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் அந்த தமிழ் என்னும் அமிழ்தை அவர்கள் நாள்தோறும் உண்டு மகிழ்வதுதான். அவர்களுக்கு மருந்தே தேவையில்லை. மருந்து என வேண்டாமாம், யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றியுணின் என்று வள்ளுவ பிறந்தரில் கூறியது எவ்வளவு உண்மை பார்த்தீர்களா நீங்கள்?
1: நிச்சயமா. நீங்க நிறைய சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கத்துல உங்களுடைய வார்த்தைகளை நாங்க கேட்டிருக்கிறோம். அது நேர்ல கேட்கும் போது இன்னுமே உற்சாகமாகவும் ரொம்ப எழுச்சி மிக்கதாகவும் இருக்கு. சுதந்திர தினத்துல நீங்க எங்களோட நினைச்சிருக்கிறதுனால இத சார்ந்த ஒரு சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. நிறைய அறியப்படாத விடுதலை சுடர்களை பத்தி நீங்க புத்தகங்கள் வெளியிட்டு இருக்கீங்க இல்லீங்களா? ஒரு தமிழ் ஆசிரியரா உங்களுக்கு சுதந்திரத்தை பத்தின சில விஷயங்கள் எப்படி ஊற்றெடுத்ததுங்க மேம்?
2: அதாவது என்னுடைய தந்தை, அருமையான கேள்வியை கேட்டீர்களம்மா. என்னுடைய தந்தையார் தொடக்கப்பள்ளி, நான் பிறந்தது தேனம்பாளையம் என்ற சிற்றூர். அது தொடக்கப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் என்னுடைய தந்தையார். நான் மட்டுமல்ல அந்த பள்ளியிலே படித்த அத்தனை குழந்தைகளுக்கும் நாட்டுணர்வோடும் மொழிப்பற்றோடும் ஒழுக்கத்தோடும் வளர்த்தவர் அந்த

0: பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராகி என்னுடைய தந்தையால் இன்றைக்கும் கிராமப்புறத்தில் தமிழ் வழி கல்வியில் படித்தவர் குழந்தைகள் நல மருத்துவராக இருக்கிறார்கள். மிகப்பெரிய பணியிலே இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் அந்த ஆசிரியரை நினைத்து எப்படி செப்டம்பர் 5 டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய தத்துவ மேதை அவருடைய பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறார்களோ அந்த இடத்தோடு என்னுடைய தந்தையாரையும் வைத்து வணங்குகிறார். இது பெருமைக்காக நான் சொல்லவில்லை. ஏனென்றால் ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் தான் மிகப்பெரிய வேறு மாதிரி இருக்கக்கூடியவர்கள். இளைய சமுதாயத்தை அன்றைக்கு படித்த அந்த படிப்பு தான் இன்றைக்கு வரைக்கும் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அனைத்து பணிகளிலும் சிறப்பாக இருப்பதற்கு காரணம். ஏன்னா அந்த 5 விளையாது 50 விளையாது என்று சொல்வார்கள். அந்த சின்ன வயதில் ஊட்டக்கூடிய எண்ணம் இருக்கிறது பாருங்கள். அது அப்படியே அடிமனதில் அந்த இப்போ நம்ம மேலே படிக்கின்ற பொழுது எல்லாரையும் மறந்து விடுவோம். ஆனால் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு இருக்கக்கூடிய ஆசிரியர்களை யாருமே மறக்க முடியாது. நம்மை செழுமைப்படுத்தியவர்கள். ஒரு செடியை நடுகிறோம் என்று சொன்னால் அந்த செடிக்கு நாம் நீர் ஊற்றுகிறோம். அந்த செடி அழகாக வளர்கிறது பார்த்து பார்த்து மகிழ்கிறோம். அப்படி பார்த்து பார்த்து தன்னுடைய குழந்தைகளைப் போல வளர்ப்பவர்கள் தான் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள். அதற்கு மேலே வரக்கூடிய அனைத்து ஆசிரியர்களும்
1: நிச்சயமா நிச்சயமா ரொம்ப அருமையா சொன்னீங்க. யார யாராலையுமே அந்த 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் எடுத்த ஆசிரியர்களை இப்ப வரைக்கும் மறக்க முடியாது. கண்ணு முன்ன கூட அவங்களுடைய முகங்களும் சரி அவங்க பேசிய வார்த்தைகள் எல்லாமே எங்களுடைய நினைவுக்கு வந்துட்டு போகும். உங்க கூட பேச பேச தமிழருடைய உணர்வு வந்து இன்னுமே அதிகரிக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியுது. ஏன்னா ஒரு ஆங்கிலம் கலக்காத தமிழ் நீங்க பேசணும் அப்படின்ற ஒரு உறுதி எடுத்து அதன் மூலமா நீங்க பேசிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட பேசும் போதே ஆங்கிலம் கலக்காம நம்மளாலையும் பேச முடியும் அப்படின்ற ஒரு உணர்வு எங்களுக்கு வருது. இந்த உணர்வு உங்களுக்கு எப்ப இருந்து மேம் தோணுச்சு?
0: இல்லம்மா அதான் சொல்றேன், என்னுடைய குடும்பத்தில் அனைவருமே கல்வி கற்றவர்கள். திருக்குறள், பாரதியார் கவிதைகள், நாங்கள் ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தை வையாதே பாப்பா என்று பாட்டின் வழியாகவே அப்பா அம்மா வளர்த்தார்கள். காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா என்று பாடலாக மட்டும் இல்லாமல் எங்களை வளர்த்ததும் அந்த மாதிரி வளர்த்ததனால் ஒரு ஆங்கில சொல் கூட நான் கலப்பதில்லை. பிற மொழிகளுக்கு எதிரியல்ல நான். ஆனால் நான் முழுக்க முழுக்க தமிழ் கல்லூரியிலே பேரூரிலே படித்த காரணத்தினால் பணிக்கு செல்லுகின்ற பொழுது நான் எதற்காக அர்ப்பணித்தேன் என்று என்னையே நான் உணர்ந்து கொண்டேன். அந்த தமிழால் அந்த குழந்தைகள் என்னுடைய மாணவ கண்மணிகள், அற்புதமான மாணவ கண்மணிகள். ஆகவே அவர்களிடம் தமிழ் பேசுகின்றபோது அவர்களும் என்னை போலவே பேசுவார்கள்.
1: ஓகே மேம், இன்னும் உங்ககிட்ட நிறைய விஷயங்களை கேளுங்கள் கேளுங்கள் கற்று தெரிஞ்சுக்கலாம். நாங்களும் ரொம்ப ஆர்வம் மிகுதியா இருக்கிறோம். ஒரு பாடலை தொடர்ந்து பேசலாங்க மேம்.

0: தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக ஒளிபரப்பாகும். அரியா விடுதலை சுடர் முனைவர் புவனா ஜீவானந்தமம் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில நிறைய விடுதலை போராட்ட வீரர்களை பத்தியும் விடுதலை தாகத்தை பத்தியும், அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு தமிழ் ஆசிரியரா இருக்கிறதுனால அதன் சார்ந்த சில விஷயங்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மேம், முதலாவதாக ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும். நீங்க தமிழ் ஆசிரியரா இருக்கிறதுனால மாணவர்களுக்கு உங்களுக்கு எந்த வகையில உங்ககிட்ட ஒரு ஈடுபாடா இருக்கிறாங்க? ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போது பாத்துருக்கிறேன், தமிழ் ஆசிரியர்னா எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். மத்த டீச்சர்ஸ் வராட்டி கூட நாங்க வந்து கவலைப்பட மாட்டோம், தமிழ் ஆசிரியர்
1: மாணவிகள் சிரித்தால் என்றால் உடனே அவர்கள் கேட்பார்களாம், ஏமா அடுத்த பாடவேளை தமிழா என்று கேட்பார்களாம். இது ஒரு புறம். இன்னொரு புறம், இவர்கள் போகின்ற பொழுது அந்த அவங்க பாட வேலைக்கு செல்லுகின்ற பொழுது அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுடைய முகங்களெல்லாம் மலர்ச்சியாக இருந்தால் ஓ போன பாட வேலை தமிழா என்று கேட்பார்களாம். அப்படி மாணவ கண்மணிகள் அவ்வளவு அன்பாகவும் மிகவும் ஈடுபாடோடும் இருந்தார்கள். என்னுடைய வெற்றிக்கு அது ஒரு காரணம். ஏன்னா ஒரு கை ஓசை இயலாதம்மா, இரண்டு கை மாணவர்களும் ஆசிரியரும் இணைந்தால்தான் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். இப்ப படித்தறியா மிக ஏழை கிழவனேனும் பாரதியின் பாடலினை கேட்பானாகில் துடித்தெழுந்து தன்மெலிந்த தோலை கொட்டி துளை மிகுந்த கந்தலுடைய சுருக்கி கட்டி எடுத்தறிய வேண்டும் இந்த அடிமை வாழ்வை இப்பொழுதே இக்கணமே என்று அடித்துரைத்தே ஆவேசம் கொள்வான் என்றால் பாரதியின் பாடலினை என்ன சொல்ல என்ற

அந்த பாடலை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆகவே ஒவ்வொரு முறையும் நான் வகுப்பறையில் செல்கின்ற பொழுது ஏதாவது ஒரு பொது நிகழ்ச்சி நான் சொல்லுவேன். ஏன்னா இன்றைய மாணவர்கள் தான் எதிர்காலத்தினுடைய தூள்கள், எழுச்சி தீபங்கள், இந்திய நாட்டினுடைய எழுச்சி தீபங்களே மாணவர்கள் தான். ஆகவே அவர்களுடைய உள்ளத்தில் உண்மை ஒளியுண்டாயின் வாக்கினிலே ஒளியுண்டாகும், வெள்ளத்தின் பெருக்கை போல் கலைப்பெருக்கும் கவி பெருக்கும் மேவுமாயின் பள்ளத்தில் வீழ்ந்திருக்கும் குருடர் எல்லாம் வெளி பெற்று பதவி கொள்வார். தெள்ளுற்ற தமிழமுதின் சுவை கண்டார், இங்கு அமரர் சிறப்பு கண்டார் என்று சொல்லி அவர்களிடம் பாடம் நடத்துகின்ற பொழுது அப்படியே வைத்த கண் வாங்காமல் என்று சொல்வார்களே, இமைக்காது என்னுடைய மாணவ கண்மணிகள் பார்ப்பார்கள். நான் இப்பொழுது வானொலி நிலையத்தில் இல்லை, நான் என்னுடைய வகுப்பறையில் இருக்கிறேன், என்னுடைய மாணவ கண்மணிகள் முன்னே இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் ஆர்வத்தோடு கேட்பார்கள். அதாவது மாணவர்கள் மாண்பு மிக்கவர்கள், என்னை பொறுத்த வரைக்கும் மாண்பு மிகு என்பதை மாணவர்களைத்தான் சொல்ல வேண்டும். மாண்பு மிக்கவர்கள் மாணவர்கள் என்று நினைக்கிறார்கள், கொடுப்பதை அப்படியே உள்வாங்கிக் கொள்வார்கள். ஆக நாம் எதை கொடுக்கிறோமோ அதை சரியாக கொடுக்க வேண்டும், சரியான நேரத்தில் கொடுக்க வேண்டும்.

0: வீழ்ந்திருக்கும் குருடரெல்லாம் வெளி பெற்று பதவி கொள்வார். தெள்ளுற்ற தமிழமுதின் சுவை கண்டார், இங்கு அமரர் சிறப்பு கண்டார் என்று சொல்லி அவர்களிடம் பாடம் நடத்துகின்ற பொழுது அப்படியே வைத்த கண் வாங்காமல் என்று சொல்வார்களே, இமைக்காது என்னுடைய மாணவ கண்மணிகள் பார்ப்பார்கள். நான் இப்பொழுது வானொலி நிலையத்தில் இல்லை, நான் என்னுடைய வகுப்பறையில் இருக்கிறேன், என்னுடைய மாணவ கண்மணிகள் முன்னே இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் ஆர்வத்தோடு கேட்பார்கள். அதாவது மாணவர்கள் மாண்பு மிக்கவர்கள், என்னை பொறுத்த வரைக்கும் மாண்பு மிகு என்பதை மாணவர்களைத்தான் சொல்ல வேண்டும். மாண்பு மிக்கவர்கள் மாணவர்கள் என்று நினைக்கிறார், கொடுப்பதை அப்படியே உள்வாங்கிக் கொள்வார்கள். ஆக நாம் எதை கொடுக்கிறோமோ அதை சரியாக கொடுக்க வேண்டும், சரியான நேரத்தில் கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டுமோ அப்படி கொடுக்க வேண்டும். ஆகவே அருமையான அந்த மாணவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்பார்கள், அவர்கள் தமிழிலே மிகவும் ஈடுபாடு. அதனால் தான் மாநில முதலே வாங்கினார்கள். கிராமத்து குழந்தைகள் மாநில முதல் வாங்குவது என்பது சாதாரண 8.5 லட்சம் பேர், 9 லட்சம் பேர் தேர்வு எழுதுகிறார்கள் என்று சொன்னால், அதில் எங்கோ ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு விளக்கே இல்லாத வீட்டில் படித்த குழந்தை வாங்குகிறது என்று சொன்னால், அந்த குழந்தைக்கு தமிழ் மீது இருக்கக்கூடிய பற்றும் பாசமும் பள்ளியின் மீது ஈடுபாடும் ஆசிரியர் மீது ஈடுபாடும் இருந்தது தான் காரணம் என்பேன் நான்.
1: நிச்சயமா, நீங்க சொல்லும் போது உங்களுடைய வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள் உங்களை கண்ணிமைக்காம பாப்பாங்கன்ற மாதிரி நீங்க பேச பேச எனக்குமே அப்படிதான் அந்த உணர்வு ஏற்படுது. நாங்களே வந்து வாழ்ந்து கேட்கல, ஒரு வகுப்பறையில உங்க முன்னாடி உட்கார்ந்து தமிழ் பாடத்தை படிக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப அருமையா இருக்கு மேம் உங்களுடைய பேச்சுகள். அதை சொல்ல போனா ஒரு மாணவர்களுக்கு வந்து நீங்க சொன்னீங்க இமைக்காம உங்களை பாத்துட்டு இருக்காங்க அப்படின்றது, மாணவர்கள் மத்தியில இப்ப நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கும் போது அவங்க வந்து நீங்க சொல்றத உற்று நோக்க கூடிய அளவுல நீங்க எந்த வகையில வந்து அவங்களை ஈர்க்கிறீங்க, எப்படி பாடங்கள் நடத்துறீங்க?
0: ஒன்று, நான் ஆசிரியர் அல்ல அந்த அறையில, நான் அவர்களுடைய அக்கா, என்னை அப்படித்தான் அழைப்பார்கள். அதாவது அவர்கள் குடும்பத்து உறுப்பினர் நான், அங்க ஒரு ஆசிரியர் கிடையாது. போன என்ன ஒவ்வொரு என் வகுப்புல 60 பேர் 200 பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு மாணவியினுடைய மாணவ கண்மணியினுடைய குடும்பத்தை பற்றியும் நான் அறிவேன். அவர்கள் கவனிக்கவில்லை என்று சொன்னால் குடும்ப சூழ்நிலை எனக்கு தெரியும். அதனால் நான் சொல்லிவிடுவேன், கண்ணா உங்களுக்கு என்ன மனதில் இருக்கோ, என்ன வருத்தம் இருக்கோ, மகிழ்ச்சி இருக்கோ, எல்லாவற்றையும் என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றால் மாலை 4:30 to 5 மேல என்னோடு பகிர்ந்து கொள்ளுவார்கள். ஒரு மணி நேரம் கழித்து தான் நான் வீட்டுக்கே வருவேன். அப்ப எல்லோரும் என்னை வந்து அவர்களுடைய குடும்பத்தில் ஒருத்தியாக நினைக்கக்கூடிய காரணத்தினால் அவர்களுடைய நல்லது கெட்டது எல்லாமே எனக்கு நன்றாக தெரியும். ஆகவே அவர்கள் வந்து இன்னும் சொல்ல போனால் நான் தமிழில் தமிழ் பாடத்தை வகுப்பில் எடுப்பதை தவிர அவர்கள் வீட்டில் சென்று படிப்பதே கிடையாது. பெற்றோர்களே சொல்லுவார்கள், அவங்க வீட்டுல வந்து தமிழே படிக்கிறது இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படிங்களா, ரொம்ப மகிழ்ச்சி என்பேன் நான். ஏனென்றால் இங்கேயே உள்வாங்கிக் கொள்கிறார்கள். ஏன்னா தமிழ் வேறு வாழ்க்கை வேறு அல்ல, தமிழே வாழ்க்கை, வாழ்க்கையே தமிழ். அப்ப அந்த வாழ்க்கையாக அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய காரணத்தினால் என்னுடைய அன்பு செல்வங்கள் அதை அப்படியே உள்வாங்கிக் கொள்கிறார்கள். இன்றைக்கும் என் மீது அந்த தமிழ் மீது அவர்கள் பற்றுக் கொண்டிருக்கிறார்கள்.
1: இப்போ இருக்க மாணவர்கள் கிட்ட தமிழ் மொழியுடைய ஆர்வத்தை தூண்டுறது ஒரு சவாலான விஷயமா நீங்க பாத்தீங்களா, ஈஸியா இருந்துச்சுங்களா உங்களுக்கு?
0: ரொம்ப எளிமைதான், அது ஒன்றும் சவாலே கிடையாது. ஏன்னா வாழ்க்கையோடு ஒன்றி போறோம். இப்போ தமிழ் பாடம் என்பது இப்ப கற்க கசட கற்பவே கற்றப்பின் நிற்க அதற்கு தகை என்று சொல்லும் போது நாம எப்படி படிக்கிறோமோ அதன் வழியே நாம் நடந்து அதை பின்பற்றினோம் என்று சொன்னால் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் என்று சொல்லி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம், கவிஞர்கள் எல்லாம், போராட்ட வீரர்கள் எல்லாம் நாட்டு பற்றி எப்படி ஏற்பட்டது, இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா வகுப்பறை தான். வகுப்பறை தான் எல்லாவற்றையும் உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கக்கூடியது. ஆகவே அந்த மாணவர் ஒரே வகுப்பில் படிக்கக்கூடிய ஒரு மாணவர் வந்து ஒரு மாவட்ட ஆட்சியாளராக வருகிறார், ஒருவர் காவல்துறை அதிகாரியாக வருகிறார், ஒருவர் ஆசிரியராக வருகிறார் என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவரை பற்றியும் வகுப்பறையில் சொல்லுகின்ற பொழுது ஓ நாம் இப்படி வர வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள்ளே ஏற்படுகிறது. எண்ணிய எண்ணியாங்க இதுவர் எண்ணியர் திண்ணியர் ஆகப் பெறும் என்பதைப் போல அவர்கள் அப்படியே எண்ணுகிறார்கள். அப்புறம் நம்ம கூட்டம் அழைத்து கேட்போம், கண்ணா நீ என்னமா ஆக போற அப்படின்னு கேட்டா, அக்கா நான் காவல்துறை, இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் இருக்காங்க. இப்ப நாளை மறுநாள் சுதந்திர தினத்தன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் அணிவகுப்பு செல்வார்கள் என்னுடைய மாணவிகள், இங்கே என்னுடைய குரல் ஒலித்துக் கொண்டிருக்கும், அப்பொழுது உடனே ஓடி வருவார்கள். எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் தெரியும்,
1: நீங்க சொல்ல சொல்ல எனக்கே அப்படி புள்ள இருக்குது. அந்த அளவுக்கு வந்து அவ்வளவு ஒரு உற்சாகம் பொங்குது. நீங்க அவங்களை கண்ணு முன்னாடி அப்படியே நிலை நிறுத்தி இப்பயே பேசுறீங்க, அவங்க August 15 நடக்க போறாங்க, அந்த விஷயத்தை இப்பவே நீங்க கற்பனை செஞ்சு பாக்க
0: ஏனென்றால் எங்கள் பள்ளி வந்து ஒரு கிராமத்தில் பெண் குழந்தைகள் படித்தால்தான் நாட்டுக்கு நல்லது என்று எங்களுடைய பள்ளி நிறுவனத்தார் அப்படி ஏற்படுத்தினார்கள். அதுல முதல் ஆசிரியை நான். அப்படி பள்ளியில ஏற்படுத்த அவர்கள் என்ன கனவு கண்டார்களோ அந்த கனவு இன்றைக்கு உலகம் முழுவதும் என்னுடைய மாணவ கண்மணிகள் இருக்கிறார்கள். அப்படி ஒரு பள்ளி அங்கு ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் எவ்வளவு குழந்தைகள் இன்னும் வீணாக போயிருந்திருப்பார்கள் நினைத்து பாருங்கள். பெண்களுக்கான ஒரு பள்ளியை ஏற்படுத்தி அந்த பள்ளியின் வழியாக எல்லாம் அது ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்த முறை என்றால் அதற்கு மேலே உங்களைப் போல் குழந்தைகளை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு எங்களை விட பன்மடங்கு எங்களுடைய

0: மாணவர்கள் இருக்கிறார்கள்.
1: நீங்க தமிழ் மட்டும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்காம நாட்டு பற்ற பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பல வருடங்களாக நீங்க வந்து NSS அந்த நாட்டு நலப்பணி திட்ட ஒரு அலுவலராகவும் இருந்திருக்கீங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
0: அதாவது நாடும் மொழியும் நமதிரு கண்கள். இப்ப நீங்க வெளியில பார்க்கலாமா, நிறைய மாணவர்கள் போய்கொண்டே இருப்பார்கள். அங்கே ஒரு வாழைப்பழத்தோல் கிடக்கிறது என்று சொன்னால் அதை எடுத்து அப்புறப்படுத்தி செல்பவள் யார் என்றால் நாட்டு நலப்பணி திட்டத்தில் இருந்தவளாக.
1: ஏன்னா
0: நான் நாடு எப்படி உயர வேண்டும் என்று சொன்னால் அந்த குப்பை கூளம் இல்லாமல் மிகச்சிறந்த முறையிலே தூய்மையான நாடாக இருக்க வேண்டும். அப்ப உள்ளத்தில் உண்மை ஒளி அதாவது தூய்மையாக இருக்க வேண்டும், உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். அப்ப நாம் இருக்கக்கூடிய சுற்றுப்புறம் தூய்மையாக இருக்க வேண்டும். நாட்டு நலப்பணி திட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவிகள் இருந்த மாணவிகள் அத்தனை பேருமே பார்த்து தனித்துவமாக தெரிவார்கள். நிறைய மாணவர்கள் இருந்தாலும் தனித்துவமாக தெரிவார்கள். என்ன என்று சொன்னால் வகுப்பறையில் நம்ம அந்த பாடத்திட்டத்தை நடத்துகிறோம். அந்த நடத்துகின்ற பொழுது தமிழ் பாடம் என்று சொல்லக்கூடிய காரணத்தினால் நம் நிறைய எடுத்துக்காட்டுகளை திருக்குறளை மற்ற எல்லா அனைத்து எடுத்துக்காட்டுகளையும் சங்க இலக்கியங்கள் புறநானூறு அகநானூறு வாழ்க்கைக்கு தேவை என்பது எல்லாவற்றையும் சொல்லுகிறோம். ஆனால் அந்த நாட்டு நலப்பணித்து 10 நாள் முகாமில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கை பாடம் அதற்கு மிகப்பெரிய அறிஞர் பெருமக்களை எல்லாம் அழைத்து வந்து அவர்கள் முன்னால் பேச சொல்லுவோம். அப்படி நிறைய பேர் பேசுகின்ற போது இந்த மாணவர்கள் அந்த 10 நாள் விடுதி முடி வரும்போது அழுது கொண்டு வருவார்கள். ஐயோ அம்மா அப்பா பிரிந்து வருகிறோம், செல்லும் போது ஐயோ போறோமே என்று அழுவார்கள். அப்படி இருக்கும். பொதுவாகவே ஒவ்வொரு பள்ளியிலும் 2 ஆண்டுகள் மட்டும்தான் அந்த அலுவலராக இருப்பார்கள். ஆனால் நான் தொடர்ந்து 23 ஆண்டுகள் இருந்தேன். அதுவும் தொடர்ந்து பணி நிறைவு வரைக்கும் இருந்திருப்பேன். ஒரு முகாமின் பொழுது ஒரு சிறு பாம்பு கடித்து விட்டு என்னுடைய உடலில் சில இது ஏற்பட்டு விட்டது கோளாறு. அதனால என்ன ஆயிற்று என்று சொன்னால் சரி இந்த அந்த மருத்துவர் வந்து இந்த மாதிரி போகக்கூடாது என்று சொன்னதுனால அதுக்கப்புறம் அதை விடவும் மனசில்லை எனக்கு. அதாவது அந்த 10 நாட்களை எனக்கு என்ன மகிழ்ச்சி என்றால் என் நல்ல வேலை எனக்கு தொட்டது, அது எந்த மாணவிக்கும் இல்லாமல் இருந்தது. ஏனென்றால் அது பெரிய பொறுப்புமா, சாதாரணமா வந்து கிடையாது. பெற்றோர்கள் வந்து நம்ம இரவு வந்து தூங்கலன்னா ஏமா தூங்கல ஏமா சாப்பிடலன்னு கேட்பாங்க. அந்த அத்தனை மாணவிகளுக்கும் நாம் பொறுப்பாக இருந்து பார்க்க வேண்டுமல்ல, மிகப்பெரிய கடமை அது.
1: அப்புறம் என்னாச்சு உங்களுக்கு என்னாச்சு?
0: அப்புறம் நான் இன்னொரு ஆசிரியரை வரவழைத்து மருத்துவர்கிட்ட போய் சென்று ஆனா அதான் அதாவது சுக்கு மிளகு திப்பிலி என்று சொல்வார்கள் பாருங்கள். இப்ப நீங்க வந்து மருந்து என வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றின மருத்துவரிடமே சொல்லவில்லை. அந்த மிளகு சிலது அரைத்து கொடுக்க உடம்பெல்லாம் வீக்கம் ஏற்பட தடிப்பு தடிப்பாக வந்து விட்டது. அதுக்கப்புறம் அந்த ஒரு இடம் சென்று கேட்ட பொழுது நீங்க மிளகு அரைத்து சாப்பிட்டால் சரியா போடும் மிளகு கொடுத்தார்கள். அந்த மிளகு சாப்பிட்டு சரியான அடுத்த விடுந்த உடனே வந்து விட்டேன் நான்.
1: ஆமா, ஒரு பெரிய நீங்க ஒரு தேசபக்தி மிக்க மங்கை அப்படின்றத விட ஒரு பெரிய சிங்கப்பெண்.
0: அதற்கு காரணம் என்னன்னா எங்களுக்கு வந்து இன்னொரு மனைவியர் கல்லூரியில எங்களுக்கு ஒரு அம்மையார் இருந்தார். அதாவது நமக்கு நம்முடைய ஆசிரியர் எப்படியோ அப்படித்தான் நம்ம அதுல வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. இன்றைக்கும் வந்து அதாவது தண்ணீர் எவ்வளவு இருந்தாலும் எங்களுக்கு அந்த முகாம் நான் திட்ட அலுவலர் பயிற்சி எடுக்கின்ற திட்ட அலுவலருக்கான பயிற்சி எடுப்பார்கள் இல்லையா, அப்படி எடுக்கின்ற பொழுது அந்த அம்மையார் சொன்னார் அவர்கள் வந்து என்னதான் தண்ணி இருந்தாலும் ஒரு பக்கெட்டுக்கு மேல செலவழிக்க கூடாதுமாம்பாங்க. நான் தண்ணீர் குழாயில திருப்பி விடும்போது சிறுவாணி தண்ணீர்ல வளர்ந்தவள் நான். அப்படி வரும்போது ஐயோ அம்மா சொன்னாங்களே என்று சொல்லி ஒரு சொட்டு தண்ணீர் கூட வீணாக்க மாட்டேன் நான் என்று தண்ணி பற்றாக்குறை எப்படி இருக்கிறது பாருங்க. ஆக அந்த நாட்டு நலப்பணித்திட்டம் நான் என்ன கற்றுக்கொண்டேனோ அதை என்னுடைய மாணவ கண்மணிகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது அவர்கள் குடும்ப ஒரு சிறந்த குடும்ப தலைவியாகவும் இருக்கிறார்கள், மிகச்சிறந்த தொழிலதிபர்களாகவும் இருக்கின்றார்கள், மிக நல்ல முறையில் இருக்கின்றார்கள். ஆகவே அதுக்கு நாட்டு நலப்பணி திட்டத்தில் இருந்தவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்கள். ஏன்னா இந்த பாடத்துக்கு அப்பாற்பட்டது, வாழ்க்கை பாடம்.
1: நீங்க அப்ப கூட சொல்லிட்டு இருந்தீங்க ஒரு தமிழ் ஆசிரியரா இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதை நீங்க சொல்லிருந்தீங்க. இப்ப எங்களுக்கு பிடிச்ச ஆசிரியர்கள் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு புனை பெயர்கள் வச்சிருப்போம். சில பிடிக்காத ஆசிரியர்கள் இருக்கிறாங்கன்னா கூட அவங்களுக்குமே ஒரு செல்ல புனை பெயர்கள் வச்சிருப்பாங்க. அது வந்து பள்ளி பருவத்துல எல்லாருக்குமே ஒரு நீங்கான நினைவா இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய மாணவர்கள் விரும்பி வச்ச புனை பெயர்கள்
0: என்னையா தமிழக்கா என்றுதான் அழைப்பார்கள். என் பேரை நிறைய பேர் இன்றைக்கும் நான் பணியாற்றி அன்னூர்ல கேட்டீங்கன்னு சொன்னா தமிழக்கா அன்றைக்கு நான் வெளியே வந்து விட்டேன் என்று தெரியாத ஒரு பெற்றோர் வகுப்பறை சிலர் நான் அமர்ந்திருக்கக்கூடிய ஆசிரியர் அறையில ஒரு திருமண அழைப்புகள் கொடுக்க சென்றிருக்கிறார். அங்க போனேன் தமிழக்கா எங்கே என்று கேட்டிருக்கிறார். ஆகவே இப்போ இப்பொழுது என்னுடைய மாணவி தான் அங்கே தலைமை ஆசிரியராக இருக்காங்க. ஆகவே அப்படி பார்க்கின்ற பொழுது அவர்கள் அவ்வளவு ஒரு அன்பாகவும் பாசமாகவும் அந்த குடும்ப இணைப்பு என்பது ஒன்று எவ்வளவு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இன்றைக்கு என்னுடைய குடும்ப உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்பத்தில் நான் ஒருத்தியாக இருக்கிறேன். ஒரு நாள் நான் பள்ளியை விட்டு பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது நான் என்னுடைய ஊருக்கு செல்வதற்கு ஒரு நகர்ப்புற பேருந்திலே சென்று ஆனால் நான் எனக்கு எப்படி படிக்க நேரம் கிடைக்கிறது என்று சொன்னால் பயணத்தின் பொழுதுதான். அது மகிழ்விந்திலோ பேருந்திலோ தொடர் வண்டியிலோ எது எதிலே சென்றாலும் நான் எனக்கு அமர இடம் கிடைத்தது என்று சொன்னால் நான் படிக்க ஆரம்பித்து விடுவேன். அப்படி படித்து கொண்டே நான் வருகிறேன். தமிழக்கா தமிழக்கா என்ற ஒரு குரல் கேட்கிறது. என்னடா நம்ம இந்த நகர்ப்புற பேருந்தில் கோவை மாவட்டத்துக்குள்ள இது அன்னூரில் தானே எல்லாருக்கும் தெரியும், எப்படி இங்கே கேட்குறாங்கன்னு திரும்பி பார்த்தால் கவிதா என்னுடைய மாணவியினுடைய

0: ஆமா, எனக்கு எல்லா குழந்தைகளினுடைய பெற்றோரையும் நன்றாக தெரியும். அவ்வளவு ஒரு இணைப்பு எங்களுக்கும் அவர்களுக்கும்.
1: சூப்பர் மேம்.
0: அப்போ என்னங்கக்கா அப்படின்னு கேட்டேன். ஐயோ, உங்க பொண்ணு அமெரிக்காவில் இருக்கா இப்போ அப்படின்னு. அப்படியா, ரொம்ப மகிழ்ச்சிங்கக்கா, சொல்லுங்கக்கா அப்படின்னு சொன்னேன். உங்க கவிதா என்ன செய்யறா தெரியுமா, அவள் வாழக்கூடிய தெருவில் திருக்குறளையும் கம்பரமணியும் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறாள். அவங்க எல்லாம் அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறாங்கம்மான்னு சொன்ன உடனே பேருந்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் என்னை திரும்பி பார்த்து, நீங்க எந்த பள்ளியிலமா பணியாற்ற.
1: ஆமா, நீங்க கூட சொல்லும் போது சொன்னீங்க உங்க பொண்ணு கவிதா அப்படின்னு, அவங்க
0: சொன்னாங்க
1: பொண்ணாக சொல்றாங்கன்னா. அப்ப என்ன,
0: அதுதான் எனக்கு, அது அந்த பெற்றோர்களும் அதே போலத்தான். இன்றைக்கு வரைக்கும் தொடர்பு உண்டுமா, எல்லாரோடையும் தொடர்பு உண்டு. ஆகவே பள்ளி வேறு, நான் வேறு அல்ல, என்னுடைய குடும்பமே பள்ளிதான். பள்ளியினுடைய மாணாக்கர்கள் அத்தனை பேரும் என் குடும்ப உறுப்பினர்கள்.
1: மீண்டும் ஒருமுறை நீங்க ஆசிரியரா மாறிட மாட்டீங்களா, நாங்களும் மாணவர்களா ஆயிட மாட்டோம்ன்ற லெவலுக்கு எனக்கு வந்து என்னுடைய மனசுல தோணுமா. இன்னொரு,
0: அது ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி. அப்படித்தான் என்னுடைய பெற்றோர் அப்படி அர்ப்பணித்தார்கள். அது வேற பணிக்கெல்லாம் எனக்கு செல்வதற்கு ஆசை இருந்தால் கூட, இப்ப அவர்கள் இதுல ஈடுபடுத்திய காரணத்தினால் இன்றைக்கு எந்த கல்லூரிக்கும் சரி, எந்த ஊரிலும் சரி, அன்றைக்கு நான் மும்பை சென்றிருக்கிறேன், அங்கிருந்து ஓடி வருகிற ஒரு பெண் விமான நிலையத்தில், அக்கா நல்லா இருக்குங்களான்னு, எங்கம்மா போறேன், அக்கா இப்பதான் நான் ஊருக்கு தான்க்கா போறேன், என்ன பணியில் இங்க பணியில் இருக்கேன்க்கா அப்படின்றான். அப்ப எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் நினைத்து பாருங்கள். எந்த கல்லூரிக்கு சென்றாலும், எந்த பல்கலைக்கழகத்துக்கு சென்றாலும், எந்த மூலைக்கு சென்றாலும் தைரியமாக சொல்லலாம், என்னுடைய கண்மணிகள் ஓடி வருவார்.
1: நாங்களும் ஒரு முறை உங்களை கூப்பிடுறோம் தமிழ் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா இருக்கு உங்களுடைய பேச்சும் சரி, உங்களுடைய உணர்வுகளும் சரி, தேசப்பற்றும் வந்து மிகுதியா இருக்கு. நம்ம ஒரு சில வார்த்தைகள் தேசபக்தி பற்றியும் பேசியிருந்தோம். இன்னும் வரலாற்று ஆய்வாளராக கூட நீங்க இருந்திருக்கிறீங்க, கல்வெட்டு பத்தி ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்கிறீங்க. மேலும் அதை தொடர்ந்து நம்ம பேச போறோம், ஒரு பாடலை தொடர்ந்து பேசலாங்க மேம்.
0: நன்றி மேம்.
2: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश.
3: वंदे मातरम प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं. आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं. विक्रम वन की लॉन्चिंग, $5 trillion की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान. फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा हर दिन तिरंगा अभियान से जुड़े. जय हिंद, जय भारत, वंदे मातरम.

0: சித்திரச்சமானம் நச்சுன்னு 4 பாயிண்ட் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு அரியா விடுதலை சுடர் முனைவர் புவனா ஜீவானந்தம் மேம் நம்ம கூட இருக்கிறாங்க. பேசலாம் மேம். நிறைய விஷயங்கள் வந்து தமிழ் ஆசிரியராக இருந்த சில விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. அது போக சுதந்திரத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அதையும் தாண்டி நிறைய வரலாற்று சுவடுகளை வந்து நீங்க தேர்ந்தெடுத்து போயிட்டு இருந்திருக்கிறீங்க. கல்வெட்டு ஆராய்ச்சி பண்றதுக்கு உங்களுக்கு எப்படிங்க மேம் ஒரு எண்ணம் உருவாச்சு?
1: அதாவது ஒவ்வொன்றுக்கும் காரண காரியமின்றி காரணம் நிகழா அப்படிங்கிற மாதிரிமா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு இல்லைங்களா? அப்படி பார்க்கின்ற பொழுது இப்ப நான் மேல்நிலை வகுப்பு தமிழாசிரி பாடம் நடத்துகின்ற பொழுது இப்ப அந்த பாடத்தை எழுதியவர் டாக்டர் மூவா என்று இருக்கும். அப்பொழுது எனக்கு ஒரு ஆர்வம், ஆஹா நம்ம ஏன் டாக்டர் படிக்க கூடாது, நம்ம ஏன் முனைவர் பட்டம் பெறக்கூடாது என்று அந்த பாடத்தினுடைய ஆசிரியர் பார்க்கும் போது நம்மளும் மேல வர வேண்டும் என்று ஒரு எண்ணம் தோன்றும். அப்படி இருக்கின்ற பொழுது நான் படித்த கல்லூரியிலே, நான் பேரூர் தமிழ் கல்லூரியில் தான் படித்தேன், அங்கே ஆய்வுக்காக சென்று அடிகள் பெருந்தகையிடம் கேட்டேன். அதாவது 24வது குருமகா சன்னிதானம் தவத்திரு சாந்தலிங்க ராமசாமி அடிகள் பெருந்தகை அவரிடம் சென்று, சாமி நான் மேற்கொண்டு படிக்க வேண்டும் என்று கேட்டேன். அப்படியாம்மா மேற்கொண்டு எதிலே ஆய்வு செய்ய போகிறாய் என்று அவர் கேட்டார். நான் உடனே சொன்னேன், எனக்கு சிறு வயதிலிருந்து பாரதியார் பாடலை கேட்டு கேட்டு பழக்கம், அதனால பாரதியார் பாடல் என்றால் அப்படித்தான் என்னை வளர்த்தார்கள், ஆகவே நான் அது. உடனே அவர் சொன்னார்மா, இங்கே பாருமா பாரதியார் பாடலை யார் வேணாலும் எடுத்து செய்யலாம்மா, ஆனால் நீ கடுமையான உழைப்பாளி, நீ என்ன செய்கிறேன்னா நீ அன்னூரில் தானே வேலை செய்கிறேன், அதனால் அன்னூரில் ஒரு கோயில் இருக்குது, ஒரு அந்த கோயிலில் கல்வெட்டுகள் இருக்குது, அந்த கல்வெட்டை எடுத்து ஆய்வு செய் என்று சொன்னார். அப்படியே என்று சொல்லி, அதாவது தெளிவு குருவின் திருமேனி காண்டல் என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த மாதிரி அவருடைய அந்த அன்பும் பண்பும் பாசமும் என்னை ஈர்த்த காரணத்தினால அவருக்கு கண்முன்னாலே தோன்றினார். அப்படி தோன்றியதனால் என்னாச்சு என்று அவரிடமே கேட்டேன், சுவாமி என்ன செய்வது, அதாவது அவரை நினைக்கின்ற பொழுது நிச்சயமா இதை என்னால் சொல்லாமல் இருக்க முடியாதம்மா, உங்களிடம் சொல்லிவிடுகிறேன். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே என்ற திருமூலரின் திருமந்திரத்தை இப்பொழுது நீங்கள் நினைக்க செய்து விட்டீர்கள் என்றால் அந்த குருவை நான் நினைக்கிறேன். இன்றைக்கு நான் உங்கள் முன்னிலையிலே அமர்ந்து கொண்டு இப்படி நான் புத்தகம் போட்டேன் என்று சொன்னால் நீங்கள் எப்படி இதை எடுத்தீர்கள் என்று கேட்கிறீர்கள். இந்த வினாவிற்கு காரணம் அவர்தான். ஆகவே அந்த அன்னூர் கோயிலினுடைய கல்வெட்டு அங்கே எங்களுக்கு வந்து ஒரு பேராசிரியை வந்து மனோன்மணி என்ற அக்காவை எனக்கு நெறியாளராக அனுப்பி வைத்தார்கள். இவர்களிடம் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவரிடம் சொன்ன உடனே, கல்வெட்டுகள் என்று சொன்னால் தொல்பொருள் ஆய்வுக்குத்தான் செல்ல வேண்டும், ஆகவே நீங்கள் அங்கே போய் கேளுங்கள் என்று அங்கே அனுப்பி வைத்தார். அங்கே போய் கேட்ட உடனே அவர் என்ன சொன்னார்கள்னா, நம்ம அன்னூர் கோயிலை பற்றிய கல்வெட்டுகள் எல்லாம் அது மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கோயில்களினுடைய அனைத்து கல்வெட்டுகளும் மத்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை மைசூரில் தான் இருக்கிறது என்று சொன்னார்கள். உடனே ஒரு விண்ணப்பத்தை எழுதி அங்கே அதை படியெடுப்பதற்காக சென்றேன். அந்த கல்வெட்டுகளை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே, அதாவது நம்ம சொல்லுவாருங்க, நல்லாறு ஒருவருக்கு செய்த உதவி கல்லின் மேல் எடுத்து போய், ஏன்னா யாராலும் அழிக்க முடியாது. இப்ப வெறும் தாளில் எழுதினா கிழித்து விட்டு நான் சொல்லிவிடலாம், ஆனால் அந்த கல்லின் மேல் எடுத்து போல் காண்பது யாருமே அழிக்க முடியாது என்ற காரணத்தில் நீங்கள் யோசித்து பாருங்களம்மா, நீங்கள் இந்த வினா கேட்கிறீர்கள், அந்த காலத்தில் எவ்வளவு அறிவாளிகளாக நம்முடைய முன்னோர்

0: இருந்திருக்கிறார்கள்.
1: அந்த
0: மன்னர்களினுடைய அறிவில் நாம் அந்த பாதையிலே செல்லிருந்தால் இன்றைக்கு எவ்வளவோ முன்னேறி இருக்கலாம். தான் என்னென்ன செய்தார்களோ அதையெல்லாம் கல்லிலே வடித்து வைத்திருக்கிறார்கள். அங்கே போய் அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து பார்க்கின்ற பொழுது இந்த மன்னீஸ்வரர் திருக்கோயில் அந்த நம்முடைய நாட்டு மக்களினுடைய பண்பாடு ஒழுக்கம் அனைத்துமே கலைகள் அந்த கலைகள் வந்து கலை கண்ணும் பேசும் சொல்லுவோம் இல்லையா. அந்த ஒரு கலை பார்த்தோன்னு சொன்னா கோயில் என்பது வெறும் நம்ம சாமி கும்பிடுறதுக்கு மட்டுமில்ல அங்க என்னென்ன கலைகளை நம்முடைய முன்னோர்கள் வளர்த்திருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். அந்த அதே மாதிரி வழிபாடுகளும் விழாக்களும் அப்படி என்ற பார்க்கின்ற பொழுது ஒரு கோயில் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்றாங்க. எதுக்கு என்று கேட்டால் அங்க ஒரு ஒற்றுமை வர வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த காலத்துலதான் என்ன செய்வாங்க அந்த கோயில்ல ஒரு இடத்துல எல்லாமே நிறைய தானியங்களை வைத்திருப்பார்கள். அந்த எப்பொழுது பஞ்சம் வருகிறதோ அந்த தானியங்களை எல்லாம் எடுத்து கொடுப்பார்கள். அது கோயில் என்பது அது ஒரு இல்லமாக கோயில் அது ஒரு இல்லமாகத்தான் திகழ்ந்திருக்கிறது. அவை அதனாலதான் அந்த கோயில் கல்வெட்டு எடுத்து அப்புறம்தான் நான் உணர்ந்து கொண்டேன் ஐயோ நம்ம சாமி எனக்கு நல்லது சொல்லி இருக்கிறார். ஆகவே காலம் முழுவதும் பேசக்கூடிய அளவு அந்த கோயிலினுடைய வரலாற்று சிறப்பு இருக்கிறது என்று இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன். இதுல ஒரு வியப்பு என்ன என்று கேட்டால் நான் தூத்துக்குடிக்கு ஒரு திருமணத்திற்கு சென்றிருந்தேன். அந்த திருமண வீட்டில் 4 பெண்கள் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்னா அதாவது நம்ம கோவை மாவட்டத்தில் நான் கோவை மாவட்டத்தை சேர்ந்தவளே என்று அவர்களுக்கு தெரியாது. கோவை மாவட்டத்தில் அந்த ஒரு 35 கிலோமீட்டர் இருக்கும் கோவையிலிருந்து அங்கே ஒரு கோயில் இருக்கு. அதில் வந்து அவ்வளவு கல்வெட்டு இருக்குது அவ்வளவு பண்பாடு நாகரிகம் கலை செல்வங்கள் எல்லாமே இருக்கின்றன. கையிலைக்கு போகிற காட்சி அங்கே பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ உடனே அப்படியா அப்படின்னு இன்னொருவர் கேட்கிறார். அதுக்குள்ளே இன்னொரு பெண்மணியை நான் அப்புறம் அவங்க கோயம்புத்தூர்லேருந்து தான் வந்திருக்காங்க என்று சொன்ன உடனே அவங்க அப்படிங்களா ஒரு கோயில் ஆமாங்க இருக்குதுங்க என்று நான் அதற்கும் எனக்கும் தொடர்பு அவர்களிடமிருந்து என்ன செய்தி தெரிந்து கொள்ளலாம் என்பதற்காக நான் ஆர்வத்தோடு இல்லைங்க நாங்கள் அங்கே போனோம் வந்து 4 முறை அந்த புத்தகத்தை பதிப்பிச்சுட்டாங்க எங்களுக்கும் ஒன்று கொடுத்தாங்க. அதை வாங்கி படிக்கும் போது தான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் எப்படி பண்பாட்டோடும் நாகரிகத்தோடும் வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த காசு கொடை என்பது என்ன ஏன் நாம் இதெல்லாம் செய்கிறோம் ஏன் தானம் செய்கிறோம் தர்மம் செய்கிறோம் அதாவது தர்மம் தலைகாக்கும் என்று சொல்லுவார்கள். ஆகவே அது ஏன் அப்படியெல்லாம் செய்கிறார்கள் அங்கே போன நினைத்ததெல்லாம் நடக்குகிறதாம் என்றெல்லாம் எல்லாம் பேசிக்கொண்ட ஆஹா எவ்வளோ அற்புதமான ஒரு கோயில் இதைத்தான் நம்முடைய சாமி சொல்லியிருக்காங்க என்று சொல்லி ஏனென்றால் அந்த புத்தகம் எழுதியினுடைய விளைவு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இந்த கோயிலை பற்றி பேசுகிறார்கள் என்று சொன்னால் அந்த அருமை பெருமை கல்வெட்டில் இருக்கக்கூடிய செய்திகள் அங்கே இருக்கக்கூடிய காசுகளை எப்படி பயன்படுத்தினார்கள் எப்படி வழிபோக்கர்கள் போனார்கள் அவர்களுக்கெல்லாம் என்ன நடந்தது என்பதையெல்லாம் புத்தகத்தில் விரிவாக எழுதிய காரணத்தினால் அவர்களெல்லாம் மகிழ்ச்சியோடு படித்துக்கொண்டு அதை ஒரு திருமண வீட்டில் உரையாடினார்கள் என்று சொன்னால் உண்மையிலே எப்படி இந்த மாணவியினுடைய அம்மா வந்து அமெரிக்காவில் சொல்கிறார் போல எனக்கு இந்த அன்னூரனுடைய கோயில் கல்வெட்டுக்களும் கோயிலினுடைய சிறப்பும் அவர்கள் பேசியே எனக்கு மன மகிழ்வை தந்ததம்மா. இப்படிதான் எனக்கு என்னுடைய குருநாதர்னால என்னுடைய பேரும் தவத்திரு சாந்தலிங்க ராமசாமி அடிகளுடைய பொற்பாதங்களை இப்பொழுது நான் வணங்குகிறேன். அவரால் தான் நான் கல்வெட்டில் ஈடுபாடு கொண்டதற்கு காரணம்.
1: ஆமா உங்களை மாதிரி ஒரு ஈடுபாடு உள்ள ஒரு நபர்களால மட்டும்தான் திரும்பவும் எங்களால் நினைவு கூற முடியுது. ஆஹா நம்ம கொங்கு மண்டலத்துல இவ்வளவு ஒரு அழகான விஷயங்கள் மறக்கப்பட்ட விஷயங்கள் இவ்வளவு இருக்குது அப்படின்றது நீங்க இந்த கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு ஆர்வம் மிகுதியா இருந்தாலும் நம்ம வந்து இன்னைக்கு விடுதலை சுடர்களை பத்தி பேசணும் பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு காரணத்தினால அதை சார்ந்த ஒரு சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்கறதுல நான் ஆர்வமா இருக்கிறேன். மேம் காந்திஜி பத்தி நமக்கு தெரியும் நேதாஜி தெரியும் வஉசி ஐயா தெரியும் இவங்க எல்லாரும் ஒரு பெரும்பெரும் தலைவர்கள் இவங்களுடைய வரலாற்று பக்கங்களை வந்து நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். ஆனா வரலாற்றுல மறக்கப்பட்ட சில அறியாத விடுதலை சுடர்களை தேடி கண்டுபிடிச்சு நீங்க எழுதணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்திருக்குது. அதை நீங்க புக்கா கூட வெளியிட்டு இருக்கீங்க. அந்த எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்க மேம்?
0: அதாவது நான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் நான் ஒரு ஆசிரியர் என்பதனால் என்னுடைய மாணவ கண்மணிகளை எப்படியெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று நினைப்பேன். அப்போ அவர்களுக்கு வந்து நாட்டுப்பற்றை ஊட்ட வேண்டும். ஏன்னா அவர்கள் வந்து அப்படியே கொடுத்ததை வாங்கி கொள்ளக்கூடிய தன்மை உடையவர்கள் சிந்தனை சிதறல் இல்லாதவர்கள் அவங்க அப்பா அம்மாவை போல நம்மையும் மதிக்கக்கூடியவர்கள். ஆகவே இந்த குழந்தைகளுக்கு நம்ம வீரத்தை உண்டாக்க வேண்டும் நாட்டுப்பற்றினை உண்டாக்க வேண்டும். நாடும் மொழியும் நமது கண்கள் என்பது வெறும் எழுத்தால் உணரக்கூடியது அல்ல அவர்களுடைய உள்ளத்திலே வர வேண்டும் என்பதற்காக நிறைய தலைவர்களுடைய நாடகம் எங்களுடைய பள்ளியில் என்ன சிறப்பு என்று சொன்னால் ஒரு நாடகம் போட வேண்டும் என்று சொன்னால் 1979 அது தொடங்கியது 80th ஆண்டே கோவை மாவட்டத்தில் நாடகத்தில் முதல் பரிசு பெற்றது. அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் வீர சுதந்திரம் என்று ஒரு நாடகம் போட்டோம். சுதந்திர பற்றி அந்த நாடகத்தை எடுத்து போடும் போது நிர்வாகத்தார் ஒப்பனைக்கு நீங்கள் நம்ப மாட்டீர்கள், அடுத்த முறை வரும்போது நான் அந்த புகைப்படங்களை எல்லாம் கொண்டு வருகிறேன். ஒரு மாணவி அவர் பாரதினா பாரதியாராகவே இருப்பார், ஆசுதுரை என்றால் ஆசுதுரையாகவே இருப்பார், வாவுசு என்றால் அப்படி ஒப்பனைக்காகவே அவ்வளவு செலவிட்டு. அதாவது நான் ஒரு ஆசிரியர் சொல்லுகிறேன், ஐயா இந்த மாதிரி வந்து மாணவர்களுக்கு நாடகம் போடணுங்க, அதாவது

0: கவலையே படாதீங்கம்மா, நாங்கள் கொண்டு வந்து கொடுக்குறோன்னு சொல்லி அப்படி திரைப்படத்திற்கு ஒப்பனை செய்யக்கூடியவர்களை அழைத்து வந்து என்னுடைய மாணவ கண்மணிகளுக்கு 1980 போட்டார்கள் என்று சொன்னால் அந்த பள்ளி மாணவர்கள் மீது பள்ளியை உருவாக்கியவர்களுக்கு எவ்வளவு ஒரு பற்றும் பாசமும் இருக்க வேண்டும். அந்த குழந்தைகள் அப்படியே மாறிவிட்டார்கள். அது கோவை மாவட்டத்திலேயே முதல் பரிசு பெற்ற நாடகம். அதனால அந்த மாதிரி அந்த வீர உணர்வை ஊட்டும் போது அவர்கள் அந்த வீரமா எழுகிறார்கள். இன்றைக்கு அந்த மாணவ கண்மணிகள் எல்லாம் அங்கங்க தொழில்துறை வல்லுநராக இருக்கிறார்கள், மிகப்பெரிய காவல் அதிகாரியாக இருக்கிறார்கள், மிக பல பணிகளில் இருக்கிறார்கள். ஏன்னா நம்ம எதை கொடுக்கிறோமோ அதை அப்படியே, ஓ நான் தான் பாரதியார் என்று சொல்லும் போது அப்படியே முறுக்கு மீசை முண்டாசு கவிஞர் மாதிரி அந்த பாரதி நந்தினி என்ற பெண், அதே மாதிரி ஒவ்வொரு பெண்ணும் எனக்கு நினைவா இருக்கிறது, நன்றாக நினைவு இருக்கிறது. ஒவ்வொரு பெண்ணுக்கு என்னென்ன நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி மிகவும் நன்றாக நினைவிருக்கிறதுமா. ஆகவே அந்த பள்ளி நிர்வாகமும் ஒரு காரணம், அதை எல்லாத்துக்கும் ஒப்பனை செய்வதற்கு கூட்டிக் கொண்டு வந்து மாணவர்களே அப்படியே மாண்பு மிக்கவர்களாக மாற்றினோம்.
1: மிக ரொம்ப அருமையான வார்த்தை, மாணவர்களை மாண்பு மிக்க ஒரு மாணவர்களா நீங்க மாற்றுறதுக்கு எவ்வளவு ஒரு ஈடுபாடுகள் காட்டியிருப்பீங்க அப்படின்றத உங்களுடைய வார்த்தை மூலமா எங்களால புரிஞ்சுக்க முடியுது. சுதந்திர போராட்ட தியாகிகள் ஒரு புறம் இருக்காங்கன்னா, இப்ப எல்லையை காத்துட்டு இருக்கிற உயிரை தியாகம் செய்யக்கூடிய நிறைய வீரர்களும் நம்ம கிட்ட இருக்கிறாங்க. கீர்த்தி சக்கரா அப்படின்ற ஒரு விருது பெற்ற மாவீரர்களை பற்றியும் நீங்க ஆவணப்படுத்தி இருக்கிறதா சொன்னீங்க. அப்ப இருக்கிற விடுதலை போராட்டத்துக்கும் இப்ப நம்ம எல்லையை பாதுகாத்துட்டு இருக்கிற வீரர்களுடைய தியாகத்துக்கும் இருக்கக்கூடிய உணர்வு பூர்வமான பிணைப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க?
0: நல்ல கேள்வி கேட்டீங்கம்மா. அதாவது இந்திய எல்லை அது இறைவனின் எல்லை. இந்திய பூமி எங்கும் இறைவன் இருக்கிறான், இறைவன் இல்லைங்களா. அப்படி பார்க்கின்ற பொழுது அன்றைக்கு நாம் இன்றைக்கு சுதந்திர காற்றை சுவாசித்து கொண்டு இவ்வளவு அருமையாக மகிழ்ச்சியாக பேசி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு எத்தனை ஆயிரம் வீரர்களினுடைய தியாகம், அங்கே உடல் பொருள் ஆவி அனைத்தையும் நீந்து அந்த செங்குருதி வெள்ளத்திலே நின்று அந்நியனை துரத்தி எடுக்க அவர்கள் பட்ட பாடு கொஞ்ச நெஞ்சமல்ல. கோவையிலே நிறைய வீரர்கள் இருக்கிறார்கள், அதெல்லாம் ஒரு பட்டியலே இருக்கிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது நான் மிக அற்புதமாக சொல்லும் தேச சாதனைகளின் அடையாளம் என்று முழு இந்தியாவின் பரிசுத்தமான தேசபக்திக்கும் தேசிய சாதனைகளுக்கும் அடையாளம் நேதாஜி சுபாஷ், தியாகத்திற்கு அடையாளம் மங்கள் தேஸ் பாண்டே வாஞ்சிநாதன், தெய்வ பக்திக்கு அடையாளம் பரமஹம்சர் என்று மிக அருமையாக பசும்பொன் ஐயா அவர்கள் சொல்லுவார்கள். அப்படி ஒரு அடையாளம், அப்படி அடையாளங்களை பார்க்கின்ற பொழுது இப்ப காந்திஜி நேருஜி என்று எல்லா தலைவர்களும் பாடப்பகுதியில் இருக்கிறார்கள். ஆனால் எனக்கு என்ன ஒரு வியப்பு என்றால், நாம் கோவை மாவட்டத்திலே இருக்கிறோம், ஆனால் கோவை மாவட்டத்திலே இருந்த ஒரு வீரனை பற்றி நாம் அறிந்து கொள்ள இயலாமல் இவ்வளவு ஆண்டுகள் இருந்திருக்கிறோமே என்று என்னை நானே வெட்கப்பட்டு கொண்டேன். காரணம் என்ன என்று கேட்டால், இதுவும் அப்படித்தான். நான் ஒரு திருமணத்திற்கு சென்ற பொழுது அங்கே ஒருவரை சந்தித்தேன். அந்த திருமணத்தில் அந்த மணமகனுடைய தந்தையார் சொன்னார், பர்மா இவங்களும் கோவையில் இருந்தாமா வந்திருக்காங்க என்று அந்த ஐயாவை அறிமுகப்படுத்தினார். குப்பு ஜெயம் என்ற அந்த ஐயாவினுடைய பெயர். அப்படிங்களா ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி. எந்த ஊர் என்று கேட்டால் இது பெரியநாயக்கம்பாளையத்துக்கு பக்கத்தில் என்று சொன்னார். ஆனால் நான் இருக்கிறது கோவையில் இருந்தால் கூட நான் பணியாற்றுவது அன்னூர். பெரியநாயக்கம் மிக அருகில் இருக்கக்கூடியது. அந்த பெரியநாயக்கம்பாளையம் வித்யாலயத்துக்கு எங்களுடைய மாணவிகள் 100 நான் பேச்சு போட்டுக்கு கட்டளை போட்டுக்கு அழைத்து செல்வேனம்மா. இன்று யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கு ஒரு ஆசிரியை ஒரு மாணவியை வெளியே அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்ல, ஐயோ என்னால் முடியாது என்று சொல்லுகிறார்கள். காரணம் என்னன்னா சுற்றுச்சூழல், சமுதாயத்தினுடைய சீர்கேடு அந்த மாதிரி. ஆனால் நான் 100 மாணவிகளை அழகாக அப்படியே ஒரு பேருந்தில் அழைத்துக் கொண்டு செல்வேன். பொது அரசு பேருந்தில், எங்க பள்ளி பேருந்தில் கிடையாது. தைரியமா நான் போனா என் பின்னால வருவார்கள், அப்படி என்ன சொல்கிறானோ அதை கேட்பார்கள். ஒழுக்கமும் கட்டுப்பாடும் தான் ரொம்ப முக்கியம் என்று சொல்லி அந்த காந்தியினுடைய அந்த கொள்கைப்படிதான் எங்க பள்ளி மாணவர்களை நாங்கள் வளர்த்தோம். அப்படி பார்க்கின்ற பொழுது அது பக்கத்தில் இவ்வளவு பக்கத்தில் இருக்க இந்த ஊர் என்று சொல்லி கேட்டப்போ, அப்பொழுதுதான் பேசிக்கொண்டே இருந்த போது சொன்னாங்க, அம்மா என்னுடைய அண்ணா வந்து இந்த மாதிரி போர்க்காலத்தில் காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் போர்ல அவங்க தீவிரவாதிகளை அழிக்கும் போது இறந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ராணுவ வீரர், ராணுவ வீரரா அப்படி என்று கேட்கின்ற பொழுதுதான் மிகப்பெரிய இன்றைக்கும் அதுக்கப்புறம் இந்த புத்தகம் எழுதுவதற்கு காரணம் ராணுவ வீரர் என்று சொன்னார். அவர் 2 முடித்து விட்டார். எப்பொழுதுமே அந்த ஏப்ரல் மாதம் 11 நாங்கள் அந்த விழாவை வைப்போம், நினைவு நாள். அது நீலகிரியிலிருந்து வந்து லிவிங் அங்கிருந்து வீரர்கள் வருவார்கள், வீர வணக்கம் செலுத்துவார்கள். அப்படி செலுத்துவாங்க, நீங்க ஒரு நாளைக்கு வாங்கம்மா அங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சரிங்க ஐயா, நீங்க அழைக்கிறீங்க நான் வரேன்னு சொல்லிட்டு எப்படிதான் இருக்குது நம்ம ஒரு ஆசிரியர்லாம் போய் பார்த்தாதான் நம்ம மாணவர்களுக்கு சொல்ல முடியும் என்று அங்கே சென்று பார்க்கின்ற பொழுது வியந்து போனேன். இப்போ இந்த இராணுவ படையெல்லாம் நம்ம தொலைக்காட்சியெல்லாம் பார்க்குறோம், நேரில் எங்கேயுமே போய் பார்த்ததில்லை. டெல்லியில் நடக்கிறத பார்க்குறோம், தமிழகத்தில் அந்த வீர வணக்கம் செலுத்துறது, இந்த சுதந்திர தினம் குடியரசு தினத்திலலாம்

0: நம்ம பார்க்கின்றோம்.
1: ஆமா
0: அப்படி பார்க்கின்ற பொழுது அத்தனை வீரர்கள் வந்து, அதாவது இந்த கீர்த்தி சக்ரா கண்ணால் கீர்த்தி சக்ரா என்பது அவர் கொடுத்த விருது.
1: சரி,
0: ஆனா அந்த வீரருடைய பெயர் வந்து நாயக் கண்ணாளன் என்பது.
1: ஓகே,
0: அவர் அந்த பெரிய நாயக்கன் பாளையத்தை சார்ந்த நாயக்கன் பாளையம், அவருடைய அந்த ஊர் வந்து நாயக்கன் பாளையம். அப்படிப்பட்ட அந்த பணியனை பார்த்தீங்கன்னு சொன்னா, அவருக்கு யார், அவர் பள்ளி படிப்பை முடித்த உடனே, ஆனா இந்த குழந்தை பிறந்த உடனே அவங்க அப்பாவும் ஒரு ஆசிரியர் தாங்க, வெங்கடசாமி என்பது அவருடைய அவங்க அப்பா அம்மாவும் அந்த குழந்தை பிறந்த உடனே வீரனாக்க வேண்டும் என்று முடிவு பண்ணி விட்டார்களாம். நினைத்து பாருங்கள், பெற்றோர்களை போலதான் குழந்தைகள், அதான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொல்லாம நம்ம தெய்வமே அதுதான். இன்றைக்கு நான் இப்படி அமர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய பெற்றோர்கள் தாங்க அதுக்கு காரணம். அப்படியே அந்த மூத்த இவர் 12வது பள்ளி படிப்பு முடித்த உடனே இந்த இராணுவாதிகாரி ஆக வேண்டும் என்று சொல்லி அங்கே போன உடனே அவருக்கு மூத்த அதிகாரி கர்னல் G.S. பூமன் சிங் என்பவர் பயிற்சி கொடுத்திருக்கிறார். அந்த பயிற்சி கொடுத்து ஒரு ஆசிரியர் எப்படி அப்படித்தானே மாணவர் இருப்பார். அந்த பயிற்சியினுடைய விளைவாக இவர் நல்ல ஒரு இராணுவ வீரனாக, அப்படி அந்த எப்படி பந்து போல பாரதியார் சொல்லுவார் இல்லையா, விசையுறு பந்தினை போல் உலம் வேண்டியபடி செல்லும் உலம் கேட்டேன், நசையரும் மனம் கேட்டேன் என்பதைப் போல இவரும் அதை போல அதை படிக்கும்போது நமக்கு அதே மாதிரி இருக்கிறது. அதனால அந்த இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இவர் பணியாற்றி இருக்காருங்க. அப்படி பணியாற்றி கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்திய ராணுவ அமைதிப்படையிலும் நிறைய பணியாற்றி, இந்திய மண்ணிற்குத்தான் என் உயிர், என் உயிரும் இம்மண்ணும் வேறல்ல என்பதே அவருடைய குறிக்கோளாக இருந்ததாம். அப்படிப்பட்ட அவர் வந்து ஜம்மு காஷ்மீர் எல்லையில சம்பசாரி அப்படிங்கிற இடம், அதாவது சம்சபாரி அப்படிங்கிற இடம் எனக்கு நல்லா நன்றாக நினைவிருக்கிறது. சம்சபாரி என்ற இடத்துல தீவிரவாதிகளுக்கும் இவருக்கும் போர் நடந்தது. அப்ப 8 தீவிரவாதிகளை கொன்றுவிட்டு மற்ற தீவிரவாதிகளை துரத்தி செல்லும் போது மலையிலிருந்து திடீர்னு கீழே விழுந்துட்டாருங்க. அப்படி விழுந்தவர் கீழே பனிப்பாறை தானே, அதனால மறைந்து இருந்த அந்த தாக்கும் தேச துரோகிகளை போல இந்த கீழே இந்த ஒரு மரத்தினுடைய வேர் அங்க இருந்திருக்கு. அந்த மரத்தின் வேர் மீது பனி கட்டி இருந்ததுனால அது பனி கட்டி தான் நினைச்சு கீழே விழுகும் போது அந்த வேர் நன்றாக குத்தி அவருடைய இடுப்பு எலும்பு ஒடிந்து விட்டது. இந்த சமயம் பார்த்து தேச துரோகிகள் இவருடைய நெற்றியிலே சுட்டு விட்டார்கள். அப்படி அந்த வீர மரணம் அடைந்ததுதான் 1993 ஏப்ரல் 11 நாள். அதனால அந்த ஏப்ரல் 11 நாள் அந்த வீர வணக்கம் செலுத்துகிறார்கள். அப்படி செலுத்துகின்ற பொழுது தேசத்திற்காக தன்னையே தியாகம் செய்த அந்த கண்ணாளன் கண்ணடிக்கு இந்திய ராணுவத்தில் உயரிய விருதான கீர்த்தி சக்ரா விருது 1994 வழங்கப்பட்டது. அப்போ அந்த கண்ணாளன் கென்னடி நினைவாக இன்றைக்கும் நாயக்கன் பாளையம் கிராமத்தில் அன்பு நிலைய நினைவாலயம் ஒன்றை எழுப்பி 1996 ஏப்ரல் மாதம் 11 முதல் இன்றைக்கு வரைக்கும் அந்த ஏப்ரல் 11 அந்த ஒவ்வொரு ஆண்டும் வெலிங்டன் இராணுவ படை வீரர்கள் அங்கே தான் அவர் படித்தாருங்க. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் வெலிங்டன் இராணுவ மைய வீரர்களும் பொதுமக்களும் இராணுவ அஞ்சலி செலுத்துகிறார்கள். அப்படி செலுத்தும் பொழுதுதான் ஒரு நாள் என்னை வர சொல்லும் போது நான் அங்கே சென்றிருந்தேன். அங்கே சென்று பேசும்போது எனக்கு அப்படியே அந்த பழைய கால வீரர்கள் எப்படி அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் வேலு நாச்சியார் முதல் பெண்மணி, அதாவது வீரமங்கை வேலு நாச்சியார் அவர் தான் போருக்கு வித்திட்டவரே அவர் தான். 8 வரை நினைத்து பாருங்களேன், ஆணும் பெண்ணும் நிகர என கொள்வதால் அறிவில் ஓங்கி வையம் தலைக்கும் என்று பாரதியார் சொன்னார். அப்படி அந்த பாட்டுக்கு இலக்கணமாக இருந்தவர் வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்கள். 8 மறைந்திருந்து தன்னுடைய கணவனை கொன்று சுதந்திர கொடியை எழுப்பியவர் அவர். அப்படிப்பட்ட அந்த வீரமங்கை போல இருந்தவர் தான் இந்த வீரனுடைய அம்மா. அதையெல்லாம் நான் சொல்லி என்னை பேச சொல்லுகின்ற உடனே நான் அழுதுவிட்டேன். அம்மா, புறநானூற்று தாயை நான் இங்கே பார்க்கிறேன். நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் தான் பணியாற்றுகிறேன். இந்த வீரன் வரலாறு தெரிந்தது என்று சொன்னால் தமிழகத்தின் முழுவதும் அல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தானும் ஒரு இராணுவ வீரனாக ஆக வேண்டும் என்ற ஒரு நாட்டுப்பற்றோடு இருப்பார்கள் என்று நான் அழுது கொண்டே பேசி விடுத்த உடனே அந்த அன்னை மேடைக்கு வந்து, கண்ணே நீ ஏன் அந்த புத்தகத்தை எழுதிருமா என்று அந்த அம்மா சொன்னாங்க. அதனுடைய தாக்கம் தான் எனக்கு. நான் வந்து ஒரு திருமண வீட்டில் அவரை பார்த்து அந்த அந்த நிகழ்வு ஒரு ரெண்டு பேரில் உரையாடியது. அவர் வந்து புரிந்து கொண்டு நீங்கள் வாங்கம்மா என்று அழைத்தார்கள். இப்படி வந்து ஒரே வரி தான் சொன்னேன், என்னுடைய அண்ணா வந்து இந்த மாதிரி இராணுவத்தில் இருந்தாங்க, இறந்துட்டாங்க, நாங்கள் ஏப்ரல் 11 ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுவோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. போனுடைய விளைவு அந்த வீர வணக்கம் செலுத்துவதையும் பார்த்தேன். அந்த வீரனுடைய முழு உருவமும் ஒரு அறையிலே தான் அவர் வாங்கிய விருதுகளெல்லாம் சுற்றிலும் வைக்கப்பட்டு இருக்கின்றன. அதையெல்லாம் பார்த்தவினா அந்த அம்மா அம்மையார் அவர்கள் சொன்னார்கள், சரி ஏதோ இறைவன் எனக்கு ஒரு வரம் கொடுத்திருக்கிறார் என்றுதான் நான் இதை எடுத்துக்கொண்டேன். என்றால் அவருடைய வரலாறு எழுதுவதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு ஒவ்வொரு விடுமுறை நாளும் சனி ஞாயிறு அவர்கள் வீட்டுக்கு சென்றேன். அவருடைய சகோதரி ஒருத்தர், அவருடைய பெயரும் என்னுடைய பெயர் தான். உடனே அவர்களை வந்து வாங்க என்று சொல்லி குறிப்புகளை எல்லாம் கொடுத்தார்கள். அந்த குறிப்புகளை எல்லாம் வைத்துக் கொண்டுதான் நான் ஒரு புத்தகம் வந்து கீர்த்தி சக்ரா நாயக் கண்ணாளன் கென்னடியின் வீர வரலாறு என்ற புத்தகத்தை எழுதினேன். நம்ம அவை

0: நம்ம கோவை மாவட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு வீரன் இருந்திருக்கிறான் என்று எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது.
1: நிச்சயமா நிச்சயமா, அது மறக்கப்பட்ட வரலாறு உங்களுடைய ஒரு அனுபவங்கள் மூலமா, உங்களுடைய புத்தகங்கள் மூலமா எங்களுக்கு கிடைச்சது எங்களுக்குமே மிகப்பெரிய ஒரு விஷயம்.
0: ஆமா,
1: இது எல்லாமே
0: இப்படி எத்தனை பேர் இருக்கிறார்கள். நம்ம தேடல் தேடல் தான், தேடல் இருந்தால் தான் நமக்கு வந்து வெற்றி பாதையை நம்ம நோக்கி செல்ல முடியும். தேடல் இல்லையே தொடரோட்டத்தில் எப்படி, அதே போல நம்ம தொடர்ந்து இது வந்து கொண்டே இருக்க வேண்டும்.
1: இன்னும் தொடர்ந்து சில விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க மேம், ஒரு விளம்பர இடைவேளை தொடர்ந்து பேசலாம்.
0: சரிம்மா, நன்றிமா.

0: தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். அரியா விடுதலை சுடர் முனைவர் புவனா ஜீவானந்த மேம் நம்ம கூட பேசிட்டு இருக்கிறாங்க. சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில நச்சுன்னு 4 பாயிண்ட் நிகழ்ச்சியோட நிறைவான பகுதியை நம்ம எட்டிட்டோம் மேம். சோ இன்னைக்கு நீங்க நிறைய சுதந்திர போராட்ட வீரர்கள், அந்த விடுதலை சுடர் பத்தி நிறைய விஷயங்கள் இங்க கிட்ட ஷேர் பண்ணிட்டீங்க. ஒரு தமிழ் ஆசிரியரா உங்களுக்கு வந்து விடுதலை தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத வந்து நாங்க உணர்வுபூர்வமா புரிஞ்சுக்கிட்டோம் மேம். நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்க ஆர்வமா இருக்கிறோம். ஒரு சில இது சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு ராபிட் ஃபயர் க்வெஸ்சன்ஸ் மாதிரி மேம், ஒரு சில கேள்விகள். உங்களுக்கு அதிகமா பாதித்த ஒரு சுதந்திர போராட்ட வீரர்னா யாருன்னு சொல்லுவீங்க?
1: அதாவது வாபுசி வீரபாண்டிய கட்டபொம்மன், வாபுசி அவர்கள் செக்கிழுத்த சன்னல் இல்லையா, செக்கிழுத்தார்கள் என்று நினைத்தார். அப்படியே கை கால் தோல் உரிய அதை படிக்கின்ற பொழுது அழுகைதாமா வருது. அதாவது ஒரு மனிதனை மனிதனாக எண்ணாமல் ரொம்ப விலங்கினும் கீழாக இருந்து செக்கிழுக்க வைக்கிறார்கள் என்று சொன்னால் நாட்டிற்காக அதையும் இழுத்தார்களே. தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா, கண்ணீரால் காத்தோம் என்று சொல்லி கண்ணீரால் வளர்க்கப்பட்டதல்லவா இந்த விடுதலை திருநாள். இல்லை என்றால் நமக்கு எப்படியம்மா விடுதலை கிடைத்திருக்கும்? யோசித்து பாருங்க, எப்படி நமக்கு விடுதலை கிடைத்தது என்று நினைத்தால் நாட்டில் ஏதாவது குழப்பம் வருமா? எப்படியெல்லாம் தன்னுடைய செந்நீரை சிந்தி குடும்பத்தை விட்டு, அதாவது சொல்லுவார்கள், அதாவது நம்ம ஒவ்வொரு முறையும் தேசிய கொடி ஏற்றுகின்ற பொழுது அதில் இருந்து உதரக்கூடிய மலர்கள் இருக்கிறது பாருங்கள், அந்த எத்தனை பெண்களினுடைய கூந்தலில் இருந்து உதிர்ந்த மலர்கள் தான் அங்கு தேசிய கொடியாக ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது அந்த வீர தியாகத்தை நாம் என்னென்று சொல்வது? எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லதற்கும் அஞ்சாது அது துணிவோடு நின்று மிக நெஞ்சை நிமித்தி கொண்டு சென்றார்களே, புறமுதுகு காட்டாமல் ஓடினார்களே, சொல்லுங்கள் பார்க்கலாம். அதுதான் அந்த இந்தியன் என்று நமக்கு இருக்கக்கூடிய பெருமை. தமிழர் என்று சொல்லடா, தலைநிமிர்ந்து நில்லடா என்று சொல்கிறார்கள் இல்லையா? எங்க போனாலும் நாம் ஒரு தமிழச்சி என்பதை நிரூபித்துக் கொண்டல்லவா வருகிறோம். ஆகவே அப்படி பார்க்கின்ற பொழுது இயல்பாகவே நம்முடைய ரத்தத்தில் ஊறியது, அதாவது நம்முடைய தமிழ்நாட்டு மக்களும் சரி தமிழர்களுடைய பண்பாடும் வீரமும் எல்லாமே எப்படி இருக்கிற, வீரம் இல்லா விவேகம் கோழைத்தனமானது, விவேகம் இல்லா வீரம் முரட்டுத்தனமானது. ஆகவே வீரத்தோடும் விவேகத்தோடும் செயல்பட்டோம் என்று சொன்னால் உலகத்தில் நம்மை விஞ்ச யாராலும் இயலாது, இதுல எல்லாம் ஐயமில்லை.
0: நிச்சயமா மேம், நீங்க நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டு நாங்க தெரிஞ்சுக்கிட்டதுல ரொம்பவே மகிழ்ச்சி மேம். ஒரு அரியா விடுதலை சுடர் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே முனைவர் புவனா ஜீவானந்த மேம் நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் பேசினாங்க. உங்ககிட்ட பேசினதுல, உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டதுல, நீங்க சொல்லி கேட்டதுல மிக்க மகிழ்ச்சி மேம். மீண்டும் ஒருமுறை மற்றொரு நிகழ்ச்சியில சந்திக்கும் வரை நன்றி மேம்.
1: மிக்க நன்றி. என்னையும் அழைத்து இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பையும் கொடுத்து விடுதலை திருநாளை சிந்திக்க வைப்பதை நான் எப்பொழுதுமே இந்த விடுதலை வீரர்களை நான் நினைக்காத நாளே கிடையாது. அதனால தான் விடுதலை வேண்டும், விடுதலை விடுதலை விடுதலை விடுதலை, அனைவருக்கும் விடுதலை. அங்கு சாதி மதம் மொழி எதுவுமே இல்லை, எல்லோருக்கும் விடுதலை. இந்த விடுதலை நாளில் அனைவரும் மன மகிழ்ச்சியோடு எல்லா இன்பங்களையும் அனுபவித்து எந்த விதமான குழப்பம் இல்லாமல் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற முறைப்படி வாழ்ந்தோம் என்று சொன்னால் உலகில் நம்மை விஞ்ச

0: யாராலும் இயலாது என்று கூறிக்கொண்டு இந்த 80வது விடுதலை திருநாளில் இப்படிப்பட்ட அரிய வாய்ப்பை கொடுத்த கோவை வானொலி நிலையத்திற்கு என்னுடைய மனம் மொழி மெய்களால் நன்றி கூறி விடைபெறுகிறேன் அம்மா. நன்றி, வணக்கம்.
1: மிக்க மகிழ்ச்சி மேம். சித்திர சவானம் நிகழ்ச்சியில நம்ம நாட்டின் அறியப்படாத தியாகிகள் வரலாற்று பக்கங்களை காட்டக்கூடிய ஒரு அரியா விடுதலை சுடர் புவனா ஜீவானந்தம் நம்ம கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. மேம் கிட்ட பேசினதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி நேர்களை. நிகழ்ச்சி தொகுப்பிலிருந்து விடைபெறுவது நான் உங்க ஆர்ஜி சுஜி.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: உற்சாகமான மாலை வணக்கம் நேர்களே. நேரம் மாலை 6:01. FM Rainbow 103 கோயம்புத்தூரின் பூச்செண்டு.

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல பூச்சி என்ற நிகழ்ச்சி கேட்டுட்டுருக்கோம். இனி நம்ம எஃப்எம்ல வரக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றி கேட்கலாம். இன்று இரவு 7:25 ஏறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து தேனி கூட்டங்களை தாக்கும் சிறு தேன்கூடு வண்டுகளின் மேலாண்மை முறைகள் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சியியல் துறையின் பேராசிரியர் மற்றும் அகில இந்திய தேனி ஆராய்ச்சி திட்டத்தின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் வி ஆர் சாமிநாதன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் கேட்கலாம். நாளை 14/8/2026 வெள்ளிக்கிழமை காலை 6:05 சான்றோர் சிந்தனை. கருத்து விளக்கம் வழங்குபவர் வி பி தண்டாயுதம் அவர்கள். காலை 6:55 நலமை விலக சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விலக விளம்பரதார நிகழ்ச்சி. காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். பகல் 12 வசந்த் எல்லும் நிகழ்ச்சியில வல்லுநரின் வார்த்தை, இதில் இவரை சந்திப்போம். கல்வியாளர் முனைவர் ஷர்மிளா ராம் ஆனந்த் அவர்களுடைய நேர்முகம் இருக்கு. நேர்களே, நாளை மதியம் 2:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் தேனி கூட்டங்களை தாக்கும் சிறு தேன்கூடு வண்டுகளின் மேலாண்மை முறைகள் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சியியல் துறையின் பேராசிரியர் மற்றும் அகில இந்திய தேனி ஆராய்ச்சி திட்டத்தின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் வி ஆர் சாமிநாதன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் கேட்கலாம். 4 6 வரைக்கும் வானில் வாழ்த்துக்கள். கோயம்புத்தூர் ரெயின்போ உதய தினம் குறித்திய சிறப்பு நிகழ்ச்சி. மாலை 6 பூச்செண்ட நிகழ்ச்சியில் தலம் வளம் சிறுவாச்சூர் அருள்மிகு ஸ்ரீ மதுர காளியம்மன் திருக்கோயில் வழங்குகிறார் சௌமியா. நாளை மாலை 6:59 நாட்டின் 80th சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாண்புமிகு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். தொடர்ந்து தேசபக்தி பாடல்கள், அதன் தமிழாக்கம் நாளை 9:30. நாளை 8:10 சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாண்புமிகு தமிழக ஆளுநர் அவர்களின் சுதந்திர தின வாழ்த்துச் செய்தி கேட்கலாம். நேரம் மாலை 6:07 பூச்செண்ட நிகழ்ச்சியில இனி 70களின் அற்புதமான பாடல்கள்.

உழைக்கும் கரங்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில கே ஜே ஏசுதாஸ், எம் எஸ் விஸ்வநாதன் பாடியது. பாடல் ஆசிரியர் புலமை பித்தன். சென்னை மெட் சென்டர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வெதர் ரிப்போர்ட்டை பத்தி பார்க்கலாம். நம்மளுடைய கோயம்புத்தூரை பொறுத்தளவுல அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகி இருக்குங்க. ஈரோட்ல அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியிருக்கு. திருப்பூர்ல அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியிருக்குங்க. சேலத்தை பாக்குறப்போ அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், பாலக்காடு பொறுத்தளவுல அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியிருக்கு. ஊட்டியில அதிகபட்சமாக 22 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 17 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியிருக்கு.

ரங்கராட்டினம் படத்திற்காக பாடல் கேட்டோம். வி குமாருடைய இசையில, வாலியுடைய வரிகளில் பாடல் கேட்டோம். எஸ்பி பாலசுப்ரமணியனுடைய குரல்ல. எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இது பூச்செண்டு நிறமாலை. 6:15. இந்த பீக் அவர்ஸில் எங்கெல்லாம் நம்ம கோயம்புத்தூரில் டிராஃபிக் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம எப்போவுமே தெரிஞ்ச மாதிரி தாங்க, நம்ம ஒப்பனைக்கார வீதி, ராஜவீதி, டவுன் ஹால், அப்புறம் நம்ம கோனியம்மன் கோயில் இருக்கு இல்லையா, கோனியம்மன் கோயில், ஸோ அந்த பக்கமும் எக்கச்சக்கமான டிராஃபிக் இருக்குது. அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளான கோட்டமேடு, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த குட்ஷெட் ரோடு, அங்கே ரவுண்டானா, அவினாசி ரோடு, அப்புறம் ஜிடி நாயுடு ஃப்ளைஓவர், இந்த இடத்துல எல்லாமே ஹெவி டிராஃபிக் இருக்குங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நிறையாவே டிராஃபிக் இருக்குது. அதே மாதிரி உடையாம்பாளையம் மெயின் ரோடு, பிஎன் பாளையம் ரோடு, விளாங்குறிஞ்சி இந்த இடத்துலயும் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாவே டிராபிக் இருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சோ பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க. அதே மாதிரி எங்கேயாவது வெளியே போறீங்க அப்படின்னாலும் பத்திரமா போயிட்டு வாங்க. நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரிதான், எத்தனை தடவை சொன்னாலும் இதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்றது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். நீங்க டூ வீலர்ல போறீங்க அப்படின்னா மறக்காம ஹெல்மெட் போடுங்க, ஃபோர் வீலரா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம சீட் பெல்ட் போடுங்க. இது எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரின் பூச்செண்டு.

மழலை பட்டாளம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன். பூச்செண்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வீட்டுக்கு வீடு வாசுப்படி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காகங்க. ஸோ இந்த பாடலுக்கு இசை ராஜன் நாகேந்திரா, பாடலாசிரியர் கண்ணதாசன், எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா பாடியது.

0: திரிசூலம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில கே ஜே யேசுதாஸ், எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது, பாடலாசிரியர் கண்ணதாசன். இனி கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டுப்புற கலைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பல்வேறு சுற்றுலா திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் 1550 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் 5 திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க தாவேக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். அஸ்தானா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் ஆரோன் வாங் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டுப்புற கலைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று சங்கீத நாடக அகாடமி விருதுகளை வழங்கி பேசிய அவர், நாட்டுப்புற கலைகளின் பாரம்பரியத்தையும் கலாச்சார தொன்மையையும் எதிர்கால சந்ததியினர் அறிந்து கொள்ளும் வகையில் இந்த கலைகளை ஆவணப்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நாட்டின் வளமிக்க நாட்டுப்புற கலைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உள்ளதாகவும் குடியரசுத் தலைவர் கூறினார். தமிழகத்தில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான பல திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் அவர் எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதிலில் தேசிய சுற்றுலா திட்டம், பிரசாத் உள்ளிட்ட திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தேசிய சுற்றுலா திட்டத்தின் கீழ் 2வது கட்டமாக மாமல்லபுரம் கடற்கரை கோயில் பகுதியில் சிறந்த சுற்றுலா அனுபவ திட்டத்திற்கு 30 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரம் தீவு பகுதியில் ஆன்மீக சுற்றுலா திட்டங்களுக்கு 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், காஞ்சிபுரம் வேளாங்கண்ணி ஆகிய இடங்களில் சுற்றுலா மேம்பாட்டு பணிகளுக்காக 19 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நவக்கிரக கோயில்கள் மேம்பாட்டு பணிகளுக்கும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மாநிலங்களின் மூலதன முதலீட்டு சிறப்பு உதவி திட்டத்தின் கீழ் மாமல்லபுரத்தில் நந்தவன பாரம்பரிய பூங்கா அமைக்கவும், உதகை ரேஸ்கோர்ஸில் சூழலியல் பூங்கா அமைக்கவும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 2676 கோடி ரூபாய் முதலீட்டுடன் 1550 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் 5 திட்டப்பணிகளை

0: முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைத்தார். சென்னையில் நடைபெற்ற தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டையொட்டி 8 புதிய திட்டப்பணிகளுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். சிப்காட், டிட்கோ மற்றும் தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவனம், தமிழ்நாடு தொழில்துறை வீட்டுவசதி ஆகிய நிறுவனங்களின் 2 திட்டங்களையும் அவர் தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிறுவனங்களுக்கான 13 கட்டிடங்களையும் அவர் திறந்து வைத்தார். 9 நிறுவனங்களில் பல்வேறு பணியிடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட 20 பேருக்கு பணி நியமன ஆணைகளையும் திரு விஜய் வழங்கினார். சிறிய நீர்நிலைகளை ஒட்டி சூரிய ஒளி தகடுகளை பயன்படுத்தி மின் உற்பத்தி செய்து மோட்டார் மூலம் நீர் இறைக்கும் சென்னை ஐஐடியின் திட்டத்தை மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத், சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமக்கோட்டி ஆகியோர் திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தை அடுத்த விஷ்ணுபுரம் கிராமத்தில் இன்று தொடங்கி வைத்தனர். தமிழகத்தில் முதல் முறையாக செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தின் மூலம் விவசாயம் மற்றும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு தேவையான தண்ணீர் கொண்டு செல்லப்படும். தண்ணீர் ஆவியாவதை தடுக்கும் வகையில் இந்த திட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் உள்ள அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு தேவையான பாடப்புத்தகங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் தலைவர் திரு லயோலா மணி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் பாடப்புத்தக கிடங்கை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புத்தகங்கள் மாணவர்களுக்கு எவ்வித சேதமும் இன்றி பத்திரமாக அனுப்பி வைக்க வேண்டும் என்றும், கிடங்கை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் எனவும் தாம் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியதாக கூறினார். மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ள இடங்களில் புத்தகங்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டதாகவும், உடனுக்குடன் அதனை சரிசெய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். உருது பாடப்புத்தகங்கள் போதிய அளவில் வழங்கப்பட்டுள்ளதாகவும், பற்றாக்குறை இருப்பின் அதனை சரி செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு லயோலா மணி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: தமிழகத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க தாவேக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாநிலத்தில் பரவலாக பல்வேறு இடங்களில் மக்கள் குடிநீருக்காக வீதியில் இறங்கி போராடும் நிலை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வெப்பத்தாக்கத்தின் காரணமாக ஏரி குளங்கள் வறண்டு நிலத்தடி நீர் மிகவும் குறைந்துவிட்ட நிலையில், அதனை எதிர்கொள்ள மாநில அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஏதும் எடுக்கவில்லை என்று அவர் குறை கூறியுள்ளார். மக்களின் தாகம் தீர்க்க ஆழ்துளை கிணறுகளை அமைப்பது, லாரிகள் மூலம் குடிநீர் வழங்குவது போன்ற உடனடி நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஏரி குளங்களை தூர்வாருதல், சிறு தடுப்பணைகள் கட்டுதல் போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். குடிநீர் விஷயத்தில் மாநில அரசு மெத்தன போக்குடன் செயல்படக்கூடாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். பள்ளி மாணவர்களிடையே அறிவியல் ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி குழுமத்தின் சார்பில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜிக்யாசா திட்டத்தின் கீழ் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இம்மாவட்டத்தில் உள்ள வெம்பாக்கம், குப்பம், வானாபுரம், ஆழிவிதை தாங்கி ஆகிய அரசு பள்ளிகளில் மாணவர்களை ஊக்குவிப்பதற்கான 2 நாள் பயிலரங்கு நடைபெற்று வருகிறது. இப்பயிலரங்கில் மாணவர்கள் விஞ்ஞானிகளுடன் நேரடியாக உரையாடி அறிவியல் குறித்து புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இது அமைந்துள்ளது. விஞ்ஞானிகளுடனான உரையாடல் தங்களின் அறிவியல் ஆர்வத்தை தூண்டியுள்ளதாக மாணவர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: வந்தாங்க, அவங்க சொல்றதெல்லாம் கேட்ட பிறகு எங்களுக்கு அறிவியல் படிக்கிறது ரொம்ப ஆர்வமா இருக்கு. அறிவியல் வந்து படிக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, இப்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. சிஐஎஸ்ஆர் அறிவியல் அறிஞர்கள் எல்லாம் வந்தாங்க, எங்களுக்கு அறிவியல் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இவங்க வந்து நல்ல பாடலாம், நல்ல எக்ஸ்பிளேஷன் எல்லாம் கொடுத்து நல்லா நடத்துனாங்க. அதுல இருந்து சயின்ஸ் படிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குது. இதுல இருந்து சயின்ஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாவும், இவங்க சொல்லிக் கொடுத்தது நல்லா புரியுற மாதிரியும் நல்லா சூப்பரா நடத்துனாங்க.
0: நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி மற்றும்

0: தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட செயற்கை இழை தடகள ஓடுதளத்தை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று திறந்து வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அஞ்சல்துறை சார்பில் தேசியக்கொடி பேரணி இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தை குப்பையில்லா மாவட்டமாக மாற்றும் வகையில் தூய்மைப் பணிகளை ஆட்சியர் திருமதி ஷரண்யா ஹரி இன்று தொடங்கி வைத்தார். சிவகாசி அருகே நமஸ்கரித்தான் பட்டியில் உள்ள பட்டாசு ஆலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். விளையாட்டுச் செய்திகள். அஸ்தானா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் ஆரூன் பேங் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-4 என்ற செட்கணக்கில் ஜப்பானின் யமாட்டோ நவோக்கி தஜிமா இணையை வென்றது. இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சீல் தேசாய் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 163 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடி வரும் நெல்லை அணி சற்றுமுன் வரை 11 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் எடுத்துள்ளது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 162 ரன் எடுத்தது. இரவு மணி 7:30 நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் திருச்சி திருப்பூர் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டுப்புற கலைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பல்வேறு சுற்றுலா திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் 1550 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் 5 திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க தாவேக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். அஸ்தானா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் ஆரூன் பேங் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மாலை வணக்கம் நேர்களே, நேரம் மாலை 6:41.
1: ஆமா, இது டீ கடை. டீ கடை ரொம்ப இனிமையா ஆரம்பிக்குது. சூடா ஒரு டீயோட இனிமையா நம்ம வந்து டீ கடை நிகழ்ச்சிக்குள்ள வந்தாச்சு. சோ இன்னைக்கு டீ கடையில பேசுறதுக்கு நான் உங்க ஆர்ஜே சுஜி மட்டும் ஏன் கூட இருக்கிறாங்க,
0: ஆர்ஜே லட்சுமி தேவி. ஓகே, இன்னைக்கு காரசாரமா ஒரு போண்டாவோட, சரியா, காரசாரமா ஆரம்பிக்கலாமா?
1: சரி, ஆரம்பிச்சலாமே.
0: நேத்து ரொம்ப ஜாலி ஃபன் டாபிக்கா போச்சு. இன்னைக்கு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி, எதுக்கு இவ்வளவு பில்டப் அப்படின்னா, தவறே செய்யாம நிறைய நேரங்கள்ல தண்டனை அனுபவிச்சிருப்போம் இல்லையா? அது எதுக்கு, ஏன் எனக்கு மட்டும், அது ஏன் இப்படி அப்படின்ட்டு, ஏன் இந்த WH questions சொல்லுவாங்க, இந்த எல்லா கேள்விகளும் நம்மளுடைய மனசுல, ஏன் எப்படி, எதுக்காக
1: மட்டும், ஏன் இப்படி நடக்கிறது, நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் அப்படின்ற மாதிரி,
0: அந்த மாதிரி. சோ தவறே பண்ணாம நிறைய நேரங்கள்ல வந்து தண்டனை அனுபவிச்சிருப்போம். ரொம்ப பெருசாலாம் யோசிக்க வேணாங்க, குட்டி குட்டி விஷயம். அதாவது இந்த ஸ்கூல்ல எல்லாம் யாரோ ஒரு பொண்ணு பேசிருப்பாங்க, எல்லாரையும் பிடிச்சி இம்போஷன் எழுதுங்க. உங்க கிளாஸ் தானே பண்ணிச்சு, 6th பியா, எல்லாரும் எழுதுங்க.
1: இந்த கிளாஸ்னால இப்படிதான், நீங்க இந்த கிளாஸ் பேர் எடுத்தாலும் இப்படிதான், எல்லாரும் பேசிட்டு எந்திரிச்சு நில்லுங்கன்னு வேற சொல்லிடுவாங்க.
0: கண்டிப்பா
1: பொசிஷனும் எழுதணும், நிக்கவும் செய்யணும்.
0: அதனால பேசினது என்னவோ லாஸ்ட் பெஞ்சா இருக்கும், ஆனா ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்கும் சேர்த்து வந்துட்டு,
1: நீங்க ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்டா, அப்ப கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும்.
0: இல்ல அப்படி இல்ல, நம்ம ஃபர்ஸ்ட் பெஞ்ச் லாஸ்ட் பெஞ்சுன்றத விட யாரோ பண்ணாங்க, நமக்கு எதுக்குங்க அப்படின்ற மாதிரி. ஓகே, நிகழ்ச்சியில நீங்களும் பேசலாம். 0-4-2-2 அப்படின்ற கோவையோட முன்னணி போட்டு, 2-3-1-6-3-1-2-2-3-1-0-4-6 யாரு பேச காத்துட்டு இருக்காங்க? வணக்கம். சூப்பர். ஓகே, நேர்களுக்கு நம்ம ரொம்ப அன்பா ஒரு விஷயத்த வந்து பகிர்ந்துக்க ஆசைப்படுறோம். என்ன அப்படின்னா, ரொம்ப நேரமா ட்ரை பண்றாங்க சுஜி,
1: சரி,
0: லைன் கிடைச்சிச்சு அப்படின்னா காணாம போயிடுறாங்க.
1: அச்சுச்சோ, லைனே கிடைக்கல போல நினைச்சிட்டு போயிடுறாங்கன்னு நினைக்கிறேன்.

0: உங்களுக்கு.
1: அதே மாதிரி நம்ம எப்பவும் சொல்றதுதான், புதிய நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ
1: சொல்லுங்க.
2: வணக்கம், பெருமாளூர் குமார் சங்கமேஸ்வரன்.
0: சொல்லுங்க.
2: அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தீங்க பைக்ல.
0: சரி.
2: அங்க பைக்ல டூ வீலர் எல்லாம் நிறைய நிறுத்தி இருந்தாங்க. பைக் எடுக்கிற போதுங்க, நான் பைக் எடுக்கிற போது எனக்கு பக்கத்துல இன்னொருத்தர் பைக் எடுத்தாருங்க. அவரு பக்கத்துல இருந்த பைக்ல ரொம்ப உரசிட்டாரு. அவரு அந்த வண்டி கேர்ல இருந்துட்டு நான் உரைச்சுன மாதிரி என்ன ஒரு முறைச்சு பார்த்தாருங்க. அவரு வண்டி எடுக்கிற போது தெரியாம விட்டுட்டாருங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் அவரு சொன்னதுக்கு அப்புறம் அப்புறம் சமாதானம் பண்ணாங்க.
1: சந்தோஷம் சந்தோஷம். ஓகே, நம்ம சொன்ன மாதிரி வந்துட்டு இதுல தண்டனை அப்படின்னு சொல்றதை விட சின்ன சின்ன விஷயங்கள் தான் இல்லையா. நம்ம இந்த ஒரு இடத்துல அண்டர்லைன் பண்ணி ஒரு விஷயம் சொல்லணும், எல்லாமே மத்தவங்க மேலேயே நம்ம பழியை தூக்கி போடக்கூடாது.
0: ஆமா ஆமா, அது உண்மைதான். எது நடந்தாலும் அதுக்கு காரணம் நான் இல்ல, அது நடந்துச்சு அதனாலதான் இப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சில நேரத்துல எஸ்கேப் ஆகிடுறோம். அதையும் நம்ம கொஞ்சம் தவிர்க்கலாம் அப்படின்ற மாதிரி அடுத்து நேரம் வந்தாச்சு பேசலாமா? வணக்கம்.
1: அன்பான வேண்டுகோளா நம்ம வந்து பலமுறை சொல்லிட்டு இருக்கோம். நீங்க லைன்ல வர்றீங்க பட் பேச மாட்டீங்க, மௌன விரதம் அந்த சில நொடிகளுக்கு மட்டுமா ஏன் அப்படின்றது தெரியல. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க.
3: ஒருத்தருக்கு தண்டனை கிடைக்கிறது எல்லா இடத்துலயும் நடந்திருக்கு. அது மாதிரி என் வாழ்க்கையிலயும் நடந்திருக்கு. அது வந்து நான் ஒரு சொல்லாத ஒரு வார்த்தைய வந்து நான் மாதிரி ஒருத்தவங்களை ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போனேன். அவங்க கிட்ட வந்து நான் சொன்னேன், இந்த மாதிரி அந்த ஆஸ்பத்திரியில கூட்டமே இல்ல, ஒருத்தருமே இல்ல, நீங்க நான் தான் இருக்கோம். அது வந்து தங்கச்சி முறை, அவங்களுக்கு அவங்க தங்கச்சி முறை வேணும். அவங்க ஆனா அவங்க வந்து நான் சொன்னேன், ஒருத்தருமே இல்ல, ஏதாச்சும் வந்து எதுவும் பண்ணா கூட எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா அப்படின்னு. பயப்படாதீங்க, நான் இருக்கேன்லா அப்படின்னாங்க. ஏன்னா எனக்கு பார்வை கிடையாது இல்ல, அதனால பயந்துகிட்டு இருந்தேன். அதை என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வீட்டுக்காரர்கிட்ட போய் ஒருத்தருமே இல்ல, நம்மள ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன செய்யறதுன்னு அவரு வந்து கேக்குறாரு. தப்பா, அது வந்து தப்பான விஷயமா.
1: ஓகே, சரி. பல நேரங்கள்ல வந்து ஒரு சொல் பல பொருள்னு எடுத்துக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி வந்து அவங்க எடுத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம். இப்படி நிறைய நேரங்கள்ல இயல்பான ஒரு விஷயமா இருக்கு, பட் அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், கேக்குறவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்றதுதான்.
0: அணுகக்கூடிய விஷயங்களும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்த நேயர் வணக்கம். பரவாயில்ல, அவங்க லைன் கிடைக்கல, அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்,
0: இணைப்புல இருக்கிறீங்க, பேசலாம். ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்கிறது?
1: அதேதான் சொல்லுங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே சூப்பர். அதாவது நம்ம நேயர்கள் வந்து போனுக்கு வராங்க பட் கட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஓகே சுஜி
0: சொல்லுங்க.
1: நாளைக்கு ஒரு அட்டகாசமான ஒரு நிகழ்ச்சி நம்ம எஃப்எம்ல நடக்க இருக்குங்க.
0: ஆமாங்க,
1: மாலை 4 மணில இருந்து 6 மணி வரைக்கும் அப்படி சும்மா தாறுமாற கலகலப்பா நம்மளுடைய எஃப்எம் கோயம்புத்தூருடைய உதய நாள் வந்து 15ஆம் தேதி, சரிங்களா?
0: ஆமா.
1: சோ அத வந்து நாளையில இருந்தே நம்ம செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்க போறோம். நாளைக்கு 4 மணில இருந்து 6 மணி வரைக்கும் லைவ் ஷோ. சோ நேர்கள் எல்லாருமே பங்கு கொண்டு உங்களுக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போ கோயம்புத்தூர்ல என்ன விஷயங்கள் எல்லாம் பிடிக்கும் அப்படின்றத வந்து பகிர்ந்துக்கலாம். சோ உங்களை வரவேற்க போன் மூலமா வரவேற்க காத்திருக்காங்க நம்ம நிகழ்ச்சி தலைவர் சௌமியா அவர்கள்.
0: அடி தூளா இருக்க போதே நிகழ்ச்சி யாரும் மிஸ் பண்ணாதீங்க, தவறாம கலந்துக்கோங்க. நேரும் வந்துட்டாங்க நினைக்கிறேன், பேசலாமா? வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? கேக்குதுங்களா?
0: ரைட்,
1: சரி, ஓகே. வாட்ஸ்அப்லயும் நிறைய நேயர்கள் பதில் சொல்லிட்டு இருக்காங்க, என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்றத பாட்டுக்கு அப்புறமா கேட்கலாம். இது FM Rainbow 103 கோயம்புத்தூரின்
0: டீ கடை.

0: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश।
1: वंदे मातरम, प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं। आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं। विक्रम वन की लॉन्चिंग, $5 ट्रिलियन की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान। फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा हर दिन तिरंगा अभियान से जुड़े। जय हिंद, जय भारत, वंदे मातरम।
2: இது நம்ம எஃப்எம் 103.3 கோவையில டீ கடை. இன்னைக்கு டீ கடையில எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, ரொம்ப சுட சுட காரசாரமா பயங்கரமா நம்ம எதுவுமே பண்ணிருக்க மாட்டோம், நமக்குன்னே வருவீங்களாப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம செய்யாத ஒரு விஷயத்துக்கு ஒரு தண்டனைன்னு ஒண்ணு கிடைக்கும் பாருங்க. அப்ப இருக்குமே ஒரு கஷ்டம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்குதா, நீங்க யாருக்காவது பண்ணிருக்கீங்களா அப்படின்றத எங்க கிட்ட பகிர்ந்துட்டு இருக்கீங்க? சோ நிகழ்ச்சிக்கு அழைக்கலாம்
3: அழைக்கலாம் 0422 அப்படின்ற கோவையோட முன்னணி போடு, 2316312 இந்த நம்பருக்கு இன்னொரு நம்பர் உங்களுக்காக கொடுத்துருவாங்க. அதாவது வாழ்க்கையில அடுத்துக்கிட்ட நகர்வுக்கு நகர்ந்தே ஆகணும்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த வீட்டுல எதிர்பாராத விதமா,
2: சாதாரண நகர்வு இல்லங்க, ஒரு திருமணத்துக்காக ரசிச்சு ருசிச்சு மனசை வந்து கனவா கண்டு அது

0: ஒரு வீடு, அழகான ஒரு பொருட்கள், அந்த மாதிரி வந்து
1: எல்லாமே வாங்கி
0: பயங்கரமா
1: வச்சிருப்பாரு. ஒரு
0: பண்ணிருப்பாரு.
1: சின்ன உயிரினம் அது எவ்வளவு
0: ஆமா
1: சேதப்படுத்தும் அவருடைய
0: ஆமா
1: ஆழ் மனதுல. என்னடா நான் ஒண்ணு நினைச்சா இன்னொன்று நடக்குது, இதுக்கு நானா காரணம், இந்த தண்டனை எனக்கு தேவையா அப்படின்ற மாதிரி. சோ இந்த மாதிரிதான் நம்ம நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா ஜாலியா கொஞ்சம் ஃபன்னாவும் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில யாரு பேச காத்துட்டு இருக்காங்க கேக்கலாம். வணக்கம்.
0: அப்பா வந்துட்டாங்க.
1: சொல்லுங்க.
2: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க சொல்லுங்க.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
1: கேக்குதுங்க.
2: நந்தகுமார் பேசுறேன்.
1: சொல்லுங்க.
2: அத வந்து எனக்கு எப்பவுமே எதிர்மறையாவாத நடக்குங்க மேடம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில இன்னைக்கு காலையில வேலைக்கு பரப்பலான செருப்பு மாற்ற செருப்பு அருந்துருச்சு. நேரத்திலேயே எங்க செருப்பு கிடையாது, பின்ன குத்திட்டு போனேன். போனோடனே நான் பஸ் ஸ்டாப்புக்கு இந்த பக்கம் நான் நிக்கிறேன், ரோடு கிராஸ் பண்றக்கு. மூணு பஸ் மிஸ் ஆயிருச்சு. சரி, அதையெல்லாம் தாண்டி வேலைக்கு போலான்னு சொல்லிட்டு பஸ் புடிச்சு போறேன். அங்க நாய் ஒண்ணு துரத்துது, எப்படியும் பதுங்கி கிதுங்கி ஆபீஸ் போனா அங்க மேனேஜர் வேற ஏழு எட்டுன்னு கேக்குறாரு.
1: நீங்க நடந்ததெல்லாம் சொன்னீங்க,
2: என்ன சொல்லுவீங்க?
0: இல்ல, வாழ்க்கையில ஒரு மனிதருக்கு ஒரு தடவை அடி
2: விழுந்தா டெய்லி போல போடுது. இப்படி ஏதாவது நடக்குது, ஏன் இப்படி எதிர்மறையா நடக்குதுன்னு மர கலண்டு போற அளவுக்கு யோசிச்சிருக்கேன், ஒண்ணும் புரியல.
1: சரி பரவாயில்ல, அதாவது இன்னைக்கு எதிர்மறையா நடந்திருக்கு இல்லையா, சோ மேபி ஏதோ ஒரு நடக்க இருந்திருக்கலாம். அந்த ஒரு கால தாமதம் வந்து உங்களுக்கு இப்படி எல்லாம் கடவுள் கொடுத்திருக்காரு அப்படின்ட்டு நம்மள நம்மளே அப்படியே தட்டி விட்டுட்டு போக வேண்டியதா, என்ன பண்றது இல்லையா. சரி ஓகே, அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: சொல்லுங்க.
3: நாகூர்ல இருந்து பாண்டியன் பேசுறாங்க.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
3: அதாவது பல சில நேரங்கள்ல நாம எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டோம்,
0: ஆமா,
3: இதுல சிக்கிடுவோம்.
0: ஆமா ஆமா.
3: நான் அந்த மாதிரி பிளஸ் டூ படிச்சுட்டு இருக்கும்போது அந்தோட அவங்க சிஸ்டர் கல்யாணத்துக்கு போயிருந்தோம். போயிட்டு திரும்பி வரும்போது எல்லாரும் சாப்பிட்டு வரும்போது என் ஃப்ரெண்டு வந்து ஸ்மோக் பண்ற பழக்கம். அவன் பெட்டி கடையில போய் இவடே எனக்கு ஒரு சிகரெட் வாங்கிட்டு வந்துட்டுவாங்க. சிகரெட் வாங்கி அதை எடுத்துட்டு வந்து இவன்கிட்ட கொடுத்தேன். இது எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் பாத்துட்டேன். நேரா போய் எங்க அப்பாட்ட சொல்லிட்டேன். வீட்டுக்கு போனதோட அந்த தென்னை மரத்துல அந்த குறும்பு எல்லாம் போன பிறகு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கட்டையும் அதோட இது மாதிரி இருக்கும். அதால விட்டு அடி
0: விளாசிட்டாங்களா?
3: விளாசியாச்சு. ஆனா இன்னைக்கு எனக்கு வயசு கூட ஆயிடுச்சு, இன்னைக்கு வரைக்கும் அந்த கெட்ட பழக்கம் எல்லாம் என்கிட்ட கிடையாது. எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது.
0: என்ன அவங்க கூட எல்லாம் சேரக்கூடாது, உனக்கு இந்த நண்பர்கள் தேவையில்லன்னு சொல்லுவாங்க. நானா நம்ம வீட்டுல நடக்குமே, நீ எப்படி அவங்க கூட சேரலான்னு சொல்லி நம்மளதான் வெளுப்பாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு நடந்திருக்கு. சோ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தப்பே பண்ணாம ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படி நீங்க வாங்கின தண்டனைகளை எங்க கிட்ட பகிர்ந்துக்கோங்க. அப்படி பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் வந்துட்டாங்க, பேசலாம்.
4: இனிய பொன் மாலை பொழுது வணக்கத்தோடு தங்களோடு நேரலையில் மதுக்கரை பெரியசாமி.
1: ஐயா நீங்க எப்படி இந்த 6 மணில இருந்து 7:30 வரைக்கும் அப்படியே லைன்ல எப்படா கிடைக்க அப்படின்னு வெயிட் பண்ணுவீங்களோ சொல்லுங்க.
4: அதாவது இது நம்மளுக்கு சின்ன வயசுலயே ஆரம்பம் ஆயிருச்சுங்க. 8வது படிக்கும் பொழுதே ஸ்கூலுக்கு வந்து புதுசா அந்த டெஸ்க் பெஞ்ச் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு லீவுனா வெள்ளிக்கிழமை ஈவினிங் எல்லாம் கிளாஸ் ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு நாங்க வந்து போவோம். அப்ப வந்து நாங்க டெஸ்க் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கிறோம், கேர்ள்ஸ் எல்லாம் அப்படி குப்பையெல்லாம் கூட்டிட்டு இருந்தாங்க. அப்ப நான் என்ன பண்ணேன், பெஞ்சில் உட்காராம ஒரு டெஸ்க் மேல ஏறி உட்காந்துருந்தேன். அப்ப நம்ம கிளாஸ் கூட இருந்த ஃப்ரெண்ட் என்ன பண்ணாரு, அந்த டெஸ்க் வந்து என்னை உட்கார வச்சுட்டு அப்படியே தள்ளுனாரு.
0: சரி,
4: தள்ளி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியால அவர் தள்ளுனது. ஆனா அது என்னாச்சுன்னு கேட்டா, எங்கேயோ ஒரு பக்கம் சிக்கி இருந்திருக்கும் போல ஒரு கால் முறிச்சு போச்சு.
0: ஐயோ.
4: அதனால அப்புறம் அதை எடுத்து நாங்க ஓரமா வச்சுட்டோம். அடுத்த நாள் எங்க கிளாஸ் டீச்சர் வந்தாங்க, இது யாரா பண்ணது வேலை அப்படின்னோடன, இப்ப உட்காந்து இருந்தவங்க தப்பா தள்ளுனவங்க தப்பான்னு சொல்ல முடியல, இவங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்துட்டாங்க. அப்ப இதுல யாரு பெரிய தப்புன்னா, அவரு சின்ன தப்பு நான் பெரிய தப்புன்னு சொல்லி என்ன வந்து ஒரு நாள் பூரா வெளியில ஸ்டேஜில் உட்கார
0: வச்சுட்டேன்.
4: அதனால செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கிறதுங்கிறது நம்மளுக்கு 8வது படிக்கும் போதே ஆரம்பம் ஆயிடுச்சு.
1: சரி பரவாயில்ல, மறக்காம இந்த ஒரு நிகழ்வு இவருடைய மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு அப்படின்றதுதான் உண்மை. ஓகே, சில நேரங்கள்ல சில விஷயங்கள் மறக்கிறது இல்லையா சுஜி?
0: ஆமா, அதெல்லாம் மறக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு.
1: வணக்கம்.
5: வணக்கம்.
1: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: அரியலூர் மாவட்டம் தேவனூர் ஜோதிலட்சுமி.

0: சொல்லுங்கம்மா.
1: அதாவது வாழ்க்கையில நம்ம எந்த தவறுகளுமே செய்யாத போது நம்ம ஒரு குற்றவாளியா கருதுற சூழ்நிலை நிறைய நம்மள பல பேருக்கு வருது.
0: சரி,
1: அதன் காரணமா பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நியாயம் இல்லாத ஒரு தண்டனைகளையும் நான் மட்டும் இல்ல நம்மள பல பேரும் அனுபவிக்கிறோம். இதற்கு முதல் காரணம் எதுவா இருக்குதுன்னு பார்த்தோம்னா, சக மனிதர்களின் அறியாமை. அதாவது அவசரப்பட்டு பொறுமை இல்லாம எடுக்கும் அந்த முடிவுகள் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா முழுமையான தகவல்களை தெரிஞ்சிக்காம வந்து பாத்தீங்கன்னா வதந்திகளை பரப்புவது அல்லது நம்புவது. அதுல வந்து அந்த பொய்யான தகவல்கள் வந்து உண்மை அப்படிங்கறது வந்து அந்த மனசுல வந்து ஆழமா பதிஞ்சிடுது. அதனாலதான் யாரையுமே வந்து உடனே தவறா புரிஞ்சுக்கிறாங்க அவங்க கற்பனைக்கு ஏற்ற மாதிரி. தவறு செய்யாம வந்து வீண் பழி தண்டனைகளை பெறுவது வந்து வேதனை தான், ஆனா அது என்னைக்கு நிரந்தரமானது அல்ல.
0: அதாவது
1: வெல்லும் என்ற நீதி சற்று தாமதமாக வந்தாலும் நேர்மை வந்து என்னைக்கு நம்மளுக்கு கை விடாது. அதனால தூண்டு விடாம நம்ம நேர்மையா என்னைக்குமே நடப்போமே.
0: அதாவது என்ன இருந்தாலும் நம்மளுடைய மனசாட்சிக்கு தெரியும் இல்லையா. ஓகே, இவங்க சொன்ன மாதிரி கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பது மட்டும்தான் மெய், ஆனா அதுக்கான பொறுமை இங்க யாருகிட்ட இல்ல அப்படின்றதுதான் வந்து தேவனூர்ல வந்து சொல்லிட்டு போனாங்க.
2: ஆமா, அதையும் தாண்டி என்ன அப்படின்னா, சில பேர் வந்து உண்மை பேசுறவங்க விட பொய் பேசுறவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காவே பேசுவாங்க. அந்த நேரங்கள்ல நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஐயோ நம்ம தானே உண்மையை சொல்றோம், ஆனா நம்மளை விட அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசி அதை நம்புற மாதிரியே பேசுறாங்களே அப்படின்ற மாதிரி
0: டாமினேட் பண்றாங்களே அப்படின்ற மாதிரி.
2: நேர்களே, தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக கேட்கலாம்.

0: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश।
1: वंदे
0: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश।
1: वंदे मातरम। प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं। आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं। विक्रम वन की लॉन्चिंग, $5 ट्रिलियन की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान। फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा हर दिन तिरंगा अभियान से जुड़े। जय हिंद, जय भारत, वंदे मातरम।
2: அநீதி திரைப்படத்துல இருந்து பாட்டு கேட்டோம். விளம்பரத்துக்கு முன்னாடி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரின் டீ கடை
3: எனக்கு எதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, செய்யாம நம்ம எதுவுமே பண்ணிருக்க மாட்டோம், நான் பாட்டுக்கு சும்மா தானே இருந்தேன், எனக்கு ஏங்க இப்படி எல்லாம் அப்படின்ற மாதிரி வந்து ஏதாவது ஒரு தண்டனை உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அந்த மாதிரி நீங்க வாழ்க்கையில ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா?
2: ஒரு லைவ் எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, சாவி தொலைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க.
3: சரி,
2: தொலைச்சு நம்மள வந்து யாராவது திட்டுவாங்க, எங்கத்தான் வச்சு ஒரு ஞாபகமா இருக்கிறதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, கான்சென்ட்ரேஷனே இருக்கிறது இல்ல அப்படின்ட்டு அப்படி நாம ஒரு திட்டு வாங்குவோம். இருந்தாலும் சாவிக்கு திட்டே கிடைக்கிறது இல்ல, ஏன்னா சாவியை தான் தொலைச்சிருக்கோம். யாருக்கு தண்டனை?
3: சும்மா இருந்த பூட்டுக்கு
2: பண்ணேன் அப்படின்ற மாதிரி, நான் பாட்டுக்கு தானடா இருந்தேன் ஒரு இடத்துல அப்படின்னு சொல்ற மாதிரி, பட் தலை மேல அடி உழுகுறதெல்லாம் வடிவேலு சாம்பிராணி புகை போட போவாரு, அவரு நல்லதெல்லாம் பண்ண போவாரு, ஆனா அவர் போனதோ ஒரு கோடவுன்கா இருக்கும், அங்க ஃபுல்லா அவ்வளவுதான் பிளாஸ்ட் பிளாஸ்ட்ன்ற மாதிரிதான். ஓகே, சரி, இதை குறித்து நம்ம கிட்ட நேர்கள் நிறைய பேர் நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க? வணக்கம்.
4: வந்தே மாதிரம். வணக்கம். மதிப்பு மிகுந்த அறிவிப்பாளர் இருவருக்கும் மாலை வணக்கம். சுதந்திர தின வாழ்த்துக்கள் மற்றும் பண்பலை பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எங்க வீட்டுல பேத்தி ரெண்டு பேர் இருக்காங்க. மாலை நேரத்துல ஏதாவது சிற்றுண்டி செஞ்சு அவங்களுக்கு கொடுப்பாங்க. எனக்கு ஒரு வாய் கொடுப்பாங்க, தாங்க ஏன் சாப்பிட்டு பாருங்கன்னு. நான் ஒரே ஒரு வாய் தான் சாப்பிடுவேன். பாக்கெல்லாம் அவங்க சாப்பிட்டு போட்டு ஆத்தா ஆத்தா ஐயா பூரத்தையும் பிடிங்க சாப்பிட்டான்னு திரும்ப வாங்கி அவங்க சாப்பிடுவாங்க. எனக்கு உட்காந்து ஒரு தப்பமே செய்யாம இருந்து எனக்கு பாருங்க எவ்வளவு பெரிய தண்டனைன்னு பாருங்க.
2: பேசலாம்.
5: ஹலோ, வணக்கம் மேடம். நான் ராஜேஷ், சேரன் மாநகர்.
3: சொல்லுங்க சொல்லுங்க.
5: அதாவது வாழ்க்கையில வந்து ரொம்ப கொடுமையான ஒண்ணு, நாம செய்யாத ஒரு விஷயத்துக்காக தண்டனை அனுபவிக்கிறது. நாம தவறுகளை செஞ்சுட்டு தண்டனை அனுபவிக்கலாம் மேடம், ஆனா செய்யாத ஒரு விஷயத்துக்காக பழி ஒரு இடம் பாவம் இடம் தண்டனை அனுபவிக்கிறோம் பாத்தீங்களா? இதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? ஒருவரை பத்தி நம்ம எதையுமே சரியா புரிஞ்சுக்காம ஒண்ணு எமோஷன் ஆகி ஒரு முடிவு எடுக்கிறது தான். ஒருத்தர் தவறுதான் பண்ணிருப்பாரு அப்படின்னு நம்ம எடுக்கிறது, நம்மள பத்தி மத்தவங்களா இருக்கட்டும், நாமளும் மத்தவங்களை பத்தி அப்படி எடுத்துடுறோம். அந்த மாதிரி எடுக்க கூடாது மேடம். எப்பவுமே தீர விசாரிக்கணும் ஒரு விஷயத்த பத்தி, இவங்க இதை செய்வாங்களாங்கிறத தெரிஞ்சுக்காம நம்ம தண்டனை கொடுக்க கூடாது மேடம். அப்படி நாம செய்யாத தவறுக்காக நம்ம மனசு நம்மளை யாராவது காயப்படுத்திட்டாங்கன்னா அது மறக்கவே மறக்காது.
2: ஒருத்தவங்க
3: சொல்றத மட்டும் கேட்டுட்டு இன்னொருத்தவங்க மேல பழியே இல்லாமலும் அவங்கதான் செஞ்சிருப்பாங்களோன்னு ஒருத்தவங்க பேச்ச கேட்டுட்டு முடிவெடுக்கும் போதுதான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. இதை தவிர்க்கணும்னா கண்டிப்பா ரெண்டு பேர்கிட்டயும் தீர விசாரிக்கிறது தப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி
2: அவர் சரியான புரிதல் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு நேயர். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
6: வணக்கம்.
2: சொல்லுங்க.
6: சாந்தி செல்லப்பன், கோணவாய்க்காப்பாளையத்துல இருந்து பேசுறேங்க.
2: ரேடியோ விட்டு கொஞ்சம் தள்ளி வாங்கம்மா.

0: வீட்டுல மளிகை கடைக்கு போக சொல்லுவாங்க, அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வாம்பாங்க. ஆனா கடைசியில பார்த்தா அவங்க என்ன சொல்லி இருக்காங்களோ அதை மாத்திரம் வாங்காம மத்ததெல்லாம் வாங்கிட்டு வருவேன். அப்ப வீட்டுக்கு வந்த உடனே செம்ம திட்டு வாங்குவேங்க. அப்பதான் எனக்கு எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்குதுன்னு
1: யோசிப்பேன்.
0: யோசிச்சு
1: ஆயிடுவேன். இதுக்கு ஒரு தீர்வு நீங்க கண்டுபிடிச்சீங்களா? இது எத்தனை நாட்களா நடந்துட்டு இருக்கு, எத்தனை வருஷங்களா நடந்துட்டு இருக்கு?
0: ரொம்ப வருஷமா இப்படியேதாங்க, நிறைய டைம் கடைக்கு போகும்போதெல்லாம் இப்படியேதான் நடக்கும். ஆனா முக்கியமா எதை வாங்கணுமோ அதை வாங்க
1: மாட்டேன்.
0: இப்ப வரைக்கும் நடக்குது.
2: ஆனா இந்த பிரச்சனைக்கு வந்து சொல்யூஷனும் அவங்க கையில இருக்கு.
1: அவங்க அதுதான் கேட்டுட்டு இருக்கோம், கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம குழந்தைகளுக்கு வந்து கடைக்கு அனுப்புறப்போ சொல்லுவாங்க இல்லையா, புளி நூறு, கடலப்பருப்பு நூறு, கடுகு நூறு, வெந்தய நூறு, அந்த மாதிரி மனப்பாடம் பண்ணி ரைம்ஸ் மாதிரி சொல்லிட்டு போறதுதான். ஆனா அங்க வந்து அந்த கலர் கலரா பேக்கெட்ஸ் பார்த்தோன்னா எது வாங்க வந்தோன்றதே மறந்துடுவோம். வீட்டுக்கு போய் நல்லா வாங்குவோன்றதான் அவங்க சொல்லிருக்காங்க. ஓகே, பட் அதுக்கான தீர்வு அவங்க கிட்டே இருக்கு, நிச்சயமா ஒரு நாள் கண்டுபிடிச்சிருவாங்க. வணக்கம்.
2: வணக்கங்க, சொல்லுங்க.
3: கோவை மாநகர மாவட்டம் ஒண்டிபூர் ரங்கசாமி.
2: ஓகேங்க,
1: சூப்பருங்க. ஓகே, என்ன சொல்ல வந்தாரு, காணாம போயிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, வணக்கம்.
2: வேகத்துல போயிட்டீங்களா? வணக்கம், அடுத்த நேயர் இருக்கிறாங்க, பேசலாம். வணக்கம்,
3: ஹலோ,
1: சொல்லுங்க.
2: சொல்லுங்க சொல்லுங்க.
3: ரெண்டு பேர் வந்தாங்க சரி எடுத்துட்டு போனாங்க. ரெண்டாவது வர்றவன் சப்பாத்தி கல் குடுக்க வாங்கி வச்சுட்டு போனேன் அப்படின்னு கேக்குறான். கூட வந்தது அனுப்பிடுங்க, நான் குடுத்துட்டேன் அப்படின்னு
1: சொல்றேன்.
3: அதெல்லாம் இல்ல, நீங்க சப்பாத்தி கல்ல வச்சுட்டு இன்னைக்கு அப்படின்னா அப்படின்னாங்க. அப்புறம் 120 குடுத்துதான் தொம்பத்தி இருந்து அதோட ஒண்ணும் இல்லாம அனாவசியமா வைக்க சொன்னதுக்கு நமக்கு தண்டனை.
1: சரி பரவாயில்லைங்க, 120 ரூபா போடலாம். சரி, 240 ரூபா 360 ரூபாய் திரும்ப கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? அடுத்த நேயர் டீ கடைக்குள்ள இருக்கும். நேரம் 7:11. வணக்கம்,
4: பரதநிலையிலிருந்து சந்திரன் தேன்மொழி பேசுறேன் மேடம்.
2: சொல்லுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க.
4: அப்பாற்பட்டது.
2: சரி,
4: அவங்க பேசுறத வச்சு, நடக்கிற விதத்தை வச்சு, இருக்கிற செயலை வச்சு, அவங்க சொல்லாமலே நம்ம அவங்க தப்பு செய்யறாங்க கண்டுபிடிச்சு நம்ம அதை அகற்றி கேட்டா
1: காலம் பதில் சொல்லும் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. ஓகே, ஒரு இப்போ சின்ன விளம்பர இடைவெளி இருக்கு, நம்ம கேட்டுடலாம். கேட்டுட்டு மறுபடியும் டீ கடை நிகழ்ச்சியில இணையலாம்.
5: ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश.
6: वंदे मातरम. प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं. आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं. विक्रम 1 की लॉन्चिंग, $5 trillion की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान. फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा हर दिन तिरंगा अभियान से जुड़े. जय हिंद, जय भारत, वंदे मातरम.
7: தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் ஒளிபரப்பாகும்.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நம்ம டீ கடைக்குல நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். சோ இன்னைக்கு வந்து மக்கள் அவங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அப்படியே அருவி மாதிரி
2: தீர்த்துட்டு இருக்காங்க.
1: கண்டிப்பா ஒரு விதமான வழி இல்லையா?
2: ஆமாங்க, ஆமாங்க. இதை நம்ம

0: எவ்வளவு வேணாலும் ஜாலியா காமெடியா கூட நம்ம வந்து கடந்துட்டு வரலாம். ஆனா அந்த நேரத்துல வந்து நம்ம அனுபவிக்கும் போது இருக்குமே ஒரு வலி, அந்த வேதனையை சொல்ல முடியாதுங்கன்ற மாதிரி வந்து மனசுக்குள்ளேயே நிறைய பேர் வச்சிருந்த வலியை வேதனையை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அதுக்கும் ஒரு தீர்வுகள் இருக்கு
1: இருக்கு.
0: அப்படின்றதும்
1: அதுவும் வந்து
0: நமக்கு.
1: நம்ம கையிலயும் கூட
0: ஆமா
1: யார் இருந்தாங்களோ அவங்க கையில தான் இருக்கு.
0: இருக்கு
1: இப்போ இது ரொம்ப, இது வந்து எல்லாருடைய வாழ்க்கையில நடந்ததை சொன்னாங்க இல்லையா, பொது இடங்கள்ல நிறைய நடக்கும். பாசிவ் ஸ்மோக்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குங்க சுஜி இல்லையா, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்போ நிகழ்ச்சி எத்தனையோ டீ கடையில ஓடிட்டு இருக்கோம், சோ டீ கடையில ஒரு கையில டீ இன்னொரு கையில என்னன்றது அவங்களுக்கே தெரியும். சோ அது பக்கத்துல பஸ் ஸ்டாப் இருக்கும், குழந்தைங்க நிப்பாங்க, கர்ப்பிணி பெண்கள் நிக்கலாம், வயசானவங்க நிக்கலாம், ஏன் நிமோனியால அட்டாக் ஆனவங்களை கூட நிக்கலாம், எத்தனையோ பேர் நிக்கலாம் இல்லையா. இவங்க இவங்களுக்காக பண்ற ஒரு விஷயத்துக்கு யாரோ ஒருத்தவங்க செய்யாமலே தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில இடங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த பொது இடங்கள்ல இது நடக்கிறப்போ நிறைய பேர் நிப்பாங்க அப்படின்னு சொன்னோம், நிறைய வீடுகளும் பக்கத்துல இருக்கும் இல்லையா.
0: கரெக்ட்,
1: இந்த மாதிரியும் நிறைய விஷயங்கள் நம்மள சுத்தி நடந்துகிட்டேதான் இருக்கு. நிறைய பேர் அவங்க சொன்னாங்க இப்படி பணம் போயிருச்சுங்க, இப்படி அவங்களுடைய மனசு வந்து வலியா ஆயிடுச்சு அப்படின்ட்டு. நம்ம எப்பவுமே நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லையா, இதுவும்
0: கடந்து
1: போகும்,
0: கடந்து நம்ம வந்துடலாம். ஆனா இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இந்த பாசிவ் ஸ்மோக்கிங் அப்படின்ற ஒரு விஷயங்களை வந்து தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது, நமக்கும் நல்லது,
1: சுத்தி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த ஒரு விஷயத்தை நம்ம பல தடவை இல்ல 1000 தடவை கூட நம்ம நிச்சயமா சொல்லலாம். கேட்டுட்டு இருக்கிறவங்களும் வந்து நிச்சயமா இதனுடைய விஷயங்களை வந்து மனசுல அவங்க ஏத்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம். வாட்ஸ்அப்லயும் நிறைய நேர்கள் பாத்தீங்க அப்படின்னா மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. திருப்பூர்ல இருந்து பாலா என்ன சொல்லியிருக்காரு, ரொம்ப காமெடி அப்படின்னு நினைச்சிட்டு அவர் சொல்லியிருக்காரு என்ன தெரியுமா, வாழ்க்கையில ஒரு ஆணுக்கு எந்த தவறும் செய்யாமல் கிடைக்கக்கூடிய தண்டனைக்கு பேரு தான் திருமணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, இதே சரி போட இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை வந்து வாயிண்ட் அப் பண்ணிக்கலாம். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இவ்வளவு நேரம் கேட்டு ரசிச்சோம்
0: டீ கடை
1: வித் மீ லக்ஷ்மி தேவியன்
0: சுஜி.
1: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள், இணைந்திருங்கள் நேயர்களே.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் நாட்டுப்பற்றை வலுப்படுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காண கூடுதல் மண்டல அமர்வுகளை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பஞ்சாபில் வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. பங்களாதேஷ் அதிபர் தேர்தலில் ஆளும் பங்களாதேஷ் தேசிய கட்சி சார்பில் அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு மிர்சா ஃபக்ரூல் இஸ்லாம் போட்டியிட உள்ளார். 21 வயதுக்குட்பட்டோருக்கான 5வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டிகள் இந்தியா மலேசியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் நாட்டுப்பற்றை வலுப்படுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்த இயக்கத்தின் கீழ் இன்று தமது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றிய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கோடிக்கணக்கான மக்கள் தேசிய கொடியை ஏற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பிற்கு ஏற்ப நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறி வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தமது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிஜேபி சார்பில் நாடு முழுவதும் தேசிய கொடி ஏந்தி பேரணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். நாட்டிலுள்ள அனைத்து நகரங்களிலும் கிராமங்களிலும் இந்த பேரணி நடைபெறும் என்றும் திரு J.P. நட்டா கூறினார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இந்த இயக்கத்தின் கீழ் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அனைவரும் இல்லங்களில் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கேட்டுக் கொண்டுள்ளார். பஞ்சாப் மாநிலம் சண்டிகரில் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தின் கீழ் பேரணி நடைபெற்றது. ஆளுநர் திரு குலாப் சந்த் கட்டாரியா தொடங்கி வைத்த இந்த பேரணியில் ஏராளமான இளைஞர்களும் சிறுவர்களும் தேசிய கொடியேந்தி பங்கேற்றனர். மத்திய பிரதேசத்தில் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தின் கீழ் படகு பேரணியை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் தொடங்கி வைத்தார். போபால் ஏரியில் நடைபெற்ற இந்த படகு பேரணியில் தேசிய கொடியை ஏந்தி ஏராளமானோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு மோகன் யாதவ், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பிற்கு ஏற்ப இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். கடந்த August 9 தொடங்கிய இந்த இயக்கம் வரும் 17 வரை நடைபெறும் என்றும் அனைத்து மக்களும் இதில் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தின் கீழ் காந்தி நகரில் உள்ள அவரது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குஜராத் மாநிலத்தில் 70 லட்சம் வீடுகளில் தேசிய கொடி ஏற்றப்படும் என்று கூறினார். அனைத்து மாவட்டங்களில்

குறிப்பாக எல்லைப் பகுதிகளில் உள்ள கிராமங்களிலும் தேசிய கொடி ஏந்தி பேரணி நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். குஜராத் மாநில துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி ராய்ப்பூரிலிருந்து அகமதாபாத் வரை தேசிய கொடி ஏந்தி விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை அனைத்து இடங்களிலும் இந்த இயக்கம் தேசப்பற்றை ஏற்படுத்தி இருப்பதாக தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் கத்துவா நகரில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் சார்பில் தேசிய கொடி ஏந்தி பேரணி நடைபெற்றது. காவல்துறையினர் பள்ளி

0: கத்துவா நகரில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் சார்பில் தேசிய கொடி ஏந்தி பேரணி நடைபெற்றது. காவல்துறையினர், பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் இதில் பங்கேற்றனர். தேசிய கொடியை ஏந்தி நாட்டுப்பற்று பாடல்களை பாடி கத்துவா விளையாட்டு அரங்கத்திலிருந்து தொடங்கிய இந்த பேரணி மாவட்ட காவல்துறை தலைமையகம் வரை நடைபெற்றது. சுதந்திர தினத்தையொட்டி உலக புகழ்பெற்ற சுற்றுலா மற்றும் புராதன சின்னமான கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலயம் கண்ணை கவரும் வகையில் மூவர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் உள்ள இந்த கோவில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் கோவிலின் முகப்பு, கோபுரம் உள்ளிட்ட இடங்களில் மூவர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: இந்திய திருநாட்டின் 80வது சுதந்திர தினம் வரும் ஆகஸ்ட் 15 கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி வரலாற்று சிறப்பு மிக்க புராதன சின்னங்களில் மூவர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சோழ பேரரசின் மாமன்னன் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டு உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமாகவும் புராதன சின்னமாகவும் உள்ள பிரதீஸ்வரர் ஆலயம் பொதுமக்களின் கண்களை கவரும் வகையில் ஹெர் கர் திராங்கா இயக்கத்தின் கீழ் கோயில் கோபுரம் மற்றும் முகப்பு வாயில் மூவர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு காட்சியளிக்கிறது. இதனை வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். நாட்டு மக்கள் மத்தியில் தேசபக்தியை தூண்டுவதும் நமது தேசிய கொடியின் பெருமையை நினைவு கூறுவதும் இதன் முக்கிய நோக்கமாகும்.
2: அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
3: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காண கூடுதல் மண்டல அமர்வுகளை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய் மால்யா, மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு மாநில மற்றும் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையங்களில் தணிக்கை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளது. நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்து 2 வாரங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தேசிய நுகர்வோர் ஆணைய தலைவருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று முடிவடைந்தது. இரு அவைகளின் நடவடிக்கைகளும் மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. பஞ்சாபில் வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு பிறகு 2,66,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் அக்டோபர் 12 வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இந்தியாவை உலகின் உற்பத்தி மையமாக உயர்த்துவதற்கான முக்கிய துறைகள் என்ற தலைப்பிலான அறிக்கையை நிதி ஆயோக் துணைத் தலைவர் திரு அசோக் குமார் லஹிரி இன்று வெளியிட்டார். உலகளாவிய போட்டிகளை எதிர்கொள்ளும் நிலையில் உள்ள 12 முக்கிய துறைகள் குறித்து இந்த அறிக்கையில் விளக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய போட்டிகளை எதிர்கொள்ளும் திறன், மதிப்பு கூட்டுதல், வேலைவாய்ப்பு உருவாக்கம், உலகளாவிய விநியோக சங்கிலியுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் உற்பத்தி துறையின் கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான செயல் திட்டம் ஆகியவை இதில் அடங்கியுள்ளன. மின்னணு பொருட்கள், எஃகு, வாகனம், பாதுகாப்பு தளவாடங்கள், ட்ரோன்கள், ரசாயனங்கள், ஜவுளி, மருந்து பொருட்கள் உற்பத்தி, உபகரணங்கள் உள்ளிட்டவை உற்பத்திக்கான முக்கிய துறைகளாக இந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. கென்ய நாட்டின் நாடாளுமன்ற தூதுக்குழுவினர் இன்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவை புதுதில்லியில் சந்தித்தனர். திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியா கென்யா நாடுகளுக்கு இடையிலான நீண்டகால உறவுகள் குறித்து பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த சந்திப்பு அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று பாரம்பரியம், ஜனநாயக மாண்புகள் உள்ளிட்டவை குறித்து கென்ய குழுவினருடன் தாம் பேசியதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். பங்களாதேஷ் அதிபர் தேர்தலில் ஆளும் பங்களாதேஷ் தேசிய கட்சி சார்பில் அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் போட்டியிட உள்ளார். பங்களாதேஷ் அதிபர் தேர்தல் வரும் 20 நடைபெறவுள்ளது. அதிபர் தேர்தலில் அந்நாட்டின் எதிர்க்கட்சியான ஜமாத் இ இஸ்லாமி கூட்டணி சார்பில் திரு ஒலி அகமது போட்டியிட இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் அதிபராக இருந்த திரு முகமது சஹாபுதீன் கடந்த July 24 தமது பதவியை ராஜினாமா செய்ததையடுத்து அங்கு அதிபர் தேர்தல் நடைபெறுகிறது. அந்நாட்டு நாடாளுமன்ற அவைத்தலைவர் திரு ஹபீசுதீன் அகமது தற்போது பொறுப்பு அதிபராக பதவி வகித்து வருகிறார். கடந்த பிப்ரவரி 12 நடைபெற்ற பொதுத் தேர்தலில்

0: 2 பங்கு பெரும்பான்மையுடன் பங்களாதேஷ் தேசிய கட்சி வெற்றி பெற்றுள்ளது. இதனையடுத்து அக்கட்சி சார்பில் போட்டியிடும் திரு மிர்சா பக்ருல் இஸ்லாம் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற அதிக வாய்ப்பிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஒடிஷாவின் வட மாவட்டங்களில் தொடர் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஜலாக்கா, புத்தபலங்கா உள்ளிட்ட ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஒடுகிறது. இதனையடுத்து பாலசோர், மயூர்பஞ்ச் உள்ளிட்ட மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளிலிருந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். ஒடிஷாவின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலத்தின் கடலோர பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. புலிரியா, மேற்கு மிதினாபூர், புட்வன் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. கேரளம் மாநிலத்தின் கோட்டயம், பத்தனம்திட்டா, இடுக்கி, கண்ணூர், வயநாடு உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 21 வயதுக்குட்பட்டோருக்கான 5வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டிகள் இந்தியா மலேசியாவை வென்றது. பெங்களூருவில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா 4-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் அனைத்து போட்டிகளிலும் இந்தியா வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் நாட்டுப்பற்றை வலுப்படுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காண கூடுதல் மண்டல அமர்வுகளை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பஞ்சாபில் வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. பங்களாதேஷ் அதிபர் தேர்தலில் ஆளும் பங்களாதேஷ் தேசிய கட்சி சார்பில் அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு மிர்சா பக்ருல் இஸ்லாம் போட்டியிட உள்ளார். 21 வயதுக்குட்பட்டோருக்கான 5வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டியில் இந்தியா மலேசியாவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி 103 MHz கோவையில் இனி தொடர்வது அறிவிப்புகள். ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை விவரம் 1 குவிண்டாலுக்கானது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மஞ்சள் தனி விரலி அதிகபட்சமாக 17,549 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 12,009 ரூபாய்க்கும், மஞ்சள் தண்ணீர் கிழங்கு அதிகபட்சமாக 16,189 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 10,899 ரூபாய்க்கும், ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மஞ்சள் தனி விரலி அதிகபட்சமாக 17,211 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 12,869 ரூபாய்க்கும், மஞ்சள் தனி கிழங்கு அதிகபட்சமாக 15,987 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 12,169 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனையை ஆராய்ந்து அறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். இனி வானிலை. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 75% முதல் 80% ஆகவும், மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 65% முதல் 70% ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் தூறல் அல்லது லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 8 முதல் 10 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மிதமான மழை பெய்யக்கூடும். காற்றின் வேகமானது ஒரு சில சமயங்களில் மணிக்கு 40 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை மேற்கொள்ளலாம். மேலும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். எதிர்பார்க்கப்படும் தூறல் மழையினை பயன்படுத்தி நடவு செய்து 45 நாட்களான கார் பருவ நெல்லுக்கு 2வது மேலுரமாக யூரியா 25 கிலோ மற்றும் பொட்டாஷ் 10 கிலோ இடவும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி ஆடிப்பட்டம் மக்காச்சோளத்தினை இரவையில் விதைக்க உகந்த காலமாகும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் சால்முறை விதைப்பினை மேற்கொள்ளவும். மழை இல்லாத சமயங்களில் நிலக்கடலைக்கு களை எடுக்கவும். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக காணப்படுவதால் நிலக்கடலை

இல் டிக்கா இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. விவசாயிகள் வயலை நன்கு கண்காணித்து தாக்குதல் காணப்பட்டால் ஒரு ஹெக்டேருக்கு கார்பன் டீசிம் 500 கிலோ அல்லது மான்கோசெப் 1000 கிலோ என்ற அளவில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தவும். 1000 கிராம் என்ற அளவில் கலந்து கட்டுப்படுத்தவும். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பினில் தோகையுரித்து விட்டம் கட்டவும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்கவும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்சவும். வரும் 5 நாட்களில் தூறல் மழை எதிர்பார்க்கப்படுவதால் பின்பட்ட கரும்பிற்கு 2வது தவணையாக 1 ஏக்கருக்கு 85 கிலோ யூரியா மற்றும் 25 கிலோ பொட்டாஸ் உரமிட்டு மண் அணைக்கவும். நிலவும் வானிலையை பயன்படுத்தி இரவை பருத்தி நடவு செய்வதற்கு நிலம் தயார் செய்யவும். பருத்தி விதப்பினை ஆகஸ்ட் 15 முதல் 20ஆம் தேதிக்குள் முடிக்கவும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி கொடி பூசணி காய்கறிகளின் விதைப்பை தொடரவும். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதாலும் அதிகமான மழை எதிர்பார்க்கப்படுவதனாலும் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டுக் கொடுக்கவும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்கவும். போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். காற்றின் வேகம் மற்றும் ஈரப்பதம் அதிகமாக எதிர்பார்க்கப்படுவதால் மஞ்சளில் இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. இதை கட்டுப்படுத்த 1 ஹெக்டேருக்கு 500 கிராம் கார்பன் டைசிம் அல்லது 1000 கிராம் மான்கோசோப் அல்லது 1250 கிராம் காப்பர் ஆக்சி குளோரைடு மருந்தினை 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். நேர்கள் இதுவரை கேட்டது அறிவிப்புகள்.

இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தேனி கூட்டங்களை தாக்கக்கூடிய சிறு தேன்கூடு வண்டுகளின் மேலாண்மை முறைகள் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இதை பற்றி விரிவா சொல்லியிருக்காங்க கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சியியல் துறையின் பேராசிரியர் மற்றும் அகில இந்திய தேனி ஆராய்ச்சி திட்டத்தின் முதன்மை விஞ்ஞானியுமான முனைவர் வி ஆர் சாமிநாதன் அவர்கள். இந்த நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி பேராசிரியர் சாமிநாதன் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்குவோமா? முனைவர் வி ஆர் சாமிநாதன் அவர்கள் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பூச்சியியல் துறையின் பேராசிரியராகவும் மற்றும் அகில இந்திய தேனி ஆராய்ச்சி திட்டத்தின் தமிழ்நாட்டிற்கான முதன்மை விஞ்ஞானியாகவும் பணியாற்றி வருகிறார். மேலும் இவர் 7 முதுகலை பயிலும் மாணவர்களுக்கும் 3 ஆராய்ச்சி படிப்பு பயிலும் மாணவர்களுக்கும் ஆராய்ச்சி வழிகாட்டியாக இருக்கிறார். இவர் 120 ஆராய்ச்சி கட்டுரைகளையும் 6 புத்தகங்களையும் எழுதியுள்ளார். தேசிய தேனி வாரியம் உட்பட பல்வேறு நிறுவனங்களிடமிருந்து 8 கோடி ரூபாய் மதிப்பிலான 12 ஆராய்ச்சி திட்டங்களை பல்கலைக்கழகத்திற்காக பெற்று பணிபுரிந்துள்ளார். இத்தாலி அரசின் அழைப்பின் பேரில் யூனிவர்சிட்டி ஆஃப் சாசரியில் வருகை பேராசிரியராகவும் பணிபுரிந்துள்ளார். காமன்வெல்த் அக்ரிகல்ச்சுரல் பயாலஜிக்கல் இன்டர்நேஷனல் மற்றும் எம் எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி திட்டத்துடன் இணைந்து தமிழகம் முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு ஒருங்கிணைந்த முறையில் பூச்சிகளை கட்டுப்படுத்துவது குறித்த பயிற்சிகளையும் அளித்துள்ளார். தான்சானியா விவசாய விஞ்ஞானிகளுக்கும் வேளாண் அலுவலர்களுக்கும் ஒருங்கிணைந்த முறையில் பூச்சி கட்டுப்பாடு குறித்து தலைமை பயிற்சியாளராக பயிற்சி அளித்துள்ளார். இவருடைய பணி அனுபவம் 26 வருடங்களாகும். இப்போ தேனி கூட்டங்களை

0: கலக்கக்கூடிய சிறு தேன்கூடு வண்டுகளை எப்படி மேலாண்மை செய்யலாம் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்குவோமா?
1: அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல பூச்சியியல் துறையிலிருந்து வந்திருக்கேன். என்னோட பெயர் வந்து சாமிநாதன். பூச்சியியல் துறையில் உள்ள தேனி வளர்ப்பகத்துல வந்து பேராசிரியராக பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். மேலும் அகில இந்திய தேனி ஆராய்ச்சி திட்டத்துல வந்து முதன்மை விஞ்ஞானியா நம்ம தமிழ்நாட்டுக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த தேனீ கூட்டங்களை தாக்கக்கூடிய ஒரு முக்கியமான பூச்சியான சிறு தேன்கூடு ஒன்று அப்படிங்கிறத பத்தியும், அதோட தாக்குதல் வந்ததுன்னா கூடுகள் எப்படி அழிஞ்சு போகுது, அது எப்படி பாதுகாக்கணும், இந்த தாக்குதல் வந்தா அதோட அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கும். முதல்ல இந்த தேன் வளர்ப்போட முக்கியத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, விவசாயத்துல இரண்டு வகையான நன்மைகள் இதுல கிடைக்குது. நிறைய விவசாயிகள் தேனிய உப தொழிலா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த உப தொழில் மூலியமா கிடைக்கக்கூடிய உபரியான வருமானம் ஒண்ணு. அடுத்ததா மறைமுகமாக தேனி வளர்ப்பனால விவசாயத்துக்கு கிடைக்கக்கூடிய நன்மை. இந்த மறைமுகம் நன்மைங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா விவசாயத்துல வந்து ஒரு விதை உருவாகணும், தானியம் உருவாகணும், பழம் காய்கறிகள் உருவாகணும்னா மகரந்த சேர்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மகரந்த சேர்க்கைக்கு வந்து தேனீக்கள் மிக மிக முக்கியமான பங்காற்றுகின்றன. இந்த தேனீக்கள் இல்லைனாக்க 5 வருஷத்துல மனிதனமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு ஐன்ஸ்டீன் சொன்னதா கூட சொல்றோம். ஏன்னாக்க இந்த தேனீக்களோட முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக சொல்லப்பட்ட ஒரு கூற்று அது. அதனால அந்த தேனீக்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அடுத்ததாக வந்து இந்த தேனீ வளர்ப்பில் பல்வேறு வகையான இடர்பாடுகள் அவ்வப்போது ஏற்படுகின்றன. ஸோ அதற்கான தீர்வுகளை வந்து நம்ம பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வருடம் ஒரு புது வகையான பூச்சி, சிறு தேன்கூடு ஒன்று அப்படிங்கிற பூச்சியோட பாதிப்புகள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பல இடங்களில், முக்கியமாக வந்து ஆனமலை பொள்ளாச்சி பகுதியில் இருக்கக்கூடிய தேன்கூட்டங்களில் தென்படுது. இது குறித்த ஒரு சர்வே நம்ம பல்கலைக்கழகம் மூலியமா எடுத்துக்கிட்டு இருக்கோம். எடுத்ததன் மூலியமா கிடைச்ச தகவல் அடிப்படையில் இந்த ஒரு பதிவு நம்ம இன்னைக்கு செய்யறோம். இந்த சிறு தேன்கூடு வண்டுங்கிறது வந்து எங்கெந்த வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய சஹாரா பகுதியில தான் முதல் முதல்ல இந்த சிறு தேன்கூடு வண்டு தென்பட்டது. அங்க பாத்தீங்கன்னா முதல்ல இது வந்து தேன்கூடுகளை தாக்கல, அழுகி போன பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு வண்டு. காலப்போக்கில் என்ன ஆச்சுனாக்க, தேன்கூடு, தேனில் இருக்கக்கூடிய மகரந்தம், புழுக்கள் இவற்றையெல்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு வண்டா வந்து இது மாறிடுச்சு. இந்த வண்டுகளுக்கு வந்து ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த ஆப்பிரிக்க தேனீக்கள் வந்து இயற்கையாகவே எதிர்ப்பு திறனோட இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஆப்பிரிக்க தேனீக்களும் ரொம்ப ஆக்ரோஷமானது. அதனால இந்த வண்டுகள்னால ஆப்பிரிக்க தேனீக்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்த முடியவில்லை. அதனால அதோட பூர்வீக பகுதியான இந்த சகாரா பகுதியில இந்த ஆப்பிரிக்க வண்டுனால மிகப்பெரிய அளவுல வந்து பாதிப்புகள் தேனீக்களுக்கு இல்லை. ஆனா இந்த வண்டுகள் உலகம் பூரா வந்து பரவ ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு முக்கியமான காரணம்னு சொன்னோம்னாக்கா சர்வதேச வர்த்தகம். இந்த சர்வதேச வர்த்தகத்தினால நம்ம பல்வேறு வகையான தேனி பொருட்கள், தேனோ மகரந்தமோ இல்ல தேனி பெட்டி, இவற்றை வந்து நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துறோம். இது மட்டும் இல்லாம இந்த தேனி தொழிலில் வந்து இடமாற்றம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னாக்க எந்த ஒரு இடத்துலையும் வந்து தொடர்ந்து எந்த ஒரு மரமோ செடியோ பூப்பது இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் பூக்கள் இருக்கும். அந்த பூக்கள் இருந்து தான் இந்த தேனீக்கள் வந்து மதுரத்தை சேகரித்து தேனாக மாற்றுகின்றது. ஸோ அதனால ஒவ்வொரு பருவத்துக்கும் தகுந்த மாதிரி இந்த தேனீ பெட்டிகளை ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு இந்த தேனீ வளர்ப்பாளர்கள் மாற்றிக்கொண்டே இருப்பாங்க. அந்த மாதிரி மாற்றுவதனால தான் இந்த வண்டுகள் உலகம் பூரா பரவ ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உலகத்துள்ள எல்லா நாடுகள்லையும் இந்த வண்டுகளோட தாக்குதல் தென்பட ஆரம்பிச்சிருக்கு. இந்த வண்டுகள் வந்து அது தாயகமான ஆப்பிரிக்காவில் கொஞ்சமாக பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தாலும், தேனீக்கள் அதிகமாக வளர்க்கப்படுகின்ற ஐரோப்பிய நாடுகள்லையோ ஆசிய நாடுகள்லையோ இந்த புதுவகையான சூழலில் வந்து அதிக அளவு பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறது. முக்கியமாக வந்து ஒரு தேனீப்பண்ணையில் இந்த வண்டோட தாக்குதல் ஏற்பட்டுச்சுன்னா அந்த தேனீப்பண்ணை முழுமையாகவே அழிஞ்சு போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இந்த வண்டுகள் வந்து பல்வேறு வகையான தேனீ இனங்கள் நமக்கு தெரியும். முக்கியமாக வந்து 5 வகையான தேனீக்கள் இருக்கு. அது இந்திய தேனீக்கள், இத்தாலிய தேனீக்கள், மலை தேனீக்கள், கொசு தேனீக்கள், சிறு தேனீக்கள். இந்த 5 வகையான தேனீக்களையும் தாக்கக்கூடிய திறன் இந்த வண்டுகளுக்கு உண்டு. இது மட்டும் இல்லாமல் மலைப்பகுதியில் மட்டுமே காணக்கூடிய பம்பிள் பீ அப்படின்னு சொல்லக்கூடிய வண்டு தேனீக்களோட கூடுகளையும் இது தாக்கி அழிக்கிறது. ஸோ இது எப்படி உலகம் பூரா பரவச்சு, இதோட காலநிலை என்னன்னு பார்த்தோம்னாக்க, முத முதல்ல ஆப்பிரிக்காவை தவிர அமெரிக்காவில் வந்து புளோரிடா மாகாணத்தில் 1996 வருடத்தில் வந்து இந்த வண்டோட தாக்குதல் கண்டறியப்பட்டது. அதன் பிறகு

இது உலகம் பூரா வேகமாக பரவ ஆரம்பிச்சது, மிகப்பெரிய பொருளாதார இழப்பையும் ஏற்படுத்தியது. அடுத்ததாக வந்து 2002 ஆஸ்திரேலிய பகுதியில் இந்த வண்டோட தாக்குதல் கண்டறியப்பட்டது. இதன் பிறகு கனடா, எகிப்து, பிலிப்பைன்ஸ், இத்தாலி மற்றும் பல ஐரோப்பிய நாடுகள், ஆசிய நாடுகளில் வந்து இது கண்டறியப்பட்டது. அடுத்ததாக நம்ம இந்தியாவில் எப்போ இந்த வண்டோட தாக்குதல் ஏற்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு இந்த வண்டுகள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்களாதேஷிலிருந்து பரவி இருக்கலாம் அப்படின்னு ஒரு கூற்று இருக்குது. இதை முத முதல்ல வந்து இந்தியாவில் 2022 மேற்கு வங்காள முத முத இதை கண்டுபிடிச்சாங்க. இதில் கண்டுபிடிச்ச உடனே அங்கே இருக்க கூடுகள் பூரா முழுசாக அழிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த தேனி வளர்ப்பத்துள்ள ஒரு முக்கியமான பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெட்டிகளை வந்து நம்ம இந்தியாவிலே ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு விற்பனை செய்வாங்க, எடுத்துக்கிட்டு வருவாங்க. மேற்கு வங்காளத்தில் இதோட தாக்குதல் ஏற்பட்ட உடனே ஒரு டிஸ்ட்ரெஸ் சேல், அதாவது என்னக்கா ரொம்ப உற்பத்தி அதிகமானது, எப்படி தக்காளி அழுகி போகிறப்ப வைக்கிறோமோ அதே மாதிரி அதிக அளவில் குறைந்த விலைக்கு இந்த பெட்டிகளை மேற்கு வங்கத்திலேருந்து மற்ற மாநிலங்களுக்கு விற்றாங்க. இதில் வந்து ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த தேனி வளர்ப்பாளர்கள் குறைவான விலையில இருக்கு அப்படிங்கிறதுனால மேற்கு வங்கத்திலேருந்து நிறைய பெட்டிகளை வாங்கிட்டு வந்தாங்க. அதனால மேற்கு வங்கத்துக்கு அடுத்து இது ஆந்திர பிரதேசத்தில் 2023 கண்டறியப்பட்டது. அதன் பிறகு அஸ்ஸாம், நம்ம மேற்கு வங்கத்துக்கு பக்கத்தில் இருக்க அஸ்ஸாம் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா கடுகு நிறையா விளையும். கடுகு விளையிறப்ப பார்த்தீங்கன்னாக்க தேன் சேகரிக்கிறதுக்காகவும் மகரந்தத்துக்காகவும் இந்த தேனி பெட்டிகளை அந்த இடங்களில் வைப்பாங்க. அந்த மாதிரி வச்சதுனால அதே 23-24 வந்து அஸ்ஸாம்லேயும் இதோட தாக்குதல் நிறையா தென்பட்டது. அதன் பிறகு கர்நாடகாவில் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கேரளா, தமிழ்நாடு தவிர வடஇந்திய பகுதிகள் முழுவதிலுமே இந்த வண்டுகளோட தாக்குதல் அதிக அளவில் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து இந்த வருடம் 2026 ஜூலை மாதம் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற ஆனைமலை, பொள்ளாச்சி பகுதிகளில் இந்த வண்டுகளோட தாக்குதலை நம்ம பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் செஞ்ச சர்வே மூலமா கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த வண்டுகள் பார்த்தீங்கன்னாக்க நம்ம பகுதியில் இந்திய தேனி, இத்தாலிய தேனி மற்றும் மலை தேனி கூட்டங்களில் தாக்குதல் இருக்குது.

0: நாம் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM ரெயின்போ 103 ஏறும் ஊறும் நிகழ்ச்சி. இதில் தேனீ கூட்டங்களை தாக்கக்கூடிய சிறு தேன்கூடு வண்டுகளின் மேலாண்மை முறைகள் பத்தி கருத்துக்களை பகிர்ந்துகிட்டு வராங்க. கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சியியல் துறையின் பேராசிரியர் முனைவர் V.R. சாமிநாதன் அவர்கள்.
1: முக்கியமா மலை தேனீ கூடுகள்ல தேன் எடுத்துட்டு அடைகளை கீழே வீசி எறியும் போது அந்த அடைகளில் இந்த வண்டுகளோட தாக்குதல் அதிக அளவில் தென்படுது. அதிலிருந்து மற்ற தேனீ கூட்டங்களுக்கும் பரவ ஆரம்பிக்கிறது. இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து ஐரோப்பிய தேனீ வளர்ப்பு மற்றும் உள்நாட்டு தேனீ வளர்ப்பின் போது இந்த வண்டுகளோட நடமாட்டம் வந்து அங்கங்கே இப்போ கண்டறியப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது நம்ம பல்கலைக்கழகம் மூலமாக. மேலும் வெப்பம் மிகுந்த இந்த வெப்பமண்டல பகுதியில் வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் காலநிலையில் வந்து இந்த வண்டுகளோட இனப்பெருக்கம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பகுதியில் இதோட தாக்குதல் அதிக அளவில் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதனால தமிழக தேனீ வளர்ப்பாளர்கள் இந்த வண்டு குறித்த மிகுந்த விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். அடுத்ததான் வந்து இந்த வண்டோட வாழ்க்கை முறை எப்படி வந்து இதோட வாழ்க்கை சுழற்சி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த சிறு தேன்கூடு வண்டு, அதாவது ஆங்கிலத்தை வந்து ஸ்மால் ஹைவ் பீட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வண்டு ஒரு முழுமையான உருமாற்றம் கொண்ட பூச்சி. இந்த முழுமையான உருமாற்றம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த வண்டுகள் முட்டை வைக்கும், முட்டையிலேருந்து புழுக்கள் பூச்சி வெளியில் வரும், புழுக்கள் நன்கு வளர்ந்த பிறகு கூட்டுப்புழுவாக மாறும், இந்த கூட்டுப்புழுவிலிருந்து திரும்ப வண்டுகள் வரும். அதாவது இதோட வாழ்க்கையில் வந்து 4 நிலைகள் இருக்கும். இந்த சுழற்சியில் வந்து சுற்றுப்புற வெப்பநிலை, ஈரப்பதம், அடுத்து கிடைக்கக்கூடிய உணவு, இதை பொறுத்து ஒரு சந்ததி உருவாகுவதற்கு 4-12 வாரங்கள் வரலையும் ஆகும். குறிப்பாக வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இருந்து இதோட வாழ்க்கை சுழற்சி வந்து ரொம்ப வேகமாக இருக்கும். அதாவது 4 வாரத்திலேயே ஒரு சந்ததி வந்துடும், முட்டையிலிருந்து அடுத்த முட்டை சந்ததி வந்துடும். குளிர் அதிகமாகவோ மழை இருக்கக்கூடிய காலங்களில் இது 12 வாரங்கள் வரலாம் நீடிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அடுத்ததா ஒவ்வொரு நிலையாக பார்க்குறப்ப முதல்ல வந்து முட்டை. இந்த முட்டைகள் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்தில் இருக்கும், தேனீக்களோட முட்டை மாதிரியே இருக்கும், ஆனால் அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும், நீளம் குறைவாக இருக்கும். சுமாராக சொல்லணும்னாக்க ஒரு முட்டையும் 1.4 மில்லிமீட்டர் நீளத்தில் 0.5 மில்லிமீட்டர் அகலமுடையதாக இருக்குது. ஜீரகத்தை 4 உடைச்சோம்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கலாம். அடுத்து இதோட வடிவம் வந்து வாழைப்பழம் மாதிரி இருக்கும், சின்ன வாழைப்பழம், இந்த மாதிரி ரொம்ப மைனூட்டாக இருக்கிற வாழைப்பழம் மாதிரி இருக்கும். இதோட முட்டைகள் பார்த்திங்கன்னா கொத்து கொத்தா, எப்படி வாழைப்பழம் வந்து சிப்பி சிப்பாக இருக்கோ அதே மாதிரி முட்டைகள் வந்து கொத்து கொத்தா இடப்பட்டு இருக்கும். தேனீக்களோட முட்டைகளை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அடுத்ததாக முதிர்ந்த பெண் வண்டுகள் தேன் கூட்டோடு இருக்கக்கூடிய பலகையில் இருக்கிற வெடிப்புகள், சிறு சிறு துவாரங்கள், இந்த மாதிரி இடங்களில் தான் அதிக அளவில் முட்டை வைக்கும். இது மட்டும் இல்லாமல் தேன் அடைகளில் உள்ளேயும் வந்து கூட்டம் கூட்டமாக முட்டைகளை வைக்கிறது. மேலும் இந்த பெண் வண்டுகள் தேனீக்களோட தாக்குதலிருந்து தப்பிக்கிறதுக்காக தேன் கூட்டோட அடிப்பலகை இடுக்குகள், விரிசல்கள் அல்லது மூடிய மறைவான இடங்களில் ஒளிஞ்சுக்கிட்டு தேனீக்களோட அடை சட்டங்கள்லேயும் 10 முதல் 30 முட்டைகள் வரையில் வந்து ஒரு குவியல் குவியலாக இந்த முட்டைகளை வைக்கிது. இந்த முட்டைகள் பொறிப்பதற்கு 75% அதிகமான ஈரப்பதம் தேவைப்படுது. பொதுவாக 1 முதல் 3 நாட்களில் முட்டைகள் வந்து பொறித்து புழுக்கள் வெளியில் வரும். ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஈரப்பதம் அதிகமாக இருக்கக்கூடிய மழைக்காலங்களில் இந்த வண்டுகளோட தாக்குதல் அதிக அளவில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. அடுத்ததா முட்டையில் பொறிச்ச பிறகு இதிலிருந்து வரக்கூடிய புழுக்கள், புழு பருவம். முட்டையிலிருந்து வரக்கூடிய புழுக்கள் வந்து ரொம்ப சின்னது, 1 மில்லிமீட்டர் நீளத்தில் வந்து வெள்ளை இல்லைன்னா வெள்ளை கலந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அடுத்து இதோட பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன

முட்கள் போன்ற அமைப்புகள் காணப்படும். அடுத்து உடலோட பக்கவாட்டிலையும் வரிசையா புள்ளிகள் இருக்கும். அடுத்ததா வந்து தேனீ வளர்ப்பாளர்கள் இந்த வண்டுகளோட புழுக்களை கண்டறிஞ்சிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய தேனீ வளர்ப்பாளர்கள்ட்ட கேட்கறப்ப அவங்களுக்கு இதை வந்து தனியா கண்டறிஞ்சு சொல்ல தெரியல. ஏன்னா ஏற்கனவே இந்த தேனீ வளர்ப்புல மெழுகு அந்து பூச்சி அப்படிங்கிற ஒரு பூச்சியோட தாக்குதல் இருக்கு. அதோட புழுக்களுக்கும் இதோட புழுக்களுக்கும் வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். மெழுகு அந்து பூச்சியோட புழுக்கள்ல பாத்தீங்கன்னாக்க நெஞ்சு பகுதியிலும் கால்கள் இருக்கும், வயிற்று பகுதியிலும் 5 ஜோடி பொய்க்கால்கள் என்று சொல்லக்கூடிய கால்கள் இருக்கும். ஆனா இந்த வண்டுகளோட புழுக்கள்ல வந்து நெஞ்சு பகுதியில மட்டும் 3 ஜோடி உண்மையான கால்கள் இருக்கும், வயிற்று பகுதியில வந்து கால்கள் இருக்காது. இந்த வண்டுகளின் புழுக்கள்ல வந்து உடம்புல பாத்தீங்கன்னாக்க முட்கள் மாதிரியான ஒரு அமைப்பு காணப்படும். ஆனா மெழுகு அந்த பூச்சியின் புழுக்கள் வந்து உடல் வந்து வலுவழுப்பா இருக்கும், அதுல வந்து முட்கள் போன்ற அமைப்புகள் காணப்படாது. மெழுகு அந்த பூச்சியோட புழுக்கள் அடிப்பலகில ஒவ்வொரு இடங்களையும் தனித்தனியா காணப்படும். ஒரு வலை மாதிரியான கூட்டுக்கு உள்ளதா இந்த புழுக்கள் காணப்படும். ஆனா இந்த சிறு தேன்கூடு வண்டோட புழுக்கள் அடிப்பலகில முக்கியமா அந்த பலகையோட கார்னர் மூளை பகுதிகளில் வந்து கூட்டம் கூட்டமா காணப்படும். இது மேல வந்து எந்த விதமான ஒரு கூடுமே இருக்காது. ஸோ இதில் இருந்து நம்ம மெழுகு அந்த பூச்சியோட புழுக்களுக்கும் இந்த சிறு தேன்கூடு வண்டுகளோட புழுக்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா வந்து இந்த சிறு தேன்கூடு வண்டுகளோட புழுக்கள் எதை சாப்பிடணும் பாத்தீங்கன்னா கூடுகளில் சேகரித்து வைக்கப்பட்டிருக்கின்ற மகரந்தம், தேன், இதை வந்து அதிக அளவில் சாப்பிடும். அது மட்டும் இல்லாம இந்த தேனீக்களோட புழுக்கள், கூட்டுப்புழுக்கள், முட்டைகள் இவற்றையும் வந்து அது முழுசா சாப்பிட்டு கூட்டத்தை அழிவு பாதைக்கு கொண்டு போயிடும். புதிதா பொறுத்த இளம் புழுக்கள் 7-14 நாட்கள் முழு வளர்ச்சி அடைஞ்சு 12 மில்லிமீட்டர் நீளம் வரை வளரும். அதாவது 1 வாரத்திலிருந்து 2 வாரத்துக்குள்ள 1 மில்லிமீட்டர் இருக்கக்கூடிய இந்த புழுக்கள் 12 மடங்கு நீளம் அதிகமாகி 12 மில்லிமீட்டர் நீளம் வரை வளரக்கூடிய திறமை உள்ளது. அதன் பிறகு இந்த அளவு முழு வளர்ச்சி அடைந்த பொருட்கள் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னாக்க நேரடியா தேன் பெட்டிகள்ல இருந்து மண்ணில கீழே விழுந்து மண்ணில வந்து கூட்டுப்புழுவா மாற ஆரம்பிக்கும். இந்த கூட்டுப்புழுக்கள் மண்ணில கிட்டத்தட்ட 10-20 சென்டிமீட்டர் ஆழத்துக்கு கீழே போய் அதுல கூட்டுப்புழுவா மாறுகிறது. இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமானது. கூட்டுப்புழுவா மாறுகின்ற நேரத்துல மண்ணோட தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த புழுக்கள் கூட்டுப்புழுவா மாறுறதுக்கு மண்ணில வந்து ஈரப்பதம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதும். ஈரப்பதம் இருந்தா தான் இந்த புழுக்கள் மண்ணில உள்ள போய் கூட்டுப்புழுவா மாற முடியும். ஈரப்பதம் இல்லாத காய்ந்த மண்ணா இருந்தா புழுக்கள் வந்து இறந்து போயிடும். ஒன்று. அடுத்தது வந்து மண்ணோட தன்மை. இப்ப மண் வந்து ரொம்ப மணல் சாரியா வண்டல் மண்ணா இருந்தா இந்த புழுக்கள் வந்து எளிதில் உள்ள சென்று கூட்டுப்புழுவா மாற முடியும். அது மாதிரி இல்லாம களிமண்ணா இருந்துச்சுன்னா இந்த புழுக்கள் வந்து உள்ள போய் கூட்டுப்புழுவா மாற முடியாது. அதனால மண்ணோட தன்மை வந்து இந்த வண்டுகளோட வாழ்க்கை சுழற்சியில மிக மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. பொதுவா 3-4 வாரங்களுக்கு பிறகு வண்டுகளாக மாறக்கூடிய இந்த கூட்டுப்புழுக்கள் குளிர்காலத்துல பல மாசங்கள் வரலாம் மண்ணுக்குள்ளேயே உறக்க நிலையில இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னாக்க புழு கூட்டுப்புழுவா மாறி 3-4 வாரம் மண்ணில் இருக்கும். அதுக்கு பிறகு அதுல இருந்து தாய் வண்டுகள் வெளியில வரும். சப்போஸ் இந்த காலநிலை சரியா இல்லை அது வளர்றதுக்கு அப்படின்னா என்ன ஆகுனா இந்த கூட்டுப்புழுக்கள் மண்ணிலேயே 6 மாசம் வரல உறக்க நிலையிலேயே இருக்கும், வண்டுகளா வெளியில வராது. எப்ப வந்து அதுக்கு ஒத்து வரக்கூடிய காலநிலை வருதோ அப்போ வந்து உறக்கணிலிருந்து வெளிப்பட்டு வண்டுகளா வெளியில வரும். அதனால இந்த வண்டுகள் உருவாகிறதுல வந்து மண்ணோட தன்மை மிக மிக முக்கியமானது. தேனீ வளர்ப்பாளர்கள் இதை வந்து கவனத்தில் கொள்ளணும். அதன் பிறகு முதிர்ந்த வண்டுகள், இந்த கூட்டுப்புழுக்கிலிருந்து வரக்கூடிய முதிர்ந்த வண்டுகள், கூட்டுப்புழுவிலிருந்து வெளிவரக்கூடிய வண்டுகள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னாக்க இளம் பழுப்பு நிறத்தில் இருக்கும். நாளாக நாளாக இந்த வண்டுகள் கருப்பு நிறமாக மாறிடும், இல்லைன்னா கரும் பழுப்பு நிறத்தில் இருக்கும். இதோட அளவு எவ்வளோன்னு இருக்குன்னா ரொம்ப பெரிய வண்டாக இருக்காது. சுமார் 5-7 மில்லிமீட்டர் நீளமும் 3-4 மில்லிமீட்டர் அகலமும் கொண்டதாக இருக்கும். நமக்கு தெரிஞ்ச மொழியில் சொல்லணும்னா நம்ம வீட்டில் மூட்டைப்பூச்சி இருக்கு இல்லைங்களா, அந்த மூட்டைப்பூச்சியோட அளவில் அதே கலரில் அது பழுப்பு நிறத்தில் இருக்கும். இதுதான் இந்த வண்டை வந்து நம்ம எளிதில் கண்டுபிடிக்கிறதுக்குண்டான வழிமுறை. இந்த வண்டை ஒரு தேனியோட அளவில் 1/3 அளவுடையதாக தான் இருக்கும். அடுத்தது இந்த வண்டுகளை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்க எப்பவுமே வந்து பூச்சிகளுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு உறுப்பு வந்து அதோட உணர்கொம்புகள். தலையில் கண்ணுக்கு பக்கத்துலேருந்து 1 ஜோடி உணர்கொம்புகள் இருக்கும். இந்த உணர்கொம்புகளோட நுனி பார்த்தீங்கன்னாக்க எப்படி மாட்டுக்கு கட்டுற முளைக்கொச்சியில் நுனி வந்து

0: தடிச்சிருக்குமோ அது மாதிரி இந்த உணர்வு கொம்புகளோட நுனியில வந்து ஒரு முடிச்சு இருக்கும். இதை வச்சு வண்டுகளை வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வண்டுகள் எப்படி வந்து கூட்டுக்கு வருது, எப்படி வந்து கவரப்படுதுன்னு பார்த்தீங்கன்னாக்க, பொதுவாக தேனீக்கள் அதோட ஆபத்து காலத்தில் ஒரு விதமான எச்சரிக்கை வேதிப்பொருள், அதாவது பரமோன்னு சொல்லுவோம், அந்த எச்சரிக்கை வேதிப்பொருளை வெளிவிடும். இந்த எச்சரிக்கை வேதிப்பொருளும் அடுத்து தேன் வந்து கெட்டு போய் புளிச்சு போனால் வரக்கூடிய வாசனை, அதுக்கப்புறம் வந்து கூட்டில் இருக்கக்கூடிய மகரந்தத்தின் வாசனை, இந்த வாசனைகளை வந்து இந்த வண்டுகள் நுகர்ந்து தெரிஞ்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 10-15 கிலோமீட்டர் தூரத்துள்ள கூடுகளையும் இந்த வண்டுகள் வந்து பறந்து சென்று தாக்கி அழிக்கின்றன. இந்த வண்டு வந்து நிறைய பறக்கக்கூடிய திறன் உள்ளது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் வரலும் பறந்து போகக்கூடியது. ஒரு வாரத்தில் 15 கிலோமீட்டர் பறந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெட்டிகளையும் தாக்கி அழிக்கின்றன. அடுத்து இந்த வண்டுகள் வந்து எவ்வளோ நாள் உயிரோடு இருக்கணும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 6 மாசத்திலிருந்து 1 வருட வருஷம் உயிரோடு இருக்கும். அடுத்து இந்த பெண் வண்டுகள் கூட்டுப்புழுவிலிருந்து வெளிவந்த 7 நாட்களில் முட்டையிடக்கூடிய திறனை பெறுகிறது. இந்த பெண் வண்டுகள் தன்னோட வாழ்நாளில் 1000-2000 முட்டைகள் வரலாம் இடக்கூடிய திறமை உள்ளது. இந்த வண்டுகள் தேன் கூட்டுக்குள்ளே எப்படி போகுது, அங்கே எப்படி இது வாழுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான கருத்து என்னன்னா, நம்ம தேனி பெட்டியை ஆய்வு செய்யும் போது அடிப்பலகையில் கருப்பு நிறத்தில் ஒரு விதமான வண்டுகள், அதை வந்து மெழுகு வண்டுன்னு சொல்லுவோம், அந்த வண்டுகள் வந்து இருக்கும். இது எல்லா இடத்துலையும் பொதுவாக இருக்கக்கூடியது. இந்த கருப்பு நிற மெழுகு வண்டுகள் தேனீக்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துவது இல்லை. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேவஞ்சர் பீட்டில், அதாவது கழிவுகளை உண்ணக்கூடிய ஒரு வண்டு. அடிப்பலகையில் வந்து மழை பெஞ்சு பழக லேசாய் இத்து போறப்போவோ இல்லை இந்த தேனீக்களோட கழிவுகளோ அடிப்பலைகள் இருக்கப்ப அதை மட்டும்தான் சாப்பிட்டு வாழக்கூடும். நிறைய தேனி வளர்ப்பாளர்கள் அந்த வண்டுக்கு இந்த வண்டுக்கு வித்தியாசம் தெரியாமல் இருக்காங்க. இந்த மெழுகு வண்டுக்கள் கருப்பு நிறத்தில் இருக்கும், நீல வடிவில் இருக்கும். இதோட அகலம் 2 மில்லிமீட்டர் அளவில் இருக்கும், நீளம் கிட்டத்தட்ட 8 மில்லிமீட்டர் இருக்கும். ஆனால் இந்த சிறு தேன் கூடு வண்டுகள் மூட்டைப்பூச்சி மாதிரி வட்ட வடிவில் இருக்கும். இந்த வித்தியாசத்தை வந்து தேனி வளர்ப்பாளர்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
1: இதுவரைக்கும் தேனி கூட்டங்களை தாக்கக்கூடிய சிறு தேன் கூடு வண்டுகள் எப்படி பரவுது, எங்கிருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது, இந்த தாக்குதல் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது, தாக்குதல் அறிகுறிகள் எப்படி இருக்கும், இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நிகழ்ச்சியில கலந்துகிட்டு கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாங்க கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சியியல் துறையின் பேராசிரியர் மற்றும் அகில இந்திய தேனி ஆராய்ச்சி திட்டத்தின் முதன்மை விஞ்ஞானியுமான முனைவர் V.R. சாமிநாதன் அவர்கள். மீண்டும் நாளை மதியம் 2:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில தேனி கூட்டங்களை தாக்கக்கூடிய இந்த சிறு தேன்கூடு வண்டுகளை எப்படி மேலாண்மை செய்யலாம் அப்படிங்கறத பத்தி நிறைய விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கும் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நமக்காக சொல்ல இருக்காங்க கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சியியல் துறையின் பேராசிரியர் முனைவர் V.R. சாமிநாதன் அவங்க. நாளைக்கும் நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. நிகழ்ச்சி தொகுப்பு S.G. வானதி, நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.
2: ஃபார்ம் டு சிட்டி,
3: விவசாயிகளுக்கும் நகர்ப்புற நுகர்வோருக்குமான இணைப்பு பாலம்.
2: ஃபார்ம் டு சிட்டி, இளம் விவசாயிகள்,
3: இயற்கை விவசாயிகள்,
2: வல்லுநர்களின் வழிகாட்டுதல்,
3: அருகாமையில் கிடைக்கும் உணவுப் பொருட்கள்,
2: விவசாய இடுபொருள்கள்,
3: பயிற்சிகள்,
2: திட்டங்கள்
3: என ஊக்கம் தரும் பல்வேறு சாதனை முகங்களோடு
2: வித்தியாசமான விவசாய களங்களிலிருந்து நேரடியாக
3: ஃபார்ம் டு சிட்டி
2: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 7:30
3: ஃபார்ம் டு சிட்டி,
2: ஃப்ரெஷ் ஃப்ரம் தி ஃபீல்ட்,
3: ஒன்லி ஆன் FM ரெயின்போ 103 கோயம்புத்தூர்.
1: இத்துடன் இன்றைய ஏறும் ஊறும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டுப்புற கலைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று சங்கீத நாடக அகாடமி விருதுகளை வழங்கி பேசிய அவர், நாட்டுப்புற கலைகளின் பாரம்பரியத்தையும் கலாச்சார தொன்மையையும் எதிர்கால சந்ததியினர் அறிந்து கொள்ளும் வகையில் இந்த கலைகளை ஆவணப்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நாட்டின் வளமிக்க நாட்டுப்புற கலைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உள்ளதாகவும் குடியரசுத் தலைவர் கூறினார். தமிழகத்தில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான பல திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் அவர் எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதிலில், தேசிய சுற்றுலா திட்டம், பிரசாத் உள்ளிட்ட திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தேசிய சுற்றுலா திட்டத்தின் கீழ் இரண்டாவது கட்டமாக மாமல்லபுரம் கடற்கரை கோயில் பகுதியில் சிறந்த சுற்றுலா அனுபவத் திட்டத்திற்கு 30 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரம் தீவு பகுதியில் ஆன்மீக சுற்றுலா திட்டங்களுக்கு 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், காஞ்சிபுரம், வேளாங்கண்ணி ஆகிய இடங்களில் சுற்றுலா மேம்பாட்டுப் பணிகளுக்காக 19 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நவக்கிரக கோவில்கள் மேம்பாட்டுப் பணிகளுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மாநிலங்களின் மூலதன முதலீட்டு சிறப்பு உதவி திட்டத்தின் கீழ் மாமல்லபுரத்தில் நந்தவன பாரம்பரிய பூங்கா அமைக்கவும், உதகை ரேஸ்கோர்ஸில் சூழலியல் பூங்கா அமைக்கவும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 2676 கோடி ரூபாய் முதலீட்டுடன் 1550 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் 5 திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைத்தார். சென்னையில் நடைபெற்ற தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டையொட்டி 8 புதிய திட்டப்பணிகளுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். சிப்காட், டிட்கோ மற்றும் தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவனம், தமிழ்நாடு தொழில்துறை வீட்டுவசதி ஆகிய நிறுவனங்களின் 2 திட்டங்களையும் அவர் தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிறுவனங்களுக்கான 13 கட்டிடங்களையும் அவர் திறந்து வைத்தார். 9 நிறுவனங்களில் பல்வேறு பணியிடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட 20 பேருக்கு பணி நியமன ஆணைகளையும் திரு விஜய் வழங்கினார். சிறிய நீர்நிலைகளில் சூரிய ஒளி தகடுகளை பயன்படுத்தி மின் உற்பத்தி செய்து மோட்டார் மூலம் நீர் இறைக்கும் சென்னை ஐஐடியின் திட்டத்தை மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத், சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமக்கோட்டி ஆகியோர் திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தை அடுத்த விஷ்ணுபுரம் கிராமத்தில் இன்று தொடங்கி வைத்தனர். தமிழகத்தில் முதல் முறையாக செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தின் மூலம் விவசாயம் மற்றும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு தேவையான தண்ணீர் கொண்டு செல்லப்படும். தண்ணீர் ஆவியாவதை தடுக்கும் வகையில் இந்த திட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் உள்ள அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு தேவையான பாடப்புத்தகங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் தலைவர் திரு லயோலா மணி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் பாடப்புத்தக கிடங்கை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புத்தகங்கள் மாணவர்களுக்கு எவ்வித சேதமுமின்றி பத்திரமாக அனுப்பி

பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் கிடங்கை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என்றும் தாம் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக கூறினார். மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ள இடங்களில் புத்தகங்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டதாகவும் உடனுக்குடன் அதனை சரிசெய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். உருது பாட புத்தகங்கள் போதிய அளவில் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பற்றாக்குறை இருப்பின் அதனை சரிசெய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு லயோலா மணி தெரிவித்தார். தமிழகத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க தாவிக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மாநிலத்தில் பரவலாக பல்வேறு இடங்களில் மக்கள் குடிநீருக்காக வீதியில் இறங்கி போராடும் நிலை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வெப்பத்தின் தாக்கம் காரணமாக ஏரி குளங்கள் வறண்டு நிலத்தடி நீர் மிகவும் குறைந்துவிட்ட நிலையில் அதனை எதிர்கொள்ள மாநில அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏதும் எடுக்கவில்லை என்றும் அவர் குறை கூறியுள்ளார். மக்களின் தாகம் தீர்க்க ஆழ்துளை கிணறுகளை அமைப்பது, லாரிகள் மூலம் குடிநீர் வழங்குவது போன்ற உடனடி நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஏரி குளங்களை தூர்வாருதல், சிறு தடுப்பணைகள் கட்டுதல் போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். குடிநீர் விஷயத்தில் மாநில அரசு மெத்தனப்போக்குடன் செயல்படக்கூடாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். அஸ்தானா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் ஆரன் வாங் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யமாட்டோ நவோகி தஜிமா இணையை வென்றது. இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சீல் தேசாய் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 21 வயதுக்குட்பட்டோருக்கான 5வது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டியில் இந்தியா மலேசியாவை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 2 விக்கெட் வித்தியாசத்தில் நெல்லை அணி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேரம் 9:31. நாம் இணைந்திருப்பது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில். இதமாய் மனதை வருட வருகிறது மயிலிறகு. மயிலிறகில் காலத்தை வென்று நிற்கும் காவிய கானங்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி தொகுப்பில் நான் ஆர்ஜே சுஜி. நிலவை பார்த்தாலே மனதில் ஒரு மென்மையான உணர்வு பிறக்கும். அந்த நிலவையே காதலின் தூதுவராக மாற்றி கனவு நினவாகும் மகிழ்ச்சியை கவிதையாக சொல்லும் பாடல் மயிலிறகு தரும் முதல் பாடலாக கேட்டு ரசிக்கலாம். ராணி சம்யுக்தா திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை கே வி மகாதேவன்.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. மயிலரக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிலவை பார்த்தால் எல்லோருக்கும் அழகுதான் நினைவுக்கு வரும். ஆனால் சிலருக்கு அதே நிலவு அவர்களுடைய தனிமையையும் நினைவுபடுத்தும். நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை என்ற ஒரு வரியிலே எத்தனை வழிதான் தெரிகிறது. ராமு திரைப்படத்திற்காக பாடல் கேட்கலாம். பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷிலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

நம்ம வீட்ல யாருக்காவது பர்த்டே அப்படின்னாலே எவ்வளவு சந்தோஷமா இருப்போம்ல. அப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரோட பர்த்டேனா சும்மாவா? ஆமாங்க, வர 15ஆம் தேதி நம்ம கோயம்புத்தூர் ரெயின்போவுடைய உதய நாள். அதோட கொண்டாட்டம் நாளையில இருந்தே ஆரம்பிக்குது. நாளைக்கு சாயங்காலம் 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் லைவ் ஷோ, வானில் வாழ்த்துக்கள் கோயம்புத்தூர் ரெயின்போ உதய நாள் சிறப்பு நிகழ்ச்சி. இந்த கொண்டாட்டத்துல நீங்களும் கலந்துக்கலாம். உங்களை போன் மூலமா வரவேற்க காத்திருக்காங்க நம்ம நிகழ்ச்சி தலைவர் சௌமியா அவர்கள். எஃப்எம் ரெயின்போ கேளுங்க, இங்க எல்லாமே சம்மதுங்க.

காலத்தை வென்று நிற்கும் காவிய கானங்களோடு கேட்டுக்கொண்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். இது மயிலரக. காதல் என்பது இரு மனங்களின் பொருத்தம் மட்டுமல்ல, இயற்கையே சொல்லிக் கொடுக்கும் ஒரு அழகான இணைவு என்று சொல்ல வருகிறது அடுத்த பாடல். கடலுக்கு நதி எப்படி சொந்தமோ, நீருக்கு நிலம் எப்படி சொந்தமோ, வானுக்கு நிலவு எப்படி சொந்தமோ, அப்படியே மனதுக்கு நீயே சொந்தம் என்று சொல்கிறாள் காதலி. அதிலும் காதலர்கள் சந்திக்கும் தருணத்தை வெள்ளத்தில் வெள்ளம் வந்து விழுந்ததை போல என்று சொல்லும் கற்பனை மிகவும் அழகு. இரண்டு நீரோடைகள் ஒன்று சேரும் போது எங்கே ஒன்று முடிகிறது, எங்கே இன்னொன்று தொடர்கிறது என்று தெரியாதது போல ஆரம்பமாகிறது மயிலரகு தரும் அடுத்த பாடல்.

காலத்தை வென்று நிற்கும் காவிய கானங்களோடு கேட்டு ரசித்து கொண்டிருப்பது இது மயிலிறகு. காதலில் சில வார்த்தைகள் மட்டும் போதும், மனசுக்குள் ஆயிரம் பட்டாம்பூச்சிகள் பறக்க. இங்கே காதலன் அவளை சக்கர கட்டி சந்தன கட்டி என்று இனிமைக்கும் மனத்திற்கும் ஒப்படுகிறான். அவளை பார்த்ததும் அவனுக்குள் ஆசை பிறக்கிறது. அவளோ வெட்கத்தில் விழிகளை விளக்குவது போல நடித்தாலும் அந்த பார்வைக்குள் இருக்கும் காதலை மறக்க முடியவில்லை. கேள்வி என்ன, ஜாடை என்ன, தேவையில்லை வெட்கம் என்று இருவரும் வார்த்தைகளை தாண்டி பார்வையிலேயே பேசிக்கொள்ளும் அழகான காதல் பாடல் இதோ.

அழகாய் இனிமையான பாடல்களாய் மனதை வருடிக் கொண்டிருப்பது மயிலரக நிகழ்ச்சி. மயிலரகில் கேட்டு ரசித்த பாடல் குமரி பெண் திரைப்படத்திற்காக. பி பி ஸ்ரீனிவாஸ் பாடியது, இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலாசிரியர் கண்ணதாசன். காதலில் காத்திருப்பது வெறுப்பு அல்ல, வராத ஒருவருக்காக விழிகள் எழுதி கொண்டிருக்கும் மௌன கவிதை அது. அப்படி காத்திருந்த விழிகளின் வாசல் திறந்ததும் அங்கே ஒரு காதல் மன்னன் நுழைகிறான். அவன் வருகையால் இதழ்களில் புன்னகையும் வளர்கிறது, கண்களில் வெண்ணிலா கதைகள் பிறக்கின்றன. அவன் இல்லாத வாழ்க்கை தேனில்லாத மலரை போல, அவன் வந்துவிட்டால் அதே வாழ்க்கை இனிமையாக மாறுகிறது. அருகில் வந்த காதலை விழிகள் ரசிக்கின்றன. தொட்டுவிடும் விரலின் வெம்மையில் முகம் வெட்கத்தில் சிவக்கிறது. முகத்தை கைகளால் மறைத்தாலும் மனதில் மலர்ந்த காதலை மட்டும் எப்படி மறக்க முடியும்? மோட்டார் சுந்தரம் பிள்ளை திரைப்படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷிலா பாடியது, பாடலாசிரியர் வாலி, இசை எம் எஸ் விஸ்வநாதன், மயிலரகு தரும். அடுத்த பாடல் இதோ.

0: எஃப்எம் ரெயின்போ 103 இங்க எல்லாமே செம்மதுளு.
1: சூப்பரா கேட்டு ரசிச்சுக்க போறீங்க எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில. இது மனதோடு ரெயின்போ. இன்னைக்கு நீலகிரி மற்றும் கேரளா பகுதியை சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று உங்க விருப்ப பாடல்களான 1981 இருந்து 1992 வரைக்கும் வந்த திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இப்ப நிகழ்ச்சியில பாடல் வருது வைகாசி பிறந்தாச்சு திரைப்படத்திற்காக.

நம்ம வீட்டுல யாருக்காவது பர்த்டே அப்படின்னாலே எவ்வளவு சந்தோஷமா இருப்போம்ல. அப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரோட பர்த்டேனா சும்மாவா? ஆமாங்க, வர 15ஆம் தேதி நம்ம கோயம்புத்தூர் ரெயின்போவுடைய உதய நாள். அதோட கொண்டாட்டம் நாளையில இருந்தே ஆரம்பிக்குது. நாளைக்கு சாயங்காலம் 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் லைவ் ஷோ, வானில் வாழ்த்துக்கள் கோயம்புத்தூர் ரெயின்போ உதய நாள் சிறப்பு நிகழ்ச்சி. இந்த கொண்டாட்டத்துல நீங்களும் கலந்துக்கலாம். உங்களை போன் மூலமா வரவேற்க காத்திருக்காங்க நம்ம நிகழ்ச்சி தலைவர் சௌமியா அவர்கள். எஃப்எம் ரெயின்போ கேளுங்க, இங்க எல்லாமே செம்ம தூளுங்க.

0: மனதோடு ரெயின்போ கேட்டு வச்சுட்டுக்கிறீங்க. அடுத்த நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், சொல்லுங்க.
1: நீலகிரி மாவட்டம் குன்னூர் கிரேக் மோர் எஸ்டேட் 12 நம்பர் லைன்ல இருந்து செந்தில்குமார் மேடம்.
0: என்ன பாட்டு வேணுங்க?
1: சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடிச்ச ராஜா ராஜா வந்து மீனம்மா மீனம்மா.
0: நீங்க விரும்பி கேட்ட பாடல்?

0: மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. அடுத்த விருப்ப பாட்டு யாருக்குன்னு கேட்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: நான் நீலகிரி மாவட்டம் மஞ்சூர்ல இருந்து சிவகுமார் மேடம்.
0: என்ன பாடலுங்க
1: மேடம், எனக்கு இந்த சேரன் பாண்டியன் படத்துல இருந்து ஏ சம்பாநாத்ங்கிற பாடல் மேடம்.
0: நீங்க விரும்பி கேட்ட பாடல் இதோ.

0: फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश।
1: वंदे मातरम प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं। आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं। विक्रम वन की लॉन्चिंग, $5 ट्रिलियन की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान। फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा हर दिन तिरंगा अभियान से जुड़ें। जय हिंद, जय भारत, वंदे मातरम।
2: யாருக்காவது பர்த்டே அப்படின்னாலே எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல? அப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரோட பர்த்டேனா சும்மாவா? ஆமாங்க, வர 15ஆம் தேதி நம்ம கோயம்புத்தூர் ரெயின்போவுடைய உதய நாள். அதோட கொண்டாட்டம் நாளையில இருந்தே ஆரம்பிக்குது. நாளைக்கு சாயங்காலம் 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் லைவ் ஷோ, வானில் வாழ்த்துக்கள் கோயம்புத்தூர் ரெயின்போ உதய நாள் சிறப்பு நிகழ்ச்சி. இந்த கொண்டாட்டத்துல நீங்களும் கலந்துக்கலாம். உங்களை போன் மூலமா வரவேற்க காத்திருக்காங்க நம்ம நிகழ்ச்சி தலைவர் சௌமியா அவர்கள். எஃப்எம் ரெயின்போ கேளுங்க, இங்க எல்லாமே சம்மதூளுங்க.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில. அடுத்த விருப்ப பாட்டு யாருக்குன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: ராவத்தூர் அங்கமூர்த்தி பேசுறேன் மேடம்.
0: உங்க விருப்ப பாட்டுங்க என்னங்க?
1: மேடம்
0: நீங்க விரும்பி கேட்ட பாடலை

0: மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. நீலகிரி மற்றும் கேரளா பகுதியை சேர்ந்த நேயர்கள் மட்டும் உங்க விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: மேம் கோத்தகிரில இருந்து குகன் பேசுறேன் மேம்.
0: ஓகேங்க
1: மேம், எனக்கு பாண்டி நாட்டு தங்கம் படத்துல வந்து மனசுல பாட்டு தான் இருக்குதுங்கிற பாட்டு வேணும்.
0: நீங்க விரும்பி கேட்ட பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம், பாடசாலை கிருஷ்ணமூர்த்தி, திருவனந்தபுரம் மாவட்டம். படம் நான் பாடும் பாடல்,
0: அதெல்லாம் என்ன பாட்டுங்க?
1: என்னமா
0: அதுல என்ன பாட்டுங்க?
1: சீர் கொண்டு வா என்கிற பாடல்.
0: ஓகேங்க, நீங்க விரும்பி கேட்ட பாடல் இதோ.

0: மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் தேவிமே,
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: நான் புலிராஜ், கீழ்குந்தா நீலகிரியில இருந்து.
0: ஓகேங்க, உங்க விருப்ப பாட்டுங்க.
1: எங்கே என் ஜீவனைங்கிற பாட்டு உயர்ந்த உள்ளம் படத்துல இருக்கு.
0: நீங்க விரும்பி கேட்ட பாடல் இதோ.

0: மனதோடு ரெயின்போ கேட்டு ரசிச்சுட்டுக்கிறீங்க. அடுத்த விருப்ப பாட்டு. வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: பாலக்காடு விக்டோரியா காலேஜ் ரோட்லேருந்து கிருஷ்ணகுமார் சொன்னீங்க.
0: ஓகேங்க, உங்க விருப்ப பாட்டு?
1: கிழக்கு வாக்கில் இருந்து பச்சைமலை போ.
0: நீங்க விரும்பி கேட்ட பாடல் இதோ.
2: பச்சமலை பூவு நீ உச்சி மலத்தேன்,

நேர்களே, நாளைக்கு காலையில 8:30 கோயம்புத்தூரின் பிரபல மருத்துவர் டாக்டர் ஜி பக்தவக்சலம் அவர்களுடைய நேர்முகம் 300 மீட்டர், 999 கிலோ ஹெர்ட்ஸ்ல மற்றும் அனைத்து அலைவரிசைகளிலும் இடம்பெற இருக்குது. கேட்டு மகிழுங்க.

0: மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில அடுத்த விருப்ப பாட்டு யாருக்குன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: சிவகணேஷ் பாட்டியிலிருந்து பேசுறேன் மேடம்.
0: உங்க விருப்ப பாட்டுங்க
1: மேடம்? பொம்முட்டி என்பும் அம்மா படத்திலிருந்து.
0: பொம்முட்டி அம்மாவுக்கு நீங்க விரும்பி கேட்ட பாடல் இதோ.

மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேரம் 10:56. நாம இனி கேட்கலாம் நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளைய நிகழ்ச்சிகளின் முக்கிய அறிவிப்பு இப்போது கேட்கலாம். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நமது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை நாளை இரவு 7 மணிக்கு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். குடியரசுத் தலைவர் அவர்கள் உரையின் தமிழாக்கம் 9:30 சென்னையிலிருந்து அஞ்சலாகும். தொடர்ந்து தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் ஆற்றும் உரை நாளை இரவு 8:10 சென்னையிலிருந்து அஞ்சலாகும். வழக்கமாக 7:15 ஒளிபரப்பாகும் தமிழ் செய்தி அறிக்கை நாளை இரவு 8 மணிக்கு இடம்பெறும். இனி கேட்கலாம் நாளை இடம்பெற இருக்கும் வழக்கமான நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6 மணிக்கு காலை தன்றல் நிகழ்ச்சியில் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். குரல் எண் 108 அதிகாரம் செய்நன்றி அறிதல். சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் விபி தண்டாயுதம் அவர்கள். அதனைத் தொடர்ந்து பக்தி பாடல்கள் வரிசையில் வாணி ஜெயராம், எல் ஆர் ஈஸ்வரி, பாரதிபால், எஸ் எம் ஏ காதிர், எஸ் சௌமியா பாடிய பாடல்கள் இடம்பெறும். 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:55 நலமே விளைக சரண்ஸ்மர்

மருத்துவமனையின் நலமே விளைக நிகழ்ச்சி. 7 மணிக்கு வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, 7:25 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ தொடர்ந்து இடம்பெறும். 8:02 ரெயின்போ வைப்ஸ், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். நாளை காலை மணி 9:02 இது உங்கள் சாய்ஸ், 10:02 போவோமா ஊர்கோலம், 10:30 கவிதையும் கானமும், 11:02 இன்றைய நேயர், 11:30 ரெயின்போ கிளாசிக்ஸ், 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் வல்லுநரின் வார்த்தை பகுதியில் இவரை சந்திப்போம், கல்வியாளர் முனைவர் ஷர்மிளா ராம் ஆனந்த் அவர்களுடன் நேர்முகம். 12:50 வசந்த இல்லம் நிகழ்ச்சி இடம்பெறும். 1 மணிக்கு லஞ்ச் டைம் கேம் ஷோ. 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி, தேசிய வேலைவாய்ப்பு சேவை. 2:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் தேனீ கூட்டங்களை தாக்கும் சிறு தேன்கூடு வண்டுகளின் மேலாண்மை முறைகள் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சியியல் துறையின் பேராசிரியர் மற்றும் அகில இந்திய தேனி ஆராய்ச்சி திட்டத்தின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் வி ஆர் சாமிநாதன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம். 10:00 மனதோடு ரெயின்போ. வழக்கமான நமது நிகழ்ச்சிகளையும் முக்கியமான நிகழ்ச்சிகளையும் கேட்க தவறாதீர்கள். இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. சென்னை மெத் சென்டரிலிருந்து வந்திருக்கும் வெதர் அப்டேட். கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியிருக்கு. குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸாகவும், திருப்பூரில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸாகவும், ஈரோட்டில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ், சேலத்தில் 34 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ், நீலகிரியில் அதிகபட்சமாக 22 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸும், பாலக்காட்டில் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் வெப்பம் பதிவானதாக சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்த வானிலை அறிக்கை கேட்டோம். நேர்களே, 11:00 முதல் காலை மணி 5:51 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும். இனி சென்னை அஞ்சல்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அன்பனியர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கம். நேரம் 11 ஆயிற்றுக்கு. நாம் அணிஞ்சுக்கிறது ஒரு பாரதி தமிழ் பண்பலை 102.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 எஃப்எம்ல பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். எஸ், உங்க மனசுக்கு பிடிச்ச
2: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்
1: மனசு மயங்கும் நிகழ்ச்சியில மனசு மயங்கிட்டு இருக்கிறீங்க. அழகான ஒரு பாடல் ஆசை படத்துல இருந்து கேட்டு ரசிக்கலாம்.

அழகான ஒரு பாடல் கேட்டு ரசோம். அழகான வரிகளுக்கு சொந்தக்காரர் வாலி, உன்னிகிருஷ்ணன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் அவங்களோட குரல்ல தேவாவின் இசையில் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். நேரம் 11:07 ஆயிட்டுருக்கு. அந்த இரவு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஒரு அழகான ஒரு நிமிடங்கள் இல்லையா? இஸ் நம்மளுடைய உணர்வுகளை அசை போடுறதுக்கும் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்கும் ரொம்ப இனிமையான ஒரு மென்மையான நேரம் தான். இஸ் அடுத்த

என்ன பாடல் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது, என்னதான் நீங்க யாருக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாலுமே அந்த பூக்களை கொடுக்கும் பொழுது அவங்க மனம் அவங்களோட முகத்துல அப்படி ஒரு புன்னகை வரும் இல்லையா, அந்த முகம் மலர்ற தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க இன்னைக்கு ஃபீல் பண்ணிருக்கிறீங்களா? எஸ், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு மிகப்பெரிய கிஃப்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வாழ்த்து சொல்றது, அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பிடிச்ச பூக்கள் கொடுக்கறது. கொடுத்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எஸ், அடுத்ததாக பாடல் கேட்கலாம் நேர்களே.

மிளவே முடியாத உண்மையான உணர்வுகளின் சங்கமமாய் காதல் மட்டுமல்ல இசையின் நாதமும் கூட. அவ்வளோ ஒரு அழகான பாடலில் சில பாடல்கள் நீங்கள் அப்படியே பிரயாணம் பண்ணீங்க அப்படின்னா வெளியில் வர்றதுக்கு மனசே இருக்காது. அது மாத்திரம் இல்லாமல் சில பாடல்களை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு பிடித்த அந்த நபர் அப்படியே உங்களை நகரவே விட மாட்டாங்க இல்லையா? ஆமாம் நேர்களே, நம்ம இந்த வாழ்க்கையில் அந்த நினைவுகளோட பொக்கிஷம் எவ்வளோ ஒரு அழகு, இசை எவ்வளோ அழகாக அதை உணர வைக்குது. லவ் பேர்ட்ஸ் படத்திலிருந்து ஹரிகரன் மற்றும் சித்ரா அம்மாவோட குரலில், வைரமுத்துவின் வரிகளில் ஏஆர் ரஹ்மானோட இசையில் தான் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். நேரம் 11:15 ஆயிட்டு இருக்கு. ஆமாம் நேர்களே, நாம் இணைஞ்சிருக்கிறது வித் பாரதி 102.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.4 பாடல்கள் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். என்னதான் இருந்தாலுங்க, நம்ம ஓடிட்டே இருந்தாலும் அந்த அன்பு, அந்த காதல், நமக்கு பிடிச்சவங்க கிட்ட அந்த வெளிப்படுத்துகிற அந்த தருணம் இருக்கு இல்லையா, இஸ் ஒவ்வொரு க்ஷணமாக வாழ்றது அப்படி சந்தோஷமா அந்த க்ஷணம் நீங்கள் முழுசாக உணர்ந்துருக்கிறீங்களா? எஸ். அடுத்ததாக என்ன பாடல் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே உங்களுக்கு பிடிச்சவங்கள, உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்கள எங்கே வச்சுருப்பீங்க? எங்கே வச்சுருப்பேன்னே தெரில சித்ரா, ஆனால் எங்கேயோ பத்திரமாக வச்சுருப்பேன், அந்த இடம் தான் தேடிட்டுருக்குறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இதுதான் அந்த இடமா அப்படின்னு யோசிச்சுட்டே பாடல் கேட்டு ரசிங்க.

பெண்ணின் மனதை தோட்டப்படத்திலிருந்து உன்னி கிருஷ்ணனோட அழகான குரல்ல, முத்து விஜயனின் வரிகளில் இசை ராஜ்குமார் அவங்களுடைய அழகான இசையில தான் பாடல் கேட்டு வச்சிருக்கோம். நேரம் 11:21 ஆயிட்டு இருக்கு. நாம நினைச்சிருக்கிறது பாரத 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் மதுரை 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.4 பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். அந்த மனசு எவ்வளோ அழகான ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்துது பார்த்துருங்க இல்லையா. உங்களுடைய காதலை நீங்கள் சொல்லும் பொழுது யாரை சாட்சியாக வச்சிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த கதாநாயகன் உருகி உருகி வெண்ணிலவு சாட்சியாக தன்னோட காதலிக்கிட்ட காதலை சொல்கிறாங்க. பாடல் கேட்கலாம், நேர்களை இணைந்திருங்கள்.

மின்சார கனவு படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் சாதன சர்க்கம் அவங்களோட குரலில், வைரமுத்துவின் வரிகளில் ஏஆர் ரஹ்மானோட இசையில பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். 11:28 ஆயிட்டிருக்கு. என்னுள் எழும் எண்ணங்களை எல்லாம், மனதில் உள்ள ஆசைகளை எல்லாம் அழகான என் தாய் தமிழில் உம்மிடம் பகிர்வதற்காகவே, உரையாடுவதற்காகவே இசையால் மனதை வருடி மயக்கி கொண்டிருக்கும் பண்பலையாம் விவித் பாரதியில் அழகான பாடலோடு இணைஞ்சிருக்கிறீங்க. எஸ், ஒரு நிமிஷம் உங்களோட எல்லா கவலைகளையும் மறந்துட்டு இந்த பாடல் நீங்கள் அவ்வளோதான், அந்த சந்தோஷம், அந்த ஒரு அந்த ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதற்கான அலைவரிசைகளோட அப்படியே நம்ம அழகாக பயணப்பட்டோம் அப்படின்னா அதற்கான முழுமையான அந்த ஒரு நிறைவை அப்படியே அள்ளி பருகலாம் அப்படிங்கிறது தான் இயற்கையோட சாராம்சம். எஸ், இந்த இரவு என்னென்னவோ கொடுக்குது சித்ரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க இல்லையா. எவ்வளோ பேர் நீங்கள் பேருந்தில் பயணப்பட்டுருக்கலாம், இல்லை நிறைய பேர் உங்களை நினைவலைகளில் ஞாபகங்களில் பயணப்பட்டுருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய உங்களுடைய பழைய காதலாக இருந்தாலும் சரி, பழைய உணர்வுகளோட சங்கமாக இருந்தாலும் அப்படியே உணர்ந்து அப்படியே பயணப்படுங்க. இஸ் ஒரு காதலில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப உருகி உருகி காதலிக்கும் பொழுது ஒன்றே ஒன்று சொல்லுவோம் இல்லையா, ஒன்றும் இல்லை நீ என்னோடய அம்மான்னு சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா நீ என்னோட குழந்தைன்னு சொல்லுவோம் இல்லையா, இங்கே என்ன சொல்லி காதலிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். பாடல் கேட்கலாம் நேர்களை, இணைந்திருங்கள் மென்மையான இதமான பூவின் மென்மையான நறுமணத்தோடு.

பூமியில் வாழும் காலம் முழுசும் அழகான அற்புதமான காதலோடு உயிரோடு உயிராக படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் சித்ரா அம்மா குரலில் வைரமுத்துவின் வரிகளில் வித்யாசாகரோட இசையில தான் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். நேரம் 11:34 ஆயிட்டுருக்கு. அடுத்த அரை மணி நேரம் ஒரு 80களில் 90களில் வந்த பாடல்கள் கண்டிப்பாக உங்களுக்காக. எஸ், இந்த மௌனமான நேரத்தில் எந்த சதவுமே இல்லாமல் மௌனம் மட்டுமே மிகப்பெரிய சதமாக இருக்கிறதுக்கான ஒரு பாடல் கேட்கலாம். இணைந்திருங்கள்.

வார்த்தைகளின் ஆழமான அர்த்தத்தை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு மௌனத்தையே பரிசாக கொடுத்து விடுங்கள். சலங்கை ஒளிப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி அம்மாவோட குரல்ல வைரமுத்துவின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். நேரம் 11:39 ஆயிட்டுருக்கு. இந்த மாதிரியான பாடல்கள் இந்த நேரத்தில் நம்ம கேட்குறது அப்படிங்கிறதே ரொம்ப அழகான ஒரு அனுபவம் தான் இல்லையா? அடுத்ததாக ரோஜாவை தாளாட்டுறதுக்காக யார் காத்திருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இணைந்திருங்க நேர்களை, உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடல்களோட உங்கள் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். மனசு மயங்கிட்டு இருக்கீங்க.

போய் அழகான பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். நினைவெல்லாம் நித்யா படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியன் மற்றும் எஸ் ஜானகி அவங்களோட குரல்ல வைரமுத்துவின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். நேரம் 11:44 ஆயிட்டு இருக்கு. இந்த பாடல் அடுத்ததா என்ன பாடல் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது ஒரே ஒரு கேள்விதான், நீங்க யார்கிட்டயாவது ரொம்ப கஷ்டமா பேச ஆரம்பிக்கிறீங்க, ஒரு உங்களுடைய உரையாடல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா பேசி முடிக்கும் பொழுது உங்களோட அந்த மனசை மாத்துறாங்க இல்லையா, ரொம்ப சந்தோஷமா அந்த கவலை எதுக்காக நம்ம கால் பண்றோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லாமல் முடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நபர்கள் கிடைச்சாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய வரவங்க. அவங்கள ரொம்பவே பொக்கிஷமா பார்த்துக்கோங்க. இன்னும் ரொம்ப முக்கியமானது, நம்ம சம்பாதிக்கிறது நம்ம கூட இருக்கிற வகையில் அல்ல, நம்ம கூட இருக்கிற மனிதர்கள் தான் ரொம்ப பொக்கிஷமானவங்க. அதனால் சில உறவுகள் இந்த மாதிரியான அன்பு பரிமாறதுக்கான சில உறவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ், இதையும் மனசில் வச்சுட்டே அடுத்த பாடல் என்ன பாடல் அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டுருக்கிறீங்க இல்லையா. எஸ், வண்ணம் கொண்ட வெண்ணிலவு எங்கே வந்திருக்குன்னு பார்க்கலாம். இணைந்திருங்கள், உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடல்களை எல்லாமே கேட்டு வச்சுட்டுருக்கிறீங்க. நீங்கள் உங்கள் மனசும் மயங்கும் நிகழ்ச்சியில்

அப்பா இப்படிலாம் ஒருத்தர் காதலிக்க முடியுமா அப்படின்னு பயங்கரமா ஒரு உணர்வை ஏற்படுத்துற பாடல் தான் இந்த பாடல். தனிமை, ஏக்கம், நீ வந்து கூட சேர்ந்த அப்படின்னா எனக்கு முழுமை பெறும் என்னுடைய உயிர் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு உணர்வு. நங்கை உந்தன் கூந்தலுக்கு நட்சத்திர பூ பறித்தேன், எப்படிங்க நட்சத்திரத்தை பறிச்சு கொடுக்கணும் அப்படின்னா அப்பாப்பா எப்படிலாம் ஒருத்தரை காதலிக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டே என்ன பாடல் அப்படின்னு

பாத்தோம் அப்படின்னா, சிக்ரம் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்களோட குரலில், எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்களுடைய இசையமைப்பில் வைரமுத்துவின் வரியில் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். வைரமுத்து வரிகள் அப்படின்னாவே அதுக்கு ரொம்ப அழகான ஒரு ஒரு அர்த்தம் ஆளுமையும் சேர்ந்து தான் இருக்கும். இசையமைப்பாளர் எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ரொம்ப அழகான ஒரு பாடல். ஆமாம் நேர்களே, அடுத்ததாக என்ன பாடல் அப்படின்னு யோசிச்சுட்டு, என்ன இன்றைக்கி ஃபுல்லுமே நிலவாக வந்துட்டுருக்கு அப்படின்னு தானே நினச்சிட்ருக்கிறீங்க. உங்கள் மனசு அப்படி பௌர்ணமி மாதிரி யாரையோ பொக்கிஷமாக வச்சுட்ருக்கு. அதனால் நீங்கள் பார்க்குற கேட்குற எல்லாமே நிலவாக தான் தோணுது. அடுத்தும் ஒரு நிலவு பாடல் தான் பா

பா, என்ன மாதிரி ஒரு அற்புதமான பாடல்! இசையா, என் செந்தமிழா, என் மொழியின் அழகா, காதலின் அடர்த்தியா, என்ன சொல்லி இந்த பாடலை வர்ணிப்பது! அவ்வளோ ஒரு அழகான ஒரு பாடல். குங்கும சமிழ் பாடத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அம்மா குரலில் இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு வச்சுருக்கோம். நேரம் 11:56 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படின்னு இருக்கலே, ஒரு நிமிஷம் நீங்கள் இசையோட உங்கள் மனசோட இயந்திருந்தீங்க அப்படின்னா, கவலையெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமாக இருந்திருந்தீங்க அப்படின்னா, இதுதான் நம்ம நிகழ்ச்சியோட வெற்றியாகவே கருதலாம். எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. அம்மா நேர்களே, உங்ககிட்ட நன்றி சொல்லி விடைபெறுவது உங்கள் ஆர்ஜி சித்ரா. அடுத்து ஒரு அழகான அற்புதமான ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி நேர்களே.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: பார்த்து.
1: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
0: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
1: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு. பாடுங்கன்னா

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
4: शुद्ध नहीं समझते? वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है.
5: ऐसा बोलो ना.
4: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान. ये हुई ना बात.
6: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध कि बच्चे भी जानते हैं इसके सारे गुण.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் காலை 4 மணி. வணக்கம் நேர்களே, அன்பு நேர்கள் அனைவருக்கும் இனிய புத்துணர்வான அழகான காலை வணக்கம். மகிழ்ச்சி பொங்கட்டும், இல்லம்தோறும் வளமை இனிமை செல்வம் நிரம்பட்டும், வாழ்க்கை ஜொலிக்கட்டும், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நாம் இணைஞ்சிருக்கிறது வெத் பாரத 102.3 மனங்களில் நின்றும் முழுமையான கொண்டாட்டம். தெய்வீக ராகத்தில் முதலாவதாக நாம் கேட்கவிருப்பது டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்களின் குரலில், பாலியின் வரிகளில், சங்கர் கணேஷ் அவர்களின் இசையில், கை கொடுப்பாள் கற்பகாம்பாள் என்ற படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

நோய்களை தீர்ப்பதும் மருத்துவமே, மறை நான்கிலும் காண்பதும் மருத்துவமே. நோய்களை தீர்ப்பதும் மருத்துவமே, மறை நான்கிலும் காண்பதும் மகத்துவமே.

மயிலே மயிலே காதொரு பாகனி காதலியே இமவான் சுமந்த மகளே மகளே யாதவன் மாதவன் சோதரியே அறுபத்து மூவரின் தமிழே தமிழே பெரிய

மகள மகள் குங்குமம் நிலை கிடச் செய்திடும் கற்பக வல்லியும் நீ அல்லவா. அலைமகள் தலைமகள் அடிமலர் ஏற்கிடும் மலைமகள் நீ எந்த தாயல்லவா. அச்சகன்

திரையிசையில் தெய்வீக பாடல் வரிசையில் அடுத்ததாக நாம் கேட்கவிருக்கும் பாடல் கை கொடுப்பால் கற்பாம்பிகள் படத்திலிருந்து பி சுஷிலா அவங்களோட குரலில், வாலியின் வரிகளில் சங்கர் கணேஷ் அவங்களோட இசையில் பாடல் கேட்கலாம். மயில் இறகால் மெல்ல மெல்ல என தொடங்கும் பாடல்

சரணாகதி நம் தாயிடம் மட்டுமே, அத்தனை நம்பிக்கையோடு, வெற்றியின் உச்சத்திற்கே அழைச்சி செல்வாள் என்ற நம்பிக்கையோடு. அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது பொங்கும் மங்களம். பொங்கும் மங்களத்தில் இசையவிருப்பது ஆர் ஞானவேல் அவர்களின் நாகஸ்வரம் மற்றும் வி கணபதி அவர்களின் தமிழ்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, காலை 5 மணி. இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு விவசாயம் செழிக்கட்டும், மகிழ்ச்சி பொங்கட்டும், இல்லந்தோறும் வளமை இனிமை செல்வம் நிரம்பட்டும், வாழ்க்கை செழிக்கட்டும், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.
2: அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலையில் முதலாவதாக இசையவிருப்பது லலிதா சகஸ்ரநாமம், சிவானந்த விஜயலட்சுமி அவர்களின் குரலில்